0: பவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேச்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. நாடாளுமன்றம் இந்த வாரம் கூடும்போது வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த வேலைகளுக்கு மாற்றாக வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சில பணிகளுக்கு பதிலாக அந்த தொழில்நுட்பம் செயல்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அது முழு வேலைகளுக்கு பதிலாக வரவில்லை என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவால் பெரும் அளவில் வேலைகள் இழக்கப்படவில்லை என்று திரு ஆங் கூறினார். மாறாக வேலைகள் மறுவடிவமைக்கப்படுவதற்கு அது கருவியாய் பயன்படுவதாக அவர் சொன்னார். வருடாந்திர கென்ரிட்ஜ் அமைச்சர் நிலை கருத்தரங்கில் திரு ஆங் பேசினார். நிகழ்ச்சியில் வெவ்வேறு உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 250 மாணவர்களும் கல்வித்துறையினரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதாக திரு ஆங் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருள்கள் குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கை கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டுக்கு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹாட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. அனக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக்கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். அனக்ரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பல முறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பேரிடரில் சுமார் 1,300 பேர் மாண்டனர். 1,000 கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் 900 பேர் நீர்விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பணிகளுக்கான சுரங்கங்களில் 120 பேர் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று ராணுவ அதிகாரிகள் நம்புகின்றனர். சுரங்கங்களில் உள்ள இடைவெளிகளால் உயிர் பிழைக்கும் சாத்தியம் அதிகம் என்று கூறப்பட்டது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மீட்புப் பணிகள் முடிந்துவிட்டன. காவல்துறை அதனை தெரிவித்தது. சம்பவத்தில் 7 பேர் மாண்டனர். கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். 5-மாடி கட்டடம் ஆண் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இருந்தது. அது இடிந்து விழுந்தபோது எத்தனை மாணவர்கள் அதில் இருந்தனர் என்பது தெரியவில்லை. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் தண்ணீர் தேங்கியதாக கூறப்பட்டது. அதோடு சேர்த்து கட்டடம் 50 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்டதால் அது இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளால் அடித்தளம் பாதிப்படைந்ததா என்று விசாரிக்கப்படும். நகரில் உள்ள சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் சொன்னது.
1: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: செழிப்பான செவ்வாய்க்கிழமை
3: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூசக்கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: காலை நேரம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. டி இமானோட இசையில மஞ்சரி ஏகன் ஏகா பிரம் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. 8:13 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்போ டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களை சந்திக்க ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். இளமதி, அதை நேரத்து ரஞ்சித், அதுக்கப்புறம் ஸ்வேதா, டாக்டர் அரு, இன்னும் பல பேர், சுராஜ், இப்படி அடுக்கிட்டே போகலாம். பலரும் அந்த பக்கமாக வந்துட்டாங்க, லைக்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வரலாம், லைக்ஸை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு தலைப்பை ஒட்டி பேச போகிறேன். அது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிக்டாக் லைவ் பக்கமாக வரணும். அங்கே தான் முதல்ல சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் தான் வானொலியில் வரும். இந்த தலைப்பு ஒட்டி யார் சிறப்பான கருத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும்ல மிஸ்டர் காஃபி பரிசாக காத்துட்டு இருக்குது. வானொலி பக்கமாக இருங்க. இது உங்கள் அபிமான வணக்கம் சிங்கை. இப்போது இன்றைய வானிலை நிலவரம் மேகமூட்டமாக இருக்கும், நீங்க பார்த்து உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி. ஓர் யூரோ 1.48 வெள்ளி. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 வெள்ளி. 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி. 100 இந்திய ரூபாய் 100 இலங்கை ரூபாய் 35 வெள்ளி. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.20 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: குஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: வணக்கம் சிங்கே,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.
5: Yeah.

0: சந்தோஷ் நாராயணனுடைய இசையில விஜய் நாராயண் பாடிய பாடல கேட்டீங்க. கொடிவரத்துல இருந்து அந்த பாட்டு உங்களுக்காக வந்தது. நேரம் இப்பொழுது 8:23 ஆகிவிட்டது. இன்று தலைப்போட்டி பேச போறோம். அதோ டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா முதல்ல சொல்லிடுவேன் தலைப்ப அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தெரியப்படுத்திட்ட. ஆக தலைப்பு என்னவென்றால், சமீபத்துல ஈஷூன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க சாப்பாடு சாப்பிட போயிருக்காங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சொந்தமா வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பு இல்லை தானே, தண்ணீர் அருந்தணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க, கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா என்னாச்சு பிரச்சனை, அங்க கடையில வேலை செய்யறவங்க 2 முறை அவங்களுடைய வாட்டர் பாட்டில் கொண்டு போய் குப்பையில போட்டாங்களாம். காரணம், இப்போ இந்த மாதிரி காஃபி ஷாப்ஸ்க்கு வரும்போது நீங்க சொந்தமா தண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது, வெளியில இருக்கிற உணவை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க வாதிட பரபரப்பா போச்சு. காணொலி வந்துச்சு, எல்லாரும் பார்த்தாங்க, சர்ச்சையா போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொந்தமா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸா கொண்டு போறது பரவாயில்ல, நியாயம் தானே, ஆரோக்கியம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடன் நடத்துகிறவங்களும் நல்லா சம்பாதிக்கணும்ல, அவங்களும் வாழ்வாதாரத்தை நம்பி தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் தண்ணி வாங்குறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பு சரியெல்லாம் கிடையாது, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட எங்களுடைய டிக்டாக் லைவ் பக்கமாக வர்றோம். மீரகோ போலி 96 FM, அங்கே வாங்க உங்களுக்காக அங்கே நான் காத்துக்கிட்டே இருக்கேன். லைக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், கருத்துக்களையும் வழங்கலாம், பரிசும் காத்துட்ருக்கு. ஜோதி சாபர்ஷ் கடை வழங்கும் இல்லை, மிஸ்டர் காஃபி பரிசம் இல்லை, நீங்கள் அந்த பக்கமும் வரலாம் சரியா? பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுர வைக்கும் பாபக்யூ சங்கி செக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓத்தா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள். தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: என்ன பாட்டு காலங்கத்துல கேட்கும் போது இது மாதிரி இருக்குதுல. ஸ்டார் பரத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கார்த்திக் சித்ரா சிவராமன் சேர்ந்து வழங்கிருந்தாங்க பாடல. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களை உற்சாகப்படுத்திருக்கோம், பாட வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காலத்து பசங்களுக்கு இவரோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு தான் அடுத்து கேட்கப்போம். ஜனிதா காந்தி சாய் அபியாங்கர் பாடிய அந்த பாடல் வரப்போகுது. டூட் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல கேட்போம். சரியா, நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன், அது என்ன அப்படிங்கறது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம். அவங்களுக்காக மறுபடியும் சொல்லிடுறேன். ஈஷூன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு குடும்பம் சாப்பிட போயிருக்காங்க காஃபி ஷாப்புக்கு. அங்க என்ன ஆச்சு, சொந்தமா அவங்களுடைய தண்ணீரை எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பில்ல தானே, ஆனா வெளி உணவையும் தண்ணீரையும் இந்த இடத்துல நீங்க அருந்தவோ பருகவோ உட்கொள்ளவோ கூடாது அப்படிங்கன்னு தெளிவா போட்டிருந்துக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அவங்க செஞ்சதுனால கடை உரிமையாளர்கள் அவங்களுடைய வாட்டர் பாட்டில்ஸை தூக்கி வீசிட்டாங்க. அதனால சர்ச்சை ஏற்பட்டு அங்க வந்து காணொலி எடுக்கப்பட்டு அது பரவலா போய் பா எங்க போய் எங்க வந்துச்சுன்னு தெரிய சொல்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது அந்த கதை. சரி, இப்போ உங்க கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டப்ப உங்களை பலர் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. சில சொல்றீங்க, சரி கடையில் வெளியில் இருக்கிற உணவையும் தண்ணீரை அருந்தக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு மருத்துவ காரணங்கள் இருந்தால் எப்படி? அது மட்டும் இல்லை, இப்போ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணுன்னா அது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிலர் மதித்து நடக்கலாமே அந்த சட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலரோ என்ன சொல்கிறீங்கன்னா, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, சொந்தமாக தண்ணி வந்து குடிச்சு காசு மிச்சா தப்பா அப்படின்றீங்க. பலர் வந்து கடை உரிமையாளர்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கீங்க. தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுடைய வாட்டர் பாட்டிலை அப்படின்னு. இப்படி பல கருத்துக்கள் வந்திருக்கு. இதில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு கருத்து, பரிசு வெல்ல போகிற கருத்து எது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சைக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டுபிடித்த ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படிங்கறதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிவா சொல்றேன். வானொலி பக்கமா இருங்க. நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு விபத்து. ஜுரோங் டவுன் ஹால் சாலை குறிப்பாக வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் வழியில் AYE க்கு பிறகும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஓட்டை பருப்பு பார்த்து பார்த்து

0: தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
0: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீர பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
4: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
3: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: சண்டை கோழி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கராஜாவோட இசையில விஜய் ஜிஸ்தா, ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்குள்ள தீபாவளி பாட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பாருங்க, இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 மாதங்கள்ல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தீபாவளி வந்துடும். நம்பவே முடியல, இப்பதான் 2026 ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள தீபாவளியே வரப்போகுதுன்னா பாத்துக்கீங்களேன். சரி, ஓகே, இப்ப வாங்க நம்ம தலைப்பு பக்கமா போயிடுவோம். நான் கேட்டிருந்தேன் இந்த உணவகத்துல போய் சொந்தமா தனி நடந்துருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றியாளர் யாருன்னு சொல்ற, அதுக்கு முன்னால சட்ட ரீதியா சிங்கப்பூர்ல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க சொந்தமா உங்களுடைய வாட்டர் பாட்டில கொண்டு போறது சட்டத்துக்கு விரோதமான செயல் கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, கிடையாது. ஆனா அந்தந்த உணவகத்துல தயவு செய்து இப்படி கொண்டு வராதீங்கன்னு சொன்னா அது மதித்து நடக்க வேண்டியதும் நம்முடைய கடமை அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. இதுக்கு மேல எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். சரி, சிறப்பான கருத்துக்கு பரிசு இருக்குன்னு சொன்னீங்களே, யாருக்குன்னு கேக்குறீங்களா? பிரியதர்ஷினி, வாழ்த்துகள். டிக்டாக் வாயிலா வந்து உங்க கருத்தை பதிவு செஞ்சீங்க, பலரும் சிறப்பான கருத்தை சொல்லியிருந்தீங்க. இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தப்பே செய்திருந்தாலும் ரெண்டு தரப்பினரும் பொறுமையை கையாண்டிருந்தா சிறப்பா இருக்கும். ஏன்னா உலகமே பார்க்குது, அதுவும் இன்றைய உலகத்துல காணொலி எடுத்து இப்படிப்பட்ட தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆக அந்தந்த இடத்துல தயவு செய்து நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும்னு அவங்க கருத்தின் வாயிலா நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரமாதமான அந்த கருத்தை முன் வச்ச பிரியதர்ஷினிக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகளை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா கிடைக்குது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே
1: வசந்தம் வாயிலாக 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தின் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்
2: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: 96.8
2: கேட்டாலே பரவசம்.
3: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை, 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்க, நீங்க இருக்கீங்க. இப்பொழுது 9:02 ஆகிவிட்டது. ஜனநாயகன் பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க. விஷால் மிஸ்ரா அனிருத் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடலை உங்களுக்காக. ஓகே, மீண்டும் நாங்க போக போறோம் இதமான பாடல்கள் பக்கமா. நீங்க தயார்னா வாங்க, இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக எடுத்து
3: வச்சிருக்கேன்.
2: கிழக்கு வாசல் பரத்ல இருந்து பாடல் வருது, அதனை அடுத்து
4: அரச்ச சந்தானம் அணக்கும் குங்குமம் அழகு.
2: வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 26°C 34°C இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.
3: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: Designs in production Varangum. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று StarHub,
2: we got you.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE தோகுவான் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுக்கு தெரியுமா,
2: 70 ஆண்டுகளுக்கும் மேல பிரிட்டனின் ராஜ சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த எலிசபெத் அரசியார் இதே நாள் செப்டம்பர் 8 2022 காலமானாங்க. அதனை அடுத்து உடனடியாக பிரிட்டனின் புதிய அரசராக நியமிக்கப்பட்டார் கிங் சார்ல்ஸ் III. அரசர் சார்ல்ஸ் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப தெரிஞ்சு போவாங்க. பிரின்ஸ் சார்ல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அக்வடோர்ல ஒரு தவளை இருக்கு. அதுக்கு காரணம் அரசர் சார்ல்ஸ் சுற்றுச்சூழலுக்கு செய்த அற்புதமான பணிகளை பறைசாற்றும் விதமா அவருடைய பேரை ஒரு தவளைக்கு வச்சாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. டான்சானியாவை சேர்ந்த மாசாய் மக்கள் 2011 கீப்பர் ஆஃப் த காஸ் அப்படிங்கிற தலைப்பை அரசர் சார்ல்ஸ்க்கு வழங்கியிருந்தாங்க. அரசர் சார்ல்ஸ்க்கு இசை மீது அதிக ஆர்வம் உண்டு. சொல்ல போனா செலோ, பியானோ, ட்ரம்பெட் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதற்கான பயிற்சியை எடுத்து பிரமாதமா வாசிக்கக்கூடிய திறமை பெற்றாரு அரசர் சார்ல்ஸ் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
7: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: மிஸ்டர் ரோமியோ பாட்டுல இருந்து பாடல கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில சொர்ணலதா, உன்னிமேனன், ஸ்ரீனிவாஸ் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல. அதுக்கு முன்னால ஹரிஹரன் சஜாதா பாடிய பாடல கேட்டீங்க. தேமிசி தென்ற தெய்வாவோட இசையில உயிரிலே கலந்தது பாட்டுல இருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள்.
1: வனமெல்லாம் செண்பக பூவானெல்லாம் குங்குமப்பூ,
0: நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து அந்த பாடல் கேட்க போறீங்க. அதனை அடுத்து
1: பாதி நான் பாதி கண்ணே
0: ஏழடி கண்மணி படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பீட்சா ஹாட் வழங்கும் சிறப்பு தகவலும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒலி 9:68 தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 70 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுரவைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓத்தா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

கேட்டால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில்

0: பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம் டோக்கியோ டிஸ்னிலேண்ட். அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா காப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: 9:52 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE KJE க்கு பிறகும் விபத்து. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட். அதனையடுத்து ஊட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் BKE KJE பிறகும் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:68
4: சினிமா சினிமா.
0: கருணாஸ் நடிப்புல அடுத்து வெளிவர போற படம் என்ன விலை? அந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்மையில வெளிவந்துச்சு. அதுல இருந்து ஒரு சிறு பகுதியை இப்ப கேப்போம் வாங்க.
5: My lord, this is the rarest of rare cases. The first time in judicial history of India.
6: CC number 243/23, Tavasi Muttu.
7: Kalam poi kalyanam pannavanna engiye thangachikku andha nalame aayidumo nu payandikittu irukken.
8: Hey vaana kalyanam mudichiren challi gas jalalama.
9: My lord, இந்த நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்திச்சிருக்கு.
0: என்ன விலை படத்துடைய ட்ரெய்லர்ல இருந்து ஒரு சில பகுதிகளை கேட்டீங்க. இந்த படத்துல கருணாஸ் ஒரு மீனவரா நடிச்சிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான வினோதமான நகை ஒண்ணு கிடைக்குது. அங்கிருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆகுது, அதுக்கு அடுத்து கடைசியில அவருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை மாதிரி தெரியுது. September 17 இந்த படம் என்ன விலை உலகம் முழுவதும் வெளிவரும்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
10: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 and 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: காதலோடு காண்பதெல்லாம் படத்தில இருந்து பாடலை கேட்டீங்க. தேனிசி தென்றல் தேவாவோட இசையில ஹரிஹரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதுக்கு முன்னால ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் பாடிய பாடல் வந்துச்சு அரசியல் படத்துல இருந்து வித்யா சாகரோட இசையில.
1: 9:08 நிலவரம்.
0: 9:57 சில வினாடிகள் மட்டும் தான் இருக்கு. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. காரணம், போக்குவரவு எங்க பார்த்தாலும் அதிகமா தான் இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமென்டி அவென்யூ 6 எக்ஸிட், சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE KPE டோபாயோ எக்ஸிட், நகரை நோக்கி செல்லும் ECP MCEAYE பிடோக் சவுத் அவென்யூ 1, AYE நோக்கி செல்லும் CTE ஹேவ்லாக் சாலை எக்ஸிட். இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு 8 மணிக்கு மேல எதிரொலி குழுவினர் ஒலியின் அறிவிப்பு அறிக்கை வரப்போறாங்க. இந்த வாரம் அவங்க AI செயற்கை நுண்ணறிவோட வளர்வது அதனை பத்தின தகவல்களை நமக்காக கொண்டு வர போறாங்க. விரிவான தகவல்களை நாளைக்கு 8 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் வாயிலாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு பிரமாதமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையே இன்று கூடுதலாக 8 விமான சேவைகளை சேர்க்கவிருக்கிறது. ஆனா கிரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ அந்த ஏற்பாடு. சிங்கப்பூரிலிருந்து ஜகார்த்தாவிற்கு செல்ல 4 சேவைகள் இருக்கும். ஜகார்த்தாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர 4 சேவைகள் இருக்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்தது. இடவசதியை பொறுத்தே கூடுதல் சேவைகளில் செல்ல பயணச்சீட்டு கிடைக்கும் என்றும் அது குறிப்பிட்டது. சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையிலான சேவைகள் தொடங்கும் போது பாதிக்கப்பட்ட பயணிகள் அடுத்தடுத்த சேவைகளில் பதிவு செய்யப்படுவர். முன்னதாக இன்று செயல்படவிருந்த 6 பயணங்களை நிறுவனம் வேறு நேரங்களுக்கு மாற்றியது. காலை புறப்படவிருந்த சேவைகள் மதியத்திற்கு மாற்றப்பட்டன. இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹாட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. ஆனா கிரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக் கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். ஆனா கிரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பல முறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. சிங்கப்பூரில் நாடாளுமன்றம் காலை 10:30 கூடுகிறது. இந்த வார கூட்டத்தில் வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜூன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேட்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்படமாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு 100 டாலர் என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரிக்கின்றன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தால் விநியோகத்தில் புதிய தடங்கல்கள் ஏற்படலாம் என்ற அக்கறைகள் எழுந்துள்ளன. சிங்கப்பூர் நேரப்படி காலை 8:00 பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு 97 டாலர் 34 காசாக இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு 92 டாலர் 63 காசாக இருந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நேற்று மீண்டும் தாக்குதல்கள் நடந்தன. ஆலைக்கு ஏற்பட்ட சேதத்தை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். அங்கு தினமும் சுமார் 400,000 பீப்பாய் எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமாகிறது. பொம்பார்டியர் நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனையை நாட்டில் தடை செய்திட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். பொம்பார்டியர் கனடாவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனம். இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமாக இல்லை என்று திரு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் சாடினார். அமெரிக்க வங்கிகளும் நிறுவனங்களும் நாட்டில் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாக திரு ட்ரம்ப் குற்றஞ்சாட்டினார். அந்த காலம் முடிந்துவிட்டதாக அவர் சொன்னார்.
ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திறந்திருக்கின்றன. இரு நாடும் ஏற்கனவே ரயில் விமான இணைப்புகளை கொண்டுள்ளன. இருதரப்புக்கு இடையே சரக்கு பயணிகளின் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாலம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தினமும் 300 வாகனங்கள் வரை அதை கடக்கலாம் என்று ரஷ்ய அரசாங்கம் சொன்னது. நட்பார்ந்த நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பை பாலம் பலப்படுத்தும் என்று ரஷ்ய பிரதமர் கூறினார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மீட்பு பணிகள் முடிந்துவிட்டன. காவல்துறை அதனை தெரிவித்தது. சம்பவத்தில் 7 பேர் மாண்டனர். கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். 5 மாடி கட்டடம் ஆண் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இருந்தது. அது இடிந்து விழுந்தபோது எத்தனை மாணவர்கள் அதில் இருந்தனர் என்பது தெரியவில்லை. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் தண்ணீர் தேங்கியதாக கூறப்பட்டது. அதோடு சேர்த்து கட்டடம் 50 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்டதால் அது இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளால் அடித்தளம் பாதிப்படைந்ததா என்று விசாரிக்கப்படும். நகரில் உள்ள சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

காலையிலே பிரேக்அப் சாங் அப்படி கேட்டீங்கன்னா இல்லங்க, இந்த பாடல் கேட்கும் போதே எனக்கு இந்த வரிகள் தான் தோன்றியது. ஹலிமா ஹே ஹலிமா, இன்னைக்கு நீ கணும் அம்மா. ஹலிமா ஹே ஹலிமா, தனியா விட்டு பொறியம்மா. அலிமானிக்கு விடுப்புல இருக்காங்க. விடுப்புல இருந்தாலும் அவங்க சந்தோஷமா அவங்க நேரத்தை கழிக்கட்டும். நீங்க இன்று 4 மணி நேரம் சந்தோஷமா எங்களோட நேரத்தை கழிக்க வாங்க. ஆனந்த மாறும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலிமா நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கும் நல்ல வெயிலா இருக்குது. நிறைய தண்ணீர் குடிங்க. அது மட்டும் ஜில்லு ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்காக பாடல்களையும் ஒளிபரப்புறேன். ஆமா, வெளியில தான் மழை பெய்யல, நம்ம பாடல்கள் வழி மழையை கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன், பொய்யை பற்றி. அது என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில இன்று நம்ம பொய்யை பற்றி பேச போறோம்.
5: பொய்யா?
4: பொய்லாம் சொல்லக்கூடாது, அதாவது திட்டுவாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சிறு வயதிலிருந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பல முறை நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் சில நேரங்களில் நம்மளே காப்பாற்றி கொள்ள நம்ம சில பொய்களை சொல்லலாம். அதனால தான் திருவள்ளுவரே அறுத்துப்பால் பொய்யாமை அதிகாரத்தில் திருக்குறள் எண் 297 பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த திருக்குறளை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஒரே ஒரு பொய் உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு பொய்ய நீங்க சொல்லலானா எதற்காக அந்த பொய்ய பயன்படுத்திக் கொள்வீங்க, ஏன் என்பதை எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889 உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பல பொய்களை சொல்லியிருக்கலாம். உங்களே காப்பாற்றிக் கொள்ள, உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சில உண்மை சம்பவங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. உங்கள் கற்பனைக்கு கொஞ்சம் உயிர்ப்பு கொடுப்போமே. நீங்கள் எதற்காக இந்த பொய்யை சொல்வீங்க, எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீங்க என்பதை பற்றி நீங்கள் எனக்கு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று ஒரு பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தேன், அதை ஒட்டி தான் இந்த கேள்வியே பிறக்குது. அந்த தகவல் என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.

0: 180 ரன் திரைப்படங்கள் இருந்து இரண்டு பாடல்களை ஒளிபரப்பி செஞ்சிருந்தேன். அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், நீங்க உங்களே காப்பாற்றிக் கொள்ள அல்லது ஒரு சூழ்நிலையில ஒரு பொய்ய சொல்லலானா நீங்க எந்த மாதிரியான பொய்ய சொல்லுவீங்க, சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ செந்தில்குமார் ஒரு அருமையான உதாரணத்தை கூறியிருக்கிறாரு.
1: என் பேர் செந்தில்குமார். அதாவது நல்லா ஒரு நல்ல வேலையில இருக்கிறவர், நல்லா சம்பாதிக்கிறவர், உதாரணத்துக்கு ஒரு 5000 வெள்ளி சம்பாதிக்கிறவர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லும் போது, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையுமே நம்ம அந்த வேலையில இருக்கு அதை மாரி சம்பாதிக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் கௌரவம் ஒட்டி கூட கூடாதுங்கிறதுக்காக, நானும் அவ்வளவு சம்பாதிப்பேன் அவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம ஒரு பொய் சொல்லுவோம் பாரு. அது உள் மனசுதான் தெரியாது பெரிய பொய், ஆனா வந்து சொல்லுவோம். அது யாருக்காகனா அவங்க சந்தோஷத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும்.
0: ஆமா ஆமா, ஏன்னா இந்த மாதிரி நானும் பல முறை என்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ள சில பொய்களை சொல்லியிருக்கிறேன். செந்தில்குமார் நல்ல அருமையான ஒரு உதாரணத்தை கொடுத்தீங்க. அடுத்து எனக்கு சுமிதா என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, காதர் எனக்கு லீவு வேணும் வச்சுக்கீங்களேன், நான் என்ன செய்வேன், என்னுடைய நண்பரை எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லி ஒரு அவசரமான நிலை இமர்ஜென்சி, சீக்கிரமா நீ வேலைக்கு வரணும் சுமிதா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய மேலாளர்களை போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு இமர்ஜென்சி வந்திருக்குது, என்னுடைய தோழி இப்போதான் வந்து

0: சரியில்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்லி அவர் இடத்துக்கு வேற மேலாளர் நல்லபடியா வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லது. அதனால அவரு வேற இடத்துக்கு போனாலும் மத்தவங்க வரும்போது அந்த பொய்ய சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நாலு பேர் நன்மையை தான் பெறுவார்கள். என்னுடைய கருத்து இதுதான்.
1: நாலு பேர் நன்மை அடையறதுக்காக நீங்க ஒரு பொய் சொல்லலாம்னு சொல்லிருக்கீங்க பிரவீன். சரி, இவரை மாதிரியே உங்களுக்கும் பல உதாரணங்கள் இருக்கும், உங்க வாழ்க்கையில பல அனுபவங்கள் இருக்கும். எதற்காக அந்த பொய்யை சொல்வீங்க, சொல்லியிருக்கீங்க என்பதை பற்றி தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8 இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மதுரையோட மனமு ருசியோ, ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது உன்னது அப்பா டிக்சன் சாலை 321 கிளமெண்டி மால் 6 வேர்டன் சாலை.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நானா சேர்ந்த கூட்டம் திரையப்படுத்த அனிருத் இசையில் நாகாஷ் அசீஸ் குழுவினர் பாடிய பீலா உடாத பாடலை கிட்டோம். பீலா அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, இது மட்ராஸ் தமிழ் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு உண்மையிலே அர்த்தம் இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம பொய்யை தான் இன்று நம்ம பொய்யை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நீங்க எந்த சூழ்நிலைக்கு பொய்யை பயன்படுத்திக் கொள்வீங்கன்னு கேட்டப்போ அடுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: வணக்கம், நான் விஎம்பிஎஸ் கணபதி. நான் அதிகமாக சொல்கிற பொய்னா என்னட்ட காசு இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது தான். நான் நிறைய பேர் கைமாத்தா பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊர்லேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி, எனக்கு உழவு வேணும் உழவு நல்ல தரேன்னு. ஆனால் வாங்கினவங்க அவங்க சொன்ன தேதியில் 90% கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற தேதியில் கொடுப்பாங்க, இல்லை வாங்க முடியாமல் இன்னமும் கைவிட்டு போன பணங்களும் இருக்குது. ஸோ அதோட அனுபவத்தால் நான் இப்போ யார் பணம் கேட்டானோ ஒரே வார்த்தை இல்லை இல்லை இல்லை, இந்த பொய் தான் அதிகமாக நான் சொல்லுவேன்.
0: கணபதி, எனக்கு ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா?
2: வணக்கம் காதர், நான் கூலை ஜேபிலேருந்து பேசுகிறேன். ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்களை மாட்டி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நானே ஏதாவது ஒரு பொய் சொல்லி காப்பாற்றிடுவேன். பாவம் இல்லையா சின்ன பிள்ளைங்க.
0: அதாவது
2: அப்படிதான் நான் பண்ணுவேன்,
0: கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறது அந்த மாதிரி. சரி, இதே மாதிரி பல சூழ்நிலைகளில் நம்ம பொய் சொல்லுவது உண்டு, ஒயிட் லைஸ் அப்படி சொல்லுவது உண்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இவெண்ட்டுக்கோ நம்ம போக விருப்பப்படலாம், இல்லை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் பொய் சொல்லுவேன்னு அமுதா சண்முகம் எனக்கு இந்த செய்தியை அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஏன் நம்ம பொய்களை சொல்கிறோம், பொய்கள் எங்கேருந்து பிறக்குது, ஒருத்தவங்க பொய் சொல்லும் போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போறேன். ஏன்னா நேற்று ஒரு பாட்காஸ்ட் பார்த்திருந்தேன், அந்த பாட்காஸ்ட்ல யாராவது பொய் சொல்றாங்கன்னா அதை கண்டுபிடிக்க சில அறிகுறிகள் இருக்கான், அது என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்தில் தெரிஞ்சுக்க போறோம்.

0: அப்படின்னு கேட்கும்போது புன்னகை மன்னன் திரையப்படுத்தது எஸ்பிபி சித்ரா பாடிய காலகாலமாக பாடலை கேட்டிருந்தோம். காலகாலமாக ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காலம் கடந்து நின்னாலும் நான் உன்னை மட்டும் தான் காதலிப்பேன், நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில நேரத்தில் இந்த வசனத்தை சில பேர் சொல்லுவாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அது ஒரு பொய் தான். நம்ம இன்று பொய்யை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சில பேர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள சில பொய்களை சொல்லுவாங்க. சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில நேரத்தில் சில பேர் சூப்பராக பொய் சொல்லுவாங்க, அவங்க பொய் சொல்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் சொல்வதை கேட்பது உண்டு நம்ம. ஆனால் இந்த கண்ணை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பது பொய்யா? ஏன்னா சில பேர் கண்ணை பார்த்து பொய்யை சொல்கிறது உண்டு. அதனால கண்ணை பார்த்து நம்ம இதை உண்மையாக பொய்யா தெரிஞ்சுக்கிறத விட கேள்விகள் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நீ போய் சொன்னதானே, நீ அதை போடல தானே அப்படின்னு கேட்கறத விட, நேற்று நீ அங்கே போயிருந்திய, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அந்த இடத்துக்கு போல அந்த சம்பவம் நடக்கலைன்னா அவங்க அந்த உண்மை சம்பவத்தை மறுபடியும் சொல்றதுக்கு தடுமாறுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தேடுவாங்க அப்படின்னு இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. நீங்க கேள்விகளை கேட்க கேட்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கோ அவ்வளவுக்கு தகவல் வரும். எவ்வளவு உண்மை இல்லையோ அது பொய்யோ தகவல் வராது, தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றத்திலே தெரியும் அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்னு. இந்த பாட்காஸ்ட்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கலாம். த டைரி ஆஃப் சிஇஓன்னு யூடியூப்ல இருக்குது. சரி, அடுத்த தடவை யாராவது பொய் சொல்றாங்கன்னா நீங்க இப்ப சுலபமா கண்டுபிடிப்பீங்க. எஸ்
1: ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவ்வபிள் இடியட்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

ராஜமலை சிம்மன் திரையப்படுத்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நேர்களே, பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. இன்று உங்களுக்கு நான் 50கள் 60களில் வெளிவந்த பாடல்களை ஒளிபரப்ப போகிறேன். நல்ல இனிமையான பாடல்கள் இடம்பெற போகுது. அதே நேரத்தில் எங்கே எங்கே அங்கமும் இடம்பெறும், எங்கெங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்து இது எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. பெரும்பாலத்தில் நம்ம இந்த சிங்கப்பூர் சம்மந்தப்பட்ட இடங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இன்றும் சிங்கப்பூரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். அந்த இடத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. நம்ம அடுத்து 2 பாடல்களை முதல் கட்டலாமா? பாலும் பழமும் திரையப்படுத்தணும், எங்கள் குடும்பம் பெருசு திரையப்படுத்தணும், 2 இனிமையான பாடல்கள் இடம்பெற போகுது.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி 8921-5363.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
0: நேயர்களே, இன்றைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டு இருப்பது உங்களுடைய போதர். எங்கே எங்கே அங்கம் இடம்பெறும்போது 3 குறிப்புகளை கொடுக்க போறேன். இந்த குறிப்புகளை கேட்டு எழுதி வச்சுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் இது. பல பேருக்கும் தெரியாது, பல பேர் போயிருக்கவும் மாட்டீங்க. சரி, முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம். 2வது குறிப்பு ஜூலை மாதம் 2014 ஆண்டு. 3வது குறிப்பு தீவு. மீண்டும் கேளுங்க. முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம். 2வது குறிப்பு ஜூலை மாதம் 2014 ஆண்டு. 3வது குறிப்பு தீவு. இது எந்த இடம்? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889 68. இப்ப தொடர்ந்து நம்ம பழைய பாடல்களை கேட்க போறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிம்போ திரைப்படத்திலிருந்து இடம்பெறும்.

0: செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
5: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி, ஓர் யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 வெள்ளி, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 வெள்ளி, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வாறு நட்சத்திரம் சின்மாயி பாடிய பாடல் குத்து திரைப்படத்தில் இடம்பெற்றது. இன்றைய எங்கே இங்கே அங்கத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த மூன்று குறிப்புகள். முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம், இரண்டாவது குறிப்பு ஜூலை மாதம் 2014 ஆம் ஆண்டு, மூன்றாவது குறிப்பு தீவு. தீவுன்னு சொன்ன பிறகு எனக்கு புலா உபின் அப்படின்னு லீலாவதி செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து தேவஹி என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சமாகாவ் லேண்ட்ஃபீலா, இது எங்க இருக்கு? நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறேன், ஆனா அது பதில் கிடையாது. சரி, நான் இப்ப பண்மையில சொல்றேன். தீவுகள், மூன்றாவது குறிப்பு தீவு சொல்றேன்ல, இப்ப அது பண்மையா சொல்றேன். தீவுகள், ஆமாங்க, ஒரு தீவுல இரண்டு தீவு. அது என்ன என்பதை கண்டுபிடித்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
0: சுமையான சார நிறைஞ்ச ருசியான கோடி ஞாபகம் வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
2: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள் விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இனிமை இதோ இதோ திரைப்படத்தில் நம்ம பாடலை கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பு மண் வாசனை திரைப்படத்திலிருந்தும் நம்ம பாடல்கள் கேட்டிருந்தோம். 80களில் வெளிவந்த மென்மையான பாடல்கள். சரி, இன்று எங்கே எங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம், 2வது குறிப்பு ஜூலை மாதம் 2014, 3வது குறிப்பு தீவுகள். ஆரம்பத்தில் தீவுன்னு கொடுத்துருந்தேன், அதன் பிறகு தீவுகள்னு மாற்றினேன். அதை கேட்ட பிறகும் எனக்கு சில தவறான பதில்கள் வந்தன. கிளமண்டி மோகன் கோனி ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க, லீலாவதி ஹரிமா ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தங்கமுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார். சொன்ன பிறகு இப்ப சரியான பதில் வந்து விட்டது. யாரு சொல்லிருக்கான்னு
3: கேட்கலாமா? நீங்கள் குறிப்பிடும் தீவுகள் பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் மற்றும் ஸ்மால் சிஸ்டர்ஸ் ஐலண்ட், 2 தீவுகள் சேர்ந்தது. நன்றி, வணக்கம். சாமியல்.
2: சரி, சேர்ந்தது கிடையாது, தனியா தான் இருக்கிற தீவுகள். இதே மாதிரி பல நேர்களும் சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. இந்த தீவுகளை பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் அழைப்பாங்க. மலாயில புலாவ் சுபார் லவுட், புலாவ் சுபார் டரா அப்படின்னு அழைப்பாங்க. எப்படி இந்த தீவுகளுக்கு பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் பேர் வந்ததுன்னு பல பேர் கேட்கலாம். இதுல 3 கதைகள் இருக்கு, அதுல நான் ஒரு கதை சொல்றேன். 2 சகோதரிகள் தீவுல வாழ்ந்து வந்தாங்களா, அவங்க பேரு மீனா லீனா. அவங்களுடைய மாமாவோட தான் வாழ்ந்து வந்தாங்களாம். ஏன்னா இளம் வயதிலேயே அவங்களுடைய அப்பா அம்மாவை தவறிட்டாங்க. ஒரு நாளைக்கு இது தீவுக்கு பைரட்ஸ் வராங்க. அதுல இருக்கிற ஒரு பைரட்டு லீனாவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, இவ்வளவு திருமணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவங்களை கடத்திட்டு போறாங்க. கடத்தும் நேரத்துல அவங்களுடைய சகோதரி மீனா அவங்களை காப்பாற்ற அந்த கப்பலை குதிக்கிறாங்க. குதிக்கும் நேரத்துல மீனாவை தள்ளி விட்டுறாங்க. அவங்க கடல்ல மூழ்கிறாங்க. அவங்களுக்கு நீந்த தெரியாதனால அவங்க கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. லீனாவும் அப்படி இப்படி சண்டை போட்டு அவங்களும் தப்பிக்க அந்த கடல்ல குதிக்கிறாங்க. அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது, அவங்களும் கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அந்த இடத்துல 2 தீவுகள் பிறந்தனு இந்த கதை சொல்லுது. ஆமாங்க, கேட்கறதுக்கு திரைக்கதை மாதிரி இருக்கும், ஆனா அங்க உண்மையிலே இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இறந்த நாள்ல நல்லா இடியுடன் கூடிய மழை பெய்யுமா அப்படின்னு இந்த வரலாறு சொல்லுது. எவ்வளவு உண்மை தெரியாது. ஆனா ஜூலை மாதம் 2014 தேசிய பூங்கா கழகம் இதை ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பூங்காவா மாற்றினாங்க. இந்த 2 தீர்வுகள் ஒட்டி இருக்காது, தனியா தான் இருக்குமா. இங்க போய் நீந்துறதோ அல்லது அங்க போயிட்டு மீன் பிடிக்கிறதோ கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடற்கடையில நிறைய கோரல்ஸ் இருக்குன்னு இந்த தகவல் சொல்லுது. அதனால நீங்க நிச்சயமா இந்த இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூகுள தான் பார்க்க முடியும். நீங்க சிஸ்டர்ஸ் ஐலண்ட்னு கூகுள்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த தீவு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

செய்திகள் திரைப்படுத்த பாடலை கேட்டிருந்தோம் நேர்களே. இப்ப உங்களுக்காக இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க ஜோடி திரைப்படுத்து பாடல் இடப்போது. ஜோடி படத்தில் பாடல் பாடலாம், நான் ஜோடியா நான் இல்லை, தனியாக தான் நிகழ்ச்சி படிக்கிறேன். உங்களுக்காக நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு 3 குறிப்புகளை கொடுப்பேன். அது ஒரு விஷயத்தை குறிக்கும், அது என்னென்பதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாக இருக்கணும். இப்ப லஞ்ச் டைம் வந்துருச்சு, உங்க மதிய உடம்ப சாப்பிட போங்க. நானும் லஞ்ச் டைம் போல நான் நிகழ்ச்சி படிச்சுட்டு தான் இருக்க போறேன். நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் உங்களை உற்சாகமா சந்திக்கிறேன். உங்களுடைய காதல், இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
3: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
5: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது. முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது அதனை தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை பலப்படுத்த குழு பரிந்துரைகளை முன்வைக்கும் என்றும் அவர் சொன்னார். துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபதுரமன் டவுட் ஆகிய இருவரும் குழுவை வழிநடத்துவர். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த முடியுமா என்பதில் குழு கவனம் செலுத்தும் என்று திரு ஜாக்கி சொன்னார். பள்ளி வாசல்களில் மட்டுமல்லாமல் சமய பள்ளிகளிலும் அது ஆராயப்படும். அண்மையில் பதிவு செய்யப்படாத சமய போதகர் 2 சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த வழக்கில் அவருக்கு 27 ஆண்டு 10 மாத சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. சிங்கப்பூரில் விமான சேவைகளை வழங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ஆற்றல் உள்ளதா என்ற சந்தேகம் கொள்வதற்கு தற்போது எந்த காரணமும் இல்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் கூறியிருக்கிறார். நிறுவனத்தின் முக்கிய வர்த்தகம் நன்றாக நடைபெற்றதாக அவர் சொன்னார். இதுவரை இல்லாத வருவாய், நடைமுறை செலவுக்கு பின் அதிக லாபம், முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பயணிகள் ஆகியவற்றை நிறுவனம் கண்டதாக திரு சியாவ் சொன்னார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு குறித்து பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனஸ் தியோங் முன்வைத்த கருத்துக்களுக்கு திரு சியாவ் பதிலளித்தார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதன் முதலீடு பற்றியும் அது கருத்தில் கொள்ளும் அம்சங்கள் பற்றியும் வெளிப்படையாக இருந்திருப்பதாக அவர் சொன்னார். ஏர் இந்தியாவில் செய்யப்பட்ட முதலீட்டிற்கு சிங்கப்பூரர்கள் செலவு செய்வதாக திரு தியோங் கூறியிருந்தார். அது அப்படி அல்ல என்று திரு சியாவ் சொன்னார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் என்றார் அவர். அதன் முதலீடுகள் நிறுவனத்தின் சொந்த கணக்குகளிலிருந்தும் வருவாயிலிருந்தும் செய்யப்படுவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையே இன்று கூடுதலாக 8 விமான சேவைகளை சேர்க்கவிருக்கிறது. ஆனால் கிரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ அந்த ஏற்பாடு. சிங்கப்பூரிலிருந்து ஜகார்த்தாவிற்கு செல்ல 4 சேவைகள் இருக்கும். ஜகார்த்தாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர 4 சேவைகள் இருக்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்தது. இடவசதியை பொறுத்தே கூடுதல் சேவைகளில் செல்ல பயணச்சீட்டு கிடைக்கும் என்றும் அது குறிப்பிட்டது. சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையிலான சேவைகள் தொடங்கும் போது பாதிக்கப்பட்ட பயணிகள் அடுத்தடுத்த சேவைகளில் பதிவு செய்யப்படுவர். முன்னதாக இன்று செயல்படவிருந்த 6 பயணங்களை நிறுவனம் வேறு நேரங்களுக்கு மாற்றியது. காலை புறப்படவிருந்த சேவைகள் மதியத்திற்கு மாற்றப்பட்டன. இந்தோனேசியாவின் அனக்ரகட்டாவ் எரிமலை மீண்டும் வெடித்திருக்கிறது. காலையிலிருந்து அது 3 முறை வெடித்ததாக இந்தோனேசிய அதிகாரிகள் கூறினர். நிலைமை எவ்வளவு மோசம் என்பது தெரியவில்லை. முன்னதாக நாட்டின் முக்கிய சுகர்ணோஹாட்டா விமான நிலையம் உட்பட 5 விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கின. எரிமலை சீற்றத்தால் விமான நிலையங்கள் சில நாளாக செயல்படவில்லை. கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதில் 340,000 அதிகமானோர் சிக்கிக்கொண்டனர். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரிக்கின்றன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தால் விநியோகத்தில் புதிய தடங்கல்கள் ஏற்படலாம் என்ற அக்கறைகள் எழுந்துள்ளன. சிங்கப்பூர் நேரப்படி காலை 8 மணிக்கு பிரென்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $97.34 இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு $92.63 இருந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நேற்று மீண்டும் தாக்குதல்கள் நடந்தன. ஆலைக்கு ஏற்பட்ட சேதத்தை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். அங்கு தினமும் சுமார் 400,000 பீப்பாய் எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைகிறது. பம்பாடிய நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனையை நாட்டில் தடை செய்யப்போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். பம்பாடியே கனடாவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனம். இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமாக இல்லை என்று திரு டிரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் சாடினார். அமெரிக்க வங்கிகளும் நிறுவனங்களும் நாட்டில் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாக திரு டிரம்ப் குற்றஞ்சாட்டினார். அந்த காலம் முடிந்துவிட்டதாக அவர் சொன்னார். ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திறந்திருக்கின்றன. இரு நாடும் ஏற்கனவே ரயில் விமான இணைப்புகளை கொண்டுள்ளன. இருதரப்புக்கு இடையே சரக்கு பயணிகளின் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாலம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தினமும் 300 வாகனங்கள் வரை அதை கடக்கலாம் என்று ரஷ்ய அரசாங்கம் சொன்னது. நட்பு நாடுகளுக்கு இடையில் உள்ள உறவை பாலம் பலப்படுத்தும் என்று ரஷ்ய பிரதமர் கூறினார்.
7: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: சத்தம் போடாதே திரைப்படத்தின் யுவன் சங்கராஜா இசையில் அட்னான் சாமி யுவன் சங்கராஜா குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். சத்தம் போடாம நிகழ்ச்சி படிக்க முடியாது. உற்சாகமா இருந்ததா மதிய உணவை சாப்பிட்டு இருந்த பிறகு அப்படியே ஒரு களைப்பு தட்டம் வருங்க, அப்படியே தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை தட்டி கழிக்க உங்களுக்காக உற்சாகமான பாடல்களை ஒளிபரப்பி போட்டி அங்க நடத்த போற மூன்று குறிப்புகளை கொடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கேள்வி இன்னும் சற்று நேரத்தில். இப்ப சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் மேகமூட்டமாக இருக்கணும்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. அப்பாடா, வெயிலை மறைக்கிறதுக்கு மேகங்கள் வந்துவிட்டன. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா & Sons நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96866.

0: பூவெல்லாம் உன் வாசம் திரையப்படுத்து வித்யா சாகரின் இசையில் மலேசியா வாசுதேவன் ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா சங்கீதா பாடியிருந்த பாடலை கேட்டதோம் இருக்கலே. சரி, இன்று இப்ப நான் உங்களுக்கு மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். இந்த குறிப்புகளை கேட்டு இது மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. இன்று கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா வித்தியாசமான பிரிவுகள் இது. ஒரு முதலை, ஒரு கோழி, ஒரு டீரெக்ஸ் டைனோசர். ஏன்னா குரோக்கடைல், அதாவது முதலை, கோழி, டீரெக்ஸா, ஒத்து போலியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நல்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு முதலை, கோழி, டீரெக்ஸ் டைனோசர், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது ஒரு பிரிவில் அடங்கும். அது என்ன பிரிவு, அது பெயர் என்ன, அதை நீங்க சொல்ல போறீங்க. 9678889688 உங்க பதில அனுப்பிக்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாலையில் பயணம் செய்பவர்களுக்கு முக்கிய தகவல். துவாசை நோக்கி செல்லும் AY அங்கு ஜுரோங் பாட் ரோடுக்கு பிறகு 4 தளத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. PIE நோக்கி செல்லும் TPE அங்கு KPEக்கு பிறகு 1 தளத்தில் சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
5: பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

பேக் பை பாப்புலர் டிமாண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மக்கள் அதிகமாக விரும்பியதால பீட்சா ஹாட்டின் 10 வள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்து விட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வள்ளி தாங்க. 25 வெள்ளியே நீங்கள் சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பீட்சாவை நீங்கள் சாப்பிடணும்னா 3 சுவைகளில் இருக்கு. பிபிக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓத்தா லக்ஸா. இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளை மட்டும்தாங்க, குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். தவற விடாதீங்க, இன்றே கடையில இருந்து வாங்கி சென்று சாப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க 2 பீட்சாக்களை மட்டும்தான் வாங்க முடியும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக பாய்ஸ் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படங்கள் பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இன்றைய போட்டி அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்து இந்த 3க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த 3 குறிப்புகள் என்னன்னா, முதலைகள், கோழி மற்றும் டீரெக்ஸ். ஆமாங்க, டைனோசார். இல்லை, இது டைனோசார் கிடையாது, டீரெக்ஸ். இந்த 3க்கும் என்ன தொடர்புன்னு கேட்டப்போ, 3 முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், டீரெக்ஸும் முட்டை இடும். ஆமாம், பெரிய முட்டை போடல, ஆனால் முதலே முட்டை போட்டு. ஆமாம், முதலையும் முட்டை போடும். ஆமாம், இந்த 3 முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் தேடுற பதில் அது கிடையாது. நீங்கள் 3க்கும் எப்படி தொடர்பு கண்டுபிடிக்க போறீங்கன்னா, நீங்கள் முதல் டீரெக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. டீரெக்ஸ்னு ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக வாங்க, உங்களுக்கே புரிய வரும் எப்படி இந்த 3 இணைந்து இருக்குன்னு. சரியான பதிலை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவோ அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. இப்போ ஒரு சிறிய இடைவேளை.
1: ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
6: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
7: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் கண்ணாமூச்சி ஏனடா கோவா திரைப்படங்கள் வந்து நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். சற்று முன்பு நான் கொடுத்த மூன்று குறிப்புகள் ஞாபகம் இருக்கா? முதல் குறிப்பு முதலை, இரண்டாவது குறிப்பு கோழி, மூன்றாவது குறிப்பு டி-ரெக்ஸ் அப்படின்னு சொன்னப்போ பல பேர்கள் இது முட்டையிடும் கானிவாஸ் அப்படின்னு எனக்கு பதில்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் டி-ரெக்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் மற்றொரு குறிப்பு கொடுத்துருந்தேன். அதை கேட்ட பிறகு பல நேர்களும் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
1: வணக்கம் காதர் அண்ணா.
0: வணக்கம்.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில வந்துட்டு மூணுக்கும் ஒற்றுமை என்னன்னா மூணுக்குமே வால் பகுதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: வால் பகுதியா? கோழிக்கு வால் இல்லையே. சரியான குரல் பதிவை அழுத்துறதுக்கு பதிலா தவறான குரல் பதிவை அனுப்பிட்டேன். ஒருத்தர் ரொம்ப தன்னம்பிக்கையுடன் நல்ல கத்தி உறக்க சொல்லியிருந்தாரு பதில.
2: வணக்கம் காதர் அவர்களே, கோழி
0: இல்ல இல்ல இப்படி கேட்டா சரிப்பட்டு வராது. நம்ம இப்படி கேட்கலாம்.
2: வணக்கம் காதர் அவர்களே, கோழி முதலை டி-ரெக்ஸ் அனைத்தும் அச்சோசோரியா என விலங்கு இனத்தை சேர்ந்தவை. அச்சோசோரியா விலங்கு இனம். நன்றி வணக்கம். பேசுறது மகேந்திரன். நன்றி.
0: எல்லா ஜில்லாவுக்கும் உங்க குரல் கேட்கணும்ல, அதனாலதான் கொஞ்சம் எக்கோலாம் போட்டு ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். வாழ்த்துக்கள் மாகிதரன். உங்களை போலவே பல நேர்களும் எனக்கு சரியான பதில் அனுப்பி வச்சிட்டீங்க. ஆமாங்க, முதலைகள், கோழி மற்றும் டி-ரெக்ஸ் இவை மூன்றுக்கும் என்ன தொடர்புனா இவை மூன்றுமே ஆர்கோசோரியா என்ற ஒரே பரிணாம வம்சத்தை சேர்ந்தவை. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்று நாம் பார்க்கும் பறவைகள்லாம் இருக்குல்ல, இது டைனோசார்களின் உயிருடன் இருக்கும் பரிணாம வாரிசுகள் மட்டுமல்ல, அறிவியல் வகைப்பாட்டின்படி அவையே உயிருடன் இருக்கும் டைனோசார்கள்னு இந்த தகவல் சொல்லுது. அதில் குறிப்பாக கோழி போன்ற பறவைகளும் டெரோபாட் என்ற டைனோசார் குழுவைச் சேர்ந்த பரிணாம கிளைகளுடன் தொடர்புடையவை என்று இந்த தகவல் சொல்லுது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளம்பிற்போலின்றும் மங்கள வாத்தியேசியாக முதலிலே நாதேஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிழிசை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார்கள் ஓகே கோபி குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இனி தொடர்ந்து வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக பி சுசிலா குழுவினர் பாடிய

பிரியாங்கர் துதியாக நீங்கள் கேட்டது பி சுசிலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக மேகனா சுமேஷ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேகனா சுமேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக நாகூர் சதாம்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் சதாம் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது புங்குடுதீவு வைரவர் பாமாலை ஒலிப்பேழையிலிருந்து பவன் பாடிய

கேட்டது புங்குடுதீவு வைரவர புகழ் மாலையான பாமாலையிலிருந்து பவன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாட.

கிறிஸ்தவ கீதமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியதை தொடர்ந்து வருகிறது. இஸ்லாமிய கீதமாக ரஹீமா தாஜ்மல் ஷெரீப் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா தாஷ்மால் ஷெரீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. அருள்மிகு சந்நிதி முருகன் ஆலய புகழ் மாலையுடன் பஞ்சமுத்தி குமரன்.

கேட்டது அருள்மிகு சந்நிதி முருகன் ஆலய புகழ் மாலை தந்திருந்தார் பஞ்சமுத்தி குமரன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வினிதா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை தந்திருந்தார் வினிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரஹிமா பேகம் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ரஹிமா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சுதா ரகுநாதன் குழுவினர் பாடிய

கிருஷ்ணகானமாக சுதா ரகுநாதன் குழுவினர் பாட கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் இதுவரை ஒழித்த பக்தி பாமாலைகள்.

0: ரம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக்கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வசந்த மொழியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கு நேயர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியை கலந்து கொள்ள சிறப்பிக்க காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம் அன்புறவுகளை. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு கைமாறு கொடுத்தல் நேற்றுடன் முடிவடைந்து இன்று மாணிக்காசகத்திற்கு அருளிய திருவாசகத்திலிருந்து அனுபோக சுத்தி இப்பதிகம் சிவானுபவத்தின் பொருட்டு ஆன்ம சுத்தி செய்தல குறிக்கின்றது. ஈசனே என்னும் மானே என்னை பெருமான் என்பிறவி நாசனே நான் யாது முன்பு வல்லா பொல்லா நாயான ஈசனேனை இந்த ஆண்ட ஆண்டாக்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியனே உரை அரசனே எனது தலைவனே எமது அப்பனாகிய பெரியோனே எனது புறத்தினை ஒழிப்பவனே நான் யாதாலும் ஒரு சிறு பொருளுக்கும் ஈடாகாது தீய நாய்த்தன்மையுடைய இழி தகவமையை உடையினை ஆட்கொண்டருளிய உன்னை நன்றி உணர்ச்சியோடு எண்ணி துதிக்க மாட்டேன். அது நீ அறியாத என்றே ஒளி நீங்கினே மண்டாடு மண்டில் ஆடுவானே செய்யத்தக்க ஒன்றையும் அருகிலேன் செய்வது அறியா திருநாயின் செம்பற் பாதமலர் காணா பொய்யர் பெறும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலைப்பாதம் உணவர் கண்டும் கேட்டிருந்தும் பொய்ய பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கிருப்பதானேன் போரேறே உடை போரில் ஆண்டு கட்டை ஒப்பவனே இளையாதனவற்றை பற்றில்லாத உண்மை அடியார் தேன் பொருந்திய பூ போன்ற உடல் திருவடிகளை பொருந்தினையை பார்த்தும் கேட்டிருந்தும் பொய்த்தன்மையில் ஈடுபட்ட யான் இந்நில உலகத்தே வயிறார உணவு கொண்டு உடை உடுத்தி வாழா வாழ்ந்திருப்பேனே இருப்பேனாயினேன் ஆதலில் செய்யத்தக்கென ஒன்று மறையாத கீழ்ப்பட்ட நாயனில் ஏன் எனது செவ்விய பொன்னடி கவனங்களை காணப்பெறாத பொய் வழியில் நிற்பார் அடையக்கூடிய துன்பப்பெறு முழுவதையும் அடையற்குரியேன். நன்றி. மிகு நாளை நெடியவன் பெற பிரமனும் நினைப்பு அறிவு ஆயவர்

0: அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். கிருக்கி தம்பலம், நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார், அவர்களுக்கும் நன்றிகளை. அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி தூய கன்னி மரியாவின் பிறப்பு நாளாகிய இன்று செவ்வாய்க்கிழமை இறைவாக்கினர் மீக்கா புத்தகத்திலிருந்து வாசகம் பிரிவு 5 இறைவசனங்கள் 2-5 நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகின்றோம். உங்களை நினைக்கணும். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, ஜூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவர். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். அதனால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும்பரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தியை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, பிறக்க இருக்கும் மெசியாயின் கருவில் இருந்துதான் பிறக்க வேண்டும் என்று ஜேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஜூத கன்னி பெண்கள் நாள்தோறும் கடவுளை பார்த்து சொபிப்பார்களாம். ஆணின் துணை இல்லாமல் மனிதனாக பிறந்த கடவுளால் பெண்ணின் துணை இல்லாமல் பிறக்க முடியவில்லை. இந்த பெருமைகள் எல்லாம் பெற்றவள்தான் அன்னை கன்னி மரியா. தங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி ஜெபித்தார்களாம். அன்னை மரியாவின் பெற்றோர்கள் அவ்வாறு ஜெபித்தார்களாம். அவ்வாறு கடவுளின் அருளால் கிடைக்க பெற்ற மகள்தான் அன்னை கன்னி மரியா என்று இஸ்லாமியர்களின் புனித நூலாகிய குர்ஆன் சொல்கின்றது. இதனை சிறப்புமிக்க அன்னை கன்னி மரியாவுக்கு பிறந்த நாள் விழா எடுப்பது மிகவும் பொருத்தமே. இன்று வேளாங்கண்ணியின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பொங்கியல அன்னை கன்னி மரியா வாழ்த்தப்படுகின்றார். கானாவூர் திருமணத்தில் கூட அன்னை மரியின் வேண்டுதலை ஏற்று தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினர் நம் ஆண்டவர் இயேசு. அதே போன்று விண்ணில் இருக்கும் அன்னை மரியா நமது வேண்டுதல்களை ஏற்று தம் மகன் ஆண்டவர் இயேசு வழியாக அவைகளை நிறைவேற்றி தருவார் என்று எனும் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போமாக. நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
1: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நலமா இருக்கிறேன். நீங்களும் நலந்தானே?
1: நலமாக இருக்கின்றோம், நன்றி. சாரங்களும் நன்றி.
3: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. சிவன் ஏன் விநாயகரின் தலையை தூண்டித்த ஒரு கதை. அகம் குடிகொண்டிருக்கும் இடமான தலையிலேயே மனம் அமைந்திருப்பதால் சிவன் விநாயகரின் தலையை துண்டித்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. சிவபுராணத்தில் தன் தாயின் கட்டளைகளை நிறைவேற்றும் போது விநாயகர் மிகுந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு நேர்மையான போரில் சிவருமானாலும் விஷ்ணுவானும் கூட அவரை வெல்ல முடியாது என்ற நிலை இருந்தது. இறுதியில் விஷ்ணு விநாயகரின் கவனத்தை திசை திருப்ப அந்த நேரத்தில் சிவன் அவரது தலையை துண்டித்தார். பார்வதியின் மகனை வெல்ல அவர்கள் தந்திரத்தை நாட வேண்டியிருந்தது. இக்கதை எப்போதும் இயற்கையின் வடிவமான பிரகிருதியுடன் தொடர்புடையது. இந்து தெய்வமான சிவன் புருஷன் என்பதன் அடையாளமாக திகழ்கிறார். இயற்கை எந்த வகையிலும் தவறாக நடத்தப்படும் போதெல்லாம் இந்த தலை துண்டிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. இயற்கையை யாரும் தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது. அது எப்போதும் தன்னாட்சி கொண்டது. அதற்கு பாரபட்சம் எதுவும் இல்லை. ஆனால் இதில் உள்ள திருப்பம் என்னவென்றால், பார்வதி கணபதியை தன் பாதுகாவலராக தேர்ந்தெடுக்கிறார். அவர் எந்த அசுரனையும் தடுக்கவில்லை. முன்பு நந்தி பார்வதியின் வாசலை காவகாத்து கொண்டிருந்த போது தன் மனைவியின் விருப்பத்தை மதிக்காமல் சிவன் உள்ளே நுழைந்தார். சிவனின் இந்த செயலால் பார்வதி வருத்தமடைந்தார். எளிமையாக சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவர் இப்படி அத்துமீறி உள்ளே நுழையக்கூடாது. இயற்கையின் அனைத்து ரகசியங்களையும் மனித மனத்தால் புரிந்து கொள்ள முடியாது. இயற்கை தன்னை ஒரு சாதாரணமான விஷயமாகவோ அல்லது எப்போதும் கிடைக்கும் ஒன்றாகவோ கருதப்படுவதை விரும்புவதில்லை. அதற்கு சிறிது இடைவெளி தேவை. ஏனெனில் உணர்வு நிலையால் கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்க முடியாது. தன்னை சந்திக்க சிவன் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார் என்று தேவி யோசிக்கிறார். தன் மகன் தலை துண்டிக்கப்படுவதை காணும் போது அவளுக்குள் கோபம் பொங்குகிறது. யானைகள் நீண்ட காலமாக பொருள் வளத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. அவை நீர் தாவரங்கள் மற்றும் பிற வளங்கள் நிறைந்த பகுதிகளில் வசிக்கின்றன. எனவேதான் செல்வத்தின் தெய்வமான லட்சுமியின் இருபுறமும் அவை நிற்பதை காணலாம். கஜேந்திர மோட்சம் நிகழ்வில் அவளது கணவரான விஷ்ணுவே யானையை காப்பாற்றுவதையும் நான் காண்கிறோம். பெற்றோருக்கான ஒரு குறிப்பு: வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை இறைவன் வெளிப்படுத்த முடியும் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே மதம் பெரும்பாலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு கதையும் கடவுளை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பது பற்றி நமக்கு இது ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. தேவி பார்வதி வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது சிவபெருமானை உள்ளே நுழைய விடாமல் கணேசர் தடுத்ததால் சிவபெருமான் கோபமடைந்து கணேசரின் தலையை அவர் உடலில் இருந்து துண்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். விநாயக பெருமான் கீழே விழுந்த போது பார்வதி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று தேவிகளும் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தனர். தடைகளை நீக்கும் தங்களுக்கு பிரியமானவரின் நிலை கண்டு அவர்கள் சிந்திய கண்ணீர் விண்ணங்கும் எதிரொலித்தது என்று கூறி அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:14 ஐக்கியராட்சியத்தில் 7:14. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரமானது திங்கள் முதல் சனி வரை 8:00 8:30 வரை வானலையில் வலம் பெறுகின்றது. ஆன்மீக சிந்தனையை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார்கள் அன்பு உறவுகள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள்
4: சிந்தனையை. வணக்கங்கள். சத்தியசாயிக்கிழமை லிங்கத்தை அடக்கிய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? லீலையின் சாராம்சத்தை என்புடன் பகவான் விளக்குகிறார். கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தில் மக்களிடையே தோன்றிய தெய்வீகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை விளிம்பில் ஆகிய அனைத்து அற்புதமான சாதங்களிலும் கலிங்க நிகழ்வு மிகவும் அர்த்தமுள்ளதாகும். கலிங்கம் என்ற நாகம் தன் மூச்சினால் யமுனை நதியின் நீரையும் அதன் மீதான சூழலையும் விஷமாகிக் கொண்டிருந்தது. அந்த பகுதியை அணுகிய மனிதர்கள், கால்நடைகள் என அனைவரும் மடிந்து விழுந்தனர். ஆனால் தெய்வீக சிவனான கிருஷ்ணர் ஆழத்திற்குள் பாய்ந்து அந்த தீய பாம்பை நதியின் மட்டத்துக்கு மேல் அழைத்து அதன் பறந்த படங்களின் மீது பாய்ந்து தனது மென்மையான தாமரை திருவடிகளால் அவற்றின் மேல் நடனமாடினார். அந்த மென்மையான 10 பாதங்களும் அழுத்தமே அந்த பிரமாண்டமான நாகத்தின் விஷ பெற்களிலிருந்து கூடிய விஷத்தை வெளியேற்றி அதை நன்றென்றைக்குமாக தீங்கற்றதாக மாற்ற போதுமானதாக இருந்தது. கலிங்க நிகழ்வு ஆன்மீக சாதனைக்கான ஒரு மதிப்புமிக்க பாடமாகும். ஒவ்வொரு மனிதனின் மன சர்வவரத்தை, அதாவது ஆழ்ந்த அமைதியான மன ஏரியில் காமம் கோபம் பேராசை பற்று கர்வம் பருப்பு ஆகிய ஆறு தலைகளை கொண்ட ஒரு விஷயம் நாம் பங்கியிருக்கிறது. அது ஆற்றை ஆக்கிரமித்து தன்னை நெருங்குவதால் அனைவரையும் அழிக்கிறது. பகவானின் திருநாமம் அது ஆழத்திற்குள் மூழ்கும் போது அதை மேற்பரப்பிற்கு அதை செய்து அழிக்கிறது. எனவே உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகமான கிருஷ்ணரை மனதை ஆள அனுமதியுங்கள். அவர் சீரும் தலைகளை மிதித்து அதன் விஷப்பாம்பை அறக்கட்டும். அது தன் விஷத்தை கக்கி சாத்தியமாகவும் இனிமையாகவும் மாறட்டும். இதுவே நிகழ்வு போதிக்கும் சாதனை, அது விதிக்கும் கடமை. அருள் எல்லா பாவங்களையும் முறியடிக்க வல்லது. எதுவும் அதற்கு தடையாக நிற்க முடியாது. அது எல்லாம் இறைவனின் அருள். நினைவில் கொள்ளுங்கள், அந்த பகவான் உரையில் கூறியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, சின்ன நாளை சந்திக்கிறேன். உங்கள் நீடிக்கும்
1: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:19 ஆகிய ராஜ்யத்தில் 7:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
5: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா. தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி எடுத்துக்கொண்டு எல்லாரோளுக்கும் கால வணக்கங்களை கூறிக்கொண்டு பரிசுத்த வேதாமத்தில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 இறை வார்த்தைகள் 26-36 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனை. அதற்கு இயேசு, அப்படியானால் ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் இயேசு சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்க சதுசேயரில் சிலர் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2 சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3 சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த பெண்ணும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிறகு உத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருத்துதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதுமில்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஒரு நாளும் நம் இயேசு மறவார். நன்றி, வணக்கம், ராஜான்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: ரொம்ப நன்றி. என்ன
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். லண்டனில் இருந்து நேரம் சரியாக 8:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:22. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.

0: வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
1: நலமாயிருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் நலமாக குடும்பங்களிலிருந்து நலமாயிருக்கோம். கலை உறவுகளும் நலமாயிருக்கோம். வண்டிக் கொண்டு நெய்வாளு மக்களை நாங்கள் இந்த புதுக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் வாரத்தின் இரண்டாம் நாள் சுபாக்கிழமை இன்று உலகம் முழுவதும் திருச்சபையும் இந்த மெரியாளன் பிறப்பு நாளை கொண்டாடுகிறார்கள். புனிதமரியாளின் பிறப்பு ஆரோக்கிய அன்னையின் திருவிழா. சிறர் பிறக்கும் போதே சிறப்பு பெறுகின்றனர். சிலர் பிறந்த பின்பு சிறப்பு பெறுகின்றனர். சிலர் சரித்திரம் படைத்து சிறப்பு பெறுகின்றனர். ஆனால் அன்னமரியா இந்த மூன்று நிலைகளிலே சிறப்பு பெற்று திகழ்கின்றார். எல்லோராலும் போற்றப்படுகிறவர்களாக மதிக்கப்படுகிறவர்களாக திகழும் அன்னமரியா என் பிறப்புகளால் எல்லா உலக மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நிறையையும் தருகின்றது என்பதை வேளாங்கண்ணி மாதா, மடு மாதா, பிரெஞ்சு நாட்டு மாதா, இப்படியாக உலகம் முழுவதும் மாதாவின் திருத்தலங்களை முழுமையாக உணர முடியும். எத்தனை இந்த லட்சம் மக்கள் அன்னமரியாவை நினை கூர்ந்து அவர் பரிந்துரை வேண்டியும் நன்றி கூறியும் நடைப்பணம் மேற்கொள்கின்றனர் நடைப்பயணம் மேற்கொள்கின்றனர். மத வேறுபாடின்றி உலக மக்களால் வணக்கம் பெறும் மரியா மனுக்குலத்தின் தாயாக பரிந்து பேசும் அன்னையாக அனுபவபூர்வமாக உணரப்படுகின்றார். மரியாயின் பிறப்பு என்பது திருச்சபையின் உருவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பாக அமைந்துள்ளது. இந்த தாயார் சமூக மாற்றத்திற்கான விதைகளை சுமந்தவர், புதிய பயணத்திற்கான பாதையை வடித்தவர், விடுதலைக்கான விழுமியங்களை கருத்தரித்தவள். இயேசுவுக்கும் சீடருக்கும் பெற்றெடுத்த தாயாக மட்டுமன்றி செயல் ஊக்கம் ஊட்டிய தாயானவள். இறைவனின் திட்டம் செயல் வடிவமாக இந்த அன்னையின் வாழ்வில் வெளிப்பட்டது என்பது போல் நாம் நம் ஒவ்வொருவரின் செயல்பாடுகளிலும் இறை திருவுளத்தை தேர்ந்து தெளிய பவுல் செய்த திருவுளத்தை தேர்ந்து தெளியவும் அதை அவள் போல செயல் வடிவம் தரவும் இந்நாளில் உறுதி கொடுப்போம். தேவதாயின் திருநாளாகிய இந்த நாள் நாங்களும் ஒரு நாளும் திருச்செவுமாலை சொல்லி அவளுக்கு ஒப்புக் கொடுத்து நல்ல பலன் பெற்று ஆசிரை பெறுவோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜனா. நீங்க
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: இன்று அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார். மேற்பதாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்த தூய கன்னி மரியாளின் பிறப்பு விழா வாழ்த்துக்கள். அன்னை மரியாள் என்றும் உங்களுக்காக பெருந்து பேசி அனைத்து இல்லங்களிலும் இறை அன்பாலும் சமாதானத்தாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவாராக. துன்பங்களில் தாங்கும் கரமாய் நோய்களின் மருந்தாய் இருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீரினாலும் நெருப்பினாலும் நோய்களினாலும் விபத்துகளினாலும் எத்தனையோ மக்கள் இறக்கிறார்கள். இனிமேலும் நீர் அவர்களை இப்படியான நிலைகளில் இருக்காமல் தாங்கிக் கொள்ளும்படி, நோயின் நேரம் வந்தாலும் நம்பிக்கை தளராதிருக்க, சோதனை வந்த போதெல்லாம் உம் அன்பு பலம் தரட்டுமே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியிலிருந்து. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும். கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜ்ஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: அன்புறவுகள், இதுவரை நச்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
4: மேஷராசி நண்பர்களே, எப்பவுமே பழச பேசப்படாதுன்னு சொல்லுவா, இன்னைக்கு நிறைய பழச பேசுவேன். எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னு, இப்படி தொழில் இருந்தது தெரியுமா, எப்பவுமே சொல்லுவாங்க லிவ் ஆன் ப்ரெசன்ட், அதே சமயத்தில் எக்ஸ்பெக்ட் த ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை எதிர்பாருங்கள், இந்த நொடியில் வாழ்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்டு பற்றி ரொம்ப பேசக்கூடாது, அது பெருமையாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, அது பிறருக்கு போர் அடிச்சுடும். அதனால் இப்போ என்ன இனிமே என்னங்கிறத யோசிச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நன்னா முன்னேற்றங்கள் உண்டு. அயன் பற்றாக்குறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பில் கவனம் என்பது சேவை. சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, சரியான நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, சரியான நேரத்தில் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது வயதாக உடல் ஆரோக்கிய கேடுகளில் உண்டு. முடி நகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இந்த தினத்தை ஒரு புது வியாபாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் டக்குன்னு கிளிக் ஆகும். சிலது விரயங்கள் இருக்கும், சிலது சக்ஸஸாக இருந்துருக்கும். இயற்கையோட போக்கில் விட்டுருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஈடு இடம் பொருள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் வேலை செய்கிற மாதிரி செய்வா செய்ய மாட்டாள், அம்மா நம்மக்கிட்ட போய் சொல்லுவாளா, மாமியார் நம்மக்கிட்ட போய் சொல்லுவாளா, இப்போ அம்மா மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேனே, கூட வேலை செய்கிறவா இருந்தாலே, அந்த வயசில் இருந்தாலே பொய் சொல்லுவாளா, எல்லாரும் பொய் சொல்லுவா, சூழ்நிலை கேட்டார் போல. கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பெருமாள் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் எல்லாமே உண்டு. பட் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். பட் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நண்பர்கள் சில விஷயங்களில் கெட்ட விஷயங்கள் கூட பழகி விடுவா. ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தேன், 10 நாள் தொழிலதிபர்கள் கூட நீ சேர்ந்தினா நீ ஒரு தொழிலதிபராக மாறுவேன். 10 நாள் வெற்றி பெற்றவர்களுடன் நீ இருந்தால் வெற்றி பெற்றவராக மாறுவேன். 10 நாள் பொலிட்டீஷியன்ஸ் கூட இருந்தால் நீ ஒரு பொலிட்டீஷியனாக மாறிவிடுவேன். 10 நாள் நீ வந்து ஒரு தப்பான நபர்கள்ட்ட பழக்கமாக இருந்தால் நீயும் தப்பான நபராக மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைய தினம் ஒரு மண் மேலே தண்ணியை விட்டு அது எப்படி குழைச்சி பொம்மையாக்கலாம், சிவலிங்கமாக்கலாம், அது எப்படி வேணால் ஆக்கலாம், அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் ஸ்டேட் இன்றைக்கி இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை உள்ளுக்குள்ளே இன்புட்டாக போட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரும். பண விவகார சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சிலது தடங்களாகி சக்ஸஸ் ஆகிடும். இவா கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கல, இவா கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கல, இவன் தரேன்னு சொன்னால் தரங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தேவை இருக்குது, இந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் சில விஷயங்கள் மற்றவர்கள் மூலமான பிரச்சனைகள் வரும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. மூணாவது மனுஷன் தேர்டு பர்சன் மூலமாக வரலாம். யாரையாவது ஒருத்தர், கணவரோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ தங்கையோ அண்ணனோ அக்காவோ மற்றவங்களை பற்றி பெருமையாக பேசினா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன், நான் என்ன கஷ்டப்படலையா என்ன, நான் என்ன முயற்சி பண்ணலையா என்ன, அதுன்னு அவங்கள பெருமையாக பேசுறது. வாட் அபவுட் மீ? இப்போ நான் யார், நான் இதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்லாம் இன்றைய தினத்தில் பேசுகிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பா, பட் தே வில் வின். ஆமை முயல் கதை கேள்விப்பட்டிருப்பேன், கடைசியில் ஆமை தான் ஜெயிச்சது. எது ஜெயிக்கலை, முயலாமை ஜெயிக்காது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஸ்லோ அண்ட் வின் த ரேஸுங்கிற மாதிரி வின் பண்ணிவிடுவேல். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, ஃபேமிலியில் பணத்தில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், ஆனால் சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைக்கி நட்சத்திர நாள், கேர்ஃபுல்லாக இந்த தினத்தில் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஓஹோ ஆகான்ருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும், சூப்பர் சார், எப்படி சார் அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டுதல் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப டவுனாக இருந்துருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், ஜாதகத்தை பொறுத்து மாறு, தசாபுக்தி அந்தரத்தை பொறுத்து இட் சேஞ்சஸ். கடகராசி என்பவர்களுக்கு விதவிதமான மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு சூப்பராக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படி டவுனாக இருக்கும். சில பேருக்கு ஐடியா ஐடியாவாக தோணும், சில பேருக்கு ஒன்றும் தோணல. ஏன் கேட்குறீங்க? யாராக பேசினாலும் இரிட்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இரிட்டேஷன் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க, மற்றவாளை பற்றி பேசாதீங்க. மற்றவ யார்ட்டையாவது உங்களை பற்றி பேச வந்தால், இல்லை மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தால், அந்த பக்கத்துலேருந்து நெகிழ்ந்து போயிடுறது ரொம்பவுமே நல்லது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாள். நீ கண்ணில் பார்க்கறது பூரா அப்படி தெரியும் சில பேருக்கு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைக்கி நட்சத்திர நாளாக இருக்குது. இன்றைக்கி இறைவனை வணங்கிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் சில பேருக்கு தடங்கல்கள், சில பேருக்கு சக்ஸஸ் ஏற்படும். கேட்பாலையா அஷ்டம சனி என்ன பாதிக்கிறதுன்னு கேட்பாங்கள்ல, இன்றைய தினத்தில் ஒரு சின்ன விஷயத்தை காமிச்சு கொடுக்கும். யார் யார் எப்படி என்னென்ன, யார் ஹெல்ப் பண்ணுவா, யார் ஹெல்ப் பண்ண மாட்டா, யார் பின்னாடி பேசுகிறா, யார் முன்னாடி பேசுகிறா, யாருடைய குணம் எப்படி, இதெல்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. வேலை வாய்ப்புக்கு இருந்துன்னு இருக்கிறவா, வேலையில் கூட இருக்கிறவா கிட்ட கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி பொசசிவ்னஸ் எல்லாம் வச்சுக்கப்படாது. என்ன சார் இயல்பாக வருது, நான் என்னத்தை வச்சுக்கிறது. மனசை ஸ்ட்ராங் ஆக்கணும் எப்பவுமே. மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா, எலும்பு கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. காலில் அடிபட்டவங்க, கால் சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, தடுமாற்றம் இருந்துட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்கள், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்போ ஏற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு வெளியில் வந்துருவேல், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, சூப்பர் டே இன்னைக்கு. வேலை வாய்ப்பு கூடி வரும். நம்பிக்கையான நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள், கான்ட்ராக்டெல்லாம் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பை இவங்க தான் பண்ணணும், இவங்க தான், நானே இறங்கி எல்லாத்தையும் முன்னிடுவேன் சார். ஐயோ, ஏன்னா மற்றவங்களை எதிர்பார்க்கிற விட நானே என்னுடைய தொழில் நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கடன் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கால் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான உபாதைகள், ஞாபக மருதி அப்பப்போ இருந்துருக்கும். வேலை ஏற்றத்தில் ஃபைல்ஸ் எங்கேயா மறந்து விட்டுறக்கூடாது, ஃபோன் எங்கேயா மறந்து விட்டுருக்கீங்க, ரெண்டு தடவை பூட்டுறது, ரெண்டு தடவை லைட்டை போடுறது, மூணு தடவை கேஸ் ஆஃபன் பார்க்கணும், பேசினதையே நான் என்ன சொன்னேன், என்ன பேர் அப்படின்னு திருப்பி கேட்பேல். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. அற்புதமான தினமாக இன்றைய தினம் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையான மாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து குடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். ரீசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பெரிய நபர்கள்கிட்ட, உங்களோட வயசானவங்கக்கிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். வேலையா தொழிலா, தொழிலா வேலையான்னு அப்படியே டைலமாவில் இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே தகுதியானவர்கள் தான் நாம் எடுத்து முயற்சி செய்வோங்கிற அற்புதமான வாய்ப்புகள். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிட்டுருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, கணக்காளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபெயிலாகி திருப்பி முயற்சி பண்ணுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. முருகா முருகா என்ற நாமம் அற்புதமான நாமமாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் மலைக்கோயில் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணுவீங்க, வீடு வாடகைக்கு வராதவங்க வந்துடுவாங்க. அதே சமயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க மத்தியில் ஒற்றுமைகள் கூடி வரும். அப்பாவுக்கு நன்னா இருக்குது, அம்மாவுக்கு நன்னா இருக்குது,

0: தனுராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சரியில்லை. அதனால் கவனம் என்பது தேவை. நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவித்து கொள்ள வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், சில விஷயம் அவசர முடிவுகள் எடுக்கப்படாது. யாராவது உங்களை இங்கே வாங்க வான்னு கூட்டிகிட்டு போனால், இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது, வீட்டில் அம்மா வைவாங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறது நல்லது. இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷம் இல்லாதங்காட்டி முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. பக்கத்தில் இருக்கிற சுவாமி தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அற்புதமான வழிபாடு, குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, எந்த பிரச்சனையும் கொடுக்காம நல்லபடியான அமைக்கக்கூடிய வழிபாடாக அமையும். மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய தினமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். மற்றவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னதை கேட்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, நம்ம சொல்கிறதை கேட்குறாங்களே, எஸ் நீங்கள் சொல்லி அவங்க பல நேரங்களில் பாடங்கள் போர்த்திருப்பாங்க. ஆமாம், அவர் சொன்னார், அப்போ கேட்கல, இப்போ கேட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பழைய பொருளை கொடுத்து புதிய பொருள் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். கணவர் மனைவி மீது முதலீடு பண்ணுறது, மனைவி கணவர் மீது முதலீடு பண்ணுறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை வரும், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, யார் யார்கிட்ட நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன்னு பழைய விஷயத்தில் எடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழுக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். முடியாத சில விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லப்படாது. தொழில் ரீதியான விஷயங்கள் வெற்றி பெறும். வயதானவர்கள் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் தேடி வரும். இந்த தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும். குடும்பத்தில் பண வரவுகள் தேடி வரும். பணத்தில் யாரையாவது நம்பி கடன் கொடுக்கறது வாங்கிறதுல கவனமாக இருக்கணும். வேலையாட்கள் உங்களை பற்றி தப்பாக விஷயங்களை போட்டு கொடுப்பா, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, பதவி, பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கூடி வரும். சில விஷயங்களில் விரயங்கள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க. தடங்களை தாண்டி தான் ஜெயிச்சு வருவீங்க. முயற்சி உன்னதமான பலன்கள் உண்டு. வீடு, இடம், தாயாரை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. முடியல அப்படின்னும் போது நம்மளால் யாருனாலும் கம்பல் பண்ணாலும் அது செய்யாதீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, போஸ்ட் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினம் சாதகமான தினம். அன்பானவர்கள், பிரியமானவர்கள், ஒற்றுமையானவர்கள், உங்களுக்கு மதிக்கத்தக்கவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் அவள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாள், ரொம்ப சந்தோஷப்படுவேன். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்லேயோ விளையாட்டுலேயோ அல்லது படிப்புலேயோ அல்லது பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்லையோ சாமர்த்தியமாக பேசினா அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் குழந்தைகள் யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு சுடிக்கும். அவள் மேலே தப்பே இருந்தால் கூட, ஏன், என்ன என்ன பிரச்சனை, அவங்க சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் புராதன விஷயங்கள், வேத பண்டிதம், வேத சம்பந்தமான விஷயங்கள், யோகா கலை, கணித கலை போன்ற கலைகள் மேலே ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது சாஸ்திர சம்பிரதாயம், கணக்கு, இது போன்ற விஷயங்களை பேசணும்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவேல், ஜாலியாயிடுவேல். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இரும்பு சத்து குறைபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள், தோல் சம்பந்தமான குறைபாடுகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பிரியமானவர்களை சந்திக்க வாய்ப்பு. வேலை சம்பந்தமான விஷயங்கள் டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது, வேலை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது, கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்ற

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராயா.
0: நலமா இருக்கிறீங்களா பத்மராணி?
1: நலமா இருக்கோம்.
0: நன்றி. தாருங்கள் பார்ப்போம்.
1: இன்றைய தினம் கேமாவின் மகன் கெவின், அறிவிப்பாளர் கேமா, கெவின் கௌமிகா தனராஜ், தேவி தனராஜ் மகள், மற்றும் ஜனார்த்தன் ஜெயந்தி மாலா என்ற ஐங்கரன் விக்கி என்ற மகன், மற்றும் நெவின் நேவிஸ் திலீப் என்ற சித்ரா, ஜெயக்குமார் என்ற மனைவி சித்ரா, ரம்யா ருக்ஸியா புஷ்பவதி என்ற உறவினர்கள்.
0: எழுதியில நீங்க கெவின் வந்து ஒன்று ரெண்டு, சௌமிகா தனராஜ், ஐங்கரன் விக்கின்ற மகன், ஐங்கரன் நேவி, மற்றதாரு சொன்னீங்க,
1: ஜனார்த்தன் ஜெயந்தி மாலா சதாசிவம்,
0: ஜனார்த்தனன்
1: மற்றும் நேவிஸ் பிரிப்பின்ற மகன் நெவின், ஜெயக்குமாரின் மனைவி சித்ரா, ரம்யா ருக்ஸியா, ரெண்டு பேரும்
0: இரட்டைகள்.
1: இரட்டைகள் அல்ல, ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பேர் வந்திருக்கு.
0: ரம்யா ருமியா
1: ருக்ஸியா
0: ருப்பியா
1: ருக்ஸியா ருக்மணி ருக் அவளா பேரும் இவ்வளோ
0: பேரையும் சொல்லுவார்களா எங்கட நேயர்கள்?
1: சொல்லுகிற மாதிரியே இல்லை, எல்லாருக்குமா சேர்த்து நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லும். சகலரும் சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ நாங்கள் வாழ்த்துவோம். அதே மாதிரி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல.
0: நன்றி. உங்களுடைய தகவலுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்த நேரத்தில் கெவின் கேமாவினுடைய அன்பு மகன், ஷாமிகா வந்து தனராஜ் தேவி தனராஜனுடைய அன்பு மகன், ஐங்கரன் வந்து விக்கி அவர்களுடைய அன்பு மகன் ஜெர்மனி, நெவின் அவர்கள் எங்களுடைய நற்சிந்தனை புகழ், சித்ரா வந்து எங்களுடைய ஜெயக்குமாருடைய அன்பு மனைவி, ரம்யா ருக்மியா எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் புஷ்பதியினுடைய உறவினர், ஜனார்த்தனன் அவர்கள் எங்களுடைய ஜெயந்தி மாலா அவருடைய மகன். இந்த ஏழு அன்பு உறவுகளும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஏழு அன்பு உறவுகளும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த விலையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். அதனால் நலமா இருக்கீங்களா?
2: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான மகள் கேமாவின் மகன் கெவின், தேவியின் மகள் சௌமிகா, நேவி பிலிப்ஸின் மகன் நெவின், விக்கி சாந்தியின் மகன் ஐங்கரன், ஜெயந்தி மாலாவின் மகன் ஜனார்த்தன், மற்றது திருமதி சித்ரா ஜெயக்குமார், மற்ற புஷ்பவதியின் உறவினர் ரம்யா ருக்ஸியா, எல்லாருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லோரும் நலமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம். அன்பான ராஜா
0: திருமதி,
3: இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் எனக்கு தெரிஞ்ச பேர்களை கூறுவேன், விட்டதுகளை பார்ப்போம். ஜனார்த்தன், மற்ற சோமிகா, அடுத்தது கெவின், ருக்ஷி, ரம்யா மற்றும் அந்த இருவர் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்டை சரியம் அதில் சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என்று என் குல தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ வளமுடன் வாழ்க பல்லாண்டு.
0: உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
4: ஓம் நலமா இருக்கிறேன் ராஜா, நன்றி. அதுல நானுங்க பிள்ளைங்க பேர்களை மட்டும் இந்து பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு பிள்ளைகள் கெவின், ஹௌமிகா, ஜனார்த்தனன், ஐங்கரன், நெவின், சித்திரா, திருமதி சித்திரா, திருமதி சித்திரா மற்றும் ரம்யா ருக்ஷியா எல்லோருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நோய் நோடு இன்று சிறப்பாக வாழ வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து உண்டு. அவரை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி.
5: ரஜினி நாய், நாய் என்ற
0: சொல்லுங்கள்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கெவின், கௌமிகா, ஐங்கரன், ஜனார்த்தனன், நெவின், சித்ரா, ரம்யா, ருக்ஷியா ஏழு பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, அழகாக சொன்னீர்கள், நன்றி. அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சுசந்தலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவாக பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஏழு உறவுகளுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏழு பேரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக தல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று எமது குடும்ப சார்பான இதயம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வைபரூடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம்
0: அதனி, நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் இன்றும் நலமாகவே இருக்கணும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் கெவின், சௌமிகா, ஜனார்த்தனன், ஐங்கரன், சித்திரா, ரம்யா, ருட்சியா இந்த ஏழு பேருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏழு குட்டிகளும் அன்று போல் இன்று போல் என்றென்றும் சீரோடு சிறப்போடு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக எல்லாம் வெள்ள இறையறு கொண்டு வாழ நூறாண்டு காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த
8: வணக்கம்
0: திருமதி யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
8: நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி. நான் லைனை எடுத்து பிடிச்சோண்டு பேர் டக்கு பேர் எழுதின நாலு பேர் எழுதினேன். எந்த பிறந்தாலும் கொண்டாலும் சௌமிகா, கெவின், சித்ரா, ரம்யா, ரம்யா மற்ற ரெண்டு மூன்று பேரையும் சொல்லுங்கள். வைச்சா பிள்ளை மூணு ஏழு பிள்ளைகளுக்கு சேர்த்து
0: ஜனார்த்தனன், மற்றது நெவின், மற்றது அங்கரன்,
8: நெவின் அங்கரன் சிறப்பாக ஆரோக்கியமாக கல்விகளை கேட்டு காலம் வாழ்வனும் சித்திரா ஆரோக்கியமாக வாழ்வனும் என்று வாழ்த்துக்கணும். விருந்து விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு
8: நன்றி. நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம், பாமா சொல்லுங்கள். அவரை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜினி.
9: வணக்கம் ராஜா. எக்கச்சக்கந்தான் இன்று பிறந்த நாளை காணும் ஏமாவின் மான் கெவின், சௌமிகா, ஜொனார்த்தனன், ஐங்கரன், நெவின், சித்ரா, ரம்யா, ருக்கியா அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். இந்த ஏழு மழலைகளுக்காக நாங்கள் தரும் பாடல், அதில் சித்ராவும் அடங்குகின்றார்.

0: கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று வாழ்த்தப்பட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமணத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவிரியாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சினக்க பல்லதென தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதோடு தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார். அத்துடன் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாகும் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிப் போரில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்பட்டார்கள். சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற புகழிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையினரும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தனவராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கி கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பணைகளில் விடுதலை செய்ய மகர இலக்கம் 1 நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொக்சனி அபயவிக்ரம நேற்று உத்தரவு பிறப்பித்தார். குஸ் மற்றும் ஹசீஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடையதென்று தெரியவிருக்கிறது. துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவெல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்பிணைவு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுள்ள லகஸ்த செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெய்வள பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மெல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்புணர்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். 2026 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 21 வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியிருக்கின்ற நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியுள்ளது. இந்து மத அதி உயர்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாதென்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாதென்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்லூரி மாணவியை கைது செய்துள்ள உத்தரவை ரத்து செய்துள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் யாய்மால்யா, பாக்ஷி மற்றும் மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபாநாயகர் இருக்க முன்பு தரையில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தனது பேஸ்புக் பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் சூழலால் LPG விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. அது தற்போது 25 நாள் இடைவெளியில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். விடுதி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவற்றில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவில் விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கற்பன் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும் சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேற்குவங்க முதல்வர் ஸ்வந்த் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்தை மாற்றிடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஒனே கெஷி கங்கி ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட பயணத்தின் புகைப்படங்களையும் காணொளியையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார். பீகாரில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடருந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் தொடருந்து அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் அருணாச்சல பிரதேசத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து கொலையில் அவரது கணவர் கைதாகியிருக்கிறார். இந்தியாவின் பெங்களூர் நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சி நடைபெற்று வருகிறது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள், அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான ஆம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இன்று 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்ஸ் ஈவில் கோபுர ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் சாக்சோனி அன்ஹால்ட் மாகாண பேரவைத் தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியின் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பேற்பட்டுள்ளது. அந்த கட்சியை நாசி கட்சி என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை நேபாளம் அனுசரித்திருக்கிறது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் என்னமும் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாது என்று நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக கூட்டணிகளையும் மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று கத்தார் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2வது அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்திருக்கிறது. 2 உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மைய காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுதம் மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டெக் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரித்திருக்கிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஷின்ஜுவுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் குறித்து உள்ளூர்வாசிகள் பலர் புகார் கொடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் இறந்து போனார்கள். இறந்தவர்களில் 5 பேர் பெரியவர்கள், மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாப் எரிமலையின் வெடிப்பால் விமானியங்கள் மூடப்பட்டிருக்கின்ற சூழலில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய சுகோத்தா ஹர்த்தா அனைத்துலக விமானியம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்தோடு மேலும் 4 விமானியங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கட்டிகளிலும் நடுத்தரம் உயர்தரம் இருக்கிறதா? ஆமாம் என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையில் உரிமமில்லாத இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன கத்துடுவ கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபுவே வீழ்த்தி சாம்பியனாகி இருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்டர் ரெலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்களுக்கான உலக கிண்ண கூடைப்பந்து போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கிறார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது சாங் சியூ 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கிறார். ஷங்காயில் நடந்த கார்பந்தய பத்தில் தீப்பிடித்த காரில் இருந்த பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சக போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ள சம்பவம் வெகு பாராட்டை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.37 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.05 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.66 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.94 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.15 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.57 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sartre.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோணேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கியராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலை ஒளியில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடலை கேட்டு மகிழ் நாம் அன்புறவுகளே அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளவும். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ் பேசுகிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நலமா சுகமா இருக்கின்றது. போதும்,
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல்.
1: ஆமாம்.
0: என்ன காரணம் இந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு?
1: இந்த பாடல் தெரிவு செய்யும் போலதான் கேட்கின்றேன். என்ன கண்டு
0: என்ன சாரம்? அவரங்கள் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:23 ஐக்கியராட்சியத்தில் 8:23 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் என்ன பாடல் பார்த்தீமன்?
1: என்
0: தோட்டம் செய்ய போறீங்களா?
1: லண்டனுக்கும்
0: தூரம்
1: தூரம்
0: எனக்கு தெரியாது. காலநிலை எனக்கு பார்க்க தெரியாது.
1: கொஞ்சம் மொத்தமா விழுந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் மொத்தமா விழுந்த மாதிரி சத்தம் கேட்டது.
0: என்ன மலையா?
1: மலையா கொஞ்சம் மொத்த துளியா விழுந்த மாதிரி சத்தம் கேட்டது.
0: நன்றி. சட்டம் என் கையில் இந்த படமா?

0: ஒழித்த பாடலை பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து நேரம் சரியாக 9:29, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:29 இந்த வேளையில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நல்லா இருக்கிறோம், உங்களை மாதிரி நல்லவாறு இருக்கிறோம்.
0: நன்றி.
1: எப்படி இருக்கிற?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் கணேஷ்?
1: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரு.
0: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி
1: முல்லை கொடி யாரு?
0: அந்த பாட்டை கேட்கறீங்க?
1: கேட்க விரும்புறேன்.
0: என்ன காரணம் எம்ஜிஆர் பாட்டுல வந்துட்டீங்க இன்னைக்கு?
1: எம்ஜிஆர் பாட்டு நல்ல பாட்டு.
2: நல்ல பாட்டா?
1: ஓ, நல்ல பாட்டுகள் எல்லாம் நல்லா தானே.
0: பாட்டு இல்ல நல்ல மாசி கூடாத பாட்டு தான்.
1: கூடாத பாட்டும் இருக்கு, வாரத்துல உண்டு.
2: ஆயிரத்துல உண்டு
1: எல்லாம் நல்ல நல்ல உள்ள பாட்டு தான். நல்ல கருத்தோட வர்ற பாட்டுகள் எல்லாம் நல்லந்தான். மற்ற எல்லாம் ஒரு மாதிரி தெரியா. கண்ணில்
0: நல்ல பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மாலைகள். நன்றி சௌரவ்.
1: நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கடந்த நேரம் சரியாக 9:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:34 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமாவே இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் மதனி?
1: நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன். இந்த பேசும் தெய்வம் படத்துல இருந்து இந்த ஒரு ஆறேழு உள்ள குட்டி வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்?
0: நல்லா இருக்கும்.
1: அப்ப நான் ஒரு பாட்டு கேக்குறேன். 10 மாதம் சுமக்கவில்லை பிள்ளையா.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: ஓ, ஆர் சிவாஜியும் பத்மினி. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை.
0: எனக்கு தெரியாத எத்தனை நிறைய இருக்கு. நீங்க
1: இப்படியே பாட்டு கண்டு கேக்குறீங்க, அதான் நான் எல்லாரையும் இதை என்னன்னு சொல்றேன்.
0: நான் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சேன். 10 மாதம் சும்மா கையில சொல்லையா.
1: இதுல நான் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சேன். இது பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடம் இல்ல. இது நாங்கள் ஆறுதல படங்களை பார்த்து ரசிச்சு கேட்டு அறிஞ்சது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அந்த பாடலை கேக்குறீங்களா?
1: ஆமா, கனகாலம் கேட்டு இந்த பாடல்களை கேட்போம்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தா. கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தா. கண்டே சிலம் எடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே தாலாட்டொன்னு பாடாத்தா. கண்டே சிலம் எடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே

பட்டு சொக்கா கேட்டு எடுத்து கட்டாத்தா, அப்புறம் பார்க்க வேணும் ஆயிரம் தான் கண்ணாத்தா. பட்டு சொக்கா கேட்டு எடுத்து கட்டாத்தா, அப்புறம் பார்க்க வேணும் ஆயிரம் தான் கண்ணாத்தா.

0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்?
0: என்ன
1: பாடல்கள்? லட்சம் பாடல்கள் இருக்கின்றது.
0: என்ன
1: என்ன பாட்டு?
0: பச்சை புள்ளை அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம்.
1: பச்சை புள்ள
0: அழுதுச்சுன்னா
1: பாட்டு பாடலாம். சீதாவும் பார்த்திபனுமா? கணவன் மனைவியும் நடிச்ச படம் உண்மையாவா? அந்த பாட்டில அந்த படத்துல இருந்து பாட்டு கேக்குறீங்க. என்ன பாட்டில் என்ன மகிமை இருக்கு?
0: அந்த பாணியாராமம் அந்த குரலுக்காக.
1: சூப்பர்டா, சொன்னாலும் சொன்னீங்க ஒரு வார்த்தை அப்படியே என் உயிரை தொட்டுடுது.
0: அதுக்காக
1: அந்த பாடல்டா அப்படி சொல்லியில வாணியமாண்டா அந்த மாதிரி தான் பாடும். தமிழிச்சி கலைவாணி பேர் எல்லாம் எல்லாம் அமைஞ்சது. வாக்கு
0: என்ன தொட்டுடுது உங்களுக்கு?
1: உம்மாளை உயிரை தொட்டுட்டு நெஞ்ச தொட்டுன்றீங்க. நெஞ்சு வேற உயிர் வேறு.
0: அது அப்படித்தானே,
1: அப்படி சொல்லுங்க. அது பாதுகாப்புக்கு இருக்குது. அந்த பாட்டை கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா.

0: பாடலை கமலமணி அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் மீனா? ஏன் நிக்கிறீங்க மலரோடு தனியாக?
1: என்ன செய்யறது,
0: விளங்கல
1: மலரோடு தனியாக அப்ப நின்ற நிப்ப நிக்க இல்ல
0: அப்ப நின்றுங்களோ
1: கேக்குறீங்க.
0: நன்றி.

0: ஒலித்தப்பாடலை நீனா மகேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:50 கராச்சியில் 8:50. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக தந்தவர்கள் இவர்கள்.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0772-81-88-14.
0: இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் உடனடியாக நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கே வந்து இந்த சேவைகளை செய்து தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள், தொலைபேசி இலக்கம் 0772-81-88-14. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் தேவா, நலமா இருக்கீங்களா? தேவா
4: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். தேவா
4: நன்றி. எல்லாருங்க சமாருங்க, சந்தோஷமா இருங்க. மீனா கேட்ட பாடல எனக்கும் ஒரு மயக்கம்.
0: அது எல்லாருக்கும் அந்த பாடல் மன மயக்கம் தான்.
4: நல்ல படம்
0: ஜெயசங்கர்ட்ட.
4: சந்தோஷம் சுமா இருங்க, நல்லா இருங்க. ரெண்டு கூறிக்கொண்டு நான் 1000 ஒரு படத்துல இருந்து ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன்
0: பாடல கேக்குறீங்களா?
4: ஆமா ஆமா.
0: ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன்.
4: நல்ல நடிப்புறாங்க. அந்த கண்ணும் மேலவும் காதங்களும் அந்த ஆண்டவனத்து அந்த கண் அசைப்புக்கு தான் காசு.
0: பரதநாட்டியம் செய்தவர்கள் நல்லா செய்வார்கள்.
4: நல்ல நடிப்பு, நல்ல நடிப்பு.
0: நல்ல தமிழும் நல்லா விளங்கும்.
4: ஆமா ஆமா ஆமா.
0: ஆகவே சொல்லிக் கொடுத்தா அந்த மாதிரி செய்து. ஆகவே உங்களுக்கு நல்ல பிடிச்ச பாட்டு.
4: நல்லா பிடிச்ச பாட்டு, படமும் பிடிச்ச படம் தானே எல்லோருக்கும்.
0: வாலிக்குட்டியின் கவிதை வரி. அந்த பாடலை இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு குரல் வடிவாகத்தான் பெறப்போகுது. நாங்கள் அந்த காட்சியையும் பார்த்து கொண்டு உங்களுக்கு குரல் வடிவத்தை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி.
4: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
5: ஆட மாட்டாய்?

0: ஒழித்த பாடலை ஒல்லாந்திலிருந்து தேவா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதய பூர்வமான நன்றிகள். நடைபெற்றது காலை பூந்தண்டல்.
1: மனசையும் உழைக்கிற காசும் நெஞ்சி இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறேன். போகணும், புது வீடு வாங்க ஓடணும், ஆறு மூலம் தெரிஞ்சாக்கள் இருக்கணும்.
2: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
1: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொண்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊர்காவுத்துறை கோட்டையின் பாதுகாப்பு, வரலாற்று முக்கியத்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சுற்றுலா அமைச்சின் நிதியுதவியுடன் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து குளங்களின் நீர்பிடிப்பு திறனையும் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்பு குப்பைகள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற வகையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 31 லங்கா சதுச விற்பனையங்கள் மூடப்பட்டதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி வளர்ச்சியை 25% வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரிடையே உயர்மட்ட கொள்கை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சினக்க பல்லதென தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதோடு தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார். அத்துடன் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாகும் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிப்போரில் மனிதுரிம மீறல்களில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்பட்டார்கள். சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற புகலிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படையினரும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தனவராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கி கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைகளில் விடுதலை செய்ய மகர இலக்கம் 1 நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொக்சனி அபயவிக்ரம நேற்று உத்தரவு பிறப்பித்தார். குஸ் மற்றும் ஹசீஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடையது என்று தெரியவிருக்கிறது. துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவெல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்பிணவு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுள்ள லகஸ்த செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெய்வள பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மெல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்பிணவு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். 2026 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 21 வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியிருக்கின்ற நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியுள்ளது. இந்து மத அதி உயர்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாதென்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாதென்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்லூரி மாணவியை கைது செய்துள்ள உத்தரவை ரத்து செய்துள்ள அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் யாய் மால்யா, பாக்ஷி மற்றும் மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபாநாயகர் இருக்க முன்பு தரையில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தனது பேஸ்புக் பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் சூழலால் LPG விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. அது தற்போது 25 நாள் இடைவெளியில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். விடுதி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவற்றில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவில் விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கற்பன் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும். சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் ஸ்வந்த் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்தை மாற்றிடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஒனே கெச்சி கங்கி ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட பயணத்தின் புகைப்படங்களையும் காணொளியையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார். பீகாரில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடர்ந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் அருணாச்சல பிரதேசத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து கொலையில் அவரது கணவர் கைதாகியிருக்கிறார். இந்தியாவின் பெங்களூர் நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சி நடைபெற்று வருகிறது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள், அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான ஆம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இன்று 1,120 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் என்று 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்ஸ் ஈவில் கோபுர ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் சாக்சோனி அன்ஹால்ட் மாகாண பேரவை தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியின் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கட்சியை நாசி கட்சி என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை நேபாளம் அனுசரித்திருக்கிறது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் என்னமும் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாதென்று நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக கூட்டணிகளையும் மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று ஹத்தார் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2வது அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்திருக்கிறது. 2 உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மைய காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுதம் மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டெக் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரித்திருக்கிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஷின்ஜுவுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் குறித்து உள்ளூர்வாசிகள் பலர் புகார் கொடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் இறந்து போனார்கள். இறந்தவர்களில் 5 பேர் பெரியவர்கள், மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டா எரிமலையின் வெடிப்பால் விமானியங்கள் மூடப்பட்டிருக்கின்ற சூழலில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய சுகோத்தா ஹர்த்தா அனைத்துலக விமானியம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்தோடு மேலும் 4 விமானியங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கட்டிகளிலும் நடுத்தரம் உயர்தரம் இருக்கிறதா? ஆமாம் என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் உரிமமில்லாத இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன கத்துடுவா கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபே வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்டர் ரெலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்களுக்கான உலகக்கிண்ண கூடைப்பந்து போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கிறார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது சாங் சியு 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கிறார். ஷங்காயில் நடந்த கார்பந்தயபத்தில் தீப்பிடித்த காரில் இருந்த பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சக போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ள சம்பவம் வெகு பாராட்டை பெற்றிருக்கிறது. நிறைவாக, இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 37 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 5 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 66 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 26 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 94 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 15 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 64 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 57 சதம். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse, Sassanil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre Relaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: ஒழிச்சாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
4: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை, வாழ்க்கையில் ஜெயிக்க இந்த 5 சட்டங்களை பின்பற்றுங்கள்.
5: மேடைகளை கடந்து இன்று உலகம் போற்றும் பயணமாகி உள்ளது. சங்கத்தமிழ் முதல் கம்பன் பாரதி வரை தேடி படித்து ஒவ்வொரு சொல்லிலும் புதுப்பொருள் காணும் இலக்கிய சுடரே.
6: பேராசிரியர், எழுத்தாளர், திறனாய்வாளர் என பன்முகங்கள் கொண்டு பட்டிமன்ற மேடைகளில் தமிழின் பெருமையை முழங்கும் தமிழ் புயலே. கல்வியின் சிறப்புகளையும் பெண்களின் பெருமைகளையும் இளைய தலைமுறையின் கனவுகளையும் தம் உரையால் உயர்த்துபவரே. எங்கள் ஆண்டு விழா மேடையை தங்கள் வருகையால் சிறப்பித்து மாணவர் உள்ளங்களில் அறிவினை ஏற்றும் இனிய சிறப்புரையை வழங்க எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் மொழியரசி பர்வீன் சுல்தானா அவர்களை சிறப்புரை வழங்க
5: பேரன்புடனும்
6: பெருமகிழ்வுடனும் வரவேற்கிறோம்.
7: விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பகுதியில் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி மிகப்பெரிய கனவுகளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தன்னுடைய குடும்பத்தோடு துபாயிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்த கல்வி நிறுவனத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் திரு முகமது ஹாசிம் அவர்களை, துணை தலைவர் திருமதி பர்வீன் ஹாசிம் அவர்களை, கல்விப்புல தலைவர் திரு கலந்தர் அவர்களை, முதல்வர் திருமதி மீனா அவர்களை, நிர்வாக அதிகாரி திரு ஐயர் அவர்களை, மேடையில் இன்றைக்கு என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர் திரு ரமேஷ் அவர்களே, திருமதி ரமேஷ் அவர்களே, தன்னுடைய வீட்டில் ஏதேனும் திருமண வைபவங்கள் நடந்தால் எப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருவார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, ஆனாலும் ஒரு சிறிய கவனம் எனக்கு அவர்கள் மீதுதான் இருக்கிறது. கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இருக்கிறார்கள். அது ஆசிரியர்களுக்கான தனி தகுதி. தகுதிசால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகளே, பிரமுகர்களே, தொழிலதிபர்களே, ஊடகவியல் நண்பர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, வணக்கம். இவ்வளவு காத்தடிச்சு நான் பேசினதில்லை. மலைச்சாரல் மலைச்சாரல் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இயற்கையாக கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களோடு அவசரமாக பேசிவிட்டு இடம் சார்கின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். குறிப்பு உங்களிடத்தில் பேசுவதற்காக நான் நேற்று இரவே இந்த பகுதிக்கு வந்து விட்டேன் என்பது. என்ன பேசிவிட முடியும் என்று நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி மொத்தமா ஆடியன்ஸை பார்த்த உடனே எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கெல்லாம் சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும். எனக்கு 28 வருஷம் ஆச்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. குழந்தைகள் ஆடுவதையும் பாடுவதையும் பரிசு பெறுவதையும் பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்பது. நீங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது இல்ல இல்ல உன் பேச்ச கேட்கவும் தான் வந்திருக்கோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில விஷயங்களை நான் சொல்லிட்டு போறேன். எவ்வளவுதான் அவசர கதியில் நான் இருந்தாலும் என்னுடைய சொற்களில் நிதானம் இருக்கும். அந்த நிதானத்தை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் விதைக்கிறேன். மிகப்பெரிய கனவோடு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இந்த கல்வி நிறுவனத்தில் சேர்த்திருக்கிறீர்கள். எப்படி இவர்கள் உருவாக்கி தரப்போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். காலையில் திரு முகமது ஹாசிம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தினரோடும் நான் காலை உணவு அருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உட்கார்ந்து அவர்களோடு உணவு உண்டு அவர்கள் மனைவியோடும் குழந்தைகளோடும் பேசிக் கொண்டிருந்த பொழுது எவ்வளவு தீர்க்கமான சிந்தனைகளோடு அவர் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு தீர்க்கமான சிந்தனையோடு அவர் கல்வி நிறுவனங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நினைவில் இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது உங்களிடத்தில் ஒன்று சொல்ல தோன்றுகிறது. மிக மிக பாதுகாப்பானதும் மிக அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொள்ளலாம். கல்வி என்பது வேறு எதுவும் இல்லைங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன். நான் ஒரு கல்வியாளர். 25 ஆண்டு காலமாக SIT என்று சொல்லப்படுகின்ற நீதிபதி பஷீரமத் சையத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தமிழ்துறைக்கு தலைமை ஏற்றிருக்கிறேன். இந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், கல்வி என்பது வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சிக்க மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன். அது அந்த குழந்தை அந்த வழியில போகுதான்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க.

இந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் பேசத்துக்கு போயிருந்தேன் சார். பின்னால் இருக்கிற யாருக்கும் கேட்கல. நான் கேட்டேன், நான் பேசுறது கேட்குதான்னு. எல்லாரும் சைலண்டாக இருந்தாங்க. இந்த மைக்கிட்ட உட்காந்துருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள்கிட்ட கேட்டேன், என்னப்பா நான் பேசுறது அங்கே கேட்கல அப்படின்னு. அதில் ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான், இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான், ஸ்பீக்கர் லூசு மேடம்னா. இது வரைக்கும் அவன் எந்த ஸ்பீக்கரை சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இப்போ கேட்குதா? இதுக்கு முன்னாலே இருந்தானே கேட்டுச்சு. அது உங்களுக்கு கேட்கறதுக்காக வந்து இந்த கொண்டையை போடலை, அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேட்கல. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கோங்க, ஒரு 100 பேரை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. கல்வி என்பது என்னங்கிறத ரொம்ப எளிமையாக நான் சொல்லிட்டு போகிறேன். வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. நிறைய பேருக்கு வெளியிலிருந்து உள்ள போயிடுது, உள்ளிருந்து வெளிப்படுறதே இல்லை, அந்த கல்வியால் பயன் இல்லை. வெளியிலிருந்து உள்ள போகிற கல்வி சமூகத்தில் மிகச்சிறப்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த கல்வி நிறுவனங்கள் தருகின்றனவா, இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன்னா, இப்படி சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. வீட்டில் மோட்டர் போடுவோமா? மோட்டர் போடுவோம்ல, மோட்டர் வந்து வேலை செய்யாம நின்னுடும். அப்ப என்ன செய்வோம்? நான் இப்படி ஒரு கூட்டத்தில் கேட்டேன்னா, ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு சொல்றான், பிளம்பரை கூப்பிடுவோம். நான் எங்க வீட்டிலலாம் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிளம்பரை கூப்பிட மாட்டோம். அண்ணனோ அப்பாவோ கீழே இறங்கி போய் மோட்டரை ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஆற்றல் முதல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் மேனுக்கு ஆட்களை கூப்பிட்டுறோம் நாம. அப்போ உள்ளிருந்து வெளிப்படலைன்னு அர்த்தம். பாருங்க, கீழே இறங்கி வந்து அந்த மோட்டர் அந்த கார்க்கை திறந்து லை அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ணன் ஆஃப் பண்ணிட்டு அந்த கார்க்கை திறந்து உள்ள எட்டி பார்ப்பாரு. ஒரு சொம்பை கூட்டிட்டு எடுத்துட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே போடுவாங்க. போட்டு ஒரு கையில் ஒரு ப்ரெஷர் கொடுப்பார். அப்படி கையில் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து மறுபடியும் இப்படி அழுத்திட்டு இப்போ சுவிட்சு போடும்பார். சுவிட்சு போட்ட உடனே கையில் வந்து அந்த தண்ணி ப்ரெஷர் வந்து தண்ணி வெளியில் கொட்டும். முதல்ல எந்த தண்ணி வரும்? ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல எந்த தண்ணி வரும்? சொம்பு போட்ட தண்ணி வரும். அதுக்கப்புறமா எந்த தண்ணி வரும்? நீர் ஊற்றை அது கொண்டு வரும். போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் தான் கல்வி கூடங்களில் உங்கள் குழந்தைக்கு அளிக்கப்படுகின்ற கல்வி. அது உள்ள போய் உங்கள் குழந்தையினுடைய தனி ஆற்றலை, அவர்களுடைய ஞானத்தை அது வெளியில் கொண்டு வரும். அதனால் தான் ஏன் படிக்கணும்னு கேட்கிற குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்களிடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளியில் கொண்டு வருவதற்கு கல்வி என்கின்ற பயிற்சி உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த ஜெனரேஷனை பார்த்து நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறதும் உண்டு, ரொம்ப சந்தோஷப்படுறதும் உண்டு. சந்தோஷப்படுறது என்னன்னா, நம்மை விட இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் அறிவா இருக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயமா எது இருக்குன்னா, நாம நம்ம பெரியவங்க கட்டின பணிவை இவர்கள் நம்மிடத்தில் காட்டுவதில்லை, அது கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கு. இந்த ரெண்டத்தையும் சமன்படுத்துறது எப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டு போறேன். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை, இந்த சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இந்த சின்ன பிள்ளைங்க நம்மள போட்டு ஆட்டி படைக்குது பாருங்க. ஒரு ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன் சார், ஒரு 3.5 வயசு குழந்தை அம்மா அப்பா தாத்தா பாட்டி 4 பேரையும் ஆட்டி படைக்குது. அது சொல்ற இடத்துலதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் உட்காரணும். 3.5 வயசு தான் இருக்கும் அதுக்கு. எலை போட சொல்லுது,
இடியாப்பம் தான் சாப்பிடுன்னு சொல்லுது, அதுல தேங்காய் பாலை ஊத்த சொல்லுது. கீழே கொட்டிரும் சொன்னா கொட்ட நான் கொட்டட்டும், எடுத்து துடைக்கிறதுக்கு தான் நீ உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேங்குது. இந்த அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், என்னம்மா 3.5 குழந்தை இந்த பாடுபடுத்துது பெரியவங்களை, நான் உன்னை பாடுபடுத்தினான்னு கேட்டேன். எங்க அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் நீ என்ன பாடுபடுத்தி இருந்தனா இந்நேரம் நீ உயிரோடய இருந்திருக்க மாட்டே, அடிச்சே கொண்டிருப்ப உன்னாங்க. கண்டிப்புடன் தானே நான் வளர்ந்தேன், இது செய் இது செய்யாதே என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதன் பேச்சை கேட்டுதானே வளர்ந்தேன். என்ன கேட்டு போனேன் நான், இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன், 32 நாடுகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்கின்ற பேச்சாளராக இருக்கிறேன், என்ன கேட்டு போயிட்டேன். குழந்தைகள் பணிவை மேற்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் இருங்கள். இந்த ஸ்கூல்ல எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பல பள்ளிக்கூடங்கள்ல போய் பேசிட்டு வரேன், அந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன் நான். குழந்தைகள் ரெசிஸ்ட் பண்றதுக்கான பயிற்சியே இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் எது சொன்னாலும் அதை அவர்கள் ரெசிஸ்ட் பண்ணணும், தாங்கணும், அது வந்தால் அதை கரெக்டா எதிர்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. என்ன தெரியுமா பண்றாங்க, இங்க எப்படின்னு தெரியல, மீனா மேடம் என்கிட்ட ஒன்னும் சொல்லல, நானும் சொன்னேன் ஏதாவது சொல்லுங்கம்மான்னு, ஒன்னும் சொல்லல. அவங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் ஏதாவது பையனை பொண்ணை திட்டாங்கன்னா அது நேரம் அம்மாவுக்கு போன் பண்ணிடும், அவங்க அம்மா வந்து உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிடுவாங்க, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிடுவார், அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணிடுவார், அந்த வீட்டுக்காரர் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு போன் பண்ணிடுவார், அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணிடுவார். இவங்க எல்லாம் சேர்ந்து கும்பலா காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, அத பக்கத்து வீட்டுக்காரர் பாப்பார், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய ஒய்ஃபோட வந்து என்னங்க பிரச்சனை நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பெரியப்பா பெரியம்மா அத்தை சித்தி எல்லாம் சேர்ந்து காலையில 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்துடும். என் பிள்ளைய ஏன் அடிச்சிங்க, அடிக்கலிங்க, அதான் கேட்குறேன், ஏன் கண்டிச்சிங்க? ஒன்று உங்கள் ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்கணும், இல்லைனா என் பிள்ளை இருக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, டீச்சர்ஸ் குழந்தைகளை உருவாக்குவதற்காக பாடுபடக்கூடிய அற்புதமான இறை கொடை. டீச்சர்ஸை முதல்ல பெற்றோர்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து உங்கள் குழந்தைகளை பற்றி பேசுங்கள். உங்க குழந்தைக்கு நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புறீங்க, டீச்சரா நான் சொல்றேன், அதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பாட்சா, மாணிக் பாட்சா. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நாங்க தான். நான் உங்களிடத்தில் உங்கள் குழந்தைகளை பற்றி பேசுகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளை பற்றிய கவனத்தோடு நீங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்களேன். இப்படி சொல்றேன், நான் சமீபத்தில் கனடா போயிருந்தேன், அது ஒரு திருக்குறள் மாநாடு. நான் போனது திருக்குறள் கவர்னன்ஸ் நிர்வாக மேலாண்மை பேசுவதற்காக, திருக்குறளில் இருக்கக்கூடிய நிர்வாக மேலாண்மையை நான் பேசுறேன். ஆசிய நாடுகள் நிறைய நாடுகளில் இருந்த ஆட்கள் வந்திருந்தாங்க, நாங்களும் நான் வந்து இந்தியாவில இருந்து நான் போயிருந்தேன். பேசிட்டு நான் திரும்புறேங்க, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்து விட்டு போகிறேன், உங்களுக்கு எவ்வளவுக்கு அது உதவுகிறது என்று பாருங்கள். அது ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயம்தான், ஆனா புரியணும், புரிஞ்சிருச்சு.

கேட்டுட்டே போவ. விஷயங்கள் புரியாமல் வெறும் மதிப்பெண்களை வாங்கிக் கொண்டிருப்பது அல்ல கல்விக்கான பொருள். எனக்கு தெரியாது முகமது காசிம் என்ன படிச்சிருக்காருன்னு. என்ன சார் படிச்சிருக்கீங்க? எம்பிஏ பண்ணியிருக்கீங்க. அவர் இன்ஜினியருங்கிறாரு, நீங்க எம்பிஏங்கிறீங்க. இன்ஜினியர் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சீங்க. இவர் எம்பி இன்ஜினியர் படிச்சுட்டு எம்பிஏ பண்றாருல, எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாருன்னா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? அவர் எங்கேயுமே வேலைக்கு போல, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டார். நான் ஒன்னு சொல்லவா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா எங்கேயாவது வேலைக்கு போலாம். நல்லா படிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். உங்க பிள்ளை என்னமா இருக்குன்ட்டு பாருங்க. நம்ம எதுக்கோ பின்னால ஓடிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நமக்கு புரியறதே இல்லை. புரிஞ்சிருச்சுன்னா பிரமாதமாயிடும். நான் புரியறதுக்காக சொல்றேன். அந்த ஒரு ஒரு அஸ்ட்ரோனட், வானவியல் நிபுணர் என்னுடைய ஃபுட்டு டேபிள்ல உட்கார்ந்துருக்காரு. நாங்க எல்லாருமே பேராசிரியர்கள் எல்லாம் பேசிட்டு வந்து உட்கார்ந்துட்டோம் சாப்பாடு டேபிள். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தில் நான் படித்ததை பேசி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்ற வாழ்க்கையை விட எனக்கு நன்மை தருகின்ற வாழ்க்கை, நான் செல்லுகின்ற இடங்களில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதில் தான். எல்லா ஸ்கில்ஸை விட டாப்ல இருக்கக்கூடிய ஸ்கில் லேர்னிங் ஸ்கில், கற்றல், டிசிப்ளின். அப்படின்னாலே எல்லாரும் நினைக்கிறாங்க ஒழுக்கம்னு, கிடையாது. கற்றல், நீ எதை கற்கிறாயோ அது உன் டிசிப்ளின். அகாடமிக் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. உங்க டிசிப்ளின் என்னன்னு நான் கேட்கலாம். மீனா மேடத்தை பார்த்து வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் மேடம்னா கிளியரா சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சிங் இஸ் மை அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் மை டிசிப்ளின் அவங்க சொல்லுவாங்க. இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, கற்றல், லேர்னிங். நான் அங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்படியே நான் கடத்திட்டு போறேன். அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் அவர் தமிழர், நான் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேம்மா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருத்தாங்க, 8 வருஷம் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ரொம்ப கவனமா கேளுங்க, இது அவரவருக்கு அவருடைய வாழ்க்கை போல் இந்த விஷயங்கள் புரியும். எனக்கு புரிந்தது போலேயே உங்களுக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓஷோ என்கின்ற மகா ஞானி சொன்னது போல், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொள்வதற்கும் என் சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்பார் அந்த ஞானி. நான் சொல்லுகின்ற சொல்லை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கை வசம். அவர் சொன்னார், இப்ப மட்டும் காத்தடிக்க மாட்டேங்குது, அதுவும் கேக்குது போல. அவர் சொன்னார், நாங்க வந்து வான வெளிய கவனிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு பணிக்கப்பட்டோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாங்க வந்து அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணி எழுதணும், அதுதான் எங்களுடைய வேலை. நாங்க வந்து அப்சர்வ் பண்ணி அந்த பொசிஷன் அங்க என்னென்ன நடக்குது, அந்த வான நடவடிக்கைகளை எழுதிக்கிட்டு இருந்தோம். 8 வருஷம் நான் பார்த்ததுல நான் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன், நீங்க உங்க மக்களை சந்திக்கின்ற பொழுது நீங்க அதை போய் சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு. சொல்லுங்க ஐயா, நான் சொல்றேன்னு சொன்னேன். அவர் சொன்ன விஷயம் பாருங்க, வான வெளி இருக்குல்ல, பிரபஞ்சத்தின் வெளி, இது இல்ல, இந்த உலகத்தினுடைய இந்த இது இல்ல, அந்த வானத்தில் அப்பால நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா, அந்த நட்சத்திர கற்கள் இருக்குல்ல, அந்த நட்சத்திர கற்கள் மட்டுமே அங்க இருக்காதான், பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குமா அங்க வானத்துல, அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, அந்த பிளாக் ஹோல்ல யாருமே இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சதே இல்லையா. அதுக்குள்ள போயிடுச்சுன்னா எதுவும் வெளியில வராதான். ஆனா அது அப்படி விழுங்குமா, சூரியனை தவிர்த்து அத்தனை கற்களையும் அது விழுங்கிக்கிட்டே இருக்குமா, அத்தனை சில கோள்கள் கூட உள்ள போயிடுமா. அவர் சொன்னாரு, அத நாங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப அப்பாற்பட்டு நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அந்த வேலையை. அப்ப நான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன ஆகும்னா, சில கற்கள் என்ன ஆகும்னா, வான நடவடிக்கையில இப்படி வந்துட்டு நின்னு அதிருமா, அந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, ஜுப் அப்படின்னு இழுத்துருமா, உள்ள இழுத்துருமா. சரி, உள்ளேயே இழுத்துட்டு இருக்குதே, இதுல இருந்து ஏதாவது

0: வெளியில வரதான் பாருங்கிற மாதிரி சொல்லும் போது வானத்துல சில நடவடிக்கைகள் ஏற்படுமா? அப்போ சில கற்கள் நகர்ந்து வந்து ஒரு இடத்துல நின்று இப்படி அதிருமா? அந்த அதிர்வுகள் இருக்குல்ல, அது மறுபடியும் போய் மறுபடியும் வந்து அதிருமா? அப்படி ஒரு சில நேரங்களில் அந்த அதிர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிளாக் ஹோல் குள்ள போன சில நட்சத்திரங்கள் வெளிப்படுமா? அது சொல்லிட்டு அவர் சொன்னார், நாமும் நம் வாழ்க்கையும் இருட்டு பள்ளங்களில் அப்சர்வ் படுகின்ற நட்சத்திரங்களை போல ஏதோ ஒரு பள்ளத்திற்குள் உள்ளிழுத்துக் கொள்கின்றன. சில நட்சத்திரங்கள் இயற்கை அருளால் நம் முன்னால் வந்து நின்று அதிர்கின்ற பொழுது அந்த பள்ளத்திலிருந்து நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். வாழ்க்கை எல்லோருக்கும் வாய்ப்புகளை தருவதில்லை பெருமக்களே. கல்வி என்பது பெரும் வாய்ப்பு. நம் மனதையும் நம் புத்தியையும் இருட்டு பள்ளத்திற்குள் நாம் செல்லுகின்ற பொழுது அதை வெளிப்படுவதற்கு, அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கற்றல், லேர்னிங். இந்த லேர்னிங் எபிலிட்டியில நான் ஒரு 5 விதிகளை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறேன், மனதிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். யாரும் சொல்லித் தருவதில்லை இன்றைக்கு. ஏன் தெரியுமா? விஷயம் தெரிஞ்சு விழிப்புணர்வாகிவிட்டால் அவர்களினுடைய விஷயங்கள் விற்பனை ஆகாது என்பதற்காகவே நாம் விழிப்படையாமல் பார்த்து கொள்ளுகின்ற சதி சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் கல்வியாளர்களும் கல்வி நிலையங்களும் மட்டும்தான் நம் குழந்தைகளுக்கு அறிவு என்கின்ற விதையை நமக்கு தூவி மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். நான் ஒரு 5 விதியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வீட்டில் போய் நீங்க இதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. முதலாம் விதி மர்ஃபி விதி. இந்த மர்ஃபி விதி நான் படிச்சதுக்கு பிறகு நான் வேற, அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற. நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய பேச்சிலேயே நீங்கள் பார்க்கலாம், நான் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நகர்த்தி நகர்த்தி நகர்த்தி முன்னேறி கொண்டிருக்கிறேன். பென்சில் ஆரம்பிச்ச என்னுடைய பயணம் இன்னைக்கு கிரீன் பென்ல நிக்குது. அந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரத்தை என் உழைப்பினால் நான் இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ரொம்ப கவனமா நான் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க. எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்களோ அது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மரணத்தை அதிகம் யோசிக்கிறீர்களா, நிகழ வாய்ப்பு இருக்கிறது. தோல்வியை அதிகம் யோசிக்கிறீர்களா, அது நிகழ வாய்ப்பு இருக்கிறது. விபத்துகள் நடந்து விடுமோ என்று யோசிக்கிறீர்களா, நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா, வாய்ப்பு இருக்கிறது. செல்வந்தர்களாக ஆக போகிறீர்கள் என்ற நினைப்பு இருக்கிறதா, ஆகிவிடுவீர்கள். எதை நீங்கள் தொடர்ந்து தியானிக்கிறீர்களோ, எதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மனதிலே நிறுத்துகிறீர்களோ அது நடப்பதற்கு 90% மேல் வாய்ப்பு இருக்கிறது என்கிறது மர்ஃபி விதி. நம்பர் 1, நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எதையுமே அவங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. போகாத, செஞ்சிராத, குழந்தைய யாரோ வந்திருக்கிறாங்க போய் டீ கொடுப்பான்னு சொல்லிட்டு கையில கோப்ப டீ கோப்ப கொடுக்கும் போதே சொல்லிட்டு கொடுக்கறது கொட்டிராத, கண்டிப்பா கொட்டும். பத்திரம், பத்திரமா கொண்டு போ. இந்த வார்த்தை எப்படி இருக்க? நிறைய பேரை நான் பாக்குறேங்க இன்னைக்கு போன்ல பேசும் போதே ஒன்னும் இல்லை அப்படிதான், ஒன்னும் இல்லைன்னா போனை வச்சிடவா? ஒன்னும் இல்லை, சும்மா தான் உங்களோட பேசலான்னு போன் பண்ணேன். ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குமா? ஒன்னும் இல்லை, சும்மா தான் பேசுறியா நீ? இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, அது வார்த்தை இன்னிலேருந்து நான் சொல்றேன். இந்த வளாகத்திலிருந்து போகும்போதே பர்வீன் சுல்தானா பேச்ச கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது வர வேண்டாமா? இன்னிலிருந்து இந்த வார்த்தையை நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. காலையில 8 மணிக்கு கல்யாணம்னு சொல்லி இருக்குது, ஒரு 7:30க்குலாம் வந்துடலாமா? பிரச்சனை இல்லை, வந்துடலாம், நோ ப்ராப்ளம். இப்ப என்ன ப்ராப்ளம் வந்துச்சு உனக்குன்ட்டு நோ ப்ராப்ளம்னு சொன்ன அந்த இடத்துல, வர்றேன்னா வர்றேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, எந்த விஷயத்த கேட்டாலும் நோ ப்ராப்ளம். சார்கிட்ட பேசணும், ஒரு 5:30க்கு நான் பேசுறேன் நீங்க சொல்லிடுறீங்களா? நோ ப்ராப்ளம், சொல்லிடுறேன். வந்தது அந்த ப்ராப்ளம் சொல். நீங்கள் எந்த சொல்லை அடிக்கடி சொல்லுகிறீர்களோ அந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் பெற்றோர்களே, நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் பேசுங்கள், பாசிட்டிவான வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் பேசுங்கள். மாற்றம் நிகழ்கிறதா இல்லையா என்று பாருங்கள். ஏனென்றால் சொல்தான் பிரேயர். எந்த சொல்லை சொல்லுகிறீர்களோ அந்த சொல்தான் பிரேயர். என்ன பார்த்த ஒரு டீச்சர் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, உருப்பட மாட்டேனா அப்படி சொல்லும், அழகா வேற இருக்கும். அது வாய் இப்படி வச்சுக்கிட்டா இன்னும் அழகா இருக்கும். என்ன பார்த்து சொல்லலாமா? சரி, என்ன 55-60 அவ்வளவுதான் வாங்குவேன் நான் மார்க், அதுக்கு என்ன இப்போ பாஸ் பண்ணிடுவேன்ல? சொல்லுக்கு அதிக சக்தி உண்டு. நல்ல சொற்களை பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள். எனக்கு தெரியல, இங்க வந்து நீங்க 100 மீனா மேடம் 100% அட்டெண்டன்ஸ்க்கெல்லாம் பரிசு கொடுப்பீங்களா? நல்லவேளை நான் போயிருவேன் அதுக்குள்ள. எனக்கு புரியறதே இல்லைங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் சொல்றேன், 100 நாளும் புள்ள ஸ்கூலுக்கு வந்து என்னங்க பண்ண போகுது? 100 என்னங்க ஒரு அளவில்ல. 95 நாள் வரட்டும், ஒரு 5 நாள் காது குத்து கூட்டு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, மையத்துக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கல தெரியட்டுமே, பாக்கட்டுமே புள்ள என்னன்னு. ஒரு கோயில் திருவிழாவை பாக்கட்டுமே, ஒரு ஊர் திருவிழாவை பாக்கட்டுமே. நான் 100 நாளும் இங்க வந்து பட்டோலி வீசி பறக்க போதாது. அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் வந்தா ஒரு வெந்நீர் வச்சு தர தெரியாது. அதுக்கு தனக்கே ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னையே தனக்கு பாத்துக்க தெரியாது. அந்த சோசியலி நான் சொல்றேன் பாருங்க, வெறும் மதிப்பெண்கள் வாங்குவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் குழந்தை லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்குதா? உங்க குழந்தை ஜெயிக்க பிறந்த குழந்தைன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது என்னது? எங்க 55 மார்க் நான் வாங்கினேன்னா நான் 65 மார்க் வாங்கிடலாங்க. வாழ்க்கையில் நான் கேரக்டர்ல தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் அம்மா குரல் கொடுக்கின்ற பொழுது என்ன ஏன் கத்துறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தோற்று போகிறேன். எந்த குழந்தை தாய்க்கு பணிவுடன் முதலில் பதில் சொல்லுகிறதோ அந்த குழந்தை தான் இந்த உலகத்தில் ஆளக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்ற குழந்தை. முதல்ல தாய்க்கே நீங்க வந்து பணிவு சொல்லி தரல, அந்த குழந்தைக்கு பணிவு சொல்லி தரல, டீச்சருக்கு பணிவு சொல்லி தரல, குழந்தை பணிதான். இன்றைக்கு பணிதா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், லீவ் லெட்டர் எழுதுறீங்கல்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே நீங்க? As I am suffering from fever, ஒரு பையன் எழுதனா, As I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. School விட்டு நீ போயிடு. Yours? என்னப்பா? Sincerely. Truly, faithfully. ஹலந்தர் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன் நான். நீங்க என்ன சார் எழுதுனீங்க? யுவர்ஸ் எழுதுனதே இல்லையா? 100 நாள் பிரசன்ட் அது. நீங்க எழுதிருக்கிறீங்களா மேடம்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. எங்கெங்க போச்சு அந்த சொல்? கீழ்ப்படிந்துள்ள மாணவி ஒபீடியன்ட்லி. என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர்? ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமானு பிரச்சனை. சின்சியர்லில வந்து எத்தனை எல்லுன்னா எவ்வளவு சின்சியரோ அவ்வளவு எல்லு, அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. பணிவு அப்பா சொல்வார், ஆஜிசி அதப் பாட்ஷாயி. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீ பெரும் பரப்பணக்காரனாக இரு, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றவனாக இரு. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவுதான் நீ ராஜாவா இல்லனா நீ வெறும் அடிமையா என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டும் என்கிறார் என் தந்தையார். பணிவுடன் இருப்பது, நாம் எதை யோசிக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் என்கிறான் புத்தன். அதேதான் சொல்லுகிறார் மர்ஃபி, நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாயோ அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு ரெண்டு மூணு விதியை மட்டும் சொல்ற, பயந்துராதீங்க, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் ப்ரூவன் ஃபார்முலாஸ், கிட்லின்ஸ் லா. ஒரு பிரச்சனையை தெளிவாக எழுத தெரிந்தால் அந்த பிரச்சனை 90% சால்வ்டுன்னு அர்த்தமா. ஒரு ஒரு பிரச்சனையை நீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத எழுத தெரியணும், உங்களுக்கு டிஃபைன் பண்ண தெரியணும். மூன்றாவது கில்பர்ட்ஸ் லா, நீங்க எங்க வேலைக்கு போனாலும் உங்க பையன்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க, உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கொடுத்துருங்க, நீங்க எங்க போனாலும் அவங்களுக்கு யாருமே எதையுமே சொல்லித்தர மாட்டாங்க. நீ சொல்லிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுமே தவிர, போனதற்கு பிறகு உனக்கு சம்பளம் தான் தருவார்கள், வேலை தான் தருவார்களே தவிர யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். அங்கேதான் பலர் தோற்கிறார்கள், பலர் வேலையை விட்டு திரும்புகிறார்கள். வால்சன்ஸ் லா, தகவல் இருக்குல்ல. ஒரு டீச்சரா இன்னைக்கு நான் சொல்றேன், ஏய் அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்க கூட இந்த உலகத்துல சொல்றேன், ஆரையுடன் சொல்கிறேன், ரியல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்றேன், தகவலுக்கும் அறிவுக்கும் யார் ஒருவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள்தான் பணம் சம்பாதிக்க முடியும். வெறும் தகவல் அறிவை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, அதனோடு உங்களுடைய சுய அறிவு சேர வேண்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், நீங்க என்ன ஒரு யூடியூப்ல நீங்க எந்த ஒரு ரிசர்ச் பண்ணீங்கனாலும் சர்ச் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு தகவல்களை தரும், ஒருபோதும் அது உங்களுக்கு அறிவை தராது. கம்ப்யூட்டர்ங்கிறது அறிவாளி கிடையாது, கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு கேட்ஜெட், அவ்வளவுதான். நீங்கள் தான் அதற்கு ஃபிட் பண்றீங்க. முதலில் கல்வியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கில்பர்ட். பாருங்க இது வால்சன்ஸ் லா. அடுத்தது சொல்றான், இது ரொம்ப முக்கியம், ஃபோக்லேண்ட்ஸ் லா சொல்லுகிறது, ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நீங்கள் அதை எடுக்கவே எடுக்காதீர்கள் என்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முடிவை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா அந்த முடிவை எடுக்காதீர்கள். நான் வேகமாக இரண்டு மூன்று விஷயங்களை சொல்லிவிட்டு போகிறேன், இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய பேச்சு நிறைவுறும். சுதந்திரமாக இருப்பதற்குத்தான் கல்வி வழிக்கப்படுகிறது நமக்கெல்லாம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆள் மனதிலே நீங்கள் சுதந்திர உணர்வை பெறுவதற்கு பெயர்தான் கல்வி, அடிமைப்பட்டு போவதற்கு அல்ல கல்வி. நீங்கள் சுதந்திர உணர்வோடு இருக்கிறீர்களா, எனக்கு வாசிக்க தெரியும், எனக்கு மணி பார்க்க தெரியும், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் என்கின்ற கற்றல் உங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை தரும். எனக்கு காசு என்ன தெரியும், ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதே சுதந்திர உணர்விற்கான அடிப்படை. கல்வி கற்கக்கூடியவர்கள் யார் என்றால் யார்
1: அந்த உறவுகள். இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானொலிக்கு விளம்பரம் இருக்கின்றது. தேனும் பாலும்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொண்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊர்காவுத்துறை கோட்டையின் பாதுகாப்பு, வரலாற்று முக்கியத்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சுற்றுலா அமைச்சின் நிதியுதவியுடன் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து குளங்களின் நீர்பிடிப்பு திறனையும் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்பு குப்பைகள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற வகையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 31 லங்கா சதுச விற்பனையங்கள் மூடப்பட்டதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி வளர்ச்சியை 25% வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சிடையே உயர்மட்ட கொள்கை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஆண்டாதிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சினக்க பல்லதென தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதோடு தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார். அத்துடன் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாகும் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிப்போரில் மனிதுரிம முறைகளில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்பட்டார்கள். சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற புகலிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படையினரும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தனவராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கி கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பணைகளில் விடுதலை செய்ய மகர இலக்கம் 1 நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொக்சனி அபயவிக்ரம நேற்று உத்தரவு பிறப்பித்தார். குஸ் மற்றும் ஹசீஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடையது என்று தெரியவிருக்கிறது. துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவேல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்பிணவு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாலமுள்ள லகஸ்த செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெய்வள பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மெல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்பிணவு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். 2026 தரமைந்து புலமைப்பரசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 21 வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியிருக்கின்ற நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியுள்ளது. இந்து மத அதி உயர்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகன இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாதென்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாதென்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்லூரி மாணவியை கைது செய்துள்ள உத்தரவை ரத்து செய்துள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் யாய் மால்யா, பாக்ஷி மற்றும் மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபாநாயகர் இருக்க முன்பு தரையில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தனது பேஸ்புக் பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் சூழலால் LPG விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. அது தற்போது 25 நாள் இடைவெளியில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். விடுதி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவற்றில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவில் விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கற்பன் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும். சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் ஸ்வந்த் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்தை மாற்றிடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஒனே கெஷி கங்கை ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட பயணத்தின் புகைப்படங்களையும் காணொளியையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார். பீகாரில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடருந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் தொடருந்து அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் அருணாச்சல பிரதேசத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து கொலையில் அவரது கணவர் கைதாகியிருக்கிறார். இந்தியாவின் பெங்களூர் நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சி நடைபெற்று வருகிறது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள், அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான ஆம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இன்று 1,120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்ஸ் ஈவில் கோபுர ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் சாக்சோனி அன்ஹால்ட் மாகாண பேரவைத் தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியின் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கட்சியை நாசி கட்சி என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை நேபாளம் அனுசரித்திருக்கிறது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் என்னமும் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாது என்று நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக கூட்டணிகளையும் மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று ஹத்தார் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2வது அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்திருக்கிறது. 2 உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மைய காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுதம் மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெக் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரித்திருக்கிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஷின்ஜுவுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் குறித்து உள்ளூர்வாசிகள் பலர் புகார் கொடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் இறந்து போனார்கள். இறந்தவர்களில் 5 பேர் பெரியவர்கள், மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாவ் எரிமலையின் வெடிப்பால் விமானியங்கள் மூடப்பட்டிருக்கின்ற சூழலில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய சுகர்த்தா ஹர்த்தா அனைத்துலக விமானியம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்தோடு மேலும் 4 விமானியங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கட்டிகளிலும் நடுத்தரம் உயர்தரம் இருக்கிறதா? ஆமாம் என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் உரிமமில்லாத இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன கத்துடுவ கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபுவே வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்டர் ரெலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்களுக்கான உலக கிண்ண கூடைப்பந்து போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கிறார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது சாங் சியூ 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கிறார். ஷாங்காயில் நடந்த கார்பந்தய பத்தில் தீப்பிடித்த காரில் இருந்த பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சக போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ள சம்பவம் வெகு பாராட்டை பெற்றிருக்கிறது. நிறைவாக, இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.37 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.05 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.66 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.94 ரூபாய், 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.15 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.57 ரூபாய். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஷ்டா கோணேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Néledigay Todobhulake, VT Cash and Curry, Paris Lacha Palais, Todobhu Televisi Lakam, Cyberontru, Napade, Cyberindu, Cyberilu, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20, ஐக்கியராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழைப்பார்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையை உங்களுக்காக முன் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெளிவரை 11-15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சப்பள்ள அம்பாலி ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாலி ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1-41-55-35-58 அல்லது 7-58-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:24. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

உன்னை இடர வைத்து தள்ள பார்த்தோம் குழி.

கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு பொன்னை தந்து மடக்கிடும். புள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு பொன்னை தந்து மடக்கிடும். நீ எழ

0: பாடல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாத்தவர் கவிஞர் மருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரேசை திலகம், கே வி மகாதேவன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீலமலை திருடன். நேரம் சரியாக 11:27 ஆகிய ராஜ்யத்தில் 10:27 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இலும்பு சாப்பிடுமா இருக்கு, இந்த ஊர்லயும் ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டில இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

கையிரண்டில் வலிவு தந்தான் தங்கையை காக்க, கண்ணிரண்டு கடவுள் தந்தான் தங்கையை காண, நல்ல கையிரண்டில் வலிவு தந்தான்.

0: அடுத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் உடன் இணைந்து எல்லார் அஞ்சலி ஜானகி அம்மா, பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம்எஸ்ரீ அவர்கள். பாடல் சுடரும் சூறாவளி என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால் நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 11:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரி.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு, ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளுத்து கொண்டு போயும்
3: என்ன வாணி சும்மா புரிந்துருத்து வந்திருக்கிற எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிஞ்சுருந்து விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ, வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
5: ஐயோ, அது ராமனே இல்ல செல்லமா, தேவனே. உங்களுக்கு தெரியல, என்ன கேட்க வேண்டியதானே?

0: நேரம் சரியாக 11:38 ராஜ்யத்தில் 10:38. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பேரம்பல் நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து இசையரசி வாணியம்மா அவர்கள். பாடலை ஆற்று இசையமைத்தவர் எஸ் ஏ ராஜ்குமார். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிஹரன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வேந்தர் பாடலை இயற்றியவர் கவிஞர் அருள்மதி. பாடலுக்கு இசையமைத்தவர் சிற்பி. நேரம் சரியாக 11:50. ஐக்கியராட்சியத்தில் 10:50. இந்த நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
3: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782-81-88-14.
0: அந்த உறவுகளை உங்களுடைய ஃப்ரிட்ஜோ அல்லது உங்களுடைய அதாவது சூடாக்கியோ அல்லது சகலதும் வேலை செய்யவில்லை என்றால் உடனடியாகவே அதாவது குப்பைக்குள்ளே போட்டு விடாதீர்கள் அன்பர்களே. உடனடியாக நீங்கள் ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்த செலவில் பாவனைக்கு ஏற்ற வகையில் செய்து தருவார். அதாவது 0782-81-88-14 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். உங்கள் கலனியிலிருந்து சகலதையும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார் ஜாய் அவர்கள். 0782-81-88-14 மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒழித்த பாடலையை பத்மஸ்ரீ கே ஜி ஜெயசாஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாத்தவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

படித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து உமா ரமணன் அவர்கள். இந்த பாடலை இயற்றியவர் ஆர் பி உதயகுமார், பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை, மன்னிக்கவும், இசைஞானி இளையராஜா. நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். இந்த பாடலை உடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேர்மல நிகழ்ச்சிக்கு. நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொண்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊர்காவுத்துறை கோட்டையின் பாதுகாப்பு, வரலாற்று முக்கியத்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சுற்றுலா அமைச்சின் நிதியுதவியுடன் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து குளங்களின் நீர்பிடிப்பு திறனையும் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்பு குப்பைகள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற வகையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 31 லங்கா சதுச விற்பனையங்கள் மூடப்பட்டதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி வளர்ச்சியை 25% வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரிடையே உயர்மட்ட கொள்கை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவிரியாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சினக்க பல்லதென தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதோடு தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார். அத்துடன் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாகும் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிப்போரில் மனிதுரிம முறைகளில் ஈடுபட்டதாக தன்மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்பட்டார்கள். சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற புகலிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படையினரும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தனவராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கி கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பணைகளில் விடுதலை செய்ய மகர நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொக்சனி அபய விக்ரம நேற்று உத்தரவு பிறப்பித்தார். குஸ் மற்றும் ஹசீஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடையது என்று தெரியவிருக்கிறது. துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவேல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்பிணவு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுள்ள லகஸ்த செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெய்வள பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மெல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்பிணவு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். 2026 ஆம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 21ஆம் தேதி வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியிருக்கின்ற நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியுள்ளது. இந்து மத அதி உயர்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,47,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாதென்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாதென்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்லூரி மாணவியை கைது செய்துள்ள உத்தரவை ரத்து செய்துள்ள அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் யாய்மால்யா, பாக்ஷி மற்றும் மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபாநாயகர் இருக்கை முன்பு தரையில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தனது பேஸ்புக் பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் சூழலால் LPG விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. அது தற்போது 25 நாள் இடைவெளியில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். விடுதி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவற்றில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவில் விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கற்பன் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும். சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் ஸ்வந்த் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்தை மாற்றிடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஒனே கெச்சி கங்கி ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட பயணத்தின் புகைப்படங்களையும் காணொளியையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார். பீகாரில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடர்ந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் அருணாச்சல பிரதேசத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து கொலையில் அவரது கணவர் கைதாகியிருக்கிறார். இந்தியாவின் பெங்களூர் நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சி நடைபெற்று வருகிறது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள், அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான ஆம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இன்று 1,120 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் என்று 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்ஸ் ஈவில் கோபுர ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் சாக்சோனி அன்ஹால்ட் மாகாண பேரவை தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியின் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கட்சியை நாசி கட்சி என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை நேபாளம் அனுசரித்திருக்கிறது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் என்னமும் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாதென்று நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக கூட்டணிகளையும் மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று ஹத்தார் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2வது அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்திருக்கிறது. 2 உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மைய காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுதம் மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டெக் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரித்திருக்கிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஷின்ஜுவுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் குறித்து உள்ளூர்வாசிகள் பலர் புகார் கொடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் இறந்து போனார்கள். இறந்தவர்களில் 5 பேர் பெரியவர்கள், மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டா எரிமலையின் வெடிப்பால் விமானியங்கள் மூடப்பட்டிருக்கின்ற சூழலில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய சுகோத்தா ஹர்த்தா அனைத்துலக விமானியம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்தோடு மேலும் 4 விமானியங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கட்டிகளிலும் நடுத்தரம் உயர்தரம் இருக்கிறதா? ஆமாம் என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் உரிமமில்லாத இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன கத்துடுவா கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபே வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்டர் ரெலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்களுக்கான உலகக்கிண்ண கூடைப்பந்து போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கிறார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது சாங் சியு 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கிறார். ஷங்காயில் நடந்த கார்பந்தயபத்தில் தீப்பிடித்த காரில் இருந்த பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சக போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ள சம்பவம் வெகு பாராட்டை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 37 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 5 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 66 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 26 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 94 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 15 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 64 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 57 சதம். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஷ்டா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: திட்டுறாங்க, விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
4: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:24. ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. இந்த வேளையில் கடந்த வாரம் சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை எங்களுக்கு தர முடியாமைக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு முதல் வாரம் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.
5: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும்

நடந்ததை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு போயிருந்தேன்.

0: சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுப்ப

இனி போய ஒன்றும் இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டு.

0: வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அதே நேரத்தில் வெகு விரைவில் பேராசிரியர் அவர்களால் செப்டம்பர் 19 அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதன் தொல்காப்பியர் ஆய்வு நூலக திறப்பு விழா என்பன நடத்தப்பட இருக்கிறது. அவை தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே பேராசிரியர் அவர்களை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். என்றும் அன்புக்குரிய தர்சன், எங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் உங்களை போல நானும் வணக்கம் சொல்றேன். இந்த உதவம் நிகழ்ச்சியில அப்போதுமே கலந்து கொள்வது எனக்கு ஒரு பேச்சு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
0: அது சந்தோஷமா சிரமங்களுக்கு மத்தியில தான் கடந்து கொள்கிறீர்கள்.
1: அப்படித்தான் சொல்ல வேண்டியதுக்கு நான்
0: இல்லையே. பல வேலை திட்டங்களை, சமூக பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே நடத்தப்பட வேண்டிய பல்வேறு வட்ட விடயங்களோடு அதற்கென்று நேரம் ஒதுக்கி கலந்து கொள்வது உண்மையிலேயே எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம்.
1: அப்படி சொல்றது எனக்கு ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் தியாட்டி ஆரம்பிச்சு காட்டின நீங்கள் தியாட்டி வானொலி மற்ற நேயர்கள் காட்டின என்னென்ன சொல்றது அன்பு, அந்த ஆதரவு, அனுசரணை, இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் மேற்கொண்டு செய்ய முடியும்னா வேற நிகழ்ச்சியும் செய்ய ஆசை தான். ஆனால் அதுக்கு முடியாம இருக்கு,
0: நேரம் வேணுமே.
1: அதான், ஆனால் இந்த நிகழ்ச்சியாவது நான் செய்யணும்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு எனக்கு புதுசாக ஒன்று சொல்லவில்லை. இதே நான் எனது ஒரு கடமைப்பாடாக தான் நினைக்கிறேன். என்னுடைய கடமை இதை நான் செய்ய வேண்டிய ஒன்று. எந்த ஒரு கட்டத்திலும் இந்த இதை நான் செய்ய அவர்களுக்கு ஒரு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்றால் அந்த சந்தர்ப்பத்தை நான் தவித்துக் கொள்வேன், விளத்தி கொள்வேன், வைக்கிறது தேவையாக இருக்கேன். தவிர இந்த டிஆர்டியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரம் நடக்கிற நிகழ்ச்சி என்னால் முடிந்தவரையும் உள்ளவரையும் நான் செய்வேன். அதிலே ஒன்று உறுதிகளை விரும்புகிற நேரம்னா மேலும் மேலும் இப்படியான உறுதியை செய்யவும் சொல்லவும் என்ற ஆர்வத்தை தூண்டுதல ஒரு பலத்தை தாரது இந்த சியாட்சி நேயர்கள் காட்டுகிற அன்பு. ஒரு முறை சில வருடங்களுக்கு முதல் வழக்கம் போல் லண்டனிலிருந்து அழைக்கிற என்னுடைய புஷ்பக விஸ்வநாதன் தொடர்பு சொன்னால் எதேச்சியதோட சொன்னவா சொன்னது காரணம் இருக்குது. அது முன்னாள் தான் எனக்கு அதை உறுதிப்பாடு வந்தது. அப்படின்றா இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு முதல் அவர் சொன்னது, புஷ்பவதி சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கோ என்று சொல்லி சொன்னேன். அப்போ நானும் அது என்னத்துக்குள்ள சொல்கிறேன், குரல் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறான்னு அப்போ சொன்னான். அப்புறம் அண்மையில கூடி இப்போ 2 நாட்களுக்கு முதல் இன்னும் ஒரு டிஆர்டிக்கு நீண்ட கால நேயர் அண்மையில நீங்கள் சந்திச்சு பட்டியல் அவர் பேசும் கதைக்கும் போது தான் சொன்னார். என்ன சொன்னார், நீங்கள் உங்களோட தர்சன் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய டெலிஃபோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றா அது உண்மைதான், பிரச்சனை இருக்குத்தான். அது விரைவில் பண்ணணும். அது என்னென்னு சொன்னால் சரியாக குரல் உழுவதில்லை, இடக்கிடையே துண்டிக்கப்பட்டு வர்ற செய்திகள் எல்லாம் இருக்குது, பல பேர் சொல்லியிருக்கிறார். அந்த நேரம் நான் அதை நினைச்சிட்டு பிறகு கருத்தில் உள்ள விட்டதில்லை, இன்னும் அதை சீர் செய்யவில்லை. அப்போது அந்த நேயர்கள் லண்டனில் உள்ள நேயர் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த மறு ஒளிபரப்பு கேட்டு பார்த்தேன், என்ன எப்படி ஒருத்தனை சொல்லி என்ன காரணம் கேட்டு பார்த்தேன். அவர்கள் நேரடியாக சொல்ல முடியாத ஒரு நாகரிகமாக சொன்ன விஷயம் தான் அது. எப்படி என்று சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களோட குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தரிசனே பல தடவை சொல்லியிருக்கீங்க, போன தூர வயிற்றில் கதைக்கிறீங்களோ கிட்ட வச்சு கதைக்கிறீங்களோ என்று நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ எனக்கு புரிகிறதில்ல. சொல்கிற உடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருளை பற்றி கலைக்கிற பொழுது அதில் என்னுடைய சிந்தனை இருக்கிறதால இந்த டெலிஃபோன் அஞ்சேரியர் என்பதை பற்றி நான் அக்கறை கொள்ளாம விட்டதும் உண்டு தான். அது அதுக்காக நான் என்னுடைய மன்னிப்பை இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ நானே அதை கேட்டு பார்க்குற பொழுது தான் எனக்கு தெரியுது, யாரோ ஒரு போதை இல்லை அல்லது வரி என்று சொல்வார் தானே பேச்சு வழக்கில், இந்த வரியில் கலைக்கிற மாதிரி கலைக்கிறவர் கேட்குற மாதிரி அந்த நிகழ்ச்சி குறி அந்த குரல் தன்மை இருந்ததை நான் பார்த்து
0: மருந்துகள் எடுக்கிறது, மருந்துகளும் வந்து சில நேரத்திலே அப்படியான தடுமாற்றங்களை ஏற்படுத்தும்.
1: பரிமாற்றங்கள் நடக்கிற வாரம் ஒன்றுதான். என்ன சொல்லியிருக்கோம், இந்தியாவுக்கே ஒரு விதமா போனது அதுல முதல் ஒரு நாள் ஓகே, அடுத்த வந்து மூணு நாளுமே காலையில இருந்து எங்குமே போக முடியும். முதலமைச்சர் ஸ்டாலினருடைய செக்ரட்டரி நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு மனிதர் அவர். அவருக்கு பேர் சண்முகம். அவருக்கு சண்முகம்ன்ற பேர் ஏன்னு வந்தார்னு சொன்னார், அவருடைய தகப்பனுக்கு ஒரு நண்பர் இருந்தார், அந்த நண்பரின் பேர் சண்முகம். அப்ப நண்பரான ஒரு நண்பரின் பேரு கௌரவப்படுத்துறதுக்காக அந்த நண்பர் மீது உள்ள அந்த காட்டுவதற்காக தனக்கு சண்முகம் என்று சொல்லி அப்பா வைக்க அந்த எனக்கு சொன்னார். அதே மாதிரி எங்க தெரியும், நாங்கள் இந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் என்றெல்லாம் தமிழர்கள் இந்த சமயத்துறவர்கள் பேசுபவர்கள் அவர்கள் தகப்பன ஈடுபாடு காரணமாக அந்த அப்பூதி அடிகள் என்று அப்படித்தான் வைக்கப்பட்டது. அது மாதிரி திருப்பமான பேரை அப்படி வைக்கிறது வழக்கம். காரணம் கருதி ஒரு காரண பேர் வைக்கிறது இருக்கு, விடுபுறை பேருந்து வைக்கிறது இருக்கு. இப்ப அப்ப அதுதான் அது மாதிரி தான். இப்ப நாங்கள் இப்படி நான் என்ன எனக்கு அப்போ அவரை சந்திக்க முடியும், அவரை போன் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நீங்க எப்பதான் வரப்போறீங்களோ எப்பதான் வரப்போறோம், நான் டெல்லிக்கு போறோம் வாங்க முடியும், என்னால மூன்று நாளும் வெளியில ஒழிக்க முடியாது, கொஞ்சம் காலப்பொழுது போறீங்கன்னா எனக்கு தலைச்சுத்து மயக்கம். ஸோ வீட்டில் அறையில் மட்டும் ஹோட்டல் அறையில மட்டும் தங்கி இருந்தார், எங்கும் போக முடியாது, இருந்தால் தலை சுத்தம். ஸோ அது இடக்கிற எனக்கு வர்றது உண்டு, நான் நடக்கிற பொழுதெல்லாம் பயந்து பண்ண நடக்கிறது உண்டு. ஆனால் இந்த டிஆர்டி ஓமானி ஆட்சி செய்கிற பொழுது நீங்கள் சொன்னது உண்மைதான், சில சமயத்தில் நான் எப்படி கதைச்சோன்னு எனக்கு தெரியாமல் அந்த மர ஒளி தரப்பு கேட்டு பார்க்கற பொழுது தான் நான் அவ்வளோ அக்கறை இல்லாமல் அந்த சொன்ன எடுத்துக்கொண்ட குரலை பற்றி அக்கறை காட்டியிருப்பேன். அந்த சொல்ல வேண்டிய குரல்லே அக்கறை காட்டியிருந்தா எனக்கு ஒரு விழிப்புணர்வு பக்கமாக இருக்கு. இன்றைக்கும் வந்து நல்ல விதமாக செய்வோம்னு எண்ணத்தில் கேட்கும். இனி நீங்கள் அதை மத ஒளிபரப்பு செய்கிற பொழுது தான் அதை எப்படி வழக்கம் போல் தான் காய்ச்சணும் வழியாக இருக்கிற மாதிரி
0: இன்று எல்லாமே நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது.
1: அதை எனக்கு வேண்டாம், நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு முறை 8 மணிக்கு நாங்கள் கதைக்கிறோம் நிகழ்ச்சி செய்வோம், நீங்கள் 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற பொழுது நான் நிச்சயம் ஆகிட்டேன், நிகழ்ச்சி செய்வோம் எண்ணத்தில் தான் இருந்தேன், அப்படியே நிச்சயம் ஆகிட்டேன், என்ன அறியாமல் நிச்சயம் வந்தது. ஏன்னா நிச்சய கடன் ஒன்று தான், இப்போ நாங்கள் வாக்களுக்கு வாங்கினதை கொடுக்காம இருக்கிற ஒரு கடன் தலைவரே கடன் இருக்காது, நன்றி கடன் என்று சொல்கிறோம். அது மாதிரி இந்த நிச்சய கடன் ஒன்றும் இருக்கு. ஒருவர் குறைஞ்சது 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு நிச்சயம் கொள்ள வேண்டிய என்றார்.
0: அப்படி அப்படி நிச்சயம் கொள்ளுவார் என்று அவர் கொடுத்து வைத்தவர்.
1: நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு, நானும் அப்படி இருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார் பேசும்பொழுது, பகல் ஒரு சாப்பிட்ட ஒன்று 20 நிமிஷமாக நிற்கிறோம் தான் என்ன, ஏன் அப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது இன்று வரைக்கும் அதை நிறைவேறினது அப்படி ஒரு ஆசை சாப்பிட்ட ஒன்று படுக்கணும். ஆனால் அதுக்கு தக்க மாதிரி வேலைகள் இருக்கு தானே. அப்போ இதுதான் நானே அடிக்கிறது மகிழ்ச்சியாயிருக்கும் எடுத்துக்கொள்ள பொருளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு வரணும்னு தான் ஆசையாக இருக்கு, பட் வரவில்லை. நான் தான் வரணும்னா வந்து சொல்றேன், நித்திரை ஒரு காலம் சொல்லியது நான் உனக்கு நித்திர உள்ள விட மாட்டேன், நித்திரை விட்டுன்னு சொன்னது
0: நேரம் வர வேணும் நித்திரை விடுறது. உங்களோட டெலிஃபோன் ஏதோ சிக்கல் வரலாடாக்கு
1: சரிதான், நீங்களும்
0: டெலிஃபோன்ல நீங்க பேசுறது வருது இல்லை முடிவ தொலைபேசி அழைப்பு வரையில்லை.

0: என்ன உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் நேற்று கட்டினால் மதிக்கணும் நம்புறத நம்பாத போகிறார் சார். அது மாதிரி நான் இந்தியாவுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போன பொழுது நான் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அத்தனை இந்து கோயில்கள், கத்தோலிக்க கோயில், இஸ்லாமிய கோயில். இஸ்லாமிய கோயிலுக்கு இப்போ இஸ்லாமியர் அல்லாத கூட போக முடியாது. அப்படி இருந்தும் எனக்கு நண்பர்கள் மூலம் இஸ்லாமிய கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கோம். ஏன்னா நான் ஒரு தகப்பன ரீதியில் இந்த பிள்ளைகளுக்குரிய கடமை என்னவோ அதை நான் செய்யணும் உள்ள ரீதியில் அந்த பேர் நான் கடவுள் நம்பியிருந்து பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடாது, நீ கடவுள் நம்பாத கடவுள் அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது, யாருக்குமே அப்படி சொல்லதும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒரு தகவல் இருக்கு. நாங்கள் இந்த திருக்குள்ள பற்றி எல்லாம் திருவள்ளுவர் பற்றி கதைக்க போகிறோம். என்ன திருவள்ளுவர் பற்றியான பல விதமான கருத்து புதுசாக தான் வந்திருக்கு, அதுக்காக சொல்லுவேன். ஸோ அந்த திருவள்ளுவர் கோயில், அந்த திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றின இடத்துக்கு பேர் அந்த காலத்தில் காணாம் பேர். இப்போ அதுக்கு பேர் காளையார் கோயில். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். மூன்று சிவனும் பார்வதியும் ஒரே இடத்துல உள்ள கோயில். அந்த கோயிலுக்கு நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராக இருக்கிற பொழுது திங்கள்ல இருந்து வள்ளி வரைக்கும் யூனிவர்சிட்டி இருக்கும் கிளாஸ், சனிக்கிழமையும் இருக்கு. பிறகு அதை பாதி சனியும் அடுத்த ஞாயிறும் இல்லை யூனிவர்சிட்டி. ஸோ அந்த துணைவேந்தர் என் மீது நல்ல மதிப்பு வந்தவுடைய தினமும் மாலையில் வந்துடுவார், வாங்க போவோம் மேடம் பார்க்க வேண்டும் அப்படி கூட்டி கொண்டு போயிருந்தேன். சிவன் கோவிலுக்கு கூட்டி கொண்டு போனேன். இந்த காளையார் கோயில் போய் பார்த்தா அந்த கோயில் மூன்றே நிமிந்து தான் பார்க்கணும். கருங்கல்ல கட்டின கோயில் அது பிறகுதான் எனக்கு தெரியும். அந்த கோயிலில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது. அவ்வியாரண்ட பரம்பரைக்கு அதில் காட்டுவாங்க. அவ்வியார் திருக்குறள் மதுரையில் வந்து அரங்கேற்றப்பட்டதுண்டு. ஆனால் அந்த கோயிலுக்கு போன அப்போ தான், அப்பவும் தெரியாது எனக்கு, இந்த சங்க தமிழ்னு சொல்லி கலைஞர் கருணாநிதியுடைய சங்க தமிழை பிரெஞ்சில் மொழிபெயர்க்கும் பொழுது தான் அதில் காணாம் பேருன்ற ஒரு அதிகாரம் வருது. அதில் திருவள்ளுவர் உக்கிர பெருவழுதி என்ற அரசன் திருக்குறளை மொழிபெயர்த்ததை அந்த அரங்கேற்றம் செய்த பெரிய அதில் வருது. அப்போ அந்த கோயிலில் இருந்து அவ்வளோதான் திருமுகம் சந்திரத்தை தருவார். நான் அப்படியே பூஜை கொள்வது எனக்கு விருப்பம் இருந்தாலும் அவருக்காக நான் பூஜை கொள்வது இல்லை. அவரை மறைக்குவோம் எனக்கிட்டு அவரு தெரியாது நான் கடவுளை நம்புறது இல்லையென்று. அப்போ வாங்க பொழுது போக்கணுன்ற ஒவ்வொருட ஊராக சுற்றி கொண்டு போகிறோம். குண்டக்குடி என்ற ஒரு இடம் இருக்குது. குண்டக்குடி அடிகளார் அவர் தான் முதல் முதல் திருக்குறள் மாநாட்டை செய்த ஒரு அறிஞர். அவர் வந்து போயிட்டார். அவர் வழியில் வந்தவர் பெண்ணம்பல அடிகள். அப்போ அவர் நான் இவர் போகிற பொழுது அது மலையில் ஏறுவோம், சின்ன சின்ன உயரமாக இருப்போம். அவர்கிட்ட காலில் விழுந்தார் அந்த குண்டக்குடி அடிகளுடைய வாரிசான பெண்ணம்பல். நானும் அப்படியே விழுந்தேன். அவர் போகிற அவருக்காக நான் உண்டு காலில் நான் யார்கிட்ட என்னுடைய அம்மா அப்பா வாத்தியார்ன்ற காலத்தவர் வேறு யாருடைய காலையும் விழக்கூடாது நினைக்கிறேன். என்ன முடியும் நான் வாத்தியார்த்த காலம் தான் நான் கண்டிப்பாக விழுவேன். என்ன கல்வி வந்தவர்கள் இப்போ இருக்கிறது காரணம் அவர்கள் சாதப்பனும் அதான் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசி அப்படி செய்வ அந்த என்ன முடியும். ஸோ இப்படி அவரோடு நான் அவருக்கு இப்போ அவருக்கு தெரியும் நான் கடவுளை நம்புறதில்லை என்று ஒன்றா சொல்லுவேன் சார். நீங்கள் நண்பர் நான் உங்களுக்கு உண்மையாக பிரபலம்ன்றதுக்காக சொல்கிறேன். நான் கடவுளை நம்புவதில்லை எந்த அவருக்கு பேரே சுப்பையா நான் சுப்பையா சார் உங்களுடைய பேரே முருகன்ற பேர் தானே முருகன் யாருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறேன் இப்படி அவருக்கு பத்த கோடி அவர்
1: இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
0: இப்போ நாங்கள் நான் இப்போ பாருங்க ஒரு ஆராய்ச்சி செய்கிற பொழுது அதில் ஒரு எடுத்து ரெண்டைக்கும் சொல்ல வரணும் என்னென்ன மனிதன் வந்து எந்த விதத்தை எப்பவும் நீடித்த தேடுதல் அல்லாமல் எடுத்தெடுப்பிலேயே ஒரு விஷயத்தை நம்புறதுண்ட ஒரு கடவுள் தான். யோசிக்க கடவுளை நம்புறதுக்கு யோசிக்க தேவை. ஆனால் சில விஷயங்களை நம்புறதுக்கு யோசிக்க வேணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எடுத்து சும்மா சொல்லிட்டு போயிடுமா கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த கடவுள் இல்லை என்ற அந்த கண்டு எப்படி சொல்ல முடியும். எந்த கடவுள் நானும்
1: கடவுள் இல்லையென்றதை சொல்லலாம் கடவுள் இருக்கிறார் என்றதை நிரூபிக்கிறதுண்டா பெரிய கஷ்டம் இல்லை.
0: அதுக்கு நிறைய பாட்டுகளும் காரணங்களும் வரும். அதை இங்கே நாங்கள் அதை சொல்ல முடியாது. இந்த அப்போ நான் இந்த கதைகள் மொழிகள் எது உருவாகினாலும் கடவுளை பற்றி தான் அங்கே முன்னிறுத்தி நாங்கள் கதைப்போம். இப்போ உதாரணம் வந்து இப்போ பாருங்க நான் இப்போ ஒரு மொழிகளின் மூலம் என்ற ஒரு அஞ்சாறு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டேன். இந்த ஆர்டே அந்த டெலிவிஷன் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியும் பிரான்ஸும் சேர்ந்து நன்றி செய்யற ஒரு அறிவியல் தொலைக்காட்சி. அது அது அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்டர்நெட்டில் நாங்கள் என்ன எங்களுக்கு ஐயமும் அதை அடித்த முடியும், அதை பற்றி எப்படி எங்களை எல்லாம் வரும். ஸோ ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் போன வருஷம் நியூயார்க்கில் ஒரு மகானார், அந்த அவர் மொழிகளை பற்றி மிகவும் ஆராய்ச்சி செய்தவர். ஆனால் அவர் பேசுகிற பொழுதும் வேறு யாரும் பேசுகிற பொழுதும் இப்போ கிட்டடையும் கூட பார்த்தால் என்ன சொன்னார், கடவுளை பற்றி சொல்ல வேண்டியது, என்ன கடவுளை பற்றி சொல்ல வேண்டியது, மனுஷனுக்கு மொழி தெரியாதா, சொல்லிக் கொடுத்தது மொழி கடவுள் தான் சொல்லி கொடுப்பி சொல்லிக் கொடுத்தார். அப்போ மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு உயரமான கோபுரம் உண்டு கட்டணும், மாடி அதாவது கோபுரம் ஒன்றியவில்லை பெரிய மாடி ஒரு மாதிரி ஆக உயரமான அளவு கட்டணும், ஆகாயத்தை தொடர வரைக்கும் வானத்தை தொடரும் வரைக்கும் அதை சொல்றது ஆக்கம் செயல் என்று சொல்றது, ஆக்கம் செயல் ஆகாயத்தை தொடர வில்லு வானவில் மாதிரி. அப்போ கடவுளுக்குள்ள இடத்த கடவுள் அங்கே இருக்குது, கடவுள்களே இல்லை நரகங்களே சொக்கம் மேல், அப்ப சொக்கத்துல தான் அந்த கடவுள் இருக்குது, எல்லாம் மேலே இருக்கணும் தான் தெரியும் தான் சொல்றது, காரணம் கடவுள்ன்றது மேலே இருக்குது. ஸோ இந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆணம் பண்ணும் எல்லாம் சேர்ந்து இந்த களிமண்ணை எடுத்து மனிதன் களிமண்ணை எடுத்து ஒரு பெரிய அகண்ட உயர்ந்த வீடு கட்டி பெரியம் எல்லாரும் நாங்கள் இருப்போம். இப்போ தனிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது ரெண்டரை ஒரு அறையில் நான் முந்தி அந்த அந்த காலத்தில் வீடு கட்டுற பொழுது ரெண்டரை கொண்ட வீடு தான் மனுஷர் கட்டுறது வழக்கம் பொதுவாக பதவி வாய்ப்புக்கு அப்பாலே. அப்போ அந்த அறை தான் இருந்தது, சமைக்கிறதுக்கு ஒரு அறை படக்கிறதுக்கு ஒரு அறை, அந்த ரெண்டு அறை கொண்டாடுறது தான் ஒரு வீடு. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் மண்ணில் அந்த களிமண் அப்படியானதை கட்டியிருக்கேன், சதுரமாக கட்டக்கூடிய சீமெண்ட்டை கண்டுபிடிச்சாதான் வீடுகளை கட்டுறவங்களை நாங்கள் சதுரமாக கட்டுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நாங்கள் வட்டமாக தான் கட்டுவோம், அப்படி வட்டமாக ரெண்டு அறை கொண்ட கட்டினா இந்த பி என்ற எழுத்து மொழிகளில் வந்து 25 மொழிகளில் இந்த ஏபிசிஎன் எழுத்து
1: கடவுள் இல்லையடான்றதுக்கு ஒரு பாடல் வந்திருந்தது, இப்போ அதை கேட்டிருக்கிறீர்களா?
0: என்ன பாட்டு?
1: கடவுள் இல்லையடா
0: வலியுறுத்துற
1: மாதிரியான ஒரு பாடல் கேட்டு பாருங்கள்.

தலையா போயில.

குளம் கோயிலை சுத்தி அதுல மிச்சம் போச்சுது.

0: இதையே சொல்லுவான்.
1: அந்த பாட்டு
2: கடவுள் தொடர்பாக இருக்கிற எண்ணம் இல்லை என்றும் பல பாட்டுகள் ஏற்கனவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமனிக்கணும். எஸ்எஸ் ராஜேந்திரன் கணவன், விஜயகுமாரி மனைவி, அந்த ரெண்டு பேரும் திராவிடத்தை சேர்ந்தவர் திமுக. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை காட்டுறதுக்காக அவர்களுக்கு ஒரு பாட்டு வரும் என்ன படம் தான் ரெண்டு படத்துல வந்தது. இறைவன் இருக்கிறானா, இருந்தாலும் அவன் அங்கே இருக்கிறான் என்று கணவன் பாடுவார். அதுக்கு மனைவி வந்து மனிதன் இருக்கிறானா, அவன் அங்கே இருக்கிறான் என்று மனைவி கேட்பார். சோ கடவுள் இருக்கிறதுக்கும் இல்லையும் கருத்து சொல்ற பாட்டுகள். ஆனால் நீங்கள் பாட்டு போடுறது ஒரு வியப்பா இருக்கு என்றால், எனக்கு வியப்பா இருக்கு பல விதம் தெரிஞ்சிருக்கு உங்களை பற்றி. சினிமாவோ அல்லது இந்த பாட்டை பற்றியோ நாங்கள் சொன்னா டக்குன்னு போடுவீங்கள். ஆனால் அந்த என்ன உங்கள்கிட்ட கவனம் போற ஒவ்வொரு உலகத்துல சஞ்சரிக்கிற மாதிரி உங்களோட தேடுதல் இப்போ என்ன செய்யறாங்க, ரேடியோ நாங்கள் அவைக்கு என்ன செய்யலாம், இவைக்கு என்ன செய்யலாம், யாருக்கு என்ன செய்யலாம்னு சோதிக்கிற தன்மை. இந்த சினிமா இந்த பாட்டுகளில் நீங்கள் கவனம் கொடுக்கிறது குறவென்று நான் நினைக்கிறேன். அப்போ பொது கருத்துக்கள் இருந்தபடியா முந்தி மக்கள் சார்ந்து நாடு சார்ந்து மொழி சார்ந்து ஒரு ஈடுபாடு இருந்த இயக்கத்தை இயக்கம்ன்றது அந்த அசவு ஓட்டம் அப்படி இருந்ததில் நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம்ன்ட்டு நான் நினைக்கிறது உண்டு. இன்றைக்கு இந்த பாட்டு போட கேட்ட பாட்டும் கேட்கறீங்களாக்கும் அப்படின்னா அன்றைக்கு ஒரு நேற்று யோசிச்சு கருத்தனுக்கு சில பாட்டுகளை பற்றியே நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவோமே. அந்த தமிழ்களை தமிழே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லுகளையும் எப்படியான பொருளை வருதுன்னு பார்க்கறது கண்டு பார்த்தோம். நன்றி இந்த பாட்டு கேட்க வைக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் இந்த கடவுளை பற்றி பேசுகிற பொழுது மனிதன் அப்போ அமெரிக்காவில் மொழிகளை பற்றி அப்போ இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மொழியை சார்ந்து பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த மொழியியல் எப்படியானது, மொழி சார்ந்த விடயங்கள் மனிதன் மூளையில் இருக்க இயல்பாக்க எந்த ஒரு கருத்தை வெளியிட்டு நவீன மொழியல் என்று தந்த அவருக்கு பேர் நோவாம் சோம்ஸ்கி. நோவாம் சோம்ஸ்கி என்றது ஒரு அமெரிக்கன், இப்போ சரியான 98 வயது உடையவர். ஸோ அந்த அவர் என்ன, அவர் தான் இந்த மொழிகளை பற்றி வித்தியாசமாக ஆராய்ச்சியவர். இப்போ நாங்கள் வழக்கமாக எந்த மொழியை கலைக்கிற பொழுதும் அந்த இயல்பு இலக்கணம் ஒன்று சொல்கிறோம், கந்தன் மாண்டி அடித்தான் புலி யானையை கொண்டது அப்படின்னு ஏழு வாய்ப்பாயில் செய்யப்படுவது ரெண்டு இதுகளை பற்றி தான் நாங்கள் கலக்கம் ஒருவரை சொல்லி கொடுத்தது. அப்படியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி அப்படியே தான் நாங்கள் சொல்கிற வழக்கமாக இருக்கு. கொண்டது புலி யானைன்றதை நாங்கள் சொல்வதில்லை. அவர் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். ஒரு வசனம் இருக்கும், வசனம் மூலம்தான் பூர்ண கருத்து சொல்ல முடியும். அந்த இடத்துல எழுதாய் முன்னுக்கு வருவோம்னு செய்யப்படுறோம். தமிழ்ல என்ற அவர்கிட்ட உலகத்தில் உள்ள மொழிகளை நாங்கள் அந்த வசன அமைப்பை கொண்டுதான் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி என்றால் இந்த தமிழ் சிங்களம் போன்ற மொழிகளை நாங்கள் ஹிந்தி இந்த மூணாவது மண்டல நாட்டு மொழிகளை நாங்கள் பார்க்குற பொழுது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா முதல் காரியகர்த்தா ஆர் செயலை செய்கிறாரோ அதுதான் எழுதாய். அடுத்தது செய்யப்படுகிறோம், நான் சாப்பிடுகிறேன் என்ன சாப்பிட்றேன் ரெண்டு தான். அப்போ நான் சோறு சாப்பிட்றேன் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். நான் சோறு சாப்பிட்றேன் என்றால் நான் இல்லவாய் சோறு செய்யப்படுவர்கள். அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறேன்டா செய்கிறாங்கிறவர்கள் பயனில்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய மொழிகள் இந்த உலகத்தில் நாங்கள் 6929 மொழிகள் பேசப்படுறது. ஒரு காலத்தில் 14000 மொழிகள் பேசப்பட்டது, 14 நூற்றாண்டு அளவில். இப்போ அது குறைஞ்சி போச்சு, 6912 மொழிகள். இன்னும் குறைஞ்சி போச்சாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு சில மொழிகள் சின்ன மொழிகள் அழிகின்றன. என்ன சின்ன மொழிகள் அழிகின்றன? இப்போ சொல்றது அக்காரோட போச்சு மைத்துன்னு ஒரு பழமொழிகள். இப்போ நாங்கள் மச்சான்னு ஆக சொல்லுவோம். அக்கா ஒரு பெண்ணை கரியாங்கட்டும், அந்த பெண்ணுக்கு ஒரு தம்பி இருப்பார், அவனோடு தான் நான் மச்சான் மச்சான் என்று சொல்லுவோம். அவர் இந்த அக்காவை கனியாக்கணும்னு அத்தான் அத்தான் என்று சொல்வார். அப்ப அந்த அக்கா இறந்து போயிட்டா என்று சொன்னால், ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு தான் வாழ்வு காலம் கூட, ஆண்களோட ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கு வாழ்வு ஆயுட்காலம் கூட, ஆண்களுக்கு ஆயுட்காலம் குறைய. ஏன் ஆயுட்காலம் கூட குறைய என்று சொன்னால், அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏற்கனவே தலைமுறை சொல்லியிருக்கோம். இந்த மனிதனுடைய இந்த ஒரு உயிரினத்தின் செயற்பாடுக்கான காரணம் வந்து என்ன, நீங்கள் சொன்னீங்கன்னா நித்திரை வர்றதில்லை, நித்திரை விடுவோம் அண்டையெல்லாம் நாங்கள் நிற்கிற பொழுதெல்லாம் அந்த நித்திரையை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஓமம் உண்டு, நித்திரையை இல்லாமல் பண்ணதுக்கு ஒரு ஓமம் உண்டு. அப்போ நாங்கள் அதனாலதான் இப்போ நித்திரையை கொடுக்கறதுக்கு என்ன ஓமானோ அதீண்ட பேரில் எல்லா நாட்டிலும் இப்போ மறந்து வந்துட்டு எல்லாருமே முறைப்பாடு, எனக்கு நித்திரை வர்றதில்லை, இதை இதில் நித்திரை வரலன்னு சொல்ல சொல்ல சரி இந்த இந்த மருந்தனி பாவியன்னு சொல்லி நித்திரை விடுறதுக்கு என்ன ஒரு ஓமம் எங்களுக்கு நித்திரையை உருவாக்குமோ அந்த ஓமன்ற பேரில் இப்போ ஒரு மருந்தை விட்டுருக்கலாம். அதே மாதிரி என்ன ஓமன் எங்களுக்கு நித்திரைய நிப்பாட்டமோ அந்த ஓமனுக்கு இப்போ நித்திரை வராதுக்கு ஒரு ஓமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கலாங்க. இப்போ உதாரணம் நாங்கள் என்னது சொல்லலாம், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில ஓமானம் இப்போ உருவாக்கிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த நித்திரை கொள்றோம், அப்போ நித்திரை கொள்றோம், இரவு நேரத்தில் நித்திர விடுறோம். ஏன் இரவு நேரத்தில் நாங்கள் நித்திர விடுறோம், பொதுவாக உடல் இயக்கங்கள் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட பிறகு உடல் இயக்கங்கள் போகுது, அதுக்கு பிறகு அந்த உடல் கலங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வு நேரம் என்ன செய்கிறோம், ஒளி இல்லாமல் இருக்கு. ஏன்னா நாங்கள் காட்டில் மனிதன் வந்து எப்போ இங்கே வாழ்ந்தோம், காட்டில் தான் நித்திர உள்ள பழகினதும் சரி, சாப்பிட பழகினதும் சரி, அடிக்க பழகினதும் சரி, சந்தியனாக பழகினதும் சரி, அப்போது ஒரு மொழிகளை கலைக்கிறதும் சரி, இப்போது காட்டில் வாழ்ந்த பொழுது தான் நாங்கள் இப்போ இருக்கிற வீடுகள் வாசலில் வெளிச்சத்தில் கட்டணங்களில் வாழையில் அந்த காலம் ஒரே உண்மை கம்மண்ட இருட்டுமல்ல இருட்டான்னு தான் சொல்லுவோமே. சூரியன் வந்தால் வெளிச்சம், இல்லையான்னு நிலவு வந்தால் வெளிச்சம், மற்றபடி இருந்துக்க தான் நாங்கள் இருப்போம். அப்போ எங்களுக்கு எப்போதுமே பயத்தில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ இயல்பாக எங்களுக்கு ஒரு ஓமான் சுழக்கம், அதுக்கு பேர் மெலட்டோனின், மெலட்டோனின் அதுக்கு பேர். அந்த மெலட்டோனி எங்களுக்கு வந்து மூளையில் சுழக்கும், மூளையில் வந்து உடவின்ற பகுதிகளில் மூளைன்றது தான் நாங்கள் மூளையை நாங்கள் ஏற்கனவே மூளைன்ற பகுதிகளை சொல்லியிருக்கிறோம். முன்மூளை, பின்மூளை, நடுமூளைன்றது வந்து அந்த மொழியிலே ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு தொழில் இருக்கேன். நாங்கள் இப்போ கதை கேட்க சும்மா சொல்லுவோமே, ஆரை முடிக்க விரும்பி அவருக்கு புடைதீர்களை அடித்து விடுவார் போயிருந்தார். அப்போ புடைதீர்களை அடிக்கிறான்னு சொல்லுவோம் தானே, புடைதீர்களை அடிக்கிறான்னு சொன்னால் ஏன்னுன்னா எங்களோட தலையின்ற பிற்பக்கம், அந்த தலையின்ற பிற்பக்கம் தான் இந்த எங்களோட மூளையின்ற நீழ்ச்சி, மனிதருடைய மூளையின்ற நீழ்ச்சி பகுதி, நரம்புகளுக்கு போகிற பகுதிக்கு பேர், அதுக்கு பேர் தமிழில் வந்து அந்த நரம்பாக இருக்கிறது பேர் முன்னான், முன்னான். அதுக்கு மேலே இருக்கிற மூளையோடைய பகுதி பேர் நீள் வளைய மைய விளையம், நீளமாக இருக்கும், வளையமாக இருக்கும், மைய விளையம். நாங்கள் கழுத்தில் கையை வச்சு பார்ப்போம், அது வளையம் வளையமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே ரங்கு விலைக்கு தட்டியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த எங்களோட முள்ளந்த இந்த எலும்பு. அப்போ மேலே இருக்கிற அந்த எலும்பு கையை வச்சு பார்த்தோம்னா ஒரு ஆளுடைய கழுத்தில் திருகவோ அல்லது என்னத்துக்கோ அது மசாஜ் பண்ணுறதுக்கோ பிடிச்சி பார்ப்போம், அவங்க கை வளையும், இந்த பிறகு வளைஞ்சதானே அந்த எலும்பு அப்படி, அந்த எலும்புக்கு பேர் தான் அந்த பகுதியை தான் பேர் நீள் வளைய மைய வளையம். அந்த நீள் வளைய மைய வளையம் தான் எங்களோட காட்டுக்கு தத்த கணத்தாக்கங்களை கொண்டு போடுறோம். கணத்தாக்கம் என்ன, இதை செய் இதை செய்யாது ஓடும். இப்போ மூளை எங்களோட உடலின் பகுதிகளுக்கு கட்டளையிடும், மூளை தான் எஜமானங்களுக்கு மூளையெல்லாம் போச்சுட்டா அவருக்கு வாங்காதான். அப்போ மூளை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் அந்த உடம்பில் உள்ள பகுதிகளுக்கு ஓடர் பண்ணும், நீ கையை தூக்கு, நீ காலை தூக்கு, நீ அதை தூக்கு, இதை விழுகின்ற மாதிரி. இப்போ காலையும் சோறு டான்ஸ் ஆடிக்கொண்டு கேட்க சோறுமான் ஜோதிச்சார், விழுங்க நான் எப்படி ஆடினாலுமே இந்த காலி ஆடிக்கொண்டே இருக்காளே, எப்படி நான் உங்களை வெள்ளுறது என்று சொல்லி சிவருமான் நினைக்கிறேன். என்ன அவட்ட பாதிட்டு தங்கச்சியார், அவள் தங்கச்சி வந்து காளி வந்து சிவருமானம் மதிக்கிறது இல்லை, ஏன் மதிக்கிறது இல்லை, இது பேர் என்ன செய்வார், அவ்வளோத்தான் நான் செய்வேன். அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒப்பூடு செய்து தலைக்கரம் மாறுறது, இதுவரை நான் மதிக்கணும் நினைக்கிறேன் மாறுறது எப்போ என்று சொன்னால், ஒருவர் என்னத்தை செய்கிறாரோ, ஒருவர்கிட்ட என்ன இருக்கோ, ஒருவரால் என்ன முடியுமோ, என்ன ஒருத்தர் வச்சிருக்கிறாரோ, அது என்னண்டே இருக்குமாண்டா, ஒருவர் தன்னுடைய இருக்குமாண்டா, அதை இருக்கிறவரை மதிக்க மாட்டேன். இந்த கதாநாயகன் இல்லைன்னு அதுதான். அப்ப ஒருவர் இன்னொருக்கு என்ன ஒப்பீடு செய்து பார்க்கறது, இவருக்கு என்ன இருக்கு என்னுடைய என்ன இல்லை. அப்ப இவருடைய இருக்கிறத நான் தேடிக்கணும்னா இவருக்கு இவரை விட நான் குறைஞ்ச ஆள் இல்லை. ரெண்டு ரெண்டு தெரியல நிலம் போறது. அப்ப இப்படி எல்லாமே சொன்னதான்
1: ஒரு மனிதனுடைய பலவீனம் தெரிந்தாலும் மதிக்காத ஒரு சூழல் ஏற்படும். வேலைத்தலங்கள்ல வேலை காட்களது அப்படியான பலவீனங்கள் இருந்தா தொழிலாளர்கள் மதிக்க மாட்டார்கள்.
2: நீங்க சொல்றது மிக மிக மிக உண்மை. இந்த வேலை இடத்துல இல்ல, பல இடங்கள்ல வந்து நாங்கள் எனக்கு உதாரணம், எங்களுக்கு ஒரு டைம் வருது. டைம் வருகிறத எங்களுக்கு பயப்படுத்தணும், எங்களுக்கு முன்னால் உள்ளவனும் எனக்கு பயப்படுத்த நான் காட்டிக்கொண்டு வந்திருந்தேன். அவன் இன்னும் என்ன மேலும் பயன்படுத்துவான். உள்ள எனக்கு பயம் இருந்தாலும் கூட நான் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நினை பண்ணிட்டு சட்டசபையில் நடந்ததையெல்லாம் பாரு. இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பூச்சி செய்தது ஊழல். ஊழல் செய்தவன் என்ன சொல்றான், அதை உசுப்பி விடுறதுக்கு சொல்றானோ அல்லது இல்லையென்று மக்களுக்கு பொய்யை சொல்றதுக்கு சொல்றானோ என்றது நாங்கள் அவனை தேடி பார்த்துருதான் தெரியும். எத்தனை மழை எல்லாத்தையும் அடிச்சு மண்ணை எல்லாம் கொஞ்சம் போட்டு நான் ஒன்றும் செய்ய ரெண்டு தப்பிக்கிறவங்களே நாங்கள் ஒரு முறை தங்கம் தண்ணி சேர்ந்த அமைச்சரை சந்திக்க போயிருக்கோம். போயிருக்கிற பொழுது இன்னொருத்தர் வந்து அவற்று அவருக்கும் பேர் தென்னரசு, அவர் வயசானவர். அவர் எனக்கு பக்கத்துல இருக்கிறார். எனக்கு பக்கத்துல இருந்துட்டு அமைச்சர் வந்து அவர்தான் முதல் கூப்பிடுறாரு. அப்ப நான் கேட்டேன், என்ன முதல்ல என்ன இவர் உங்களை கூப்பிடுறேன்ல, அவர் எங்களுடைய பக்கத்து வீடு, அவர் என்னை சொந்தக்கார், என்னோட தன்னோட வயசானவர்னு அமைச்சர் பிஏ சொன்னேன். அவர் போயிட்டு திருப்பி என்ன வந்தது, என்னுடைய தன்னுடைய பிசிக்கங்காரே என்னோட தந்தார். நான் ஓகே நல்லது, அப்படிங்கிறதுக்குள்ள தமிழ்ல பட்டி இருக்கிறீங்க வாங்க ஒன்று மாநாட்டுக்கு பிரான்ஸுக்குன்னு. ஒன்று நான் வர முடியாது, ஏன் எனக்கு நான் ஒரு மலையை குடைஞ்சி எல்லாம் அதை மண்ணெல்லாம் கல் எல்லாம் மாக்கி வித்துட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அப்படி அதில் சிக்கு பட்டதான் இந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அரசு. அப்போ தமிழ்நாடு அரசு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவரங்கும் பயணம் போக முடியாது. அப்போ அதுவே அப்போ குற்றத்தை செய்தாலும் வந்து அவர் அவர் சொந்தக்காரங்க கூப்பிட்டார். அவருக்கு குற்ற உணர்வு வந்துட்டது. அப்போ அவருக்கு மதிப்பு குறைஞ்ச அவர் அந்த அமைச்சரோட பணக்காரன் இருந்தாலுமே அவருடைய போனவர் தனக்கு ஒரு தனக்கு ஒரு பலவீனம் இருக்கின்ற உண்மைதான். நீங்கள் சொன்னது மிக்க மிக ஒன்று பலவீனத்தை காட்டக்கூடாது. நாங்கள் பயம் வந்தாலும் பயப்பட வேண்ட மாதிரி காட்டணும். நான் பயப்படுகிறான் சொல்லணும், நானும் பயப்படுறாள்ன்ற மாதிரி நினைக்காதான் அவன் விட்டுட்டு போக பார்ப்பான். நீங்கள் அன்னைக்கு ஒரு நீங்கள் தரிசன் நன்றி சொல்லணும், அதை அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் அதை என் மீது உள்ள அன்பு ஆர்வமாக சொன்ன விஷயம்தான். ராஜாவுடைய எங்களுடைய தியாட்டியினுடைய முழுவதும் பண்ணி சொல்லக்கூடிய ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணது. அப்போ நான் வர்ற பொழுது இதாவது 2 மணி ஆச்சு உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் இல்லாமல் எனக்கு பல தடவை ஃபோன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் தான் அதுக்கு முன்னால் இந்த கோழாரி விழுந்த ஃபோன் ஒன்று தான் சொல்லுவோம் போகிறது. அந்த ஃபோன் வேலை செய்ய போனதால தான் சொல்லுவேன். அப்போ அப்போ நீங்கள் ஜோதிச்சுங்களேன் இந்த தனியாக போகிற இதை யாரும் அடித்து கிடிச்சு போக வாங்க போகணும்னு எனக்கு சொன்னீங்க. அப்போ நான் சொல்லிட்டு வைக்கிறேன், நான் பயப்படுற அந்த மாதிரி சொன்னேன். போகலான்னு ஜோதிச்சேன். 2-3 நான் அடிபட முடியுமா என்னால் இந்த வயதில் அந்த நிலைமை இல்லை. அப்போ உண்மையை மறைச்சு தான் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் நீங்கள் தான் மண்பட வேண்டும் அது. ஸோ நீங்கள் ஒரு அக்கறை அன்பு அக்கறையில் சொன்னீங்க, நான் இந்த தடவை நான் பயப்பட வேண்டும் மாதிரி சொல்லிவிட்டேன். சொல்லிச்சேன் 2-3 வந்தால் நான் இப்படி பயப்படாமல் இருக்க முடியும். ஒரு மாதிரி சமாளித்தான் இருந்தாலும் இந்த பயத்து முழுமை அமுந்தி இருந்த மாதிரி அடிபட முடியாமல் போயிடுமே என்று நான் அப்புறம் ஒத்துக்கொண்டேன் அந்த உண்மையை. ஸோ நாங்கள் அந்த இத்திரிய விட்டயங்களை சொல்கிறோம்ல, அப்போ அந்த நித்திரியை எங்களுக்கு தார ஓமானுக்கு பேர் மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நித்திர வேணும். அப்போ எங்களுக்கு வெளிச்சம் வர்ற பொழுது வெளிச்சம்ன்றா எங்களுக்கு லைட்டாக இருக்கலாம், சூரியன் வெயிலாக இருக்கும், அப்படி படைக்க தான் நாங்கள் நித்திராவிடம் போவோம். ஏன் நித்திராவோம்னா மெலட்டோனின் சுழக்காமல் விட்டுடும். சுழக்கமாக விட்டால் அப்போ அந்த இடத்துல கோர்டிசோலன்ற ஓமான்னு சுழக்கும். அப்போ கோர்டிசோலன்ற ஓமான்னு சொல்லிருந்தா எங்களுக்கு நித்திர போயிடும், முழிப்பு வந்துடும். அப்போ அது என்னென்ன வேறு சொல்லி வைக்க மாதிரி வாரையில் எங்களுக்கு ஆதி இயல்பு. எங்களுக்கு ஆதி இயல்புன்னா நாங்கள் ஒரு மிருகமாக குழந்தைகள் இருந்து அப்படி இப்படி தான் வந்தாங்க. அதை பற்றி ஒரு நாளைக்கு சொல்கிறேன். எத்தனை குழந்தைகள் இருக்குது. இப்போ நாங்கள் ஐரோப்பிய குழந்தைகள், இலங்கை குழந்தைகள், இந்திய குழந்தைகள். நாங்கள் ஊரில் இலங்கையில் பார்க்குற முருகனை கோயிலெல்லாம் குழந்தைகளை பார்ப்போம். இந்தியாவிலும் குளங்களை தஞ்சாவூர் கோயிலில் பார்ப்போம். அப்போ ஆப்பிரிக்காவில் படங்களில் சீனாவில் பார்க்குற குளங்களை பார்க்க இதெல்லாம் குழந்தைங்க சொல்ற மனிதர்களும் வித்தியாசமே மனிதர்களும் அப்படித்தான் மனிதர்களும் ஒவ்வொரு நாங்கள் அதெல்லாம் பெரிய கொமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸ் என்றுதான் நாங்கள் இப்ப சொல்றோம். இந்த ஐரோப்பியர் வாழ்ந்த குரங்குக்கு பேர் வந்து நேதன் தாத்தல். அந்த நேதன் தாத்தல் தான் முதல் பேச பழகினா குரங்கு பேச பழகினா நிறைய வச்சு சாப்பிட சாப்பிட அந்த வாய் பெருசா ஆண்டாண்டு தாடை தாடை எங்கிட்ட வாய் தாடை இருக்கு தானே தாயண்ட அந்த நாடி போகுது இலங்கை தமிழ்ல நாடி இந்திய தமிழ்ல தாடை தாடையை அடிச்சு விட்டுங்கன்னு சொன்னா அடிக்கோது. ஸோ அந்த தாடை பகுதி அசைவம்னு சொன்னதான் எங்களால் கூடுதலாக சாப்பிட முடியும். தாடை அசைவாண்டா நாங்கள் கணக்கை சாப்பிட முடியாது வாயாட்ட முடியாது அப்படி வாயாட்ட வாயாட்டத்தான் நாவுக்கு மேலே இருந்த எலும்பு மேலே வர வரதான் கதைக்க ஊண்டு சத்தம் போட ஆரம்பித்தோம். அப்போ முதல் வெளியிட்ட சத்தம் அந்த ஆவு தான் அதுதான் இப்போ பேச்சோட பேச்சு மொழியாக மாறணும். இப்போ முதல் அந்த கதை என்னதுன்னா இப்போ கடவுளுக்கு மனிதன் எது இருந்தாலும் கடவுளை என்னாமே நாங்கள் பெரிய பயமில்லாதன்னு இருப்போம். இதை சாமத்தில் போய்கிறேன் எந்த கோயில் பக்கத்தில் போகிறோமோ அந்த கோயிலை பண்ணி கொண்டு போவோம். பைரவரை என்னை காப்பாற்று காடி என்னமா காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவரை என்னை பார்த்துக்கணுங்கன்னு சொல்கிறோம். அல்லாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த பயம் இருக்கீங்க வெளிப்படைக்க தான் அப்பெல்லாம் கடவுள் தான் கூட்ட வரும். அப்போ கடவுளையே நீங்கள் சொல்கிறோன்னா இந்த மொழிகளை உருவாக்கினது எப்படி ஒரே ஒரு மொழி நேற்று முறையால் என்னோட கதைக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தமிழ் தானே எங்கிற மூத்த மொழி தான் உலக மொழி அதனால இங்கே நீங்கள் படித்த நீங்கள் அவர் கொஞ்சம் படித்தவர் தான் இன்ஜினியர் பெங்களூரேஸ்வரர் என்னென்ன அப்படி சொல்லிங்கன்னு கேட்டேன். மனிதன் என்ன தோன்றான் மனிதன் என்ன தோன்றான்றது இப்படி எப்படி சொல்ல முடியும் நாங்கள் இதை பற்றி இன்னொரு பேசுவோம் அந்த நேற்றில் பேசுவது நல்லது சொன்னேன். ஸோ அந்த எந்த மனிதனாக இருந்தாலும் முதல் கலைக்கிறது பொழுது கடவுளை தான் தொடர்படுத்துறது வழக்கம். அதால தான் அப்போ அந்த அமெரிக்கன் நாம் சோம்ஸ்கியை பிடிக்கணும் நாம் சோம்ஸ்கி தான் அந்த மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவரால் மொழிகளின் ஒரு மொழி எந்த மொழியுடன் பிறக்கலானோ அந்த மொழியை கலைக்கக்கூடிய தன்மை இயல்பாக மனுஷனுக்கு வந்துடுமா என்ன கேட்டு கேட்டு பழகி அதில் வந்து எங்களுக்கு மூளையிலே அது இயல்பாக ஒரு பாட்டு இருக்குது ரெண்டு பகுதி இருக்கு எங்களுக்கு மூளைன்ற முற்பக்கத்தில் எனக்கு அதுதான். இப்போ நீங்கள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த பொழுது போக்கு வந்து என்ன பார்க்க வந்தீங்க அப்போ என்னால் கலைக்க முடியாமல் போனோம். ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது நாலு நாள் நான் கலைக்கவே முடியலை டப்ளினை கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. அடுத்த நாள் தமிழில் பதில் சொன்னேன் அதுக்கு நாள் அதுக்கு அடுத்த நாள் இங்கிலீஷில் தான் பிரெஞ்சில் சொன்னேன் அப்போதான் டக்குள்ள கேட்டேன் நீங்கள் கேட்குறது எனக்கு என்ன தமிழை பதில் சொல்கிறேன் கலைக்க முடியலை அப்புறம் தமிழை சொல்கிறேன்ன்றது அவர் சொன்னேன். கூட மூளையில் உள்ள அந்த பேச்சு மொழி மொழிப்பகுதி அதுக்கு பேர் பரோக்கா அந்த பரோக்கா பகுதி அழிஞ்சு போச்சு டேமேஜ் ஆச்சு. இப்போ எங்களுக்கு மூளையில் போகுது டேமேஜ் ஆகும் ஏன்னா இப்போ நாங்கள் உடம்பின் பகுதியில் பார்த்தா என்ன இருக்குது தசை இருக்குது எலும்பு இருக்குது சிதை இருக்குது சிதைன்ற தசையும் எலும்பும் சேர்க்குற ஒரு உறுப்புக்கு பேர் சிதை டென்டன்னு சொல்கிறோம். அதான் எங்களை அந்த கையால் கையால் வைக்கிற பொழுது வைக்கலான்னு சொல்லுவாங்க டென்டனிட் டென்டனிட் என்று சொல்கிறோம். ஸோ எங்களை எந்த உடம்பின் அமைப்பு எடுத்தாலும் மூன்று வகையான அமைப்புகள் இருக்கும் ஒன்று தசை ஒன்று எலும்பு அடுத்தது சிதை இதுக்குள்ள நரம்பு. அப்போ இப்படிதான் இதெல்லாம் மூளையிலேருந்து தான் அப்போ நரம்பு வழியாக தான் எங்களுக்கு மூளை வந்து உடல் கொடுக்கும் அதை செய்ய வச்சு சாப்பாடு குறான்னுட்டு இருந்தேன் வாயை கொஞ்சம் திற வாயை கொஞ்சம் திறக்க அந்த ஓடலை மூளை தான் சொல்லும் சாப்பாடு தானே வாயை திறன் சாப்பாடு நீட்டைக்க வாயத்து மூடி கொண்டு தான் என்ன சாப்பாடு உள்ள போகும். ஸோ அதை ஓடர் கொடுக்கறது அந்த மூளை தான் சரி சாப்பிட்டு வந்தாச்சு வாய முடிப்பேன் என்று சொல்றது கொமாண்ட் பண்ணுறதுலாம் இந்த மூளை தான். ஸோ அந்த மூளை என்ற கலைக்கிற பகுதி இதை கவனிச்சு வச்சு எங்களை மூளை என்று சொன்னால் என்ன நாங்கள் இந்த மீன் சாப்பிட கேட்கறது அந்த ஆற்றைச்சி தலை விற்கிறவங்களும் அந்த தலையை வாங்கி சாப்பிட்றது எல்லாமே இருக்கு அதில் சில பகுதி பெரிய சொத்தாக இருக்கும் அது வந்து தான் அந்த மூளை பகுதி. நாங்கள் மீனை சாப்பிடக்கும் தலையை கடிச்சவங்கன்னா அவர் சொத்தான ஒரு பகுதி வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் அதுதான் மூளை. அது வந்து என்னென்னா ஒரு கொழுப்பாலான ஒரு பகுதி தான் இப்போ எங்கள் உடம்பின் பகுதிகள் எலும்பாகி இருக்கும் தசையாக இருக்கும் சிறியாக இருக்கும் நரம்பாக இருக்கும் ஆனால் அந்த மூளையிலே பார்ட்மெண்ட் வந்து கொழுப்பாலான பகுதி இந்த கொழுப்பால் எத்தனை மடங்கு அதை சுற்றி சுற்றி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு படிச்சு காப்பெட் மாதிரி வச்சுக்கணும் காப்பெட்டை மடித்து வைக்கணும் சீதமாக மடித்து வைக்கணும்
3: மொழி
2: வைத்தியாதிக மொழியின் உள்ள பேர் தான் இந்த லண்டன். சரி, இந்த பாரிஸ் என்றமே இந்த பிரான்ஸுக்கு பாரிஸ் கேபிட்டல். எப்படி பிரான்ஸுக்கு கேபிட்டல் வேணும்? பிரான்ஸுக்கு கேபிட்டலுக்கு முன்னாடி பேர் வேற பேர், அப்புறம் பரிசு என்றது, அப்புறம் இடையில வந்த பேர். ஒரு நாட்டுக்கும் அப்படித்தான். எப்படி இலங்கைக்கு கொழும்பு, இலங்கையின் தலைநகரம் கொழும்பு, ஏன் கொழும்பு கொண்டு பேர் வந்தது? தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸ் என்று சொல்றோம், சென்னை சொல்றோம், ஏன் வந்தது சென்னை? தமிழ்ல சென்னை என்று சொல்றோம், இங்கிலீஷ்ல மெட்ராஸ் என்று சொல்றோம். எதுக்கு வடநாட்டுக்கு போனா மதராசி என்று தான் சொல்றது தமிழர்கள், மதராசி அது மெட்ராஸ். ஸோ அப்ப அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப லண்டன் என்று சொல்றது நாங்கள் சொன்ன பொழுது அது இங்கிலீஷ் பேர் இல்லையாது, அது வந்து கிரீக் நேம், இத்தாலியன் நேம், லத்தீன் நேம். அப்ப பரிசு என்பதும் அப்படித்தான், பரிசி என்ற மக்கள் வாழ்ந்தவர்கள் இந்த பரிஸ் பகுதி அப்போ, அதனால அவைக்கு பேர் பரிசு என்று வந்தது. அப்ப பரிசுக்கு அந்த பரிஸ் மக்கள் பரிசி என்ற மக்கள் முதல் இருந்த பெயருக்கு என்ன பெயர்? லுத்தேசியா. அப்ப பரிசின் உண்மையான பேர் லுத்தேசியா. அப்ப லுத்தேசியா என்ற பெயர், இப்போ பரிசு என்ற மக்கள் வந்த அப்புறம் லுத்தேசியாவை எடுத்து போட்டு பரிசு பரிசென்று வச்சாரு, அதான் பேர். அதே மாதிரி இந்த பிரான்ஸுக்கு என்ன பேர்? உண்மை பிரான்ஸ உண்மையான பேர் பிரான்சியா. முந்தைய நாங்கள் கலந்து காய்ச்சி இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி. அப்போ பிரான்ஸ்ட என்ன பேர் இருக்க மாட்டாங்க சார் உங்களுக்கு அனுப்பும்?
1: பிரான்ஸை எடுத்துக்கொண்டா பிரான்சிலேயே பல மொழிகள் காணாமல் போயிருக்கிறதானே, பேசப்பட்ட எத்தனையோ மொழிகள் ஒவ்வொரு இடத்துக்கண்டே மொழிகள் இருந்ததானே முன்னர். அது திருப்பிய மித்ரோன் அவர்களுடைய காலத்திலே அதை மீண்டும் கொண்டு வரதுக்கான இது, அதை திருப்பி அந்த மொழிகளை பயன்படுத்தலாம் என்று கொண்டு வர முற்பட்டார்.
2: அந்த மொழிகளுக்கு பேர் வந்து என்னது? அதாவது வட்டார வழக்கு,
1: வட்டார வழக்கு மொழிகள்.
2: அப்போ பிரான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடைகளை போயிட்டு வர முடியும். பிரெத்தோன் ரெண்டெல்லாம் நாங்கள் பேசுவோம்தானே, நோர்மந்தி ரெண்டெல்லாம் சொல்றது ஒவ்வொரு லாங்குவேஜ். ஸோ அப்போ பிரான்ஸுக்கு உண்மையான பேர் அப்போ என்னன்னா கோல். போகணும், நாங்கள் 15 ஜூலை பற்றி கதை கேட்க பேசணும் தானே பற்றி. சேவல், சேவலின் அடிப்படையில் தான் இந்த பிரான்ஸ் கலியே, கலியேன்னு சொன்னால் சேவல் என்றகிறது லட்டின்ல. ஸோ இந்த நாட்டில் சேவல, இப்போ நாங்களே எங்களுக்கு காலை மாட்டை எங்களை இணைப்போம், அதான் காலை மாட்டு சவாரி எல்லாம் செய்வதற்கான காரணம். பட் காளை வந்து ஸ்பெயின்லேயும் இருக்கு அந்த விளையாட்டு, இந்த நாட்டு காளை இல்லை. காளைன்றது மாடு, மாடு வந்து ஒரு ஒரு அந்த காலங்களில் இப்போ தான் காளை என்று சொன்னால், மாடு என்று சொன்னால் தமிழில் செல்வம் என்ற கருத்து. மாடுன்றா மிருகம் உண்ட கருத்து மட்டுமே இல்லை, செல்வம் உண்ட கருத்தும் இருக்கு. உதாரணம், கேடில் புளிச்செல்வம், கேடில் புளிச்செல்வம் என்று மற்றவை மாட அல்ல மற்றே அவை. அப்ப கல்வி செல்வத்தை விட கேள்வி செல்வத்தை விட எதுவுமே செல்வம் அல்ல, மாடு அல்ல, மாடு இல்லாண்ட செல்வம் அல்லாண்ட ஒரு பொருள். நாங்கள் இப்பதான் மாடண்ட அறிவில்லாத மாடை பிறந்து மாட்டுக்கு போய் சொல்றேன், மாடு இருந்து கொண்டு சும்மா இந்த அக்கல பேசணும், அது மிருகத்தை ஒப்புறது. ஆனால் மாடண்ட இன்னொரு செல்வம், அந்த திருவள்ளுவர் காலத்துல மாட்டுக்கு பேர் செல்வம் என்ற. இப்பதான் நாங்கள் மாடை ஆக்கலை நினைக்கிறோம், இப்போ கிடைக்கலாம் நரியன் நாய் இந்த நாய்க்கு பேரை செய்தது. மிருகங்களை ஒப்புறு செய்வது மனிதனை நேரடியாக சொல்ல முடியாமல் மிருகங்களை ஒப்பிட ஒப்புறு செய்வது. ஸோ எல்லா மொழிகளும் அப்படித்தான். இங்கிலீஷில் இங்கிலாந்து, இப்போ இங்கிலீஷ் லண்டன் என்று சொல்லலாம், இங்கிலாந்து இங்கிலாந்து புதிய மொழி இங்கிலீஷ் இல்லையே, அது வந்து ஆங்கிலோ சாக்சன் மொழி.
3: கடந்த வாரத்திற்கு முதல் வாரம் இடம்பெற்ற உதவுமான நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறித்து

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonnet Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப் கிராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிகப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளார். இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்ட அவர், 3 நாள் உத்தியோர்வ விஜயத்துக்காக புதுடெல்லியிலிருந்து இலங்கை புறப்பட உள்ளதாகவும், இந்த விஜயத்தின் போது இலங்கை தலைவர்களுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இலங்கைக்கான பயணத்தை ஆரம்பிக்கும் வகையில் புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரின் அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உயர்கொண்ட ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார். குடும்ப வாழ் இந்திய பிரஜைகளையும் அவர் சந்திக்கவுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்கும் செல்லவுள்ளார். பாதுகாப்பு, பொருளாதாரம், கடல்சார் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இலங்கை விஜயத்தின் பிரதான நோக்கம் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தது. 1988 பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சியில் இந்திய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட கே சி பாண்ட் இறுதியாக நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதற்கமைய 38 வருடங்களின் பின்னர் இந்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பயணிக்கும் வீதிகளில் தேவைக்கேற்ப இடைக்கிடையே போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிக்கையொன்றினூடாக அறிவித்துள்ளனர். இதற்கமைவாக இன்று பிற்பகல் 1:30 கட்டுநாயக்க விமான நிலையம், கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக வீதி முதல் துறைமுக வளாகத்திலிருந்து NSA சுற்றுவட்டம் ஊடாக தாஜ் சமுத்ரா ஹோட்டல் வரையான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படவுள்ளது.
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆந்த்ர பிரான்ஸ் வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத்தை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: வெளிவிவகார அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் இலங்கை வழங்க எதிர்பார்க்கும் முன்னுரிமைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையுடன் இலங்கை பேணி வரும் கூட்டாண்மை UN-80 முறை, ஐக்கிய நாடுகளின் நிலையான அபிவிருத்தி ஒத்துழைப்பு கட்டமைப்பு, நிலையான அபிவிருத்தி இலக்குகள் தொடர்பான இலங்கையின் 3வது தன்னார்வ தேசிய மீளாய்வு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்முகம் சார பலதரப்பு அமைப்புடன் இலங்கை கொண்டுள்ள பெருமதிமிக்க உறவை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இலங்கை உறுதியாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அமைச்சர் விஜிதஹேரத் இதன்போது வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து ஊர்காவற்துறை கோட்டையின் பாதுகாப்பு, வரலாற்று முக்கியத்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சுற்றுலா அமைச்சின் நிதியுதவியுடன் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பிரதிசெயலாளர் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். ஊர்காவுத்துறை கோட்டையை எதிர்காலத்தில் முழுமையாக புனரமைத்து அதன் வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவத்தை பாதுகாத்து ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கான விரிவான திட்டமிடல் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதற்கு தேவையான முழுமையான வரைபட திட்டமிடல் மற்றும் அடுத்தகட்ட புனரமைப்பு பணிகளுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து குளங்களின் நீர்பிடிப்பு திறனையும் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் கந்தரோடை குளம், அராலி பாலத்துக்கு அண்மையில் உள்ள வழுக்கை ஆற்றுப்படுக்கையில் நன்னீரை தேக்கும் சேத்திட்டம் மற்றும் கற்குளம், அல்லப்பிட்டி ஆகிய பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கேற்புடனும் ஒத்துழைப்புடனும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதிகளில் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை அதிகரித்தல், நீர்பிடிப்பு பகுதிகளை சீரமைத்தல் மற்றும் கிடைக்கக்கூடிய நீர்வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களுடன் தூர்வாரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எல் நீனோ தாக்கத்தினால் இந்த முறை யாழ்ப்பாணத்துக்கு அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மழைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முதல் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்பு குப்பைகள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற வகையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் காணப்படும் கால்வாய்களில் பொலித்தீன் மற்றும் ஏனைய கழிவுகள் தேங்கியுள்ளதால் மழைநீர் உள்ளிட்ட நீர் முறையாக வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் நீர் தேங்கி நுளம்புகள் பெருகுவதற்கான சூழல் உருவாகியிருப்பதோடு டெங்கு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை அந்த பகுதியில் கடைகளை நடத்தி வரும் சில வியாபாரிகளால் அதிகளவான பொலித்தீன் கழிவுகள் சுற்றுச்சூழலில் வீசப்படுவதாகவும் முழுமையான கழிவு முகாமைத்துவம் இல்லாதமே இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிகமாக இன்று அந்த வடிகால்கள் துப்புரவு செய்யப்பட்ட போதிலும் நிரந்தரமாக குப்பைகளை கொட்டுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு முன்பு இவ்வாறான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 31 லங்கா சதுச விற்பனையங்கள் மூடப்பட்டதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சனக மதுகொட எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி

0: வளர்ச்சியை 25% வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சுடையே உயர்மட்ட கொள்கை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. September 3 நாராம்பட்டியில் உள்ள அமைச்சின் தலைமையத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளன தலைவர் கலாநிதி ரோஹித சில்வா அவர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றார்கள். பிராந்திய தொழில் முயற்சி வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் தேசிய சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வியூகத்துடன் தனியார் துறையை ஒருங்கிணைப்பதற்கான 3 வழிகாட்டி வரைபடம் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டது. அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களிலும் 1000 முதல் 5000 வரையான திறன் வாய்ந்த சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைக்காக்கும் மற்றும் மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் முன்வைத்துள்ளது. விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள், சூழல் நட்பு தயாரிப்புகள், கடல் உணவுகள், பெறுமதி சேர்க்கப்பட்ட தெங்கு மற்றும் ரப்பர் தயாரிப்புகள் உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் செம்ஸ் குளோபல் முன்னெடுப்பின் மூலம் இலங்கை நிறுவனங்களுக்கு சர்வதேச விநியோக சங்கிலிகள் மற்றும் புதிய சந்தைகளுக்கான நேரடி அணுகலை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சாகாஷி, அப்தா, சிசிஐ, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜிசிசி உள்ளிட்ட சர்வதேச வர்த்தக வலை அமைப்புகளுடனான உறவுகள் இதற்கு பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடனான கூட்டு வர்த்தக விஜயம், நியூசிலாந்துடனான இருதரப்பு வர்த்தக விஜயம் மற்றும் 2027 ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ள முதலீட்டு மன்றம் உள்ளிட்ட சர்வதேச வர்த்தக முயற்சிகளில் பங்கேற்குமாறு பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்காவுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. அண்டாதிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்த்தன இதனை தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த பேரணி முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அதனை சீர்குலைக்கும் நோக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கைது நடவடிக்கையால் தளராமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அண்டாதிபுரத்தில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. விரிவுரையாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றும் விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்.
1: முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்தது. வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் காலை 11 மணியளவில் சமல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறினார். கடந்த 4ஆம் தேதியன்று ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு முன்னாள் சபாநாயகருக்கு இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அன்றைய தினம் தமக்கு வருகை தர முடியாதெனவும் வேறொரு தினத்தை ஒதுக்கி தருமாறும் அவர் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கமையவாகவே அவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார்.
0: விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான செனக்க பலதன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் ஊடாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் கடிதம் மூலம்

0: கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கைக்கு அமைய அவருக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் குடும்ப உறவினர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவருக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை விளக்கமறியல் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் நலன் விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்ச ஆகியோர் நேற்று விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தது நேர்கள் அறிந்ததே. ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏபஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத்த கேள்வி எழுப்பியுள்ளார். ஏபஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான தற்போதைய விசாரணைகளுக்கு சாட்சியங்களை வழங்குவதற்காக ஏபஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் மூன்று தனித்தனி பயணங்களின் கீழ் நான்கு முறை இலங்கை சென்றுள்ளார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம அதிகாரியான கபில சந்திரசேனாவின் மனைவியின் வங்கிக் கணக்குக்கு நிதி மாற்றப்பட்டிருப்பதோடு அந்த பணம் பின்னர் தொழிலதிபர் நிமல் பெரேராவை சென்றடைந்துள்ளது. தொழிலதிபர் நிமல் பெரேராவினால் 100 மில்லியன் ரூபாய் நாமல் ராஜபக்சாவுக்கு வழங்கப்பட்டதாக இப்போது சாட்சியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் நாமல் ராஜபக்சாவின் கைது குறித்த செய்தி சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியில் இருந்த காலப்பகுதியில் அதாவது 2015 தான் ஏபஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விமான ஒப்பந்தம் அந்த நிர்வாகத்தின் காலத்தில் தான் ரத்து செய்யப்பட்டதோடு ஒப்பந்தத்தை ரத்து செய்தமைக்காக மில்லியன் கணக்கில் அமெரிக்க டாலர் நட்டஈடு செலுத்தப்பட்டுள்ளது. விசாரணையானது தங்களது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்ட போதிலும் சில அரசியல் கட்சிகள் இப்போது ஏன் ராஜபக்சாக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர்கள் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார்.
1: அரசியலமைப்பின் 121 முதலாவது உறுப்புரிமையின் கீழ் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட பட்டய ஊடகவியலாளர் நிறுவன சட்டமூலத்தின் உயர்நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்பதை இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன். சட்டமூலத்தின் 31வது சரத்து தெளிவற்றதாக இருப்பதால் அது அரசியலமைப்பின் 121(14)(1)(a) ஆகிய உறுப்புரிமைகளுக்கு முரணானது. எனவே இதனை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் தேவைப்படும் விசேட பெரும்பான்மை அவசியம் என்பதை கூறுகின்றேன். எனினும் இந்த சரத்தை முழுமையாக நீக்கினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. 40வது சரத்தும் அரசியலமைப்பின் 121(14)(1) ஆகிய உறுப்புரிமைகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளதால் அதனையும் அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் விசேட பெரும்பான்மையோடு மாத்திரமே நிறைவேற்ற முடியும். எனினும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள வகையில் இந்த சரத்தை திருத்தினால் இந்த பிரச்சனையையும் தவிர்க்க முடியும். 54(a) அரசியலமைப்பின் 121வது உறுப்புரிமைக்கு முரணாக அமைந்துள்ளதால் அதனையும் அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் விசேட பெரும்பான்மையோடு நிறைவேற்ற வேண்டும். எனினும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள விதத்தில் அதனை திருத்தினால் இந்த இரண்டு முரண்பாட்டையும் நீக்க முடியும். சட்டமூலத்தின் ஏனைய எந்த ஒரு சரத்தும் அரசியலமைப்புக்கு முரணானதாக அமையவில்லை. உயர்நீதிமன்றத்தின் முழுமையான தீர்மானத்தை இன்றைய தினத்துக்கான உத்தியோகபூர்வ அறிக்கையில் பிரசுரிக்குமாறு அறிவிக்கின்றேன்.
0: தொடர்ந்து 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாகும் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின் அரசியலமைப்பு தன்மை குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த 3வது நிறைவடைந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தனது ரகசிய முடிவை சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பதாக அறிவித்திருந்தது. இதன்படி அந்த தீர்ப்பு கிடைத்தவுடன் சபாநாயகர் அதனை நாடாளுமன்றத்தில் உத்தியோகமாக அறிவிப்பார். நாடாளுமன்ற அமர்வுகளை இன்று முதல் எதிர்வரும் 11வது வரை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைத்தவுடன் அதனை நாடாளுமன்றத்தில் விரைவாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா முன்னதாக தெரிவித்திருந்தார். பேர்வழியில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இறுதிப்போரில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தன் மீதான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாகவும் சர்வதேச அளவில் தன் மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கான அடிப்படை குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை பாதுகாப்பு படையினர் புலிகளுக்கு எதிராக தொழில்முறை ரீதியிலே போரிட்டார்கள் என்றும் இறுதி ராணுவ நடவடிக்கையின் போது பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க பல நடவடிக்கைகள் தன்னால் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2020 அமெரிக்காவும் 2025 பிரித்தானியாவும் தன் மீது விதித்துள்ள தடைகளுக்கான காரணங்களை தொடர்ந்து கேட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் தான் ஒரு போர்க்குற்றவாளி அல்ல என்றும் தாய்நாட்டுக்காகவே தான் போரிட்டதாகவும் தெரிவித்தார். ராணுவத்தினர் வேண்டுமென்றே பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை என்று கூறிய சவேந்திர சில்வா போரின் போது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் ஆனால் அவை திட்டமிட்டு செய்யப்பட்டவை அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். 2009 போரின் இறுதிக்கட்டத்தில் தனது 58வது படைப்பிரிவு 123,000 அதிகமான பொதுமக்களை மீட்டதாகவும் சரணடைந்த சுமார் 12,000 விடுதலை புலிகள் உறுப்பினர்களில் 75% அதிகமானோர் தனது படைப்பிரிவிடமே சரணடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு சரணடைந்தவர்கள் பின்னர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் வடபிராந்திய சிரேஷ்ட தளபதியொருவர் சிவில் உடையில் ஆயுதத்துடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் சீருடை அணியாத போராளிகள் கொல்லப்படும் போது அவர்கள் பொதுமக்களாக கணக்கிடப்படும் சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தியதாகவும் அவர் சாடினார். அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் சர்வதேச ரீதியில் ராணுவத்தின் பக்க நியாயங்களை சரியாக முன்வைக்க தவறியதே தன் மீதான குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் வலுப்புற காரணம் என்று அவர் விமர்சித்துள்ளார். குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்துடன் கூடிய ஆதாரங்களுடன் நேரடியாக விவாதத்துக்கு வருமாறு சர்வதேச அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்த அவர் தவறு நடந்திருந்தால் அதை தான் ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பிரதித்துவப்படுத்தப்படவில்லை என்றும் தமிழ் மக்களின் குறைகளுக்கு அரசியல் ரீதியாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள், சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கிறார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இந்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டத்துக்கு மதிப்பளித்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதோடு விசாரணையின் முடிவில் எட்டப்படும் தீர்மானங்கள் எந்தவித தலையீடுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும். சட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். எனவே ஜாபதி வேட்பாளராக இருந்தவர்கள் ஆளுநராக இருந்தவர்கள் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான் பாயம். நாமல் ராஜபக்ச தற்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சமூகத்தில் பலவிதமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினரை திருடர்கள் என்று பகிரங்கமாக விமர்சித்து வந்தவர். இவ்வாறு ராஜபக்சாக்கள் திருடர்கள் என்று சொன்ன ரணில் கடந்த காலத்தில் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி பீடம் ஏறிய அவர் இன்று அந்த திருடர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். ரணிலுக்கு அன்று ராஜபக்சாக்கள் திருடர்களாக தெரிந்தது, இன்று அவர்கள் நல்லவர்கள் போல தெரிகிறது. ஆகவே இந்த திருட்டு கும்பலின் மைந்த ராஜபக்சாக்களின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுள்ளார். அவர்களின் செயல்பாடு இன்று மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது. இந்த நாட்டை வங்குரோத்து அடைய காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருப்பதோடு குற்றச்சாட்டுடன் சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவர் திருட்டு கூட்டங்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களை காப்பாற்ற முயற்சியில் தற்போது ஈடுபடுகின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் நீதித்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் முற்றிலும் சுயாதீனமாக இயங்கி வருகின்றன. சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மொத்த 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 31% வெற்றிடமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குறிப்பாக தீவகம், தென்மராட்சி மற்றும் மடுவாகிய கல்வி வலயங்களில் 40% அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காரணமாக பாடசாலைகளில் பழுதடையும் கணினிகள், சிமார்ட் பலகைகள் மற்றும் மடிக்கணினிகளை பழுது பார்ப்பதிலும் அவற்றுக்கான தொழில்நுட்ப மதிப்பீட்டு அறிக்கைகள் வழங்குவதிலும் பெருமளவு தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாடசாலைகளிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பரீட்சைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடப்பு ஆண்டுக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இதனிடையே பாடசாலைகளில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள மின்னணு சாதனங்களை எரிப்பது அல்லது மண்ணில் புதைப்பது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை முறையாக மறுசுழற்சி செய்வதற்கான நடைமுறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த பிரதமர், மின்னணி கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான தெளிவான நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுடன் இணைந்து கல்வித்துறைக்கான புதிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலளித்தார். வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற போலிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. மூதூர் பிரதேச செயலாளர் பிர்னாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர், சமூக சேவை பிரிவு உத்தியோகர்கள், போலிடம் நிறுவனத்தின் முகாமியாளர் மற்றும் உத்தியோகர்கள், பிரதேச செயலக உத்தியோகர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான அதிபர் ஒரு பிள்ளைக்கு தலா 3 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 6 லட்சம் ரூபாவை கையூட்டலாக கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அந்த தொகை 3 லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முதலாம் ஆண்டுக்கு ஒரு பிள்ளையை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்படையினரும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தேக நபராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் கொத்தபாய நிறுவனமும் முல்லைத்தீவு கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகமும் இணைந்து மேற்கொண்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மீன்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்குரிய இடம் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட 3200 கிலோகிராமுக்கு அதிகமான மீன்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட மீன்களும் முல்லைத்தீவு கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கிக்கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைகளில் விடுதலை செய்ய மகர இலக்கம் ஒன்று நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொச்சனி அபயவிக்ரம உத்தரவிட்டார். மேலும் 2 பிணையாளர்களில் ஒருவர் மிக நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் வதிவிடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்படும் என்றும் பிரதான நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். கனமுல சஞ்சீவ படுகொலை சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞரான தமர குமாரி அபேரண்ணா என்பவரே இவ்வாறு சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குஷ் மற்றும் ஹசிஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் பண்டா நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
2: சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்து விமான நிலையத்தின் ஊடாக போதைப் பொருளை வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த போது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 மற்றும் 39 வயதான இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களால் கொண்டுவரப்பட்ட 2 பயணப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்து 4 கிலோ 496 கிராம் குஷ் போதைப் பொருளும் 641 கிராம் ஹஷிஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்களின் பெறுமதி 5,13,70,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
3: கொழும்பு கிராண்ட் பாஸ் லக்சந்தர் செவனஸ் ஆலமுள்ள பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கமையே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லக்சந்தர் செவனஸ் ஆலமுள்ள பகுதியை சேர்ந்த 24 வயதான இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
0: தொடர்ந்து துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவெல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்புணர்வு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. பஸ் லரி துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டதை அடுத்து குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்கா விமானியத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் கொழும்பு குற்றப்புணர்வு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் சந்தேக நபர் வெளிப்படுத்திய தகவல் ஒன்றுக்கு அமைய அதிகாரிகள் குழுவினர் கங்குல மயானத்தில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து துப்பாக்கிகளை மீட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் போது ஒரு T56 ரக துப்பாக்கி, ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் கொழும்பு குற்றப்புணர்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுள்ள லக்ஷ்ண செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் சாலமுள்ள லக்ஷ்ண செவன பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெய்வளை பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 46 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பேர் அடங்கிய குழுவினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு கூட்டாக அந்த நபரை தாக்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிரிந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்புணர்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். இந்த குற்றம் 2018 செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. குற்றப்புணர்வு துறையின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பான புலனாய்வு பிரிவு இதுகுறித்து தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வந்தார்கள். இதற்கிணங்க கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குற்றச் செயலுக்கு சதி செய்தல் மற்றும் அதற்கு துணை புரிதல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வந்த பாதிக்கப்பட்டவரின் மனைவியை விசாரணை அதிகாரிகள் நேற்று பிற்பகல் கிருந்திவெல நரங்கசப்பெட்டிய பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். சந்தேகத்துக்குரிய 49 வயதுடைய பெண் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். குற்றப்புணர்வு பிரிவினர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 7 முதல் 21ஆம் தேதி வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட காலப்போதைக்குள் உரிய இணையதளத்தினூடாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியுள்ள நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தின் தேயிலை தோட்டங்கள் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளின் இருமரங்கிலும் ஹட்டன் போகவந்தல பகுதியிலும் உள்ள ககுவன மரங்களில் பெருமளவில் மலர்கள் பூத்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. இலங்கையில் தேயிலை பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேயிலை செடிகளுக்கு நிழல் தருவதற்கும் மண் அரிப்பை தடுப்பதற்குமாக ககுகொன மற்றும் மெய்மாரா போன்ற மரங்கள் நடப்பட்டதாக தோட்ட அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த ககுகொன மரங்களில் இந்த முறை அதிகளவில் மலர்கள் பூத்துள்ளன. அந்த மலர்களின் நறுமணம் மற்றும் மகரந்த சேர்க்கைக்காக ஏராளமான வண்டுகளும் தேனீக்களும் அவற்றை நோக்கி வருவதாக தோட்ட அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். மலைநாட்டின் தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் வீதிகளின் இருமரங்கிலும் பூத்து குலுங்கும் ககுகொன மலர்கள் இந்த நாட்களில் அந்த பகுதிக்கு பேரழகையும் மன அமைதியையும் சேர்க்க எழில்மிகு காட்சியாக மாறியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்து மத அதி உயர்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்து மாமன்றத்தின் தலைவர் கைலாசப்பிள்ளை மற்றும் பொதுச்செயலாளர் கந்தசாமி ஆகியோர் விடுத்த அறிக்கையில் இத்தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவிலும் இலங்கை தேசம் முழுவதிலுமாக பரவி புகழ் பெற்றிருக்கும் இந்து மதம் இலங்கையின் முக்கிய மதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மதத்தின் செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக என்று 1960 உருவாக்கப்பட்டதுதான் அகில இலங்கை இந்து மாமன்றம். இந்த மன்றமே இலங்கையின் சைவ சமயம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் முன்னின்று நடத்தி வருகிறது. பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என பல மதத்தவர்களும் இணைந்து வாழும் இந்த இலங்கை நாட்டில் மற்ற மதங்களை வழிநடத்தவென்று அந்தந்த மதத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தலைவர்களைப் போல இந்து மதத்தை வழிநடத்தவென்று ஒரு தலைவர் இல்லை என்கின்ற குறைபாடு அண்மை காலமாக பேசப்பட்டு வருகிறது. நமது இந்து மதம் இன்றைக்குமே ஒரு தனித்தலைவரை மதத்தின் தலைவராக கொண்டு இயங்கியதில்லை. எந்த முனிவர்களும் ஞானியர்களும் உண்மை அடியார்களுமே காலத்துக்கு காலம் தோன்றி இந்து மதத்தை நெறி செய்து வந்துள்ளார்கள். இந்து மதம் இறைவனை தலைவனாக கொண்டே இதுவரை சிறப்புற இயங்கி வந்திருக்கிறது. மத்திய மதங்களைப் போல தனி ஒருவரை மதத்தின் தலைவராக்குவதில் பல சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்துதான் நம் இந்து மதத்தவர்கள் அந்த காரியத்தை செய்ய துணியவில்லை. அங்கனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்தலைவர் சிலவேளை தவறான ஒருவராக அமைந்துவிட்டால் அதனால் இந்து மதத்தின் பாரம்பரியமும் சிறப்பும் பெருமையும் சிதைவுறும் என்று கருதியே தனி ஒருவரை மதத்தலைவராக்கும் முயற்சியை நம் சான்றோர்கள் தவித்து வந்துள்ளார்கள். ஆனாலும் தற்போதைய உலகிலும் நம் நாட்டு அரசியலிலும் இலங்கை வாழ் இந்து மக்களையும் இந்து மதத்தையும் யார் பிரதித்துவப்படுத்துவது என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுந்திருப்பது சரியானதே. இங்கனம் நம் மதத்தை பிரதித்துவப்படுத்துபவர் எவர் என்று தெரியாத காரணத்தால் இன்று நடைபெறும் அரசின் மதம் சார்ந்த ஆலோசனை கூட்டங்களிலும் அரச வைபவங்களிலும் தகுதியற்ற பலர் இந்து மதத்தின் பிரதிகளாக அமர்த்தப்படுகிறார்கள். அந்த குறைபாட்டை நீக்குவதற்காக எமது அகில இலங்கை இந்து மாமன்றம் இலங்கை வாழ் இந்து மக்களின் அதி உயர் நிர்வாக பீடம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. துறவியர்கள், அந்தணர்கள், அறிஞர்கள், தர்மகர்த்தாக்கள், பிரமுகர்கள், பிரச்சாரகர்கள், புலம்பெயர் இந்து மத அமைப்பென்று பலதரப்பட்டோரை கொண்டு படிமுறையில் அந்த அமைப்பை நாம் உருவாக்க உள்ளோம். இந்த அமைப்பு இலங்கைக்குள்ளோ உலக அளவிலோ இந்து மதத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டிய அல்லது இந்து மத பிரச்சனைகளை கையாள வேண்டிய தேவை ஏற்படுகிற போது அது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து சமூகத்துக்கு அதனை அறிவிக்க இருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறார். 38 சேவை காலத்தை பூர்த்தி செய்த நிலையிலே அவர் ஓய்வு பெற்றுள்ளார். அவரது ஓய்வினை முன்னிட்டு இன்று குருநாகல் விலகதர மைதானத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகண இலங்கை காவல்துறை வரலாற்றில் மிக குறைந்த வயதில் பிரதி காவல்துறை மா அதிபராக பதவியேற்றார் என்ற வரலாற்றை படைத்ததோடு சட்டமாமணி பட்டம் பெற்ற சட்டத்தரணியாகவும் மக்கள் மரியாதையை பெற்ற சிரேஷ்ட அதிகாரியாகவும் விளங்குகின்றார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் காவல்துறை ஊடக பேச்சாளராக சிறப்பான தகவல் தொடர்பு பணியாற்றிய அவர் தனது தொழில்முறை திறமை மற்றும் எளிமையான நட்பிரீதியான குணங்களால் மக்களிடையே பெரிதும் பிரசித்தி பெற்றவர். அவிசாவிளையின் கொஸ்கம பகுதியில் பிறந்த இவர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவர். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமாமணி பட்டத்தை பெற்ற இவர் உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார் என்பதோடு 2020 பொதுமக்களுக்கான சேவையை பாராட்டி இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்னினோ நிலைமையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான இழப்பீட்டினை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் கர்ணரட்ன தெரிவிக்கிறார். இதுவரை சுமார் 8000 ஏக்கர் விளைநிலத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: எல்னினோ நிலைமையை எதிர்கொள்வதற்காக தற்போது பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். அதற்காக நாம் தயாராகி வருகின்றோம். விசேடமாக பயிற்சிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வேலை திட்டங்களும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாகரை, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, புத்தளம் போன்ற மாவட்டங்களில் தற்போது சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் இதுவரை 8500 மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8000 மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் இதனால் சேதமடைந்துள்ளன. அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்கள் பயிர்களுக்கும் உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பணிகள் தற்போது இடம்பெற்று
4: வருகின்றன.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு விவசாயிகள் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தயாராகும் வகையில் வயல்களை தயார்படுத்தும் பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள்.
2: எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் பெரும்போகத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தயாராகுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தயாராகும் வகையில் வயல்களை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புத்தளம் மாவட்டத்தின் கருங்காலிச்சோலி கிராமத்தில் வாழும் சுமார் 250 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளனர்.
5: குளிக்கிற குளங்கள் கூட எல்லாம் தண்ணி இல்லாம வறட்சியா இருக்கு. ஒரு சில பேர் குழாய் மூலம் தண்ணிகளால பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரு இந்த குளத்தை நம்பித்தான் குளிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறாங்க.
6: குடிக்கிறதுக்கும் தண்ணி சரியான கஷ்டம். மற்ற கிணறுகளும் வத்தி போய் கிடக்கு. சாதாரணமா விலங்குகளுக்கும் சரியான கஷ்டமா இருக்கு தண்ணி இல்லாம.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: நேரம் சரியாக 2:15. ஐக்கியராஜ்யத்தில் 1:15. அன்புறவுகள், மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசமை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். தமிழகம், புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மதுரந்தகம், தாராபுரம் ஆகிய இரு தொகுதிகளுக்கும் புதுவையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பேசுகிறார் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் எச் ஜவஹர்லா முதலமைச்சரை சாடியுள்ளார். இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாது என்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலகளவில் மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்பை கொண்ட நாடுகளில் இந்தியா விரைவில் 2வது இடத்தை பிடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மலையா, பக்ஸி மற்றும் மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு தரையில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். மக்கள் பிரச்சினை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருக்கின்றது என்று முதலமைச்சர் விஜயின் பதில் உரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். விடுத்தி கட்டிடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என உயர் நீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. கட்டிடம் இடிந்து விழுந்தது விபத்தில் கட்டிட உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மியான்மர் நாட்டில் இருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவற்றில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவில் விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தக்கரே சிவசேனை பிரிவு எம்பி சஞ்சய் ராவத் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கர்ப்பம் தரித்தலை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும் சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண சட்ட தடைச்சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் இருந்து குஜராத்துக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளில் முதல் முறையாக டெல்லியிலிருந்து இவ்விழா இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கப்பல் கட்டம் தளத்தை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஓனோ ஹைசி கங்கை ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கின்றார். திரு ஓனோ ரிஷிகேஷில் மேற்கொள்ளப்பட்ட பயணத்தின் புகைப்படங்களை காணொலியை மிக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்று அவர் வர்ணித்துள்ளார். பீகாரில் கங்கையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன்போல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஷவி யாதவ் நேற்று தெரிவித்துள்ளார். இந்தியா வங்கதேசத்துக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடர்வந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெற உள்ளது. இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகளை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அருணாச்சல பிரதேசத்தையொட்டி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கொலையில் அவரது கணவர் கைதாகியிருக்கின்றார். இந்தியாவின் பெங்களூரு நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சி நடைபெறுகின்றது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள் ஆகியவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியுள்ளார்கள். ஆந்திர மாநிலத்தில் பல்நடு மாவட்டம் நரசாபேட் நகரை சேர்ந்தவர் 33 வயது இளம்பன். இவர் சில நாட்களுக்கு முன்பு வயிற்று வலியால் வேதனை அடைந்தார். இதனால் அவரை அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் அழைத்து சென்றார்கள். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தனர். அப்போது அவரது வயிற்றில் பேனாக்கள் கரண்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் பலரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றார்கள். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான அம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் தங்கம் சவரனுக்கு 1,120 உயர்ந்து ஒரு சவரன் 1,14,160 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 140 உயர்ந்து 14,170 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான சென்னை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது உலக செய்திகள். ஈபிள் கோபுரம் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் முடக்கப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திருத்துகின்றனர். ஜெர்மனியின் சாக்சோனி அன்ஹால்ட் மாகாண பேரவை தேர்தலில் தீவிர பலசாரி கட்சியான ஃபார் ரைட் ஆல்டர் நோனட்டி ஃபார் ஜெர்மனி வெற்றியீட்டியுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நேபாளம் பெரும்பள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை அனுசரித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி சுமார் 1300 பேர் இறந்துள்ளார்கள். 5500 அதிகமானோர் காணவில்லை. அவர்களில் சுமார் 800 பேர் வெளிநாட்டினர் ஆவார்கள். நேபாளம் திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்களுக்கு சுரங்கங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அவற்றில் சுமார் 100 ஊழியர்களுக்கு சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அவர்களில் 900 பேர் நீர் விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாது என நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக நாடுகளையும் மட்டும் நம்பியிருக்க முடியாது என்று கத்தார் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைனிடையே புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2வது அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்துள்ளது. 2 உலக போரின் முடிவின் பின்னர் அண்மை காலத்தில் உலகம் அவர்களுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுத மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக ஹரிசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் தற்போதைய உலகளவிய நிலவரம் மிக ஆபத்தாகவும் கவலை அளிப்பதாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். எண்ணெய் விலைகள் பீப்பாக்கி $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஷின்ஜுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் 11 பேர் இறந்தனர். இறந்தவர்களில் 5 பெரியவர்கள் மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயது கிடப்பட்ட சிறுவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோனேஷியாவில் அனாகர கட்டாஃப் எரிமலையின் வெடிப்பால் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பின்னர் கிடைத்த தகவலின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. அத்தோடு மேலும் 4 விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. சிக்காவா என்னும் பிரபல கேலி சித்திர எலி கதாபாத்திரத்தை வைத்து பெரிய நிறுவனங்கள் விளம்பரம் செய்து வருகின்றன. வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது அவற்றின் திட்டம். அவ்வாறு ஜப்பானில் பெரிய அளவில் விளம்பரம் செய்த ஒரு சுசி நிறுவனத்திற்கு ஏமாற்றம் கிடைத்துள்ளது. ஐஸ்கட்டிகளதும் நடுத்தரம் உயர்தரம் இருக்கின்றதா? ஆமாம் என்கின்றது ஜப்பான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கையில் உரிமையில்லாத இணைய வழி சூதாட்டம் தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாந்தினி சஞ்சன ஹட்டுனுவ கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபேயை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. யுஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டில் இளம் வீராங்கனை ஈவா ஜோகோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன் அறிவுள்ளார். பெண்களுக்கான உலகக்கிண கூடைப்பந்தாட்ட போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கின்றார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது ஷாங்ஷியு 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கின்றார். ஷாங்காயில் நடந்த கார்பந்திய விபத்தில் தீப்பிடித்த காரிலிருந்து பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சகா போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் புத்தகங்களை விற்றுவரும் நூலுலகம் .com நிறுவனத்தினர். அவர்களைத் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பார்சல் ஆட்சியப்பளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது நன்றிகள். ஒரு ஹீரோ இலங்கையில் 381.37 இந்தியாவில் 110.05 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.5 இந்தியாவில் 94.66 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 405.26 இந்தியாவில் 116.94 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 446.10 இந்தியாவில் 128.15 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237.64 இந்தியாவில் 68.57 இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரம் சரியாக 2:29 ஆகிய ராஜ்யத்தில் 1:29 அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. தாயகத்தில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் பிரான்சில் பரிசை வதிவிடமாக கொண்ட அமரர் சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடியே சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவளவள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரமணி செல்லமாக வரதா என்று அழைப்பார்கள். அவர்களின் அன்பு கணவரும் கார்த்திகாயினி பிரியா என்று செல்லமாக அழைப்பார்கள். உதய விஷாகன் உதயன் என்று செல்லமாக அழைப்பார்கள் எமது டிஆர்டி தமிழொலியின் முன்ன நாள் அறிவிப்பாளர் நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் வசந்தன் சாந்தகுமாரி சித்ரா என்று செல்லமாக அழைப்பார்கள். கிருஷாந்தி கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ராஜேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துறை என்று செல்லமாக அழைப்பார்கள். பரமேஸ்வரி காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி காலம் சென்றவர்களான தர்மகுலசிங்கம் சந்திரமதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா சாரதாம்பாள் கனடா ஆத்மசரன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா வரதநாதன் ஜெர்மனி செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மற்றுனரும் ஆவார். வெண்டாமரை நாயகி கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா மஞ்சுளா காலம் சென்ற கலைச்செல்வி மற்றும் சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்பிறவா சகோதரரும் ஆவார். ஹரிஸ் ரிதீஸ் ரியா அன்சியா எலேனா அசானா அக்ஷரா சகானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரிகைகள் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9 11 மணி வரை கிரிமேட்டோரியம் ஜான் சரல் பில்டனோஸ் 95 மார்சல் செம்பட் 93430 பில்டனூஸ் என்ற இடத்தில் முகவரியில் இறுதிக்கிரிகள் செய்யப்பட்டு அதே இடத்தில் 11:30 தொடக்கம் 12:30 வரை தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் பிரியா மகள் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0633-649-80-76-35 உதயன் மகன் டிஆர்டி முன்னாள் அறிவிப்பாளர் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0633-612-20-38-70 மகன் நவீனன் கைத்தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0633-620-93-91-51 வதனன் மகன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0633-649-85-82-43 இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் பிரான்சில் பரிசை வதிமிடமாகவும் கொண்ட சதாசிவம்
பொன்ராஜா பொன்னண்ணா என்று செல்லமாக அழைப்பார்கள். அவர்கள் 4 தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று இரவனடி சென்றார். அந்நாற்காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தம்பாபிள்ளை வேலனி மேற்கே சேர்ந்தவர் பவளவள்ளி அம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஆவார். ரமணி வரதா என்று செல்லமாக அழைப்பார்கள். அவர்களின் அன்பு கணவரும் கார்த்திகாயினி பிரியா என்று செல்லமாக அழைப்பார்கள். உதய விசாகன் உதயன் என்று செல்லமாக அழைப்பார்கள். முன்னாள் டிஆர்டி தமிழொலியின் அறிவிப்பாளர் நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் வசந்தன் சாந்தகுமாரி சித்ரா என்று செல்லமாக அழைப்பார்கள். கிரிஷாண்டி கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆவார். ராஜேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துறை என்று செல்லமாக அழைப்பார்கள். பரமேஸ்வரி மற்றும் காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார். காலம் சென்ற கிருஷ்ணசாமி மற்றும் சரஸ்வதி காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம் சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா வேலனை மேற்கு சாரதாம்பாள் கனடா ஆத்மரசன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா பரதநாதன் ஜெர்மனி வேலனை மேற்கு செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். வெண்டாமரை நாயகி கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா மஞ்சுளா காலம் சென்ற தவச்செல்வி மற்றும் சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடம்பரா சகோதரரும் ஆவார். ஹாரிஸ் ரிதீஸ் ரியா அன்சியா எலேனா அசானா அக்ஷரா சகானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரிகைகள் நாளை 9 புதன்கிழமை காலை 9 11 வரை ஈமக்கிரிகைகள் இடம்பெற்று கிரிமேட்டோரியம் ஜான் சுரல் வில்தனூஸ் 95 மார்சல் சண்டட் 93430 வில்தனூஸ் இதே மண்டபத்திற்கு அருகாமையில் உள்ள மயானத்தில் 11:30 to 12:30 வரை தகனம் செய்யப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் மகள் பிரியா பிரான்சுக்குரியது 0633-649-80-76-35 உதயன் முன்னாள் டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0633-612-20-38-70 நவீனன் மகன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0633-620-93-91-53 வதனன் மகன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0633-649-85-82-43 அன்புறவுகள் இதுவரை யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாகவும் கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்களுடைய மரண அறிவித்தல் கேட்டீர்கள். நேரம் சரியாக 2:38 ஐக்கியராஜ்யத்தில் 1:38 தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது. விஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டும் என்ற நிகழ்ச்சி பிரதி செவ்வாய்க்கிழமை 2:30 to 3 வரை வானிலையில் வலம் பெறுகின்றது. என்றும் அவர் தயாரித்த தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி தொடர்கின்றது.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காத்தெளிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்

0: இளைஞர்களின் உற்ற நண்பன் ஆசி பூசகன். ஆடு, மாடு, கோழி, காடு என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவை மிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாடவேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசகன். மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசகன்
1: பூசகன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். காதலில் தோற்ற ஒவ்வொரு இதயமும் தீயில் கருகிய இதயம், அது மறுபடியும் துடிக்க விரும்பும்.

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள். மகேசனின் திருப்பதி வீடியோவை

0: இந்த ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. செவ்வாய்க்கிழமையில இசையும் தலாட்டை கலக்க.
1: அது சரி, அது சரி.
0: உங்கள் பொன்னான இந்த நிமிடங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இசையும்
1: தாளாட்டம்.
0: என் மூச்சை நிறுத்திக் கொண்டால் எனக்கு மரணம் அல்ல. என்னோட நீ பேசுவதை நிறுத்திக் கொண்டாலும் எனக்கு மரணம்தான்.

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை உணவுகளோடு உங்களை அழைக்கிறது வர்ஷா.

0: வணக்கம், நான் கலைஞர் மகேஷ் கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயின் இசையின் தலாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, வசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: முருகி முருகி போனதடி
2: ஒரு நாள் சொல்லாமல் விட்ட காதல் இதயத்திலே முள்ளாய் குத்திக்கொண்டே இருக்கின்றது. காதலி சொல்லி வேதனைப்பட்டவர்களை விட சொல்லாமலே வேதனை

0: பிறகு பார்வைகளின் வினோதம் ஆப்டிக் 77. நீங்கள் உங்கள் கண் பார்வைகளுக்கு கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முக அழகுக்கு ஏற்ப விதவிதமான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கான, பெரியவர்களுக்கான அழகான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் கண் பார்வைகளுக்கு உற்ற நண்பன் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சிஎம்ஓ வைத்திருக்கின்றவர்களும் உங்களுக்கு பிடித்தவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணத்தை செலுத்தலாம். தமிழில் உரையாடி கண்ணாடிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆப்டிக் 77 சென்று வாருங்கள். நேரடியாக நீங்க செல்வதற்கு இதோ முகவரி:
1: ஆப்டிக் 77, 37 அவெனி மாரிஷால் ஃபர்ஷ், 77-500.
0: சரி, அழைத்து பேச தொலைபேசி இலக்கம் 0-1-72

அடுத்து இன்பம் எனக்கு இருந்தால் கைக்குட்டை ஆக என்றாலும் பிறக்க வேண்டும், என்னோடு இருக்க அல்லது என் கண்ணீரை துடைக்க.

0: அழைக்கிறது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகளை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சில அரைக்காம அமில அசுவாமா முதனே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டாங்க.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறியை நறுக்கி கழுவ கூடாது.

நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ. ஜே. விஜி.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: சிரிச்சாங்க விட்டு கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
4: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரத்தில்

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:13. தமிழொலி என்ற நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் அன்போடு இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
2: பாட்டுக்குறீங்க
1: தெரியும்
0: பெரிய கடவுளா
1: கண்டுபிடிக்கலாம்
0: சோகரம் படிக்கேக்க பள்ளிக்கூடத்துல படிக்கேக்க
1: சண்டித்தனம்
0: அப்படி காலத்துல போய் பாக்கலையா படம்
1: உங்களுக்கு அப்ப கட்டுப்பாடு
0: இந்த ராகத்துல வந்து பல பாடல்கள் இருக்கு சோதரம். ஒரு தங்க ரதத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் மூணு ராகம். அடுத்தது இளையராஜா இசையமைச்ச கஸ்தூரி மானே இந்த படத்துல முதல் என்ன படம் கஸ்தூரி ராஜா பாரதி ராஜா இயக்கத்துல வந்த படம் கஸ்தூரி மானே நன்னு வரும். மற்ற தேன்மல்லி பூவே
1: காலம் இருக்கிற ஒரு பாட்டு சொல்லுறாராவது படிக்கிறாங்க
0: நாங்களும் ராகங்கள் இருக்கு உள்ள 74 79
1: ஒரு ராகத்தை பிடிச்ச ஒரு பாட்டு பாடி நேர்கள் கேட்கக்கூடிய சந்தோஷம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் தானே.
0: மூணு ராகம் மிக அருமையான ராகம் பாடலுக்கு ஏற்றுவதற்கு நல்ல ராகம் மோகனம். இப்ப மோகன ராகத்துல நீங்க கேட்க போறீங்க பாருங்க பாண்ட இந்த பாட்டு ராகத்தை பாருங்க அப்படியே பார்த்து கொண்டிருக்க இதே மாதிரி ராகத்துல எல்லா பாடலும் வரும்.
1: சரி நான் இப்ப அவதானமா
0: அவதானமா கேளுங்கள். நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கின்றனர் மேரி அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா மேரி?
1: நலமா இருக்கின்றேன்.
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல்?
1: ஆனந்தம் பொங்கும் வீடு, அன்பு செல்வம் இங்கு வந்து தங்கும் வீடு.
0: ஆனந்தம் பொங்கும் வீடு. அப்படியா? அப்படியா? ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வருமே கிடந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம் நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு காமராசு படத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
0: என்ன பாட்டு தெரியாது எனக்கு. கனப்பனவா பாதினிலா பௌர்ணமியா?
1: அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு தான் நீங்க கேட்பீங்க.
1: நினைக்கிறீங்க எனக்கு
0: பிடிச்சிருக்கு பாடல் ரசிகை. அந்த வயல் அந்த பாடலோடு நீங்கள் ரசித்து கேளுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.

0: ஒலித்து பாடலை குணநாயகிய பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பாடலை பாடியிருந்தார்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள், இசை ராஜ்குமார் அவர்களுடைய இசை. இசை வசந்தம் இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஓடோடி ராஜா வந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்? அம்மா வந்துட்டு
1: போயிட்டா?
0: சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லுவா கஷ்டம் நீங்களா? வாவா.
1: அம்மா செய்வா, நான் வந்து மீன் கறி சிக்கன் கறி எல்லாம் செய்வேன். சத்யா சாகன் தானே, அவ வந்து விரதகாரி, ஒவ்வொரு நாளும் வெஜிடேரியன்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு என்ன ஞானி அம்மா, இந்த நீங்க சொன்னீங்க விருதி பெற்ற பாடல் உண்டு, சிங்கார வேலனே சேவா
0: தேவான் பாட்டு கேட்க போறீங்க.
1: இந்த நாதேஸ்வர ஊசி அப்பா கேட்க கேட்க திருப்ப திருப்ப கேட்கணும் போல இருக்கும்.
0: யார் அந்த நாதேஸ்வரத்தை வாசித்த வித்துவான்?
1: எல்லாரும் பாடலாம் தானே. அது அதுக்கென்று சரஸ்வதி நாட்டுல வந்து தடம் ஆடணும், அப்படியே ஆடணும். நாங்களும் இந்த ஜிலாதி மூலம் பாடுறோம், வெற்றிகள் புடையப்பட்டு வங்கி எல்லாம் ரொம்ப விருதமா பாடுறோம், புலப்பட்டு தான் பாடுறோம்.
0: அவருடைய திறமையான நாதஸ்வரத்தால அவர் ஜவஹர்லால் நேரு, காரக்குறிச்சி அருணாசலம்.
1: காரக்குடி அருணாசலம்,
0: காரக்குறிச்சி, காரக்குறிச்சி,
1: குறிச்சி, குறிச்சி,
0: அருணாசலம். அவருடைய நாதஸ்வரத்துல மயங்கி அவரை இல்லத்துக்கு அழைத்து தனக்காக வாசிக்க சொல்லி அன்பாக கேட்டிருக்கிறார். அவருடைய இல்லத்துக்கு போய் அவர் ஒரு மனத்தையால நாதஸ்வர கச்சேரி வச்சு அவர் கொடுத்த காணிக்கையே வாங்கி கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஜானகி அம்மாவில் மாணிக்கராம் அம்மாவை இந்திரா காந்தி அம்மா இல்லத்துக்கு அழைத்து ஹிந்தியில பிரபல்யமான ஒரு பாடகியா இருந்துவா வாணியம்மா. அவன் கச்சேரி வந்து நடந்தாண்டா குண்டுசி விழுகிற சத்தம் கூட கேட்கும் அந்த அளவுக்கு ஹிந்தி அவ்வளவுக்கு தாய்மொழி மாதிரி பாடுவா. ஒரு தமிழிச்சிய அந்த தமிழிச்சிய ஹிந்தியில இருந்து ஹிந்தி திரையுலகத்திலிருந்து வெளியேற்றினது என்று செத்து இறந்து போனா லதா மங்கேஷ்கர். அவ பாடி அவாக்கு பாட்டு கொடுத்தீங்களன்னா நான் உங்களுடைய இசையில பாட மாட்டேன்னு அப்படி சட்டம் வச்சவா. பயம், அவ்வளவு பயம்.
1: அமிதாபச்சன்
0: பிரச்சனைப்பட்டவர் அமிதாபச்சன்.
1: ஓம் ஓம். அவர் வந்து ஒரு மீட்டிங்ல ஐஸ்கிரீமே தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு அதுக்கு முகத்துல, அது வந்து வைரலா வந்துட்டு அச்சிட்டு அடிக்க வேண்டும். நீ கண்டா
0: எனக்கு
1: அது இப்ப
0: இல்லனே, ஒரு 40 வருஷம் அப்படி இருக்கும்
1: நினைக்கிறேன், 85 வருஷம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய காவலி என்ன கேக்கு அச்சிட்டு அடிக்கண்டா போய்.
0: ஹிந்தியில வந்து அவங்க வந்து வேற்று மொழி பேசுற ஆக்களை விட அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா பொம்பளையில் தமிழ் பொம்பளையில் தான் அங்க ஹிந்தியில பெரிய முன்னணி நடிகையா இருந்தவ. வயண்டி மாலா, ஸ்ரீதேவி என்ன ஒரு பொம்பளை உண்டு. ஜெமினியின் மகள், அப்படி பெரிய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா கமலஹாசனுக்கு அமிதாப் பச்சன் பிள்ளைனா இருந்தனே எனக்கு வழியா தெரியலையே.
1: நன்றி,
0: நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் தேடிக்கு பிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு.
1: நன்றி.
0: அவர் கேட்ட பாடல் காரைக்குறிச்சி அருணாசலம் அவர்களுடைய நாதஸ்வர இசையோடு ஜெமினி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்த குஞ்சஞ்சலங்கை திரைப்படத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசை பாடல் வரி குமார் பாலசுப்ரமணியன்.

0: உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றார். இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

0: ஆண்டவரவனை பிரார்த்தித்து கொண்டு அப்படி ஒரு பாடலை.
1: ஓ, அவன் கேட்டன் பாட்டு ராஜா கேட்கிறார், என்ன அந்த ரொம்ப கேட்கிறார்,
2: உலகமே அறிஞ்ச உண்மை காரக்குறிச்சி அருணாச்சலம்னு சொல்லி.
0: எங்களை மாதிரி ஆக்களுக்கு தான் தெரியும்.
2: ஓ, இப்பத்தைய ஆக்களுக்கு விளங்காது. அவர் அமெரிக்காவில் கனகாலம் வாழ்றபடியால் நாதேஸ்வரத்தை பற்றி தெரியல. என்ன, இந்த உலகத்திலேயே நாதஸ்வரத்துக்கு ஒரே ஒரு கலைஞன் சொல்லி சொன்னா காரக்குறிச்சி அருணாச்சலம் தான். தமிழுக்கு ஒரே ஒரு கலைஞனண்டா எங்கடைய அளவட்டி ஒரு நாத என்ன தட்சிணாமூர்த்தி
0: தான்.
2: தட்சிணாமூர்த்தியை தவிர இந்த உலகத்துல எவருமே இல்ல தமிழ் அடிக்கிறதுக்கு. ஏ, ஒருத்தரால முடியாது. நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கும் காரக்குறிச்சி அருணாச்சலம் தானா முதன்மையான ஆளாம். அபிஷேக் சின்ன மகளானா அப்படி இப்படி நிறைய பேர் நம் பிள்ளை எல்லாரும் வந்துச்சினம். இருந்தாலுமே காரக்குறிச்சி அடிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையாம் இதுவரைக்கும்.
0: மதுரை இவர் தில்லாமோனம் புகழ்
2: அதான் அபிஷேக் மகளானா
0: சேதுராமன் பொன்னிச்சாமி சகோதரர்கள்.
2: ரேர் நம் பிள்ளை என்று சொல்லி
0: அவர் இருந்தவர்.
2: ஓ, அவரும் நல்ல
0: நாடகத்தில் பத்மநாதன் பெரிய கலைஞர்.
2: ஓ, அவையில் அவையில் இப்ப நாங்கள் வாழ்ந்த காலத்துல அன்றாச்சா அவையில் எல்லாம் ஒரு நல்ல கலைஞர்களா. இப்ப கைதடி பழனியாக்கள் எல்லாம் தவையில் அடிக்கிறதுக்கு நல்ல திறமையான ஆக்கள். ஓ, அப்படி பத்மநாதன் இவள் எல்லாருமே நல்ல திறமையான ஆக்கள். இப்ப எல்லாம் இந்த அவையண்ட இப்ப தர்சன் காலமையில போடுறது நாதேஸ்வரம். இப்ப அதுல எல்லாம் இப்ப அந்த பத்மநாதன் ஆக்கள் இந்த பிள்ளைகள்லாம் இப்ப தவிழ் நாதேஸ்வரம் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கு நம் மகனவே.
0: போய் இலவசமா வாசிப்பார்கள்.
2: நிறைய காசு அந்த காலத்திலே. இப்ப எங்களுக்கு அறிஞ்ச காலத்திலே உங்களுக்கு தெரிந்தா ராஜா, எங்கட காலத்திலே இவர் தவிலுக்கும் முதல் முதல் 1100 ரூபா வேணுண்ட தட்சிணாமூர்த்தி ஒரு ஆள் தானே.
0: தவிலுக்கு
2: வேணும் முதல் 1100 ரூபா வேணுண்ட இவர் ஒரு ஆள்
0: தான். என்ன பாட்டு
2: பாட்டம்? ஓ, நான் சொல்ல வேண்டும் மறந்துட்டேன். சமையல்காரன் படத்துல இந்த பெண்ணோடு பிறந்தது நடனம்.
0: இந்த பெண்ணோடு
2: பிறந்தது நடனம். அவ அந்த என்ன, இந்த பெண்ணோடு பிறந்தது நடனம். பெண் அது பிறகு வருகிறது இந்த பெண்ணோடு, இந்த பெண்ணின் கண்ணோடு பிறந்தது நளினம் என்று சொல்லி வரும் அந்த பாட்டு. ஆனா ரெண்டு பேர் படிச்சிருக்கணும் பெரிய. இப்ப நானும் விரும்புற நீங்களும் விரும்புற காண குயில் ரெண்டு காண குயில் கூவுது, ஒன்று யானையும் ஒன்று வாணியும். ரெண்டு பேரும் கூவினா எப்படி இருக்கும்? நிகரே இல்லை அந்த பாட்டுண்ட அந்த சவுண்ட். அந்த கேக்குற அந்த அந்த மியூசிக் அந்த பாட்டு என்ன மாதிரி நல்ல வடிவா படிச்சிருக்கு.
0: பாடினாலும் பாணியை அடிக்க ஒருத்தரும் இல்ல.
2: பாணியின்ற குரல் ஜானகி நிறைய படிக்கவா தான் பாணியின்ற குரல். அது நீங்க சொன்ன மாதிரி
0: ஒரு ஒருத்தராலுமே இல்ல.
2: ஒரு ஒரு கம்பியில இருந்து வர அந்த
0: கனி ரெண்டு இருக்க
2: அந்த குரல் ஒருத்தருக்கு முன்பானது. இப்ப சுசிலாவும் நிறைய படிச்சா எல்லாம் படிச்சிருக்கு.
0: அவ வந்து உண்மையாக லதா மங்கேஷ்கர் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த பாடகி என்றா சுசிலா
2: தான். எல்லாருக்கும்
0: வித்தியாசமான குரல், எல்லா தன்மையிலும் பாடக்கூடிய ஒரு
2: கட்டிட்டுக்காரமான
0: தமிழர் தமிழிச்சியை வளர்க்க மாட்டாங்க.
2: அந்த வாணிஜராமன் நான் அந்த இறந்த பொழுதுல போட்டு இந்த படங்கள்ல இதுல டிவியில பாத்துட்டாச்சா உண்மையில அந்த தமிழ் பெண்களுக்குரிய அந்த அந்த முகபாவனை அந்த ஆளை பார்த்தாலே ஒரு கையெடுத்து கும்பிடுவோம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பண்பான ஒரு ஒரு ஒரு தோற்றமும் கொண்டவாவா நல்ல உடலும் குரலுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி யோயோ நல்ல திறமையான பொன்மணி உண்டு. அவக்கு கேட்டு ராஜா அவக்கு பிள்ளைகள் இருக்குல்ல.
0: இல்ல இல்ல வாணியமாக இல்ல. ஒருத்தருக்கு வாணியமாக இல்ல, ஜானகிக்கு ஒரு பிள்ளை, சுசிலாக்கு ஒரு பிள்ளை.
2: ஓ, வாணியம்மா இவா இந்த யானைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை.
0: ஒரு ஆம்பளை பிள்ளை.
2: அவர் எங்க இருக்கிறாருன்றே தெரியாதாம்.
0: அவர் வந்து பெரிய அவன் மனைவியால் அவர் கொஞ்சம் உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டவர். தாய் அவர் அவரால் தான் தாய் யானகி அம்மா எல்லாம் இந்த கடுமையான இழப்புக்கு தன்னை முகம் கொடுத்தது வந்து யானகி அம்மான பிள்ளையால்
2: தான்.
0: கணவன் செத்த பிறகு பாவம் அந்த பிள்ளையை முன்னு கொண்டுருவோண்டு தன்னுடைய காசுகளை செலவழித்து படம் எல்லாம் எடுத்து தெலுங்கு. அவர் வந்து ஒரு நாட்டிய பரதநாட்டியம்.
2: ஆனா அவர் காணாமல் இல்லை. அவர்

0: இருக்கிறார் இருக்கிறார் அவ்வளவு அந்த
1: பெருமைக்கு அவர்
0: இல்லாம கடவுள் வந்து எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டார். கடவுள் அதுதான் கடவுள். பாடக்கூடிய வல்லமையும் இருக்கு, மற்ற கூப்பிடுற இல்ல ஆக்கள்
1: கூப்பிடுறேன்
0: தானே சகோதரம். அது ரெண்டாவது ரெண்டு வரையிலாதுதான் கடவுள். ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு நிலவு தான், ஒரு சந்திரன் தான்.
1: சினிமாவுலகிலே அதண்டா உண்மைதான். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன்.
0: சிவாஜி ஒரு சந்திரன், சிவாஜி ஒரு சூரியன். நன்றி. உங்களை பாடலை நான் இன்றைக்கு மீத கேட்க போறேன். நன்றியா? நன்றி. ஆசையா இருக்கு பாப்போம். நன்றி
1: நன்றி. வணக்கம் ராஜா. அந்த பாட்டு இருக்கா கேட்டு பாருங்க.
0: ஓகே ஓகே ஓகே.

0: ஒலித்த பாடலை ராஜகோபால் அவர்கள் விரும்பியிருந்தார். ஜானகி அம்மாவோடு இசை அரசி மாணி அம்மா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். மெல்லிசை மாமனருடைய இசை சமையல்காரன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வணக்கம் திருமதி லாலா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல நல்ல உற்சாகம். இந்த பாட்டை கேட்டீங்களா? நீங்க ஒரு நாள் வந்து கேட்க இல்ல
1: அழைக்கின்றேன்.
0: அமைதி புறாவே அமைதி புறாவையா? ரெண்டு தரம் பெருமா? என்ன படம்னு
1: சொன்னீங்க?
0: கண்ணதாசன் கவிதை வரி நல்ல பாட்டு.
1: காலங்களாலே தென்றல் வருக, புயலே வர வேண்டாம், மேகங்களால மழையே வருக, வெள்ளம் வர வேண்டாம், வீடுகள் தோறும் ஒளியே வருக, இருளே வர வேண்டாம், நாடுகள் தோறும் உறவே வருக, பகையே வர
0: அமைதிப்புறாவே அமைதிப்புறாவே. அடுத்த வரி என்னமா?
1: அழைக்கின்றேன் உன்னை
0: அழைக்கின்ற பாட்டு வருது. நன்றியம்மா, இணைந்து கொண்டு
1: சிறப்பித்தான்.
0: உங்களை பாடலே உங்களை இல்லத்துக்கு அனுப்பி வைக்கின்றோம். நன்றியம்மா. அவர் சகோதரி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலையில்

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் திருமதி லாலா ரவி அவர்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு ஒருவர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருந்த அன்பு ஒருவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கான சொன்னை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி.டி. கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள டிடி சூப்பர் ஸ்டோர். ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு நாளை 9 தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 3 முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வெளியக பொறுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மனித குலத்துக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கு அரசாங்கம் இந்த 2 ஆண்டு காலமாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஊழல் ஒழிப்பு போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டுகின்றோம். பலர் தற்போது கைது செய்யப்படுகின்றார்கள். இதனை கர்ம வினை என்றே குறிப்பிட வேண்டும். பலரது கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று கண்ணீர் வடிக்கின்றார்கள் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்யசீலன் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் செயலாளர் நாயகன் பி.என். ஆனந்தசங்கரியை இன்று செவ்வாய்க்கிழமை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அன்பிடிஎஸ் சுமணரத்ன தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் 11 வரை விளக்கமறையில் வைக்க மட்டக்களப்பு மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. இலங்கை பட்டய ஊடகவியலாளர்கள் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார். போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கிக் கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த மகர நீதிவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்ய மகர இலக்கம் 0.1 நீதிமன்றத்தின் பிரதான நீதிவான் லோச்சனி அபே விக்ரமா உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்கள் மீளவும் செய்வதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 7 முதல் 21 வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு விவசாயிகள் எதிர்வரும் பெரும்போகத்திற்கு தயாராகும் வகையில் வயல்களை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் 3,47,000 ரூபாயாகவும் கிராமின் விலை 43,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணையமைச்சரான சுரேஷ் கோபி தனது முகப்பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எல்பிஜி விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முற்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. தற்போது எல்பிஜி விநியோக நிலைமை சீரடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கர்ப்பம் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும். சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான தண்டனைகள் எடுக்கப்படும் என மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகு வர்த்திகள் அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியுள்ளார்கள். உலக செய்திகள். ஈபிள் கோபுரம்
ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தினால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திறந்திருக்கின்றன. நேபாளம் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை அனுசரித்துள்ளது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது இரண்டாவது அதிநவீன போர்க்கப்பலை போரில் இணைத்துள்ளது. ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்தோனேசியா பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் 11 பேர் இறந்துள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். இலங்கையில் உரிமமில்லாத இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளில் போது பந்தய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன ஹிட்டடுவ கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வீழ்த்தி சாம்பியனாகியுள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவோ ஜோகோவிச் பிலிப்பைன்ஸை சென்ற இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றால் TRTTamilnadu.com. உடனுக்குடன் இலங்கை, இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு முது வானொலியில் வலம் பெறும் அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380 ரூபா 37 சதம், இந்தியாவில் 110 ரூபா 5 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328 ரூபா 5 சதம், இந்தியாவில் 94 ரூபா 66 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 405 ரூபா 26 சதம், இந்தியாவில் 116 ரூபா 94 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444 ரூபா 10 சதம், இந்தியாவில் 128 ரூபா 15 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 137 ரூபா 64 சதம், இந்தியாவில் 68 ரூபா 57 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பள்ளில் அமைந்திருக்கும் VT கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனம், கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Napade, Saïver-Inde, Saïver-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:10 வைக்கிறோம். அச்சத்தில் 3:10. இந்த நேரத்தில் வானொலிக்கு பலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபால சிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுக்கின்றார்கள்.
6: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை சுகமெடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளை.

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாதீர்கள்.

நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: நீங்கள் சோர்ந்து விட்டதாக நினைக்கின்றீர்களா? ஒருவேளை உங்கள் உடல் அல்ல, உங்கள் மனம்தான் ஓய்வை கேட்கின்றது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கல்லை மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்றான். காலையில் எழுந்தவுடன் அந்த கல்லை தூக்குவான், மதியம் வரை நடப்பான், மாலை அதை கீழே இறக்கிவிட்டு வீட்டுக்கு திரும்புவான். மறுநாள் மீண்டும் அதே கல். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் அவன் மிகவும் சோர்ந்து போனான். அவன் அந்த கல்லை கீழே வைத்துவிட்டு அங்கேயே அமர்ந்தான். அப்போது ஒரு முதியவர் அவனிடம் கேட்டார், நீ ஏன் இந்த கல்லை தூக்கி கொண்டு செல்கின்றாய்? அவன் சொன்னான், நான் தொடங்கியதால் முடிக்க வேண்டும். முதியவர் அந்த கல்லை பார்த்து விட்டு கேட்டார், ஆனால் இது உன் கல் என்று யார் சொன்னது? அந்த மனிதன் அமைதியாகி விட்டான். அவன் இத்தனை நாட்களாக தான் தூக்க வேண்டியதல்லாத ஒரு பாரத்தை தன் கடமை என்று நினைத்து சுமந்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத கற்கள் இருக்கின்றன. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள், கடந்த காலத்தின் குற்ற உணர்வு, முடிவில்லாத ஒப்பீடுகள், நாம் இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற அழுத்தம், எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற முயற்சி. சில நேரங்களில் நாம் சோர்வாக இருப்பதற்கு காரணம் நாம் அதிகமாக உழைத்ததல்ல, தேவையில்லாத பாரங்களை அதிகமாக சுமந்ததுதான். எல்லா பொறுப்புகளும் உங்கள் பொறுப்பு அல்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்று வாழ்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்கள் சொந்த குரலையே கேட்க முடியாமல் போய்விடும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் அல்ல. அதிகமாக யோசிப்பதும் மனதை சோர்வடைய செய்யும். உடல் வேலை செய்யாமல் இருந்தாலும் மனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். என்ன ஆகும் அப்படி நடந்தால்? அவர் என்ன நினைப்பார்? நான் சரியாக செய்கின்றேனா என்று ஒரே எண்ணத்தை 100 முறை யோசிப்பது பிரச்சனையை தீர்க்காது. சில கேள்விகளுக்கு பதில் தேவை, சில எண்ணங்களுக்கு அமைதி தேவை. எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களில் நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள், சில நாட்களில் உங்களுக்கு எதையும் செய்ய மனம் இருக்காது. அது மனிதனாக இருப்பதன் ஒரு பகுதி. உங்களை குறை சொல்லாதீர்கள். ஓய்வு எடுத்துக்கொள்வது பலவீனம் அல்ல, மீண்டும் எழுவதற்கான இடைவெளி. கடந்த காலத்தை தினமும் சுமக்காதீர்கள். ஒரு தவறு, ஒரு தோல்வி, ஒரு பிரிவு, ஒரு தவறான முடிவு, இவை நடந்துவிட்டன. அவற்றில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து உங்களை தண்டிக்காதீர்கள். கடந்த காலம் உங்கள் ஆசிரியராக இருக்கட்டும், உங்கள் சிறையாக இருக்க வேண்டாம். எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எல்லோரும் உங்களை விரும்ப மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவு உதவியாக இருந்தாலும் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். அது பரவாயில்லை. உங்கள் வாழ்க்கையை எல்லோருடைய அங்கீகாரத்துக்காக வாழ்ந்தால் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில் இருக்காது. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஆம் என்று சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சொல்லுங்கள். உங்கள் எல்லையை யாராவது மீறினால் அதை தெளிவாக சொல்லுங்கள். ஒரு ஆரோக்கியமான இல்லை உங்கள் வாழ்க்கையில் பல தேவையற்ற பாரங்களை தடுக்கலாம். உங்கள் மனதுக்கு இடம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மொபைலை விட்டு விலகுங்கள். அமைதியாக அமருங்கள். நடந்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்கள் நாளை பற்றி சிந்தியுங்கள். மனம் எப்போதும் தகவல்களால் நிரப்பப்பட வேண்டிய பற்றி அல்ல. சில நேரங்களில் அது வறுமையாக இருக்கவும் வேண்டும். ஓய்வுக்கும் ஒழுக்கம் தேவை. ஓய்வு என்றால் நாள் முழுவதும் எதுவும் செய்யாமல் இருப்பது அல்ல. உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் மீண்டும் சக்தி வரும் இடம் கொடுப்பது தூக்கம், அமைதி, இயற்கை, உங்களுக்கு பிடித்த செயல்கள், நம்பிக்கையான மனதோட நேரம், இவை அனைத்தும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதிதான். முக்கியமானவற்றுக்கு மட்டும் உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள். உங்கள் நேரம் குறைவு, உங்கள் கவனம் குறைவு, உங்கள் மன ஆற்றலும் குறைவு. அதனால் அவற்றை எல்லாவற்றிலும் சிதற விடாதீர்கள். உங்களிடம் கேளுங்கள், இது என் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமா? இல்லை என்றால் அதை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். சில பாரங்களை கீழே வைப்பதும் முன்னேற்றம் தான். முன்னேறுவது என்றால் எப்போதும் இன்னும் ஒன்றை சேர்ப்பது அல்ல, சில நேரங்களில் ஒன்றை நீக்குவதும் முன்னேற்றம். தேவையற்ற பழக்கம், தேவையற்ற பயம், தேவையற்ற ஒப்பீடு, தேவையற்ற குற்ற உணர்வு, தேவையற்ற உறவு, தேவையற்ற எதிர்பார்ப்பு. உங்களை கீழே இழுக்கும் பாரங்களை விட்டுவிட்டால் உங்கள் பயணம் இலகிவாகிவிடும். அந்த மனிதர் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மலையை நோக்கி நடந்தான். இந்த முறை அவன் கையில் கல் இல்லை. அவன் மெதுவாக நடந்தான். அவனுடைய முகத்தில் அமைதி இருந்தது. அப்போது அவனுக்கு புரிந்தது, நான் வேகமாக நடக்க வேண்டியதில்லை, முதலில் தேவையில்லாத பாரத்தை கீழே வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே உண்மை. சில நேரங்களில் நமக்கு இன்னும் அதிக முயற்சி தேவையில்லை, கொஞ்சம் குறைவான பாரம் தேவை. எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டியதில்லை, எல்லா கடந்த காலத்தையும் சுமக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பதில் தேட வேண்டியதில்லை, ஒவ்வொரு போராட்டத்தையும் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு நாளும் உச்சி அடைய வேண்டியதில்லை. சில நாட்களில் ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருப்பதே முன்னேற்றமாக இருக்கலாம். வாழ்க்கை சில நேரங்களில் உங்களை முன்னேற சொல்லாது, நீங்கள் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருப்பதை கீழே வைக்க சொல்லும். அதனால் நான் சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாரங்களில் உண்மையில் என்னுடையது எது என்பதை கண்டுபிடியுங்கள். தேவையில்லாததை மெதுவாக கீழே வையுங்கள். பிறகு மீண்டும் நடக்க தொடங்குங்கள். இந்த முறை கொஞ்சம் இலகுவாக, கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் உங்களை நேசித்துக் கொண்டு. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கீழே வைக்க வேண்டிய ஒரு கல் இது. அது ஒரு பயமாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஒரு தேவையற்ற எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது கடந்த காலத்தின் ஒரு பாரமாக இருக்கலாம். இதே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒரு பெரிய நிம்மதியாக கூட இருக்கலாம். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். வாழ்க்கையை இன்றே வாழுங்கள், நாளை என்பது நிச்சயமில்லை. ஆத்ம திருப்தியோடு மரணிக்க வைப்பது வாழ்ந்த நாட்களின் எண்ணிக்கை அல்ல, வாழ்ந்த விதம்தான் வாழ்க்கையின் நிறைவு. இறப்பதற்குள் பெரும் சாதனை படைப்பது எல்லோராலும் முடியாது, அது முழுவதுமாக நம் கையில் இருப்பதும் இல்லை. பெரும் சாதனைகளும் வரலாற்றில் இடம் பிடிப்பதும் பல நேரங்களில் சூழ்நிலைகள், காலம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் கைகளில் இருக்கின்றன. ஆனால் நாம் வாழும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதும், நம் மனதிற்கு பிடித்தவர்களுக்காகவும் லட்சியத்துக்காகவும் நம் நேரத்தை முழுமையாக செலவிடுவதும் நம் கையில் மட்டுமே உள்ள விடயம். சாதித்தாலும் அதை பார்த்து பாராட்டுவதற்கு எல்லோருக்கும் நேரம் இருக்காது. அன்றைக்கு யார் வயதலோ அவர்களைத்தான் உலகத்தின் கண்கள் தேடும். ஆனால் இறப்பதற்குள் ஆத்ம திருப்தியோடு வாழ்வது நிச்சயம் நம் கையில் இருக்கின்றது. அந்த ஆத்ம திருப்தி ஒரே நாளில் கிடைத்து விடாது. நேரத்தின் மதிப்பு நம் மூச்சு காற்றையும் நேரத்தையும் எதற்காக அர்ப்பணிக்கின்றோம் என்பதில் இருக்கும் தெளிவுதான் நம்மை இரவில் நிம்மதியாக உறங்க வைக்கும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது, இதற்காக என் வாழ்க்கையை செலவிட்டேன், இதற்காக என் நேரத்தை கொடுத்தேன், இதற்காக என் பயணத்தை தொடர்ந்தேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ள முடிந்தால் அதுவே ஒரு பெரிய வெற்றி. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று வாழ்க்கையின் முக்கியமான விடயங்களை தொடர்ந்து தள்ளி போடாதீர்கள். சொல்ல வேண்டிய அன்பை இன்று சொல்லுங்கள், செய்ய வேண்டியதை இன்று செய்யுங்கள், நேசிக்க வேண்டியவர்களை இன்று நேசியுங்கள், வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்று வாழுங்கள். ஏனென்றால் உலகம் உங்களை நினைவில் வைத்திருக்கின்றதா என்பது முக்கியமல்ல, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து உங்கள் மனம் திருப்தி அடைகின்றதா என்பதுதான் முக்கியம். பெரும் சாதனையோடு இறப்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் ஆத்ம திருப்தியோடு இறப்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை. புற உலக புகழை தேடுவதை விட அகத்தின் அமைதியை தேடும் இந்த சிந்தனை மிகவும் உன்னதமானது. இந்த எண்ணம் தரும் அமைதியும் தெளிவும் என்றும் உங்களுடன் தொடரட்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: பிறவியிலேயே கண் பார்வையும் கேட்கும் திறனும் இழந்த ஹெலன் ஹெல்லர் தன் குறைபாடுகளை ஒருபோதும் தடையாக நினைக்கவில்லை. தடைகளை தகர்த்து உலக புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் சமூக போராளியாகவும் உயர்ந்தார். சவால்களுக்கு நடுவே வாழும் நமக்கு நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கை எப்போதும் சவால்களை விட பெரியதாக இருக்கும் என்ற இவரின் வார்த்தைகள் ஒரு மாபெரும் தோணி. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்று சோர்வடைபவர்கள் பார்க்க வேண்டிய அரிய முகம் இது. தோடைகளின்கவல்களோடு சிந்தனை சிவகுகள் சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள் சிவகுகள் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
0: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது. நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: எனதன்பு புத்தகமே, உன்னை முதன் முதலில் பார்த்தபோது எந்த பக்கத்தில் தொடங்குவது என்று தெரியவில்லை. அட்டையில் பெயர் இல்லை, முன்னுரையும் இல்லை, யாருக்காக எழுதப்பட்டதென்ற குறிப்பும் இல்லை. ஆனாலும் எனக்கான ஏதோ ஒன்று அதற்குள் ஒளிந்திருப்பதாக மனம் நம்புகின்றது. உன்னை வாசிக்க தொடங்கிய பின்புதான் புரிந்தது உன்னை அறிய சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்று. சில பக்கங்களில் நீ மிக அருகில் இருக்கின்றாய், சில பக்கங்களில் தொட முடியாத தொலைவில், இன்னும் சிலவற்றில் என்னை அறிந்ததே இல்லை என்பது போல அவ்வளவு இயல்பாக கடந்து போகின்றாய். அந்த பக்கங்களைத்தான் மீண்டும் மீண்டும் வாசிக்கின்றேன். எங்காவது எனக்கான ஒரு சொல் தவறியிருக்குமோ? ஒரு பார்வையின் ஓரத்தில் இருப்புக்கான குறிப்பு இருக்குமோ? நீ சொல்லாமல் விட்ட வாக்கியம் ஒன்றின் முற்றுப்புள்ளிக்கு பின்னால் என்னை வைத்திருப்பாயோ என்று. அதனால் தானோ என்னவோ உன்னை மூடி வைத்து விடவும் மனமில்லை, எனக்கு புரிந்த பொருளையே உன் பொருள் என்று அறிவித்து விடவும் துணிவில்லை. ஒரு நாள் உன் கடைசி பக்கத்தை அடைந்த பிறகு நான் தவறாகவே வாசித்திருக்கின்றேன் என்று தெரியக்கூடும். அல்லது முதல் பக்கத்திலிருந்தே எனக்கான ஓர் அத்தியாயம் இருந்ததை அன்றுதான் அறியக்கூடும். அதுவரை எந்த வரியையும் அடிக்கோடிடாமல், எந்த பக்கத்தையும் மடித்து அடையாளமிடாமல், எனக்கு பிடித்த இடத்தில் என் பெயரை எழுதிவிடாமல், உனக்கே தெரியாதபடி மௌனமாக, மிக மெதுவாக, மிக மிக ஆழமாக வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை, எனது அன்பு புத்தகமே. தமிழ் தாய் மொழி என்றால் கவிதை ஒரு தர. அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை. உலகத்தின் கடைசி நாள். உலகங்கள் எத்தனை அழிந்தாலும், பிறவிகள் எத்தனை கடந்தாலும், காலங்கள் எத்தனை மாறினாலும், என் ஆன்மா அறிந்த ஒரே முகம் அவளாக இருக்கட்டும். மரணத்துக்கு பிறகும் என் நினைவின் கடைசி துடிப்பாக அவள் இருக்கட்டும். மறுபிறவியின் முதல் மூச்சாகவும் அவள் பெயரே பிறக்கட்டும். உலகம் முழுவதையும் மீண்டும் மீண்டும் இழக்க நீந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு முறையும் அவளை மட்டும் மீண்டும் பெற்றுவிட வேண்டும். ஒருவேளை இறைவன் என்னிடம் வந்து இந்த பிரபஞ்சமா வேண்டும், இல்லை அவளா வேண்டும் என்று கேட்டால், ஒரு நொடியும் யோசிக்காமல் அவள் கையை பிடித்துக் கொண்டு சொல்வேன், பிரபஞ்சம் வேண்டாம் இறைவா, அவள் இருக்கும் இடத்தையே எனக்கு ஒரு பிரபஞ்சமாக்கிவிடு. ஏனென்றால் அவளின் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அவள் இல்லாமல் என் வாழ்க்கை என்ற ஒன்றே இல்லை. உலகத்தின் கடைசி நாளிலும் அவளை நேசித்துக் கொண்டே இருப்பேன். உலகத்தின் முதல் நாளிலும் அவளை காதலித்துக் கொண்டே பிறப்பேன். உலகம் முடிவதற்கு முன் என் காதல் முடியாது. உலகம் மீண்டும் பிறந்தாலும் என் காதல் புதிதாகாது. அதே அவள், அதே நான், அதே முடிவில்லாத காதல்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்ப

புதுமையான இசையும் ஒரு அப்பாவின் கண்ணீரும் இளையராஜாவின் முத்துமணி பாடல் நெஞ்சை தொட்ட தருணம். இளையராஜாவின் இசையில் வெளியான முத்துமணி திரைப்படம் டாரத்தி பாடலை கேட்டதிலிருந்து அதன் மயக்கத்திலிருந்து இன்னமும் வெளியே வர முடியவில்லை. தமிழ் திரை இசையில் காலம் காலமாக பழக்கப்பட்ட பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற வழக்கமான வடிவங்களை தகர்த்து மேற்கத்திய சைக்கடெலிக் டிரான்ஸ் பாணியில் ஒரு புதிய இசை பரிமாணத்தை நம் இசைஞானி தோற்றிருக்கின்றார். பாடலின் தொடக்கமே நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது. வரிகளோ பாடகர்களின் குரலோ இல்லாமல் சுமார் 2 நிமிடங்கள் வரை நீளும் முன்னிசை எந்தவித அயற்சியையும் தராமல் மன்னரை ஒருவித தியான நிலைக்கு மெல்ல கடத்திச் செல்கின்றது. சிந்தசைசர்ஸ், ஆர்பெஜிடேட்டர்ஸ் போன்ற மின்னணு கருவிகளின் சுழல் தாளம் மெல்ல மெல்ல உச்சத்தை எட்டி ஒரு நொடி துளி அமைதிக்கு பின் அலை கடலின உடையும் தருணம் அசாத்தியமான ஒலி அனுபவம். பொதுவாக மின்னணு இசையை விரும்பாத பலருக்கு மத்தியில் இதில் 50% அதி நவீன டிஜிட்டல் ஒலிகளையும் மீதி 50% அக்வஸ்டிக் கிதார், வயலின், மந்தலின், புல்லாங்குழல் போன்ற பாரம்பரிய ஆன்மாத்மமான இசைக்கருவிகளையும் இணைத்து ராஜாவால் மட்டுமே சாத்தியப்படும் ஒரு ரசவாதத்தை நிகழ்த்தியுள்ளார். ஜெர்மன் ஒலி பொறியாளர்களின் நேர்த்தியான சவுண்ட் மிக்சிங் பாடலை ஒரு 3D ஒலி ஓவியமாக மாற்றியிருக்கின்றது. இசை ஒரு புறம் நம்மை ஈர்த்தாலும் இளையராஜாவின் வரிகளும் அதன் வழியே வெளிப்படும் உணர்வும் நெஞ்சை கலங்க வைக்கின்றது. ஸ்வேதா மோகனின் மென்மையான குரலில் மண்ணில் உள்ள தாய்களுக்கெல்லாம் ஒரு மகளாக பிறந்தவளே என தொடங்கி ஒரு பெண்ணை தேவியின் அம்சமாக ஆராதிக்கும் வரிகளுக்கு பிறகு திடீரென இளையராஜாவின் குரல் உள்ளே நுழைகின்றது. வெனக்கிளியே உன்னை காணாத நாள் இங்கு நாளிலேயே, அக்கம் பக்கம் போன போது உன்னை பார்த்தவன் நான், பக்கம் பக்கம் இருந்த போது உன்னை பார்க்கலையே, ஒரு வழிபாதையில் தனியாக நான் தவிச்சு தவிச்சு மனம் துடிக்கணுமா என்று உடைந்த குரலில் அவர் பாடும் போது திரைப்பதையை தாண்டி மறைந்த தன் அன்பு மகள் மீதான ஒரு தந்தையின் தாழ முடியாத ஏக்கமும் பிரிவு துயரமும் நேரடியாக நம் இதயத்தை தாக்குகின்றது. கால மாற்றத்துக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பத்தையும் அதே சமயம் தன் ட்ரேட்மார்க் 90களின் மெலடி ஆன்மாவையும் ஒன்றாக பிணைத்து ஒரு மாய உலகத்துக்கு அழைத்துச் செல்லும் இந்த முத்துமணி காலத்தை கடந்த ஒரு தனித்துவமான இசை பொக்கிஷம்.

0: தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: 14 வருடங்களுக்கு மேலாக ராமனுக்காக காத்திருந்தது சீதை மட்டுமல்ல, அனந்தனும் தான். ராமாயணம் மகாபாரதம் உள்ளிட்ட கதைகளை படித்தவர்கள் குறைவு, படித்தவர்கள் சொல்ல கேட்டவர் நிறைய பேர். அப்படி சொல்பவர்கள் மொத்த கதையினையும் சொல்வது கிடையாது. சில இடைச்செருகல்கள், சில மறைக்கப்பட்டவை, மறந்தவை என்று அக்கதையில் இருக்கும். நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லப்படும் கிருஷ்ணர் குசேலர் கதை நம் எல்லோருக்கும் தெரியும். அது விஷ்ணு பகவானின் கிருஷ்ண அவதாரத்தில் சொல்லப்படும் கதை. கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தி விஷ்ணு பகவான் ராமராயாக அவதரித்தார். அந்த ராம அவதாரத்திலும் ராமனாய் அவதரித்த விஷ்ணுவின் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தார். ராமாயணத்தில் அவன் பெயர் அனந்தன். தசரத மகாராஜாவின் புதல்களான ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகிய நால்வரும் வாதிஷ்டரின் ஆசிரமத்தில் தங்கி சகல கலைகளையும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ராமன் தனது சகோதரன் பேசிக் கொண்டிருந்தார். வசிஷ்டர் ஆசிரமத்தில் ஒரு பரம ஏழை தங்கி இருந்து வசிஷ்டருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். அவன் பெயர் அனந்தன். வசிஷ்டருக்கு மட்டுமல்லாது ராம லக்ஷ்மணர் பரதன் சத்ருகனுக்கும் சேவைகள் செய்வது வழக்கம். இப்பணியை அவன் விரும்பியே ஏற்றுக்கொண்டான். ராம லக்ஷ்மண சகோதரர்களுக்கு சேவைகள் செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான். குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாகவே இருந்தது. பதிலுக்கு அனந்தனிடம் ராமனும் பேரன்பு காட்டினான். இருவரின் நட்பினை கண்ட குருகுலத்தார் அவர்கள் இருவரையும் அனந்த ராமன் என அழைப்பது வழக்கமானது. ராமனுக்கு ஏடுகளை எடுத்து வைத்தல், எழுத்தாணியை கூறாக்குதல், வில்லை துடைத்தல், அஸ்திரங்களை எடுத்து வைத்தல், உணவு பரிமாறுதல் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனந்தன் செய்வான். வகுப்புகள் இல்லாத போது ராமனும், குருகுலத்தில் வேலைகள் இல்லாத போது அனந்தனும் ஒன்று சேர்ந்து நேரம் போவது தெரியாமல் கதை பேசிக் கொண்டிருப்பர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அனந்தன் மனம் ஏங்கி தவிக்கும். மாதத்தில் சில நாட்கள் காட்டினுள் சென்று அந்த மாதத்துக்கு தேவையான தட்டை புட்களை பறித்து வருவது அனந்தனின் வழக்கம். அந்த சில நாட்களுக்கு ராமனை சந்திக்க முடியாமல் இருவரும் தவிப்பர். அது போன்றதொரு அனந்தன் மனத்துக்கு சென்றிருந்த நாட்களில் ராம லக்ஷ்மண சகோதரர்களின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடை பெற்று சகோதரன் அயோத்திக்கு சென்றுவிட்டார். மனத்தில் இருந்து திரும்பி வந்த அனந்தன் விபரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான். ராமனை காணாத ஏக்கம் ஒருபுறம், இனி பார்க்கவே முடியாதென்ற நிதர்சன உண்மை முகத்தில் அறைய துடிதுடித்து போனான் அனந்தன். ராமனை காணாத ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இனி தாமதிக்க கூடாது என உடனே புறப்பட்டு அயோத்திக்கு வந்தார். ராமனை காண ஆவலுடன் ராமனின் அரண்மனைக்கு சென்றார். ஆனால் அவனுக்கு அங்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அனந்தன் வந்த நேரம் மகரிஷி விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்க ராம லக்ஷ்மணன் இருவரும் விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு புறப்பட்டு சென்று வந்திருந்தார்கள். இதை கேள்விப்பட்டதும் அனந்தனுக்கு தூண்டியை அடைத்தது. ராமனை காண முடியாதை விட ஒன்றும் அறியாத பாலகனான ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்ல நேர்ந்ததை எண்ணியே அனந்தன் கலங்கினான். ராமனை காட்டுக்கு அனுப்பிய தசரதனையும் ராமனை அழைத்து போன விஸ்வாமித்திரரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான். ராமன் காட்டில் என்ன செய்வான்? அரண்மனையில் வாழ்ந்து அவன் எப்படி காட்டு மட்டில் நடப்பான்? ராமன் பூஜை செய்ய மலர்களை யார் தொடுத்து கொடுப்பர்? பஞ்சுமெத்தையில் உறங்கிய ராமன் எப்படி உறங்குவான்? என்ன சாப்பிடுவான் என பல்வேறாய் ராமனை பற்றியே அனந்தன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து ராமனுக்கு சேவை செய்ய வேண்டும். ராமன் இனியும் கஷ்டப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்த அனந்தன் வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் ராமனை தேடி காட்டுக்குள் சென்றான். அடுத்த காட்டிலே தன்னந்தனியாய் ராமா ராமா என கத்தியவாறே ராமனை தேடி அழிந்தான். வழிதவரை காட்டினுள் இருண்ட பகுதியொன்றினுள் அனந்தன் மாட்டிக்கொண்டான். எத்தனை முயன்றும் அவனால் காட்டிலிருந்து வெளிவர முடியவில்லை. அதனால் அங்கேயே உட்கார்ந்து ராமா ராமா என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். நாளடைவில் அனந்தனை சுற்றி கரையான் புற்று எழும்பியது. நாட்கள் வாரமாகின, வாரம் மாதமாகியது, மாதங்கள் வருடங்களாகியது. ஆனாலும் அனந்தன் தன்னுடைய ஜெபத்தினை விடவில்லை. என்ன ஆகாரமின்றி அப்படியே அமர்ந்திருந்தான். காலச்சக்கரம் தன் பாட்டுக்கு சுழன்று கொண்டே இருந்தது. இதற்கிடையில் ராமன் சீதையை மனம் முடித்து கையேகி வரத்தினால் ராமன் சீதை லக்ஷ்மணனுடன் காட்டுக்கு சென்றது. ராவணன் சீதையை சிறையெடுத்தது. பின்னர் ராமன் அனுமன் உட்பட வானர படையின் உதவியுடன் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டது என அனைத்தும் நடந்தேறியது. ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்ததை இந்நாடே கொண்டாடி கொண்டிருந்தது. ராமனுக்கு முடிசூட்ட வேண்டி பட்டாபிஷேகத்துடன் ஏற்பாடுகள் தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது. இது எதுவுமே ராமனின் மேல் தீராத அன்பு கொண்டிருந்த அனந்தனுக்கு தெரியாது. இருண்ட அந்த காட்டினுள் ராமா ராமா என உச்சரித்தவாறே ராமன் வருவான் என காத்திருந்தான். பட்டாபிஷேகத்தின் பொருட்டு சீற்றரசர்கள், பெரும் வணிகர்கள், மன்னாதி மன்னர்கள், பொதுமக்கள், அதிகாரிகள் என அனைவரும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மகரிஷிகளும் முனிவர்களும் கூட்டமாய் புறப்பட்டனர். அவர்கள் அனந்தன் தவம் செய்து கொண்டிருந்த காட்டு வழியாக பயணித்தனர். களைப்பு தெரியாமல் இருக்க அதில் ஒருவரது கால் பட்டு அனந்தனை மூடியிருந்த புற்று இடிந்து விழுந்தது. தவம் கலைந்து எழுந்த அனந்தன், ராமா ராமா அங்கே இருக்கின்றாய், என் ராமா எப்படி இருக்கிறாய் என கதறினான். மகரிஷி கூட்டத்தில் இருந்த ஒரு ரிஷி அனந்தனை கூப்பிட்டு யார் நீ என விசாரித்தார். ராமனுக்கும் தனக்குமான உறவினை சொல்லி ராமனை தேடி வந்ததும் அவனை காணாமல் இந்த காட்டினுள் மாட்டிக்கொண்டதையும் சொல்லி வருத்தப்பட்டார். கூடவே என் ராமன் நான் இல்லாமல் என்ன செய்கின்றானோ, அவனுக்கு யார் சேவைகள் செய்கின்றார்கள் என புலம்பியவாறே இருந்த அனந்தனை மகரிஷிகள் தேற்றினர். ராமன் சீதா திருமணம் கொண்டு அயோத்திக்கு ராமன் திரும்பியது வரை எல்லா நிகழ்வையும் அனந்தனிடம் சொன்னார்கள். ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் வடித்தான் அனந்தன். அவனை தேற்றிய மகரிஷிகள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகும் விவரத்தை சொல்ல தீரம் மறைந்து மகிழ்ச்சி கொண்டான். பட்டாபிஷேகத்தை காணவே தாங்கள் செல்கின்றோம், நீ விருப்பப்பட்டால் எங்களுடன் வரலாம் என அனந்தனை மகரிஷிகள் அழைத்தார்கள். பட்டாபிஷேகத்தை காணும் ஆவலில் மகரிஷிகளுடன் அனந்தன் அயோத்தி புறப்பட்டான். வீட்டுக்கு வெள்ளை அடித்து வண்ண கோலமிட்டு பூக்களை கொண்டு அலங்கரித்து மாவிலை தோணம் கட்டி புத்தாடை அணிகலங்கள் அணிந்து எல்லோரும் பட்டாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். வீதிகளில் மங்கள இசை ஒரு பக்கம், நாட்டியம் இன்னொரு பக்கம், யாகங்கள் இன்னொரு புறம் அயோத்தியை அல்லோலகப்பட்டு கொண்டிருந்தது. ராமனும் அதிகாலையிலேயே எழுந்து புனித நதிகளில் இருந்து கொண்டு வந்த நீரினால் நீராடி ஆடை அணிகலங்கள் அணிந்து தன் குல தெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கிய பின்னர் சகோதரர்களும் அனுமன் புடைசூழ

0: அவனை பிடித்து இழுத்தார்கள். காவலர்களை தடுத்து நிறுத்திய ராமன் அனந்தனை தழுவி அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து, என்னை மன்னித்து விடு அனந்தா, உன்னிடம் சொல்லாமலேயே குருகுலத்தில் இருந்து வந்துவிட்டேன். என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன். என் தவத்தை மன்னித்து விடு என்று அனந்தனை சமாதானம் செய்தான். அப்போது, ராமா, உன்னை இப்படி அதிகாரமாய் அழைக்கும் இவர் யார்? வசிஷ்டர் என கேட்க, யார் இவர் என உங்களுக்கு தெரியவில்லையா குருதேவா? இவன் என் பள்ளித்தோழன், தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடர் ஆனந்தன். இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கின்றார்கள். என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன். அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த ஆனந்தன் என்று கூறினான் ஸ்ரீராமன். வசிஷ்டரும் அனந்தனை அடையாளம் கண்டு அவனை ஆசீர்வதித்தார். ராமனிடம் தான் தான் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததாய் இதுநாள் வரை எண்ணியிருந்த அனுமன், தன்னை போலவே இன்னொருவரும் ராமன் மேல் பக்தி கொண்டிருப்பதை எண்ணி கர்வம் குறைந்து ஆனந்த கண்ணீர் விட்டார். இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடையிலாமல் என் நாபத்தை ஜெபித்து என்னை தேடி கண்டுபிடித்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என கூறிய ராமன் அனுமனை நோக்கி, உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என ராமன் கேட்டார். பிரபு, தங்கள் தந்தைக்கு சமனானவர் இவர் என நீங்கள் கூறினீர்கள். தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே பெருமை என கூறினான் அனுமன். எல்லோரும் அனுமனின் சொல்லை ஆமோதித்தார்கள். இப்படிப்பட்ட மரியாதைக்குத்தான் தகுதியானவனா என்ற நீ கூனி கூறுகிறான் அனந்தன். அவன் வேண்டாம் என தடுத்தும் கேளாமல் அனந்தனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன். அதன் பின்பே ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் ஆரம்பமானது. தூய அன்பும் அன்பு கொண்டவர்களின் மீது நம்பிக்கையும் கொண்டிருந்தால் எத்தனை காலமானாலும் அன்புக்குரியவர்களை சந்திப்போம் என்பதற்கு ஒரு உதாரணம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காற்றலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
2: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க.

0: நிலவரங்கள்
1: சிறுகதையாக மலர்கின்றது. கனவுகள் கரைந்து போன போது. எழுதியவர் சட்டநாதன். அந்த வீட்டை பார்த்ததும் அவள் அசையாமல் அப்படியே நின்று விட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடைந்து மண்ணோடு புதைந்து கிடந்த கேட்டை சிரமப்பட்டு தள்ளி திறந்தவள் மெதுவாக வளவுக்குள் சென்றாள். வளவு காடு கத்தி கிடந்தது. சிறு செடிகளும் பெருஞ்செடிகளும் கொடிகளும் வீட்டை சூழ இருந்தன. நாகதாளி சதுரக்கள்ளி எருக்கிளை கூட அங்கிருந்தன. நாகதாளி இங்கு எப்படி வந்தது? அவளுக்காக செம்மணியிலிருந்து அவன் எடுத்து வந்த பழத்தின் விதையிலிருந்து முளைத்ததா? சிறு மரமாக இருந்தாலும் நாகதாளியில் மலர் இருந்தது. மலரை கிள்ளி முகந்து பார்த்தாள். மலரில் பாம்பின் விதவிதப்பான வெடில் மணத்தது. அவளது பாதங்களின் அரகாக ஒரு பாம்பு சிட்டை செடிகளில் சிக்கிய நிலையில் காற்றில் படபடத்தது. பாம்பு இருக்குமோ? சாரியா, நாகமோ? நாகதாளிக்கும் பாம்புக்கும் அப்படி என்ன ஜென்ம பிராப்தி? அவளை பயம் கவிக்கொண்டது. திடீரென திரும்பியவள் வீட்டு முற்றத்துக்கு மேற்காக வேலியோடு இருந்த வேப்ப மரத்தை பார்த்தாள். எப்பொழுதுமே சடைத்து வளர்ந்து அரசோச்சும் அந்த மரம் ஏன் சரிந்து விழுந்து கிடக்கின்றது? ஷில் அடிபட்டிருக்க வேண்டும். அது கருகி கிடந்தது. ஒரு கிளையில் மட்டும் உயிர்ப்பை உணர்த்தும் பசும் தளிர்கள். வேலியோடு தெற்கு பார்த்து அடர்ந்த புல்லாந்தி செடிகள், கொளுத்த பழங்களுடன் பச்சை நிற பிஞ்சுகளும் இளம் சிவப்பு மணி மலர்களும் அவளை மயக்கின. செடிக்கரகாக சென்றவள் பழங்களை உருவி வாயில் போட்டுக் கொண்டாள். வாயில் கரைந்த பழங்கள் உவர்ப்பும் இனிப்புமாக சுவைத்தன. மெதுவாக முற்றத்துக்கு வந்தாள். அந்த வீட்டின் அடையாளமே அந்த எலுமிச்சை மரம்தான். கிணற்றுக்கும் முற்றத்துக்கும் இடையில் அது

0: 30 சதுர அடி பரப்பில் தளிய தளிய நின்றது. கிணற்று நீரையெல்லாம் அடியாளம் வரை செல்லும் அதன் வேர்கள் மட்டுமே இப்பொழுது சுவைக்கின்றன. ஊருக்கே உபகாரியாய் இருந்த இருக்கும் அந்த மரத்தில் வெண் பற்களாய் மலைச்சு கொண்டிருக்கும் மொட்டுக்களும் மலர்களும் சில பிஞ்சுகளும் காய்களும் கூட கிடந்தன. இந்த மரத்தின் கீழ் மெத்தியாய் உதிர்ந்து கிடக்கும் சரகுகள் இன்னும் புதிதான பழுத்த மஞ்சள் இலைகளும் மெத்தைக்கு மேலாக கொத்து கொத்தாய் உதிர்ந்து கிடக்கும் முள் அலக்குகள் முட்களை பார்த்ததும் சுரீரென குதிக்காலில் ஏறிய கடுகடுப்பை அவள் உணர்ந்தாள். முன்னர் குதியில் முள்ளேறி கெந்தி கெந்தி நடந்தது அவளுக்கு அப்பொழுது ஞாபகம் வந்தது. முற்றிய எலுமிச்சங்காய்களில் இரண்டை பறித்துக் கொண்டவள் வீட்டு வாசல் பக்கமாக நகர்ந்தாள். வாசலோடு அந்த பிச்சி மரம் அவள் போசித்து வளர்த்த பிச்சி கண்டொன்றை வேரோடும் வேரடி மண்ணோடும் எடுத்து வந்து அவனிடம் தர ஆலக்குழி வெட்டி உலர் எது இட்டு நட்டது அவன்தான். அந்த செடிக்கு அவனும் அவளும் மாறி மாறி நீர் வார்த்தார்கள். அதன் முதல் குருத்தை கண்ட அவள் குதூகலமாய் குரல் கொடுத்தாள். அவளது குரல் கேட்டு வந்த அவன் அவளது கரங்களை பற்றி தட்டா மாலை சுற்றினான். தலை சுற்றுது சுவேசன் என்று கூறியவள் அவனில் சரிந்து கொண்டாள். முதல் ஸ்பரிசம் அது அவனுக்கு முதல் மழையாய் வர்ஷித்தது. சுபேதா, நீ பூ போல புதுப்பட்டு போல மெது மெது வந்து 14 கூட தொடாத அந்த வயதிலும் அவனது மனதில் கள்ளம் புகுந்து விட்ட பதகளிப்பு. என்ன சுபேன், உந்த கை நடுங்குது என்று கூறிய அந்த சின்ன பெட்டியை அவன் நிமிந்து பார்த்தான். அவளது கண்களில் இளைந்த பரிவும் மிருதுவான வசீகரமும் அவனை அவள் மீது ஆசை கொள்ள வைத்தன. அவளது முன்னெற்றியில் புரண்ட கூந்தலை அவன் மெதுவாக நீக்கிவிட்டான். தூரத்து பறவை ஒன்றின் இனிய இசைப்பொழிவான பாடல் அவளை மீளவும் நிஜ உலகத்துக்கு அழைத்து வந்தது. பட்டி விக்ரமாதித்தன் குருவியோ அதன் படியை நினைத்து விடுகின்றதோ வாசல் படியேறி வீட்டின் முன் பிராந்திக்கு வந்தாள். வாசலுக்கு முன்பாக இருந்த அறை கதவு மரத்தால் ஆனது. பழமையான வேலைப்பாடு கொண்டது. ஒற்றை பிணைச்சலில் தொங்கியபடி இருந்தது. சில துப்பாக்கி சின்னங்களின் காயங்களோடு இருந்த அந்த கதவை அவள் அகலத் திறந்தாள். திறந்ததும் சுவாமி படங்கள் தெரிந்தன. அறையின் தென்மேல் மூலையில் புற்றாய் குவிந்திருக்கும் கரையான்கள் படங்கள் இருந்த மரப்பீடத்தை மட்டுமல்ல படங்களையும் அவை பதம் பார்த்திருந்தன. படங்கள் சட்டங்கள் தகந்த நிலையில் உடைந்த கண்ணாடிகளுடன் நிலத்தில் சரிந்து கிடந்தன. பீடத்தில் விநாயகர் சிலை மட்டும் தலை சாய்ந்து கிடந்தது. உடையவில்லை. அதை கையில் எடுத்துக்கொண்டால் சிலை அவளை பார்த்து சிரித்தது. அவள் விநாயகா என்று முனகினாள். அன்று அரசதி பிள்ளையார் கோயில் சப்பர திருவிழா. கோயில் பக்கத்தில் தானே என்ற பயம் ஏதும் இல்லாது கையொழுங்கையில் இறங்கினாள். அம்மா கோயிலுக்கு சற்று தாமதமாக வருவாள் என்பது அவளுக்கு தெரியும். வீடு திரும்பும் போது அவள் துணையாக இருப்பாள். பூர்வ பக்க அட்டமை வானத்தில் முகிலின் அடர்த்தி சந்திர ஒளி லேசாக தெரிந்தது. இவள் எட்டி நடை போட்டாள். பின்னால் ஆளரவா திரும்பி பார்த்தாள். சுபேதா நில்லும், நானும் வர. மந்திர வசப்பட்டவள் போல நின்றாள். நெருக்கமாக வந்தவன் அவளை பார்த்து வியப்புடன் கூறினான். ஆள் வளர்ந்துட்டா, பாவாட சட்ட மேல்தாவணை அடே அப்பா. என்ன பிடிக்கலையே? வெக்கம் அவளை பீத்துக் கொண்டது. நெருங்கி வந்தவன் அவளது மூச்சு காற்றப்படும்படி நின்று கொண்டான். அவள் அப்படியொன்றும் விடபடப்பான உயரம் இல்லை, அளவான உயரம். முகம் முழுவதுமே கண்கள் இருந்தன. குவிந்த உதடுகளில் தேன் தடவியது போல லேசான ஈரம். முகில்கள் ஒதுங்க சந்திர ஒளியில் எல்லாமே தெரிந்தன. அவளை சூழ பிச்சிப்பூ வாசனை. மாலையில் அவனது வீட்டில் பறித்த மொட்டுகள் அழகான மாலையாய் அவளது அடர்ந்த கூந்தலில். அவன் அருகாக நெருங்கி வந்தான். அவளது உடல் அசைவுகளிலும் மெய்ப்பாடுகளிலும் ஓர் இணக்கத்தை கண்டுகொண்டவன் அவளை வாரி அணைத்து கண்களில் முத்தமிட்டான். பின்னர் உதடுகளில் இது வேண்டாம் சுவேன், அவளது குரலில் லேசான நடுக்கம். உடலும் நடுங்கியது. திடீரென திரும்பியவள் கோயிலுக்கு போகாமல் வீட்டை பார்த்து நடந்தாள். அவளது இயல்பான துணிவும் அலட்சியமும் அந்த நிமிடம் அவளை கைவிட்டது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவுடன் அவள் மீண்டும் கோயிலுக்கு போனாள். சின்ன சந்தடி அதிகமாக இருந்தது. கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி நாதஸ்வர இசை அதில் ஒரு கணம் கிறங்கியவள் ஏதோ குறைபட்டவள் போல தவித்தாள். இருப்பு கொள்ளவில்லை. இசையில் மனம் லயித்த பொழுதும் கண்கள் அங்குமிங்கும் அலை பாய்ந்தன. சுபீர்மறையிலோ ஏதோ ஒரு வேகத்தில் நடந்த விஷயம். இதற்கு போய் இப்படி நடந்திருக்க வேண்டாமே. சடங்கு செய்ய போறவன் சின்ன சின்னதாய் சேட்டைகள் செய்வது பிடியே. அந்த கனிவான கணங்களில் எதிர்ப்பு ஏதுமில்லாத சமிக்கை என்னளவிலும் இருந்தது. அதனால் தான் அவன் வசமிழந்து அவளது மனசு தவித்தது. குற்ற உணர்வுதான் சுபீனை கோயில் பக்கம் வராமல் சாலத்ததா இருக்காது. அவன் தொடை நடுங்கியல்ல, அது அவளுக்கு தெரியும். அவனது ஒவ்வொரு செயலிலும் துணிவு பேரிடும். அவர்களது காதல் வீடு வரை வந்தபோது மிகவும் உஷாராயிருந்தவன் அவன் தான். அவனது அப்பா இது விஷயமாக சற்று கசமுசக்காகவே செய்தார். படி, பல்கலைக்கழக படிப்பு முடியட்டுக்கும், நீ சொந்த காலில் நீ கேட்கத்தான் உனக்கு இந்த சேர்த்தியில் வர வேணும். அந்த பட்டிக்கும் என்ட்ரன்ஸ் கிடைக்கும் போல கிடக்குது. படிக்கவில்லை அதை இதை சொல்லி குழப்பி கூடாத. அப்பா சொன்னது எல்லாம் சுபேந்திரன் கூறித்தான் இவள் தெரிந்து கொண்டாள். அவனது அப்பா மாதிரி இல்லை சாந்தி மாமி. சுபேனில் அவள் தாய் என்ற அளவில் உயிரையே வைத்திருக்கின்றாள். இவளிடத்தில் சொறியும் தரியும் பட்சமும் எதிரத்திலும் குறைந்ததல்ல. பாவாடை கட்டி திரிந்த பருவத்திலேயே மாமி என்ற ஆச மாமி என்று அவளோடு ஒட்டி கொண்டவள் இவள். அந்த செல்லப்பட்ட தனது மருமகளாக வருவதில் மாமிக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. இது சுபீதாவுக்கும் நன்கு தெரியும். சுபீனை காணும் போதெல்லாம் அவளது பேச்சு மாமி பற்றியதாகவே இருக்கும். மாமி தான் எனக்கு ரோல் மாடல், அவதான் எனக்கு எல்லாம். அவ இல்லையென்ற அம்மையை நான் ஏறெடுத்து பார்த்திருப்பேனோ தெரியாது. ஓ அப்படியே, அப்ப அம்மாவையே கட்டிக்கொள்ள என்ன பகுடியே போதும். சுபீன் உமட்ட ஒரு விஷயம் கேட்பேன், சத்தியம் செய்தீரா? சத்தியம். நாங்க சடங்கு முடிச்சு தனியாக எல்லாம் போக வேண்டாம். உத்தியோகம் அது இரண்டு டிரான்ஸ்பர்ல போனாலும் மாமி எப்பவும் எங்களோட தான் இருக்க வேணும். யூ ஆர் சோ கிரேசி. இது முடிகிற காரியமே சுபீதா. மாமி இந்த சுவாச காட்டுப்படாமல் அந்த ஈரிழிப்பு இல்லாமல் என்னால இருக்க முடியாது. சுபீன் சுபீனிடம் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் போது அப்பாவிடமும் அம்மாவிடமும் அவள் மாமி மாமியம் தான் பாடுவாள். மூச்சுக்கு முன்னூறு தரம் என்ன மாதிரி ஜீவனப்பா அது என்று மாய்ந்து போவாள். அவளது பேச்சுக்கு எதிர் பேச்சு அப்பாவிடம் இருந்து வராது, ஆனால் அம்மாவுக்கு அவளது பேச்சு எரிச்சல் ஊட்டுவதாய் இருக்கும். தீராத பகை உணர்வு விசுவாசம் கொள்ள மாமி பற்றி அம்மா சொல்வதெல்லாம் ஆசூசியானவை ஆகும். அவளை தெரியாதே கேடு கெட்டவள், வீட்டை விட்டு ஓடி வந்த ஓடு காலி. சிவத்தாரோட இங்க வரைக்க அவளுக்கு வயிற்றுல பிள்ளை, அவற்றையோ இல்ல யார்கிட்ட வாங்கினாலும் அந்த தரையிட்டவள். அம்மாவின் கொக்கரிப்புகள் உப்பு புளி இல்லாதவை என்பது சுபீதாவுக்கு நன்றாக தெரியும். மரத்து போன உணர்வுகளுடன் ஒரு கணம் மௌனமாக நின்றவள் வீட்டின் மேற்கு பக்கமாக நகர்ந்தாள். எதிரில் சுபீனின் படிப்பறை. அந்த அறையை கண்டதும் குப்பென கூச்சம் அவளை பற்றி கொண்டது. யுத்தத்தின் காங்கியால் தென்மராட்சிக்கு இடம்பெயர்வதற்கு நாலு நாட்களுக்கு முன்னதான் அவள் அவனை அந்த அறையில் சந்தித்தாள். மாமாவும் மாமியும் வீட்டில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் அவள் அவனிடம் வந்தாள். பட்ட படிப்பை முடித்து SLAS பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்துவதில் அவன் தீவிரமாக இருந்தான். அவனை குழப்ப வேண்டாமே என அவள் நினைத்து கொண்டாலும் மனம் இருப்பு கொள்ளாமல் புதியாட்டம் போட்டதால் அவனை அறையில் எட்டி பார்த்தாள். யாரது இந்த சுமேதாவை என்றவன் அறையை விட்டு வெளியே வந்து அவளது கைகளை பற்றி அறையினுள் இழுத்துச் சென்றான். மேசி மேல் ஒழுங்கற்று சிதறி கிடந்த புத்தகங்களை சீர் செய்த சுவேதா அவனை நிமிந்து பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த மயக்கம் அவளை கலங்க வைத்தது. நெருங்கி வந்தவன் அவளை இறுக்கமாக பற்றி அணைத்து அவளது உதடுகளில் முரட்டுத்தனமாக முத்தமிட்டான். இதென்ன ரவுடித்தனம், சரியான காடு காடு என முனகியவள் தொடர்ந்து உதடுகள் எரியுது. இப்படியெல்லாம் இனி வேண்டாம் என கூறினாள். எனக்கு வேணும், உங்களுக்கும் வேண்டாம். அவளது குரலில் லேசான கண்டிப்பு. வியப்புடன் அவளை பார்த்தான். பி சீரியஸ் சுபீர், இந்த விளையாட்டு எல்லாம் போதும். நாட்டின் நிலைமை மூச்சு முற்ற இந்த நெருக்கடி இவர்களுக்கு மத்தியில எங்கட கல்யாணம் நல்ல மாதிரி நடக்க வேணும். அன்பு ஆசையெல்லாம் 30 நாள்ல முடிகிற காரியம் இல்ல. எங்கட மூச்சு இருக்கிறவரை அது தொடர வேணும். உடல் சார்ந்த கிளர்ச்சிகளுக்கு மேலால வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னு இல்ல. உயிர்ப்பும் அர்த்தமும் உள்ளதாக நம்ம சீரியத்தை நாம தான் அமைச்சு கொள்ள வேணும். நாம அடலசன்ஸ் பொம்மைகள் இல்லை. பொறுப்பான விஷயங்களில் அக்கறை கொள்ள எங்களுக்கு முதிர்ச்சி வந்துட்டதாக நான் நினைக்கிறேன். அப்பா என்ன துணப்பு, சோ என்ன செய்ய வேணும் சொல்லுங்க பாட்டி. அவனது கண்களிலும் பேச்சிலும் இருந்த கேலி அவளை கோபம் கொள்ள வைத்தது. அவளது முகம் காட்டிய உக்கரத்தில் அவன் சிறிது நடுங்கினான். சாரி சுபீதா, வெரி சாரி. உனக்காகத்தான் SLAS எழுத போறேன். பரீட்சை எழுதி முடிஞ்ச வேலை கிடைச்ச மாதிரி நீடும் படியும். உம்முடைய பைனல் எக்ஸாம் முடிஞ்சதும் கல்யாணத்தை வைப்போம் என்ன குஞ்ச ராணி மாதிரி பார்த்துக் கொள்வன். ஆணும் பெண்ணுமாய் இரண்டு குழந்தைகள் எங்களுக்கு போதும். பட்டத்து இளவரசன் இளவரசி மாதிரி அவையில நாங்க வளர்த்தெடுப்போம். உமக்கு வேலை கிடைச்சா பாரம் இல்லாடி பரவாயில்ல. வீட்டுல அரசி மாதிரி இருந்து நீ குழந்தைகளையும் பாருமே. விட்டேந்தியா பேசியவன் திடீரென சந்திய வந்தனை போல தொடர்ந்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதேசமயம் அவளது பேச்சின் அடியுறலாய் மிதப்பு கொண்ட ஆணின் முசுடுகளை அவள் கவனம் கொள்ளவும் செய்தாள். ரசியோ, அதெல்லாம் வேண்டாம், சகஜீவியாக மனுஷியாக என்னை பாருங்களேன், அது போதும் எனக்கு. அவள் கூறியதை புரிந்து கொள்ள முயற்சியாத அசம்பந்தமாய், இவை என்ற ஆச மனுஷிதான் என உளறியவன் மீளவும் அவளுக்கு நெருக்கமாக வந்து அவளை அணைத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் ஒரு துள்ளலுடன் அவனிலிருந்து தன்னை பீத்துக் கொண்டாள். நினைவுகளின் சொருகளில் இருந்து நிதானம் அடைந்தவள் நிலத்தில் குவிந்து கிடந்த புத்தகங்களை எழுத்து மீசையில் வைத்துவிட்டு முற்றத்துக்கு வந்தாள். முன்கேட்டை சிரமத்துடன் இழுத்து சாத்தியவள் வீதியில் இறங்கினாள். அப்பொழுது அவளுக்கு அம்மாவின் ஞாபகம் வந்தது. மீசாலையில் இருந்து வந்து கையோட மாப்பிள்ள வீட்டை பார்க்க போயிட்டாளே இந்த இவள். அம்மாவின் குறைப்பு அவளுக்கு கேட்பது போல் இருந்தது. பதர்த்தப்பட்டவளாய் வீடு நோக்கி விரைவாக நடந்தாள். வீதியில் எதிரே வந்த ராசமாமி இவளை பார்த்து கேட்டாள், தம்பி சுபீன், வன்னியில இருந்து வந்த பிறகுதான் வந்து சடங்கு நடக்கும் போலேன்னு. அவர் வந்து நிதானப்பட்டு இந்த முடிக்க எத்தனை வருஷமாகுமோ? ஆர் கண்டது? கொண்டலடியான் எல்லாம் பார்த்துக் கொள்வாள். நீ கலங்காத நாச்சியார், உன் சடங்கு இந்த ஊரு உலகமும் மிச்சற மாதிரி சிறப்பாக நடக்கும் பிள்ளை. மாமிக்கு நின்று பேச முடியாத அவசரம். ஆனாலும் அவளது பேச்சில் வழிந்த பரிவு இவளை முட்டி முட்டி பொங்க வைத்தது. சுபீதாவுக்கு வீட்டில் வேலை போல குவிந்து கிடந்தது. எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக் கொண்டு அவளே செய்தாள். அப்பா தன்னால் ஆனதை செய்தார். அம்மாவால் எதுவுமே முடியவில்லை. ஆனால் அவளது குரல் மட்டும் அதிகாரம் குறையாது ஒழித்துக் கொண்டே இருந்தது. விடுபட்டு போன பட்ட பயிற்சியை முடித்துக் கொண்டவள் அவள் கல்வி கற்ற செங்குந்தா இந்துவிலேயே பகுதி நேர ஆசிரியாக இணைந்து கொண்டாள். காலம் மிக மெதுவாக நகர்வதாகவே அவளுக்கு தோன்றியது. ஏன் அது இறக்கை கட்டி பறக்க கூடாது? பன்னி சென்ற சுபேனுக்கு என்ன நடந்திருக்கும்? மாமி எப்படி இருப்பாள்? சுபவின் அப்பா அவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். மனம் மருகி போய் தீரமே துணையாக இருந்த சுபீதாவுக்கு அந்த செய்தி ஆறுதல் தருவதாக இருந்தது. சுபேன் மெட்டக்கட்சியில மகா வித்தியாலயத்துல படிப்பிக்கிறாராம். யாழ்ப்பாணத்துக்கு வர எண்ணமும் அவருக்கு இருக்காம். என்னை பற்றி மறகி மறகி வேறு விசாரித்திருக்கிறாராம். இந்த செய்தியை அவளது வீடு வரை கொண்டு வந்தது சுபேனின் நண்பன் ரவிதான். ரவிக்கு கடிதம் எழுதி இருப்பார். அவருக்கு எழுதி எதையும் எனக்கு எழுதவில்லை. வட்டக்கட்சி மகா வித்தியாலயத்துக்கு கடிதம் எழுதலாமோ? எழுதினால் அவருக்கு கிடைக்குமோ? பாரமுகமாக இருக்கும் அவருக்கு எதை எழுதுவது எதை விடுவது? தவிப்புடன் பலதையும் நினைத்தாள். ரவியுடன் கதைத்து சரியாக 6 மாதங்களின் பின்னர் சுபேன் ஊர் வந்த விடயம் அவளது காதரை எட்டியது. அவள் போவதா விடுவதா என சிறிது தயங்கிய போது ராசமாமி சொன்ன செய்தி அவளில் ஊரலாய் கிடந்த ரணத்தை மீளவும் கீறியது. பட்டும் படாமலும் பேசினாள். பேச்சு சாந்தி மாமி பற்றியதாகவே இருந்தது. சுபேனை பற்றி அவள் ஏதும் சொல்லவில்லை. யாரை பார்க்காவிட்டாலும் அந்த மனசி சாந்தியை போய் பார்ப்பில்ல. அவள் உள்ள உயிரையே வச்சிருந்தால் சுகம் இல்லாமல் படுக்கையோடு கிடக்கிறாள். மனதை திடப்படுத்திக் கொண்டு அவள் மாமி வீட்டுக்கு புறப்பட்டாள். அப்பொழுது அம்மா வழியே வந்து அவளது தலையை அன்புடன் விரடியபடி ஆசீர்வதிப்பது போல கூறினார். மாமியையும் பார்த்துட்டு சுபேனையும் கண்டு கதைச்சொரு நல்ல முடிவோட வாமா. சுபீனுக்கு விருப்பம் வேண்டா, அப்பாவும் நானும் போய் சாந்தியோட கதைக்கலாம். இன்னும் கடத்த இல்லாது உங்களுடைய கல்யாணத்தை முன்னும் முடிக்க வேணும். அட, அம்மாவா இப்படி பேசுகிறாள்? இவள் எவ்வளவு மாறிவிட்டாள்! இவளது வக்கனையும் துளிக்கரிப்பும் எங்கே போய் ஒழித்துக் கொண்டு விட்டன? காலம் கடந்த அவளது மாற்றம் சுபீதாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்பி அம்மாவை பரிவு ததும்ப பார்த்தவள் படி இறங்கி நடந்தாள். உடைந்து கிடந்த கேட் சரி செய்யப்பட்டிருந்தது. வீடும் பலவும் துப்புரவாக இருந்தது. வந்துட்டன நாளே இல்ல, முந்த நாள் வந்ததாகத்தான் ராசமாமி சொன்னாள். அவையில் வந்தது எனக்கு ஏன் தெரியாமல் போய்விட்டது? வெளியே வராமல் வீடு பாடசாலை என்று புரிந்து கிடந்தால் ஊர் நடப்பு எப்படி தெரிய வரும்? 2 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்று முன் பிராந்தையில் விளையாடி கொண்டிருந்தது. அவள் குழந்தையை வைத்த கண் வாங்காது பார்த்தாள். தண்ணீர் பட்ட பூ போல குழந்தை அழகாக இருந்தது. உதடுகளை குவித்து ஊ காட்டியது. இவளை பார்த்து லேசாக சிரிக்கவும் செய்தது. அப்பொழுது உள் அறையில் இருந்து ஒரு பெண் ஓடி வந்தாள். உயரம் குறைவாக இருந்த அவள் சற்று குண்டாகவும் இருந்தாள். நிறம் கூட அப்படி இப்படித்தான். மூக்கு விரிந்து கண்கள் பொடுகளவில் இருந்தன. அவளது கைகளில் இருந்த எவர்சில்வர் கிண்ணத்தில் இருந்து குழந்தைக்கு செரிலாக்ஸோ எதுவோ ஊட்ட முயற்சித்தாள். குழந்தை அதை தட்டிவிட்டு ஓடி வந்து இவளுக்கு பின்னால் ஒழித்துக் கொண்டது. குழந்தையை கைகளில் ஏந்திய சுபீதாவை பார்த்து அவள் கேட்டாள், யார் வேணும்? சுபீன் இருக்கிறாரே? இருக்கிறார், எக்ஸாமுக்கு படிக்கிறார். எங்க எக்ஸாம்? SLES எடுக்கலையே? டீச்சராக இருக்கிறதால SLES நல்ல மண்டு எடுக்க போகிறார். குரல் கேட்டதும் சுபேன் வெளியே வந்தான். அவனது கண்களில் லேசான கலக்கம். முகம் தளர்ச்சி ஏதுமில்லாது இறுகி போயிருந்தது. முன் மண்டையில் லேசான சொட்டை. வெண்ணி ஒத்துக்கொள்ளலையோ? இவ பாலேஷ். ஆரண்டு உமக்கு தெரியுமா? ஒரு குழந்தை பெண் உம்மோட பேரை வைப்பம் இருந்தோம். ஏன் இந்த சென்டிமெண்ட் ரெண்டு விட்டுட்டான்? இவ வந்து தெரிஞ்சவ, நாலு வீடு தள்ளி இருக்கிறா, ரெண்டு நாள் பழக்கம், சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும், அம்மாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா, உள்ளே வாங்கோ, இருங்கோ என்று கூறிய பாலேஸ்வரி அடுக்களை பக்கமாக நகர்ந்தாள். சுபேதாவின் நொந்து போன இதயம் கண்வழி நீராய் வழிந்தது. தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த துயரம் வேறொருவருக்குமே வரக்கூடாது என நினைத்து கொண்டாள். எல்லாமே பொய்யா? சந்தித்தது, பழகியது, சத்திய வசப்பட்டு பேசியது, சமயங்களில் சரசமாடியது, இழுத்து வைத்து முத்தமிட்டது. நுனி நாக்கு வரை வந்த கேள்விகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். ஒரு வகை எதிர்ப்பையும் ரௌத்ரத்தையும் காட்டிய அவளது விழிகள் மறுகணம் கனிந்து படப்படுத்தின. எப்படி எப்படி ஐயா உன்னால இது முடிஞ்சது? அவளது கனிவும் அந்த பேச்சும் அவனை பாடாய்படுத்தியது. முகத்தை மறுபக்கமாக திருப்பிக் கொண்டாள். சுபை, நீர் நல்லா இருந்தா போதும் கூறியவள் விடுவிடு என்று இறங்கி நடந்தாள். ஒரு கணம் தயங்கியவள் ஏதோ யோசனைக்குட்பட்டவளாய் நின்று நிதானமாக கேட்டாள், மாமி? அவளை கூடத்துக்கு அருகாக இருந்த அறைக்கு அவன் அழைத்து சென்றான். அம்மாவுக்கு சுகமில்லை. மௌனமாக கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். மாமி கட்டிலில் கிடந்தாள். இவளை கண்டதும் அவளது உதடுகள் துடித்தன. அவள் ஏதோ பேச முயற்சித்தது போல இருந்தது. கண்களில் இருந்து நீர் தாரையாக வழிந்தது. வலது கையை உயர்த்தி இவளை அருகாக அழைத்தாள். சென்றவள் மாமியின் கரங்களை எடுத்து முத்தமிட்டாள். இன்னும் நெருங்கி வந்து மாமியின் நெற்றியிலும் கன்னங்களிலும் மாறி மாறி ஒரு வரியுடன் முத்தமிட்டாள். மனதின் அடிவரை ஊரழித்து கிடந்த துயரம் வெளிப்பட குமுறி அழுதபடி வெளியே வந்தாள். வந்தவள் சுபினை பார்த்து கேட்டாள், சடங்கு முடிச்சது அப்ப? மாமி சோமா இருக்கியா இல்ல பிந்தியா? அவருக்கு பக்கவாதம் வந்த பிறகுதான். அதுதானே பார்த்தேன், மாமி சோமா இருந்திருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்ன? குலுங்கியவள் முன் திண்ணைக்கு வந்து புயல் போல படியிறங்கினாள். கோபி குடித்தாமலே? மாலேஷ் கேட்டாள். விசுக்கென வெளியே நடந்தவளை அவன் பின்தொடர்ந்தான். அவனுக்கு எங்கோ வலித்தது. தனது திருமணம் பற்றி ஏதோ விளக்கம் தர முற்பட்டவனை பார்த்த சுவேதா, போதும் போதும் சுபேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள். சட்டபூர்வமாக எனக்கும் பாலேஷுக்கும் எதுவும் நடக்கல. அவளோட படத்தன் பெத்தன் அவ்வளவுதான். இது கொச்சத்தனம் இல்ல? இதுல என்ன கொச்சத்தனம் இருக்கு சுவேதா? அவளை விட்டுட்டு லீகலா உன்னை என்னால சடங்கு முடிக்க முடியும். இப்படி கலைக்கவங்களுக்கு வெக்கமா இல்ல? இது ஆம்பளத்தனமா? இந்த வக்கரிப்புக்கு என்ன பெயர்? பாலேஷ் பாவம். விவாக பதிவுகாரரை பாருங்கோ, பார்த்து பேசி செய்த சடங்கை பதிஞ்சு உறுதிப்படுத்துங்கோ. அவளையும் குழந்தையும் கோணமாக பாருங்கோ கூறியவள் ஏற்றை கடந்து போவதை பார்த்தபடி நின்றாள். காலத்தின் சுமையும் பாலுணர்வின் பலவீனங்களும் சத்தியத்துக்கும் இணக்கமான பிணப்பை இன்னமாய் அந்நியப்படுத்திவிட்டன. நினைவுகளில் நினைந்தபடி நின்றவனை யாரோ தோளில் தொடுவது போல் இருந்தது. திரும்பி பார்த்தான். அவனது துணைவி பாலேஸ்வரி தான். கண்ணை துடையுங்கோ என கூறியவள் இவதான அந்த ஸ்வேதா என்று கேட்கவும் செய்தாள். பாலேஷை அணைத்தபடி அவள் உள்ளே சென்றாள். அவளுடைய ஸ்பரிசம் ஸ்வேதா அவனது போல அவனுக்கு அப்பொழுது இருந்தது.
1: இதுவரை நிலவும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

0: உறவுகள் இதுவரை சிந்தனை சுரங்கங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுகள் தயாரித்து தோத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுடன் மூத்த கலைஞர்கள் இணைந்து கொண்டார்கள். ரஜினி கோபாலசிங்கம் அவர்கள், தீபன் அவர்கள் எல்லோருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: தொடர்ந்து வானொலியில்
2: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:09, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:09 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பார்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களிலும் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம்

பாடலையும் உங்களுக்காக தருகின்றேன். சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. ராணி சமுந்தர் அவர்கள் ஜெர்மனிலிருந்து சாமி சாராயம் என்று சொல்லியிருந்தார். வதன தயாளன் அவர்கள் வதந்தி வருகு என்று சொன்னால் கஞ்சி. கமலமணி அவர்கள் பிரான்சிலிருந்து வதந்தி வடை என்று சொல்லியிருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் செய்தி சேர்க்கை சுபாவம் என்று சொல்லியிருந்தார். புனநாயகி அவர்கள் வதந்தி வணக்கம் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் கண்ணீர் கரண்டி என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் வதந்தி சொல்லியிருந்தார், பின்பகுதி விடை சொல்லவில்லை. பிலோமினா அவர்கள் பத்தி பச்சை தண்ணி என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் வதந்தி வட்டி சாதம் என்று சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் கண்ணீர் கரண்டி என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் வதந்தி வட்டப்பம் என்று சொல்லியிருந்தார். வதனி அவர்கள் வதந்தி என்று சொல்லி பிற கண்ணீர் கரண்டி என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் கணக்க சொல்லியிருந்தார். ஷியாமலா பள்ளி பத்தி பரிந்துரிகை பற்றுருகே என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் பஞ்சு வந்து சியாமலா சொல்லியது. ராதா பத்தி பற்றுருகே என்று சொல்லியிருந்தார். தேவி ஆண்டன் அவர்கள் கடைசி விடையை பின்பகுதி விடை சொல்லியிருந்தார். பற்றியாண்டு முன்பகுதி சொல்லவில்லை. யாருமே நீங்கள் முன்பகுதி விடையும் சொல்லவில்லை, பின்பகுதி விடையும் சொல்லவில்லை. இப்பொழுது பாடலை ஒளிபரப்புகின்றேன். பாடலிருந்து முன்பகுதியோ விடையை கண்டுபிடித்து பின்பகுதி விடையையும் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கண்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி பிரோமனா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: நான் எடுத்துவிட்ட உச்சம் என்ற ஒரு சொல்லு வந்தது.
0: உச்சம்
1: உச்சம் மீதம். அப்ப என்ன கொடுக்கிறவர்களுக்கு வந்து ஆக்களை கொடுக்க பத்தாம் போகுதுன்ற ஒரு கவலை இருந்தானே, அந்த கருத்துல நான் உச்சம் என்ற எடுத்து
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிலோமினா. பிலோமினாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆழ்வர் அடுத்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். அன்புரா வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி தேவி என்றன். வணக்கம், நலமா இருக்கீங்களா? சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து சுத்தமாக பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம்.
2: நீங்க கேட்கிறது நிவாரணம், நிவாரணம் ரெண்டு கருத்துக்குள்ள வரும். ஒரு நிவாரணம் இந்த உதவித்தொகை, ஒரு நிவாரணம் நோய்கள். சில சில சிலதுகளுக்கு தீர்வான ஒரு நிவாரணம் கேட்கிறவை இல்ல, அதுக்கான நிவாரணம். அப்ப இந்த இது சில வழியில இந்த ரெண்டாவதுக்கு தான் இந்த நிவாரணம் வரும் போல. நீங்கள்
0: பட்டீரியான்னு சொன்னீங்க.
2: ஓ பட்டீரியா, இப்ப நீங்க அது
0: பிள்ளையான்னு
2: சொல்லிட்டீங்க. அப்ப இப்ப நான் திருப்பி அந்த முன் கேள்வி சில ரெண்டு தான் சொல்றீங்க.
0: சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
2: கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடம் தருவது, சில பேர் சில நோய்க்கோ சில தீர்வுகளுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கோ சில பேர் கேட்கிற கேள்வி ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்கிறவர்கள இந்த கேள்விக்கு நான் என்னன்னு பதில் கொடுக்கிறேன் ஒரு சங்கடம் வாரதுதானே. அப்ப பதில் எடுத்து
0: நான்
2: பதில் கூச்சம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்க சில பேருக்கு சங்கடம் ஆயி.
0: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம் திருமதி வதனா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. என்னமா
3: கூட்டம்? கூட்டம்
0: கூட்டம்
3: கூட்டம் கூடினாலும் கொடுக்கறதுக்கு தங்கடம் தரும். கூட்டத்துல இருந்து கூடாக்கிட்ட புகையில என்று சொல்றேன்.
0: என்ன விளங்கல?
3: புகையில, புகையில கூட்டத்துல இருந்து.
0: ஓ, அது என்ன புகையில வரும்?
3: சுத்தமான வாயினால் நுழையா கூடிய
0: கூட்டம்.
3: ஓ கூட்டம், கூடாக்கு.
0: என்னவா
3: கூடாக்கு? கூட்டாக்கு.
0: பூட்டாக்கா?
3: கூவன்னா நடத்தரும். கூட்டத்துல இருந்து கூட்டாக்கு என்றா புகையில.
0: கூட்டாக்கு, ரைட். கூவன்னா விட்டு நடா அவன்னா
3: புகையில.
0: குரல் விளங்குதில் எனக்கு வர வர இளமையா பேசுறீங்க. கூட்டத்தில் இருந்து கூட்டா கண்டா புகையில. ஏன் புகையில் எடுத்தீங்க?
3: சுத்தமான வாயினால
0: ரைட் ரைட் ரைட் உள்ளுக்கு போட்டு
3: கிழவங்கெல்லாம்
0: போடுறது அவர் சகோதரி தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 5:23 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:23 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவாணி. நலமா இருக்கீங்களா கமலவாணி?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா.
0: நன்றி கமலவாணி. அப்பா எப்படி இருக்கிறார் உங்களுடைய இல்லத்து அரசன்?
4: அப்பா வெளியில நின்று அழைக்கிறார்.
0: என்ன பாட்டு போட்டுருக்கீங்க? அது
4: என்ன
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். இந்த நேரத்திலே சரி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ஆசி ஆசியா
4: அதாவது
0: மின்னாடி பாடலில் இருந்து தெரிந்து சுத்தமாக பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அவர் கமலவணி. கமலவணியை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கும் ராணி சம்பந்தரே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா ராணி? நல்லா இருக்கிறோம் ராணி. உங்க புண்ணியத்தில் ஆண்டவன் எனக்கு புண்ணியம் செய்ய
5: மாட்டார்.
0: என்ன ஹாஸ்பிடலுக்கு போயிருக்க கூடாது. ஆண்டவன்
5: எந்த
0: வாயால எந்த மனசால என்ன காப்பாண்டது? நான் காதும் என் கண்ணும் எல்லாம் என்ன காப்பாண்டது? மனுஷரும் அப்படித்தான், அகிர சாமான்களும் அப்படித்தான். அப்ப சொல்லுங்க.
5: நான் ராஜன்னா அந்த இதுல வந்து நம்பி புட்ட ஆண்டு வருது. நம்பி புட்ட ஆண்டு வருது. நம்பி என்றதை எடுத்து நம்பி கொடுக்குறாங்கள்தானே, என்னென்றாலும் நம்பி கொடுக்குறாங்கள்தானே. அதுல இருந்து நச்சுப்பால் என்று சொல்றான், கள்ளிப்பால் கொடுக்குறவை தானே, கள்ளிப்பால் கொடுத்து சாக்காட்டுறவை தானே
0: புள்ளிய
5: நச்சு. ஆமா, கூட எங்கட இலங்கையில அவ்வளவு இல்ல
0: கள்ளிப்பால், கள்ளி மரம் இல்ல
5: கேள்விப்பட்டதா இல்ல.
0: நாகதாளி இருக்குது. தோட்டக்காணிக்கல புகையில இருக்கும் மிளகா கண்டு இருக்கும்.
5: இப்ப ஆக்கள் இல்லாதபடியே
0: எல்லாரும் வந்திருக்கிறார்கள்.
5: நேரத்துல
0: முதலியார்
5: குடும்பம் தானே பெரிய
0: ராணமால போட்டதால ஆள வந்த ராணி. நன்றி ராணி.
5: பிடித்தாரு
0: தேடி பிடிச்சிருக்க. நீங்க இல்ல தேடி பிடிச்சது. ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் ரெண்டு
5: அவர் தானே தேடி பிடிச்சவர்.
0: அவர் சகோதரி திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வேகம் வேகமாக வந்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி தேவி. நலமா இருக்கீங்களா தேவி? உங்களுக்கு என்ன துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை, அப்படியே நடுநிலைமையான நியூட்டல்ல ஓடிக்கின்றிருக்கீங்க.
6: முருகன்
0: வடிவான
6: முருகன்,
0: அழகான முருகன். என்ன சொல்லாத வடிவழகன்.
6: நெஞ்சுக்கு
0: நோவுது. சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றி. இப்ப நிவாரணம் வேண்டாமா, நூறு நாள் வேலை திட்டம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்குன்னு சொல்லுங்க. அந்த வேலை திட்டத்துக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் போய் வேலை செய்வார்கள், அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பார்கள். அந்த நூறாவது நாளுக்கு 250 ரூபா 300 ரூபான்னு கொடுப்பார்கள். அந்த அதை கேட்கறது கூச்சப்படாமல் கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தையும் தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கொடுப்பவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய என்னமா பின்னுக்கு சொல்றா, சுத்தமான தீர பாடல் இருந்து கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் இப்படியாக பெறலாம். அவர் தேவி தனராஜ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
7: ஓம் நலமா இருக்கிறேன்.
0: நன்றி குணா, சொல்லுங்க குணா.
7: சிலருக்கு நீ வேணும் கேட்க கூச்சமா கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறதா சும்மா உபயோகிச்சேன். கதவடைப்பு கதவடைப்புல இருந்து பின்னுக்கு வாய்க்கால போறது கவளம். கவளம் வந்தா
0: கவளம், கதவடைப்பு
7: கதவடைப்பு காணா கவளம் வந்தா சோறு சோறு.
0: ஓ தெரியும் அம்மா,
7: உணவு
0: அம்மா தந்தவா. அப்ப தந்தவா நான் ரெண்டு மூட்டை ஒளிச்சு ஒளிச்சு வாங்கி சாப்பிட்டுறேன். அப்படியே அள்ளி அள்ளி போட்டு முத்து பவளம் சக்கரை மூடி வைக்கலாம். அம்மாவுக்கு பேர் ஒரு தாய், ஒரு பிள்ளைகள் தாய குறை சொல்லாது கடைசி வரும் என்ன சொல்லாது பிள்ளையும் சொல்லுது. நானும் எல்லாரையும் கேட்டுன்னு வாரன் தகப்பனத்தான் குறை சொல்றது.
7: தகுப்பனையும் குறை சொல்ல கூடாது, தகப்பனும் நல்லவர் தான். இப்ப இதுல கடைக்கையில அதுவாங்க.
0: ஆமாமா, நன்றி, வாழ்த்துக்கள்.
7: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பவர்களே. உங்கள் வேகத்தை கொண்டுதான் நான் இப்போ குணநாயகியோட நான் கூட கதைப்பேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் கூடாது, நான் ஒருவரும் வரவில்லை, அதனால கதைத்தேன். இப்போது ஒரு தங்கச்சி வாரா அவை அன்போடு வரவேற்று கொள்ளப் போகின்றேன். இணைந்திருக்கும் அன்புரா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னவா என்ன பேசுறவர் பேசுங்கள், நீங்கள் நிக்கிறீங்க.
8: வணக்கம்.
0: என்ன தங்கச்சி பாத்துக்கலாம், நான் சரியான கடவுள் என்ற புள்ள புள்ள உடனே சொல்லிட்டு தங்கச்சி வாராண்ட நீங்க தான் பாருங்க. அப்ப நாங்கள் பாசம் கொண்டு பாருங்க. தங்கச்சி பிறகா கதையை உங்களோட குரலை காணலன்னு இங்கு பண்ணுங்க.
8: கீழே விழுந்துட்டு
0: உண்மையாவா? சரியா, நெல்லுங்க வாரணப்படி, நெல்லுங்க வாரணா.

0: சரி சித்ரா பவன், சொல்லம்மா.
1: எல்லாமே இருக்கிறீங்களா? நீங்க
0: நல்ல உற்சாகமா கலகலப்பா உங்க அன்போடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சித்ரா?
1: நாங்களும் உங்களை மாதிரி நல்ல சுகமா இருக்கு.
0: நன்றி. அன்றும் அப்படியே இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நன்றி. என்ன நான் என்ன விட சொல்லுவேன்?
0: அதுதான் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. உங்களோட அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா?
1: நன்றி
0: வாழ்த்துகள். போய் அம்மா துர்க்கியம்மனை கேட்டுட்டு வாங்க சரியானபடியா.
1: நன்றி
0: வாழ்த்துகள். அவர் அன்பு சௌதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்று இணைந்து கொள்ளவில்லை. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி. சொல்லுங்க தேவி. அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா. நலமா இருக்கீங்களா மீனா?
2: ஓ நாங்க நல்லா இருக்கோம். மூணு வரம் கட் பண்ணிட்டு 71
0: உங்கட டெலிபோனியா?
2: ஆ
0: நானா ரெக்கார்ட் பண்ணினான்.
2: கஞ்சியா?
0: பலன் குடுக்கற கடவுள் யாருக்கு கூறிய பிச்சை கொடுத்துருக்கான?
2: போட்டி
0: போட்டு சுட்ட பழம் பண்ணுமா சுடாத பழம் பண்ணுமான்னு கேட்டு உங்களோட சேட்டை விட இல்லாத போட்டு
3: நாங்கள்
0: நல்லா இருக்கிறோம். உங்க அன்போடு நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். உங்களும் சொல்லித்தரட்டா? பாதகம் அல்ல, நான் பாவம்
3: சொல்றேன்.
0: நல்லவனா சாகணும்
3: சொல்லி தந்தால் சேர்ந்தான்
0: அவ்வளவுதான்.
3: அப்ப இதுல என்னத்த சொல்றதுண்டே எனக்கு
0: தெரியலையா?
3: அவ்வளவு
0: சுகமான கேள்வி உள்ள
3: அதான். நீங்க
0: சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.
3: பாட்டு
0: வருதில்லை. தமிழை சேர்ந்த படத்துல தமிழை சேர்ந்த
3: பாட்டு வருது.
0: யார் படிச்சிருந்த பாட்டு?
3: அது எனக்கு தெரியல. அந்த படிக்க
0: உண்மையாவா? நான் நம்ப இல்ல
3: பாட்டு படிச்சவர் அவர்தான் அப்ப நானும் அந்த கூட்டத்தில இருந்து
0: கூட்டத்தில கோயில் புறா
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி, சுபாசினியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும் ராணி மகாராணி, சொல்லுங்க.
4: வணக்கம் ராஜாண்ணா. சில வேளையில கதவிடைப்புலேருந்து கசாயம் என்றா அந்த மருந்து சரக்கெல்லாம் போட்டு குடிக்கிற நீரை குடிக்கிறதானே.
0: ஏன் ராணி கதவிடைப்படுகிறீங்க?
4: இல்ல, அந்த கதவிடை
0: நீங்க நம்பி நம்பி என்று சொல்லி நச்சுப்பால் என்று சொன்னீங்க. நச்சுப்பாலங்கிற ஊர்ல இல்ல. அப்ப நாங்க குடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. பசுப்பாலாம் இருக்குது, ஆட்டுப்பாலாம் இருக்குது.
4: நல்ல பாலையும் குடிக்கலாம்.
0: நல்ல பாலையும் குடிக்கலாம்.
4: நன்றி,
0: வாழ்த்துக்கள். கதவடைப்பு, கதவடைப்பு கஞ்சா கசாயம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
5: வணக்கம் ராஜாண்ணா, ஜெர்மனி உதயம் பேசுகிறேன்.
0: உதயன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? உதயன்
5: நம் ராஜாண்ணா இல்ல, சோமா இருக்கோம். நீங்க தானே
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
5: வந்தைக்கு போன கிழமை ஒன்றும் சரிவரை இல்லையா?
0: ஒன்றும் சரிவரை இல்லை சோதரம். எல்லாம்
5: அப்ப இன்றைக்கு கதவடைப்புல இருந்து கஞ்சி என்று சொல்றோம்.
0: நீங்களுமா?
5: ஓ, சொல்லி பார்ப்போம்.
0: உதயன் சொல்றீங்க கதவடைப்புல இருந்து கஞ்சி.
5: ஓ, மேம்
0: கதவடைப்பு சரிவருமானு சொல்றீங்களா? உதயனை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைஃபர் ஊடாக. வைஃபர் மற்றது வாட்ஸ்அப் வேலை செய்கின்றது. திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் வேலை செய்கின்றது. நீங்கள் திருவோட வந்து இணைந்து கொள்ளலாம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
6: வணக்கம் ராஜா.
0: வாட்ஸ்அப் நான் சொன்னா கேட்டதாப்ல? என்ன சொன்னான்? அவார்ட நிகழ்ச்சியில யாரு? யாவா? மகாலட்சுமி.
6: பாட்டுக்காரர் வந்தார். என்ன பேர்?
0: உதயன்.

0: என்ன கட்டி போய் அதை தர்சனம் சொல்ல சொல்ல செய்தாங்க.
1: ஓ அது கிடைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்கா எனக்கு லேஸ் ஆயிருக்கும்.
0: இப்போ லட்சுமியோட நீங்கள் கதைக்கலாம் பிறகு.
1: ஓ திருமதி ஜெயநடேசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. நிக்கிறீங்களா சகோதரம்? வணக்கம்.
2: என்ன
0: அவர் சகோதரி திருமதி ராதா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ராதா அவர்களை தொடர்ந்து வேகமாக அடியுங்கள் அன்புறவுகளே. 47:13 நிமிடங்கள் இருக்கின்றது. வேகமாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. இப்பொழுது எத்தனை இன்னும் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் அடிக்கணும் போட்டி போட்டு வருது இல்லை திரு இணைந்து கொண்டார். பிலோமன் அவர்கள், தேவி ஆண்டன் அவர்கள், மதனா தயாளன் அவர்கள், கமலவேணி அவர்கள், ராணி சம்பந்தர் அவர்கள், தேவி தனராஜ் அவர்கள், குணா அவர்கள், சித்ரா அவர்கள், மீனா மகேஸ்வரன் அவர்கள், சுவாசினி அவர்கள், உதயன் அவர்கள், திருமதி ஜெயா நடேசனா திருவடி அவர்களுக்கும் மனதில் பாடம் இல்லை தானே நம்பர். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கிறோம் அண்ணா.
0: நன்றி. அப்படி
3: நான் முடிவு எடுக்கிறேன் அண்ணா.
0: என்னமா முடிவா?
3: ஆமா, முடிவில் இருந்து
0: முடிவு. ஓகே,
3: முளைப்பால் என்று சொல்றேன்.
0: என்னாச்சு?
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள் ராதா.
3: நன்றி.
0: ராதாவை தொடர்ந்து திருமதி சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். ரங்கை வெளியால் வந்திருக்கிறீங்களா ரங்கை?
4: வணக்கம் ராஜண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க ரங்கை?
4: இருந்த மாதிரி இருக்கிறேன். நீங்க
0: அப்படியே இருக்கிறீங்க இருந்த மாதிரி. என்ன சியாமலா? ஏன் சியாமலா அப்படி மாற்றம் இல்ல?
4: யாருக்கு தெரியும்? மண்டைய போடைய
0: அம்மாவோட வச்சு ஏன் ஆச்சு அப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் மண்டைய
4: போடுற
0: அது சரியாம தெரியாம போடலாம் போகலாம் தெரிஞ்சு கொண்டு போறான் பயன் தானே?
4: அதுக்குதான் தெரியாம வச்சிருக்கான் கடவுள்.
0: ஓம் ஒன்று அவன் பொல்லாத கடவுள் தானே? என்ன
4: பயந்து போங்க.
0: இந்த பெரிய வாழைத்தோட்டம் இருக்குது, இந்த பெரிய வீடு இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு போயிலுமா மனுஷர்?
4: அதை வச்சுட்டு கொண்டு போயிலா?
0: அதையும் தூக்கிட்டு போயிலா?
4: அதையும் தூக்கிட்டு போயிலா?
0: வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு எது இடம்? கூக்குரலாலே கிடைக்காது, கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது.

0: என்ன மாதிரி ரசிச்சு ரசித்து எங்கட கவிஞர் எழுதியிருக்கிறார். காசும் கேட்க மாட்டேன், பராமகன் தான் வாங்குறது காசு.
1: பஞ்சாமே
0: பராமகன் ஒரு நம்பிக்கை துறையும் செய்ய மாட்டேன். உதவியாளராக இருந்தவர் இவர். இவருக்கு தெரியாம ஒழிச்சு பாட்டு
1: எழுதினாசல்
0: இவருக்கு தெரியாம நாலஞ்சு பாட்டு களவா எழுதி கொடுத்துட்டார்.
1: எழுதியிருக்கிறார்
0: முத்துக்கள், அந்த பவளக்குடியிலே முத்துக்கள் என்ற அந்த பாட்டு கண் வாலி வாலி எழுதின பாட்டு அது. அவர் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதினவர், நல்ல பாட்டு. பொன்னிலை பூத்தது புது வானிலை என்ற பாடல் பஞ்சாரணா செல்லம் எழுதினவர். அத்தியாயம் கம்பர் தான், எல்லாருக்கும் கம்பர் தான். பட்டினத்தார் அவற்ற பாடல்கள் எல்லாம் எளிமையான தமிழ்ல இல்ல, எல்லாம் கஷ்டம். இளமை துறக்கவல்ல கொஞ்சம் வந்தாலும் கட்டிக்கொள்ள
1: நன்றியம்மா.
0: அவர் சௌத்ரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு இப்பொழுது பாடல் வரியை நான் திரும்ப ஒலிபரப்புகிறேன். அன்பு உறவுகளே, அருமையான பாடல்.

0: மாதிரி அங்கு ஒரு வழி ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்குவதற்கு திரு அவர்கள் காத்திருக்கின்றார். திருவுக்கும் வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலி விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட 60 பேர் வரும்.
6: 60 பேர் கண்டா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கரையக நேரம் சரியாக 6:05. இப்பொழுது முதல் 3 மணி நேரம் உங்களுடன் பயணிக்க நான் இருக்கிறேன். 6 மணி முதல் 7 மணி வரை எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம். அனைத்து நிகழ்ச்சிகளுடன் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, வழமை போல நான் எனது தெருவில் வரும் பாடல்கள் ஒளிபரப்பாகும் போது சில குறிப்புகளை தந்து சில குறிப்புகள் அல்லது சிறுகதை அப்படி தருவது வழமை. அதே போல வந்து நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கதை நான் உண்மையிலே இந்த கதை வந்து நான் அறையும் குத்தி காட்டுவதற்கோ சுட்டி காட்டுவதற்காகவோ சொல்லப்படுவதில்லை. எங்களது அனைவரது வாழ்க்கையிலேயுமே இந்த ஒவ்வொரு சிறு விடயங்கள் வந்து பின்னி பிடைந்து கிடக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதைத்தான் நான் கூறுவதற்காகத்தான் சொல்லுவதே தவிர பல விடயங்கள் எங்களுடன் இணைந்து பிணைந்து நடக்கின்றன. இது சொல்லுவது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு எஜமான ஒருத்தர் ஒரு நாயை வந்து ஒரு இடத்த போட்டுட்டு சாப்பாடையும் போட்டு விட்டுட்டு எலும்பு இறைச்சி எலும்பு எல்லாத்தையும் போட்டுட்டு போகும்போது சொல்லி போட்டு வர எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வரும் வரைக்கும், நான் காலை வரும் வரைக்கும் பகல் போயே காலையில் போயேக்குள்ள சொல்லிட்டு போகிறேன், நான் நாளை காலை வரும் வரைக்கும் நீ வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு சமத்தாயிரு, நீ ஒரு குழப்படியும் செய்யக்கூடாது, ஆனால் ஒன்று மட்டும் அந்த பூட்டின கதவு கிட்ட மட்டும் நீ போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த நாயும் அதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் நல்ல வடிவாக சாப்பிட்டு எலும்பொழெல்லாம் கடிச்சு கொண்டு சாப்பிட்டுப்பார். ஒரு 7-8 மணி போல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், பழத்தை காற்று அடிக்கும். அப்படி காற்று அடிக்கல அந்த பூட்டின கதவில் இருக்கிற அந்த பூட்டு ஆமை பூட்டு வந்து டங் டங் டங்னு அந்த கதவை அடிக்கும். கதவில் அடித்த உடனே தான் அந்த நாய்க்கு வந்து இந்த கதவுல வந்து இந்த ஓ எஜமான் சொல்லிட்டு தானே போனார், இந்த கதவுக்கு உதுக்குள்ள மட்டும் நீ போகாது என்று சொல்லிட்டு போனாரே, சரி ஒருக்கா போய் பார்ப்போமே என்று போய் என்ன செய்யும், அந்த இதுக்குள்ள என்ன தான் இருக்குன்னு அந்த வாயில இருந்த இறைச்சி எலும்பு கூடி அதை விழுத்திட்டு அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னா, அந்த கதவை வந்து அந்த நகங்களால் புராண்டி அடித்து முகத்தில் அடித்து எல்லாம் செய்து செய்து செய்து பார்க்கும். அப்போ அந்த நகமெல்லாம் உடைஞ்சுது, மண்டையால் அடித்து அடித்து வாயில் பல்லெல்லாம் உடைஞ்சுது. கடைசியிலேயும் ஒரு மாதிரி அந்த கதவு திறப்பட்டு போச்சுது. அந்த கதவு திறப்பட்டு உள்ளுக்கு போனால் அங்கே போனால் வந்து இருப்பது என்னென்னு சொல்லி சொன்னால், சிலந்தியும் தூசுகளும் மட்டும்தான் அங்கே இருக்குது, வேறு எதுவுமே அங்கே இருக்கல. அதுக்கு பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது. அடா இவ்வளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எஜமான் சொல்லி போட்டு போனாரே, நான் ஏன் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி. இதே போலதான் நாங்களும் சில நேரத்தில் வந்து சில எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள வந்து நாங்கள் அது எங்களுக்கு முதல் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு போகையக்குள்ள வந்து நாங்கள் யோசிக்கணும். இந்த எங்களோட மூளை வந்து ஒரு ஸ்பிரிங் மாதிரி, அது வந்து நாங்கள் வந்து எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணுங்கிற மனசு வந்து உந்தும், அந்த மூளை வந்து உந்தும். அதுன்ற அந்த ஸ்பிரிங்குக்கு நாங்கள் அடிமையாகாமல் நாங்கள் வந்து இது எங்களுக்கு தேவையா, இதால என்ன இது ஏதாவது பிரயோசனம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் யோசிக்காம கூடி சில விஷயங்களுக்குள்ள நாங்கள் மூக்க நுழைச்சி போட்டு தான் பிறகு நாங்கள் வருத்தப்படுவது என்னன்னு சொல்லி சொன்னால், அட தேவையில்லாமல் நாங்கள் இதுக்குள்ள தலையை விட்டுட்டோமே என்று சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டு அது ஆனால் அது வருத்தப்பட்டு பிரயோசனம் இல்லையேன்னு சொல்லி சொன்னால் அது காலம் கடந்து விடும். அதனால் வந்து நாங்கள் வந்து சில இனிமேலாவது நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் செய்யும்போது நாங்கள் யோசிக்கணும், இது இதனால் எங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அல்லது மற்றவர்களுக்கு இதை நாங்கள் செய்வதால் நன்மை இருக்கான்னு நாங்கள் யோசித்து செய்தால் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனது தெருவில் வரும் முதலாவது பாடல் இதோ கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:14. அடுத்ததாகவும் ஒரு சிறிய ஒரு கதையண்டே நான் சொல்லலாம். எப்படி என்று சொல்லிச்சேன்னா, இது வந்து பெற்றோர்களுக்குரிய ஒரு கதை. வந்து ஒரு ஒரு சர்க்கஸ், அதாவது சர்க்கஸ் ஒரு கம்பெனி வந்து 4 சிங்கக்குட்டிகளை வச்சு அந்த விளையாட்டு வேடிக்கை காட்டுவதற்காக, விளையாட்டு காட்டுவதற்காக அது வைத்திருந்தது. அப்படி வைத்திருக்கும் போது அந்த அவைக்கு வந்து காலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவைக்கு தேவையான இறைச்சிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அவை ஒன்றுமே செய்யுது, அவை அந்த விளையாடுறது விளையாடிப்பட்டு அவைக்கு அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவைக்கு வந்து இறைச்சி கொடுக்கப்படும் உணவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. திடீரென்று அந்த சக்கஸ் முதலாளிக்கு வந்து நட்டம் ஏற்பட்டு விட்டது. அப்போ நட்டம் ஏற்பட்டு விட்டோடனே அவர் என்னென்னு சொல் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், இது அந்த சிங்கத்தை கொண்டு போய் இனி வந்து நாங்கள் காட்டிலே விடுவோம் என்று சொல்லி அவை காட்டிலே விட்டுட்டார்கள். காட்டிலே விட்ட உடனே அவைக்கு வந்து காட்டிலே விடப்பட்ட போது அந்த சிங்கக்குட்டிகளுக்கு பசி எடுக்க தொடங்கி, அடுத்த நாள் காலையில் வந்து பசி எடுக்க தொடங்கி விட்டது. ஆனால் பசி எடுக்க தொடங்கினோடனே அந்த சிங்கக்குட்டி அதுக்கு வந்து தெரியலை, நாங்கள் வேட்டியாடித்தான் கஷ்டப்பட்டுத்தான் சாப்பாடு சாப்பிட வேணுமென்னு சொல்லி தெரியலை. அவர்கள் அந்த இறைச்சி வரும் இறைச்சி வருமென்னு சொல்லி அவங்க காத்து கொண்டு இருந்துச்சுதான். அந்த நேரம் பார்த்து அந்த காட்டு நாய்கள், அந்த காட்டில் உள்ள அந்த வெறி நாய்கள் வந்து குட்டிகள் குழந்தைகள் அந்த பெரிய நாய்களும் குட்டி நாய்களும் வந்து கொண்டிருந்தது. அதுகள் வந்து சரியான பசியோடு இருந்தது. ஆனால் அது அவை வந்து எப்பையும் வந்து வாழ்க்கையில் வந்து அந்த ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் போராடி கஷ்டப்பட்டு தான் அந்த உணவை வந்து தேடி சாப்பிடுவது. அப்போ இந்த சிங்கக்குட்டிகளை கண்ட உடனே இதுகளை அந்த அவைக்கு வந்து பசியில் வந்து சிங்கத்துக்கு மேலே போராடி அதை கடிக்கல, அந்த சிங்கத்துக்கு வந்து எதிர்க்கிற சக்தி இல்லாமல் போய்விட்டது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கை அவர்கள் வந்து போராடவில்லை. அவர்களுக்கு வந்து இருந்த இடத்துலையே சாப்பாடு கிடைச்சது, இருந்த இடத்துலையே எல்லாம் கிடைத்தது. அவர்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா விளையாடுறது விளையாடிட்டு வந்து சாப்பாடு கிடைச்சது. ஆனால் கடைசியில் அந்த வேட்ட நாய்கள் வந்து அதுன்ற கோர பசிக்கும் கோர இதுக்கும் வந்து வேட்டு நாய்களுக்கு பலியாகி விட்டது அந்த சிங்கம். அந்த சிங்கத்துக்கு வந்து பலம் இருந்தும் அதான் அந்த சிங்கம் வந்து அந்த இடத்துல வந்து தோத்து போய்விட்டது. அதற்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த அவை வந்து அந்த எல்லாத்தையும் சொகுசாக அனுபவித்து விட்டார்கள். இதே போலதான் சில பெற்றோர்கள் வந்து என்ன செய்வதென்று சொல்லி சொன்னால், சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த தங்க தட்டில் வச்சு ஏந்துவதென்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொல்லி இந்த எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கஷ்டத்தையும் தாங்கள் சுமப்பார்கள். அந்த பிள்ளைகள நோக விடாமல் வைத்திருப்பார்கள். பிள்ளைகளை கஷ்டப்படுத்த வேணும்னு நான் சொல்லவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கும் வந்து சில சில கஷ்டங்கள் சில சில துன்பங்கள் புரிய வேணும். அவர்கள் அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் துன்பப்பட்டு கொஞ்சமாவது உலகத்தை புரிந்து நடந்தால் தான் அவர்கள் வந்து நாங்கள் இல்லாத காலத்திலேயும் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததாக இருந்தால் அவர்களை வந்து இந்த அவர்கள் வந்து அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளுவார்கள், எதிர்நோக்கி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவார்கள். நாங்கள் வந்து பூட்டி பூட்டி பூட்டி பொத்தி பொத்தி அவர்கள் கேட்டதை எல்லாம் கேட்டு வளர்ந்து அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை கூடி தாங்க முடியாத சக்தி வந்து தாங்க முடியாதவர்களால் இப்போ வந்து அந்த இளம் பிள்ளைகளின் அந்த துர்மரணத்துக்கும் பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து அதுக்கு காரணமாக இருக்கிறார்கள். என்னென்னா அவர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை தாங்குகிற சக்தி இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டி கொடுக்கணும். அவைகளுக்கு வந்து அந்த ஆகலம் சொப்டாக நாங்கள் வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் அவர்களையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இது எப்படி கிடைத்தது எப்படி கிடைக்கும் நீங்கள் எப்படி ஒரு கஷ்டம் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் ஒரு தோல்வி வந்தால் அந்த தோல்வியிலே தோல்வி தான் அடுத்த வெற்றிக்கு அடிப்படை என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு உணர வைக்கணும் என்று சொல்லி அதுதான் இந்த கதை கூறுகிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எனவு தெரிவில் வரும் ஒரு பாடலை பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:23. அடுத்ததாக ஒரு சிறு மதுவு வீட்டுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் தர இருக்கிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி எல்லோர் வீட்டிலேயும் உப்பு இருக்கும். அந்த உப்புன்றது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு லட்சுமிகரமான ஒரு பொருள் தான் உப்பு. வீட்டிலே நாங்கள் வந்து எப்பயுமே வந்து உப்பை வந்து குறைவடைய செய்யக்கூடாது. அந்த உப்பு வந்து குறைவில்லாமல் எப்பயுமே இருக்க வேணும். நாங்கள் மாதத்தில் வந்து முதல் நாள் வந்து நீங்கள் வந்து உப்பை வந்து வேண்டுவதை ஒரு வழமையாக வந்து கொண்டு வந்தீர்களாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து அந்த மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். மற்றது வந்து அந்த நாங்கள் வந்து உப்பு பாத்திரம் வந்து எப்போதும் வந்து அந்த நீங்கள் நிறை இருக்கணும். அந்த உப்பு பாத்திரத்துக்குள்ள ஒரு அடியில் வந்து நீங்கள் ₹1 நாணயமோ ஒரு ஈரோ நாணயமோ அதையும் வைத்து ஒரு வசம்பு, மற்றது வந்து ஒரு கருவாப்பட்டை, இதெல்லாம் வந்து அடியில் வந்து மற்றவர்களிட கண்ணுக்கு தெரியாதபடி வைத்துவிட்டு நீங்கள் அதன் மேலே உப்பை வந்து நிறைத்து வைத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து சமையல் அறையில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பஞ்சம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து யாருக்கும் பஞ்சம் இல்லை, ஆனால் வந்து சமையல் அறைக்கு சமையலுக்கு தேவையான உணவுகளில் வந்து எப்பையும் வந்து நாங்கள் எங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் அந்த வீடு வந்து நாங்கள் துடைப்ப தானே நீரினால் துடைக்கிறது வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து உப்பு போட்ட நீரினால் வந்து நாங்கள் துடைத்து கொண்டு வருவதை நாங்கள் அதையும் வளமையாக்கி கொண்டு வர வேண்டும். அதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அந்த உப்பு வந்து ஒரு மகாலட்சுமியின் அம்பம் ஒரு அம்சம் வந்து. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டிட்டு வந்து நீங்கள் உங்கள்ட பீரோ அது அலுமாரியில் நீங்கள் வச்சிங்களேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இந்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை தரும். மற்றது வந்து நாங்கள் வந்து இந்த உப்பை வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் சாமி தட்டில் எப்பயும் வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு இருந்த சாமி தட்டில் வந்து நெல் உப்பு பருப்பு அரிசி மற்றது வந்து அந்த இது வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த உப்புக்கு மேலே ஒரு ஈரோ நாணயத்தையோ அல்லது 50 சென்டி நாணயத்தையோ ஏதாவது ஒரு நாணயத்தையோ அதில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து அதில் வந்து நீங்கள் அதை வைத்து வணங்கி விட்டுட்டு இப்போ இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து உங்கள்கிட்ட பர்ஸில் வச்சுட்டு புதுசாக ஒரு வெள்ளி நாணயத்தை அந்த உப்பு மேலே வைப்பதால் வந்து உங்களுக்கு வந்து பணப்புழக்கத்துக்கு வந்து குறைவில்லாமல் இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திர இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:31. அடுத்ததாக நான் தரும் குறிப்பு என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆலயத்துக்கு சென்று விட்டு இப்போ நாங்கள் கூடுதலாக வந்து எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆலயங்களுக்காவது நாங்கள் சென்று விட்டு நாங்கள் நேரே வந்து இங்கன்னா வீட்டுக்கு தான் நாங்கள் செல்ல வேணும். இடையில் வந்து நாங்கள் வந்து இன்னொரு வெற்ற வீட்டுக்கு போவதோ அல்லது நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இதாண்ட ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தை நாங்கள் வழிபாடு செய்து விட்டு முடிந்தால் நேரடியாக வீட்டுக்கு வந்து விட்டு தான் நாங்கள் பிறகு திரும்ப இங்கன்னா ஒரு தண்ணியை குடிச்சிட்டோ அல்லது நாங்கள் ஏதாவது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இளப்பாறை விட்டு நாங்கள் வந்து திரும்பவும் வந்து நாங்கள் அடுத்த அலுவல்களை பார்ப்பதற்கு செல்லவில்லாம். ஏன்னு சொல்லிச்சுனா, நாங்கள் ஆலயத்தில் இருந்து வரும்போது ஆலயத்தில் இருந்து எங்களிடம் இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு விதமான ஒரு ஒரு சக்தி ஒரு இது ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஆண்ட வேண்டிய ஒரு அருட்கடாட்சியம் கிடைக்கும். அதை வந்து நாங்கள் வீட்டை வந்து அதில் அந்த பொருட்களை நாங்கள் வைக்கும்போது அதனுடன் எங்களுடன் சேர்ந்து அந்த ஆலயத்தில் உள்ள அந்த அருட்கடாட்சமும் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர வேணும். மற்றது வந்து நாங்கள் கோயிலில் இருந்து எங்களுக்கு தருகிற பொருட்களை வந்து ஆலயங்களில் எங்களுக்கு தருகின்ற பொருட்களை வந்து நாங்கள் வந்து பிறருக்கு அதை கொடுக்கக்கூடாது. அது வந்து எங்களுக்கு தரப்பட்ட பொருள், அதை நாங்கள் கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்திலேருந்து ஒன்றை வேண்டி கொண்டு வந்து இன்னொரு பேருக்கு கொடுக்குறது வேறு விஷயம். ஆனால் ஆலயத்தில் இருந்து பிரசாதமாக எங்களுக்கு தரப்பட்ட பொருட்களை வந்து நாங்கள் இன்னொரு பேருக்கு கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு தரப்பட்டது வந்து அது எங்களுக்குரியது தான், அதை நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலே தான் நாங்கள் வைத்திருக்கணுமே தவிர அதை வந்து நாங்கள் இன்னொரு பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அப்படி நாங்கள் அதை வந்து அந்த கொடுத்தா வந்து எங்களுக்கு வர கிடைக்க வேண்டிய அந்த அருட்கடாட்சம் வந்து இன்னொரு பேருக்கு அதை கொடுக்குற வைக்கே நாங்கள் போய் சேர்ந்து விடும். அந்த நாங்கள் அதுக்கு அது என்னென்று நாங்கள் என்னென்னு சொல்லுவதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கடவுளால் அந்த பொருட்களில் தான் எங்களை கடவுளுடைய ஒரு கருணை எங்களை கடவுளுடைய எங்களுக்கு அருள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் வேணாம்னு தூக்கி எறிவது போலே ஆகிவிடும். அதால் வந்து நாங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து எங்களோட குடும்பத்தினருக்கே அந்த இதுகளை வந்து கொடுக்க வேணும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து அந்த தேசிக்காயோ பூவோ பழமோ ஏதாவது கிடைத்தால் அதை கொண்டு வந்து நாங்கள் எங்களோட பூஜை அறையில் வைத்து விட்டு நாங்கள் வந்து அதை வழிபட அதுக்கு பிறகுதான் நாங்கள் அதை எடுக்கணும். ஆனால் நாங்கள் அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதை நாங்கள் வந்து யாருமே நாங்கள் கவனத்திலேயே எடுக்கிறதில்ல. அதிகமானோர் கோயிலுக்கு ஆலயங்களுக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது தான் தானம் செய்வார்கள். ஒரு நாளும் அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகும் போது தான், எந்த ஆலயமாக இருந்தால் நாங்கள் ஏதாவது தானம் செய்யணும்னு நினைத்தால் ஒரு அது இது கொடுக்கணும்னு நினைத்தால் நாங்கள் ஆலயத்துக்கு போகும் முன், நாங்கள் ஆலயத்துக்குள் நுழையும் முன் தான் நாங்கள் எங்கள் கையால் வந்து நாங்கள் தானங்களை செய்யணும். ஆலயத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது நாங்கள் தானம் செய்யக்கூடாது. அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எங்கண்ட அந்த எங்கள்கிட்ட ஆண்டவன்ட்ட கிடைச்ச அருட்கடாட்சத்தை நாங்கள் திருப்பி அதை கொடுப்பது போல தான் இருக்கும். அந்த தானமாக கொடுக்கும்போது அந்த தானத்தோடு வந்து அந்த அருளும் போய் போகுது. அப்போ நாங்கள் தானத்தை கொடுத்து போட்டு நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு மன நிம்மதி அது கிடைக்கும். ஆனால் ஆலயத்தில் வந்து கிடைக்கிற விபூதி சந்தனம் குங்குமத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்கலாம். நான் சொல்லுவது என்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த தேங்காய் எலுமிச்சம்பழம் மற்றது பூ அப்படியான பொருட்களை நாங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த விபூதி சந்தனம் குங்குமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:40 ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு வருவோம்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ? இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவில் சில திரைசைப்படால் பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:41. அடுத்ததாகவும் ஒரு சிறிய ஆன்மீக குறிப்பு தான். எப்படி ஒன்று சொல்லி சொன்னால், அதிகமானவர்கள் இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே வந்து காலையில் விளக்கேற்றுவதை விட மாலையில் விளக்கேற்று வருவார்கள் தான் அதிகம். என்னடா காலமேல் காலையிலே வந்து எல்லோரும் அவசரமாக போவார்கள். 1 நிமிடத்தில் சாமியை கும்பிட்டு விட்டு விபூதி அணிந்து விட்டு போய்விடுவார்கள். மாலையில் வந்து எல்லோரும் வந்து நாங்கள் வந்து அதிகமானவர் மாலையிலே விளக்கேற்றுவோம். ஆனால் இந்த விளக்கேற்றியதுக்கு பிறகு நாங்கள் தப்பித்தவரைக்கூடிய சில தவறுகளை நாங்கள் செய்யக்கூடாது. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த மாலையில் வந்து அந்த விளக்கு ஏற்றுற நேரத்தில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் வந்து கதவை பூட்டி விட்டுட்டு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இருந்தால் மாலை நேரத்தில் ஜன்னலை சரி சாடையாகவாது திறந்து வைத்து விட்டு நாங்கள் போகணும். என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வீடை வந்து பூட்டி கொண்டு இருப்பது வந்து அவ்வளோ நல்லதே இல்லை. மற்றது வந்து நாங்கள் வந்து எப்பயும் வந்து வீட்டிலே விளக்கேட்டினா இங்கே வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள் மட்டும் அந்த விளக்கு ஏற்றி நாங்கள் ஒரு தேவாரத்தை பாடியோ அல்லது மனதாரிப்போ மெழுகுதிரியாக இருந்தாலும் நாங்கள் நீங்கள் வந்து நாங்கள் கதை கிறிஸ்தவர்கள் வந்து மாதாவுக்கு முன்னாலேயோ ஜேசுநாதருக்கு முன்னாலேயோ மெழுகுதிரியை ஏற்றி விட்டு அவரை வணங்கி விட்டு நாங்கள் எப்பயும் வந்து அணைப்பதை வந்து நாங்கள் முக்கியமாக மனதிலே எண்ண வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அதால் வந்து நிறைய விபத்துக்களும் ஏற்படும். அடுத்தது வந்து நாங்கள் விளக்கி ஏற்றி விட்டு விளக்கி அணைக்காமல் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அடுத்தது வந்து நாங்கள் அந்த விளக்கு வைத்ததுக்கு பிறகு வந்து அந்த வீட்டிலே யாரேன் வந்து தூங்கி கொண்டு இருந்தால் கூட அவர்களை எழுப்பி விடுவோம். அவர் யாராவது வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும் போது நாங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது. அது வந்து கூடாது. ஒரு நாளும் விளக்கு ஏற்றும் போது எல்லோருமே வந்து அந்த தூங்காமல் இருக்கணும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றி வடித்து போட்டு தலை விளக்கை ஏற்றினதுக்கு பிறகுதான் பேந்து போய் முகம் கழுவதோ அல்லது குளிக்கிறதோ அல்லது தலை எழுக்கிறதோ அல்லது ஏதாவது விளக்கை ஏற்றி விட்டுட்டு இப்படி நாங்கள் யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறதோ வந்து விளக்கு ஏற்றி அந்த மாலை நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு நேரம். அந்த மாலை நேரத்தில் வந்து அது வந்து அந்த பிரம மூர்த்தம் மாதிரி அந்த மாலை நேரம் வந்து விஷ்ணு மூர்த்தம். அந்த விஷ்ணு மூர்த்தத்தில் வந்து நாங்கள் வந்து எவ்வளவு தான் மனதில் துன்பம் இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் எங்களை வந்து நாங்கள் வந்து மாட்டி ஒரு விளக்கேற்றி ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இருப்பது வந்து வீட்டுக்கு வந்து நல்ல மங்களகரமாக இருக்கும். விளக்கி அணைத்து விட்டு பிறகு அந்த சமையல் வேலைகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:49. ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு வருவோம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 4 3 4 5 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவர்.

0: சுதனின் யாழ் களஞ்சியம் தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் களஞ்சியம் பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை நிறைவு செய்வதற்காக வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ அந்த பாடல்.

0: இந்த ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். இவ்வளவு நேரமும் திரை இசைப்பாடல்களுடன் என்னுடன் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும் முன் ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு வருவோம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்பன்ஸ்டட் கிராஸ் 3028 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
3: 07-8-9-58-58. தமிழ் ஒளி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி.
4: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கையில புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: உனக்கு நானோ சரித்திரமே முடி.
7: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி
8: அண்ணே,
4: அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியுக நேரம் சரியாக 7:07. தொடர்ந்து வர இருப்பது

0: இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறேன். பலதரப்பட்ட கேள்விகளை உங்களுக்காக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையிலே வந்து நான் முதல் வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வியை வந்து உங்களிடம் வானலை தவள விடுகிறேன். அதற்கான விடையை கண்டுபிடித்து வந்து சரியான பதிலை கூறும்படி கேட்டுக்கொண்டு நான் கேட்கிறேன். என்னென்னு சொல்லிட்டு முதலாவது கேள்வி வந்து மிகவும் இலகுவான கேள்வி. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்? அந்த வகையிலே முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியக நேரம் சரியாக 7:09. அந்த வகையிலே முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஆசிரியர் யார்?
1: விளம்பினாகனர்.
0: அதுதான் சரி. நான் என்ன அடுத்தது வந்து நான் ஒரு அந்த பெரிய கேள்வி ஒன்றை கேட்டு விட்டு மற்ற கேள்விக்கு நாங்கள் போவோம். உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த நேரம் நடைபெற்ற போர் எது? நாங்க என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னா, உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த நேரம் நடைபெற்ற போர் எது? அது எவ்வளவு நேரம் நீடித்தது? விளங்குதா கேள்வி? விளங்குதா? ஓகே, அவை அப்படியே அவர் இருக்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து நான் அந்த சிறிய கேள்விகளை கேட்குறேன். ஓகே, முதல் வந்து நான் கேட்குறேன் என்னென்னா, இது வந்து நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நான் முதல் வந்து நான் ஒரு 2-3 விதமாக எடுத்து கொண்டிருக்கேன். ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுக்கு நான் வந்து இதில் வந்து நீங்கள் பேன பேப்பர் கையில் வச்சுருக்கீங்களா?
1: ஓகே,
0: நான் வந்து உங்களுக்கு ஒரு 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்கள் தருவேன். அந்த எழுத்துல வந்து நீங்கள் ஒரு எழுத்தை நீக்கி போட்டு நீங்கள் ஒரு அந்த அதுல ஒரு மறைந்திருக்கிற ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப நான் வந்து முதலாவது வந்து சொல்றேன். அதுக்கு வர டானா, உம்மன்னா வானா, வங்கிக்கு வர வானா, காசுக்கு வர காவன்னா, சானா சட்டம் வர சானா, அம்மாக்கு வர ஆனா. இதுல வந்து நீங்க ஒரு எழுத்து எடுத்து
1: போட்டு
0: அவகாசம். ஓகே, அடுத்தது வந்து நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் வந்து இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேக்குறேன், சரியா? இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, கம்பளம். இந்த கம்பளத்துல இருந்து நீங்க வந்து என்ன சொல்லு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இந்த இதுக்குல இருந்து போர் செய்யும் இடத்தை கண்டுபிடிக்கணும். போர் செய்யும் இடம் கம்பளத்துல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: கம்பளம்
0: போர் செய்யும் இடம். இதுல நின்று போராடினார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப யோசிச்சுட்டு வாரீங்களோ?
1: அந்த மிக குறுகிய இது நடந்ததே எந்த இடம் என்று கேக்குறீங்களா?
0: எந்த இடம் வரலாற்றிலே மிக குறைந்த நேரம் நடைபெற்ற போர் எது? என்ன போர் என்றுதான் நான் கேக்குறேன். இத்தினியாம் ஆண்டு நடந்த இந்த போர், அது அந்த போர் வந்து இவ்வளவு நேரம் நீடித்தது, இதைத்தான் நான் கேக்குறேன். ஓகே, அப்ப நீங்க ஓ அதுதான், அது இத்தினியாம் ஆண்டு நடைபெற்றது
1: 1896.
0: எவ்வளவு நேரத்துல முடிவுக்கு வந்தது?
1: அது 38 நிமிஷத்துல இருந்து 45 நிமிடம்.
0: ஓகே, அப்ப நான் அந்த கல்வி இதுதான் சரியான விட. அடுத்த கல்வியை கேக்குறேன். பழங்காலத்தில் ரோமானியம் பேரரசால் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டு நாணயத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் என்ன? அதாவது வந்து நான் சுருக்கமாக கேட்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால், ரோமானிய பேரரசில் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட நாணயத்துக்கு பதிலாகப்பட்ட ஒரு நாணயத்துக்காக இதை இதைத்தான் பயன்படுத்தினார்களாம். இதை கொடுத்து தான் பொருட்களை வாங்கினார்களாம். அந்த சிவப்பு தங்கம் என்னென்று கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. இந்த கம்பளத்தில் இருந்து நீங்கள் போர் செய்யும் இடத்தையும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலையக நேரம் சரியாக 7:13. அந்த வகையிலேயே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஓம், நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீங்களா? பிரித்தானியாக்கும் சான்சிபாரிற்கும் இடம்பெற்ற போர் தான் இது. வந்து வெறும் 38 நிமிடங்கள் இந்த போர் வந்து முடிவடைஞ்சதாம். சொல்லுங்க. குங்குமப்பூ வந்து பெருமதி கூடியது, ஒரு கிராம் குங்குமப்பூ தயாரிப்பதற்கு எத்தனையோ 1000 பூக்கள் இருந்து தானே அது ஒரு கிராம் பூவே அந்த இது தயாரிக்கிறதுக்காக எடுக்கிறது. சரியான விலை கூடினது அந்த குங்குமப்பூ தயாரிக்கிறது. இது அந்த இதை வந்து நாணயத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது. அப்படி ஒன்றும் இல்லை. சரி பாப்பா, நான் ஒரு கொஞ்சம் பேருந்து உதவி செய்கிறேன் பாபா. நான் சொல்லுற எழுத்து வந்து சவுக்கை. சானா ஊன கென கையனா சவுக்கை.
1: ஊனாவா?
0: ஊனா சவுக்கை. இதுக்கெல்லாம் ஊனா என்னன்னு சொல்ற வானாவில வர ஊனா. வானாவில வர ஊனா. அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லு வந்து என்னன்னு சொல்ல, கரும்பில் இருந்து வரும் எச்சம்
1: சக்கை.
0: சக்கை. அப்ப நான் அடுத்ததா வந்து இன்னொரு, நீங்க கையில பேன வச்சுக்கிறீங்களா? அப்ப நீங்க நான் சொல்ற எழுத்து எழுதுங்க. இதுல இருந்து ஒரு எழுத்தை நீக்கி போட்டு நீங்க ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பாம்பு இல்லன்னா உம்மன்னா, பூவுக்கு வர பூ என்ன, திருப்பி உம்மன்னா, மற்றது காணா, காணாண்ட கத்திக்கு வர காணா, பானா பட்டம்பார பானா. இதுல ஒரு சொல்ல எடுத்து போட்டு நீங்க ஒரு சொல்ல கண்டுபிடிங்க. ஒரு எழுத்து நீக்கிட்டு ஒரு சொல்ல கண்டுபிடிங்க. ஆறு எழுத்து இருக்குது, நீங்க ஒரு எழுத்து எடுத்துட்டு அஞ்சு எழுத்துல ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாரீங்களா?
1: பம்பு
0: சொல்லுங்க. சொல்லுங்க பாபம்.
1: பம்பூகள்.
0: இல்ல இல்ல இல்ல. ஒரு பேரழிவு, பேரழிவு கொண்டு வரும்
1: பூ.
0: சொல்லுங்க. இப்ப உலகத்துல பரவலாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்குது. பல பல இடங்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்குது. பூகம்பம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் அடுத்த கேள்வியை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அந்த சிவப்பு தங்கம் என்றா என்னன்னு கண்டுபிடித்து கொண்டு வாங்க.
1: அப்ப நீங்க பானா வந்தனீங்களா? இல்ல
0: இல்ல, கானா தான் தந்தேன் நான்.
1: கத்திக்கு
0: வர காணாண்டா
1: சொன்ன
0: சொல்லவில்லை, சொல்லலையா? பானா கலந்து சிறப்பிப்பதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பார், அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜெயா நடேசன், நலமா இருக்கிறீங்களா? ஓ பான், அவ அந்த பானாவைத்தான் பானாவன்னு நினைச்சிட்டா. ஓ நீங்க ஓகே, நீங்க அப்ப இதுக்கு கண்டுபிடிச்சீங்களா? பழங்காலத்தில் ரோமனிய பேரரசால் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டு நம்ம நாணயத்துக்கு பதிலாக பொருட்களை வேண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் எதண்டு? நான் சொல்ல உணவுப் பொருள் என்று தான் சொன்னேன் நானே. உணவுப் பொருள் எதண்டு? உணவு இல்லை இல்லை இல்லை இல்லை, வெங்காயம் இல்லை, குங்குமப்பூப்புலாய் இல்லை இல்லை. நான் சொல்றேன் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டதாம். ஆனா சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட கட்டாயம் சிவப்பு சிவப்பாகத்தான் இருக்கணும் நீங்க நினைக்க கூடாது. பழங்காலத்தில் ரோமானிய பேரரசால் ரோமானியக்காரரால. ஓ சரி, அப்ப அதை நீங்க தேடிக்கொண்டு வாங்கோ, அது இருக்கட்டும். நான் நீங்க பேனை வச்சிருக்கிறீங்க தானே? சரி, நான் வந்து உங்களுக்கு தார் அழுத்தி இருக்கோம். எழுதுங்க. பூவென்னா, பூவுக்கு வர பூவென்னா, வானத்துக்கு வர வாவென்னா, மின்னலுக்கு வர மீனா, தங்கைக்கு வர தானா, என்னென்னு சொல்றது, பூனா பூனாண்டா என்ன, புனிதத்துக்கு வர பூனா, அதே வர புனிதத்துக்கு வர நீனா. சரியா? இந்தலாம் தான் புனித பூமி. ஓகே, அது நான் அந்த புனிதன்றதை சொல்லி விட்டுட்டேன். சரி, அடுத்தது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், கோடைக்காலம். சரியா? கோடைக்காலம்னு ஒரு சொல்லுத்தாரன். அந்த சொல்லுக்குள்ள இருந்து விசேட நாட்களில் இந்துக்களால் போடப்படுவது, இதில் எந்த ஒரு சொல்லே நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும். கோலம். ஓகே, இன்னும் ஒரு கேள்வி, பொன்னிறம அந்த சொல்லில இருந்து கல்லணை உள்ள ஆறு, கல்லணை உள்ள ஆறு, கல்லணை கல்லணை கல்லணை பொன்னி. ஓகே, அப்ப நீங்க எனக்கு வந்து இந்த பழங்கால அந்த சிவப்பு தங்கம் என்னன்றதை கண்டுபிடித்துக் கொண்டு வர போறீங்க. ஓ, ரொமானியர் காலத்தில் ரொமானிய பேரரசால வந்து அந்த நாணயம் வருவதற்கு முன்பாக, நாணய புழக்கம் வருவதற்கு முன்பாக இதை கொடுத்து தான் உணவு பொருட்களை வாங்கினார்கள். ஒரு அதாவது சாப்பிட்ற சாமான் சாப்பிடுவது தான், சாப்பிடுவதுன்னு சொன்னால் உணவுக்கு நாங்கள் சாப்பிடுவதற்கு அதை சேர்ப்போம். அதுவும் ஒரு உணவு பொருள், அதை தனியாக சாப்பிட முடியாது, ஆனால் அதுவும் ஒரு உணவு பொருள் தான், சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். நான் இதுக்கு மிஞ்சி சொன்னால் வேண்ட, நான் விடியே சொல்லலாம். இது இல்லை, நீங்கள் அப்படி கேள்விப்பட்டீங்களா? திராட்சை ரசத்தை கொடுத்து இது அல்ல, அது இல்லை. நீங்கள் தேடிக்கொண்டு வாருங்க. இல்லை, நீங்கள் இப்போ கணக்கு தர மறுமொழி சொல்லிட்டீங்க, தேடிக்கொண்டு வாங்க. ஓகே, நன்றி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி, நலமாக இருக்கிறீங்களா?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன் திரு.
0: நாங்களும் நன்றி, நன்றி, நலமா இருக்கிறேன், நன்றி.
2: முதல் குங்குமப்பூ வந்தது, பிறகு செம்பு கொண்டு வருது. செம்பு
0: அதுவும் இல்ல,
2: அப்ப மற்றது கண்டுபிடிக்க,
0: ஓகே கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கலாம்,
2: சரி கண்டுபிடிக்கலாம், பிடிப்பமா,
0: கண்டுபிடிக்கணும். நான் நான் வந்து இப்ப நீங்க பேனை வச்சிருக்கீங்களா கையில?
2: நான்
0: நீங்க எழுதுங்க. பொருளுக்கு வர இல்லன்னா, கிடங்குக்கு வர கீனா, மானா, மருவுக்கு வான தூணா, மருவு தூணா, அடுத்தது மீனா, மீனான்னு சொல்லி
2: சொன்னா
0: என்றது வந்து கானா, கானாண்டா கடகத்துக்கு வர கானா, ஏதாவது ஒரு சொல்லி எடுங்க. அடுத்தது வந்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க சொல்லுவீங்களோ சொல்லுறீங்களோ தெரியாது, ஆனா இத இதுக்கு சொல்லாட்டி நான் இதை அப்படியே விட்டுட்டு நான் வேற கேள்விக்கு போறேன். என்ன இத வந்து யாரும் வாங்க விரும்ப மாட்டார்களா? சரியா? இந்த பொருளை வந்து யாரும் வாங்க விரும்ப மாட்டார்கள். வாங்கியவர்கள் தனக்கண்டு யூஸ் பண்ணவும் மாட்டினோம், அதை தனக்காக வாங்கினால் அதை தனக்காகவும் பாவிக்க மாட்டார்கள். சரியோ? அதை யூஸ் பண்றவனுக்கு வந்து அது தெரிய
2: மாட்டுது.
0: விடுகதை என்றே இது ஒரு பொருள். இந்த பொருளை வந்து யாரும் வாங்க விரும்ப மாட்டினாம், வாங்கினவன் அதை தனக்காக யூஸ் பண்ண மாட்டான், யூஸ் பண்ணினவனுக்கு தெரியாது இது தனக்கு யூஸ் பண்ணப்பட்டதுன்றது தெரியாது, தனக்கு அதை உபயோகிக்கப்பட்டதுன்றது தெரியாது. சரி, அது வந்து அதை யோசிப்போம். சரி, அப்ப நான் வந்து அடுத்ததா வந்து உங்கள்ட்ட அந்த சின்ன கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு தார சொல்லு வந்து பூச்செண்டு. இதுக்குள்ள வந்து சமைப்பதற்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது, சமைப்பதற்கு தேவையான ஒரு பொருள்,
2: பூடு.
0: பூடு அதை விட பூண்டு என்று சொல்லலாமல்ல வடிவா?
2: பூண்டு, மற்றது
0: வந்து தொல்கா. உங்களுக்கு டெலிபோன் வேற தனிப்பாட்டவா? தொல்காப்பியம், தொல்காப்பியம், தொல்காப்பியத்துக்கு இல்ல எனக்கு
2: இப்ப சும்மா இப்படி கேள்வி தாங்க, நான் போய் தொல்காப்பியம் அதெல்லாம் கேள்வியா தாங்க போய் பார்த்தோன்னு
0: தேடிக்கொண்டு வாங்க. நீங்க அந்த சிவப்பு தங்கத்தை தேடிக்கொண்டு வாங்க.
2: என்ன இது, ரெண்டு கேள்வி தானே கேட்டீங்க, இன்னும் ஒன்று கேட்கவே இல்ல.
0: அதைத்தான் நான் கேக்குறேன், தொல்காப்பியத்துக்குள்ள நீங்கள் வெயிலுக்கு அணியும் ஒரு, வெயிலுக்கு அணியும், வெயில் காலத்துல அணியும் பொருள் இருக்குது,
2: அதை
0: அதைத்தான் சொல்ல வர.
2: ஓகே,
0: நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி, தமிழோ கலிய கலியக நேரம் சரியாக 7:26. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அன்பான திரு ஆர்வ கோளாறுலாம் வந்து லைன்ல நிக்கிறேன். நன்றி.
0: நான் இல்ல, பிரச்சனை இல்ல, உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் வேலை செய்யுது.
3: அடிக்கவே நீங்க எடுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு
0: வர இல்லையே எனக்கு வெளிச்சம் வருது, நீங்க அடிக்க வர இல்ல.
3: என்னன்னு
0: சொல்றது, வடகத்துக்கு வர வானா, கானா கத்திக்கு வர கானா, அந்த வானாக்கு வர இவ்வண்ணா, செவ்வகம் கட்டிக்காரி. கண்டிக்காரு உண்மையாத அது உங்களுக்கு அந்த இந்த இது வந்து இது இது அடுத்தது வந்து நான் கேட்கிறேன் வந்து பாமாலை இந்த பாமாலைகளை இருந்து நீங்கள் எனக்கு மூன்று சொற்களை கண்டுபிடிச்சு தாங்க. ஓகே அதுவும் சரி. அப்ப இன்னும் இப்ப அதுல ஒரு கல்வி இதுல ஒரு கல்வி இன்னும் ஒரு கல்வி உங்களுக்கு கேட்கலாம் சரியா? மூணாவில தொடங்கும் இந்த நான் இனி கேட்க போற கேள்வி ஒவ்வொருத்தையும் மூணாவில தொடங்கும் ஒரு சொற்றொடர் முடிந்தது என்பதை குறிக்கும் சொல்லு. ஒரு சொற்றொடர் முடிந்தது என்பதை குறிக்கும் சொல்லு. முடிவு என்றதை விட நாங்கள் வந்து ஒரு சொற்றொடர் முடிஞ்சது என்று சொல்லி சொன்னா இல்ல நாங்கள் அந்த ஒரு திரு என்ன சொல்வது நாங்கள் ஒரு சொற்றொடரை முடித்தமெண்டா இதை வைப்போம். ஒரு வசனத்தை எழுதி கொண்டு போகிறீர்களே நாங்கள் இதை வைப்போம். முற்றுப்புள்ளி. ஓகே மூன்று எல்லா கல்விக்கும் சரியான விட கண்டுபிடித்து சொல்லிவிட்டீர்கள். நன்றி மனு சந்திப்புகளுவா. நன்றி வணக்கம். சொல்லுங்க. இல்ல அதுக்கும் இல்ல இல்ல இல்ல இது இதுக்கும் வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கப்படுறது தான் கிட்டத்தட்ட நிலக்கரி அப்படியான ஒரு பொருள் தான். ஆனா நிலக்கரி இல்லை. இது வந்து நான் இப்ப இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னொரு நாள் தொடர்புல வைபர்ல இருக்கிற அவ பெரும்பாலும் இந்த விடையே சொல்லுவான்னு நினைக்கிறேன். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலையக நேரம் சரியாக 7:29. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் நீங்க எனக்கு என்ன பேர்? தேவியண்டன். ஓகே ஓகே வந்து உடனே வர இல்லை இப்ப வந்துட்டது. ஓகே ஓகே ஓகே. இல்ல அது இல்ல நீங்க இப்ப எல்லாரும் கஷ்டப்படுறபடியா நான் அதை சொல்லுறேன். பழங்காலத்தில் ரோம் இல்ல மிளகு இல்ல பழங்க நான் நினைச்ச நீங்க கண்டுபிடிப்பீங்களோ இல்ல நீங்கள் திருப்பி வடிவா அடிச்சு பாருங்க. பழங்காலத்தில் ரோமானிய பேரரசால் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டு நாணயத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட உணவு பொருள் அது என்னவாக இருந்தால் உப்பு. ரோமானிய சிப்பாய்களுக்கு சம்பளமாக உப்பே வழங்கப்பட்டது. அந்த சலரி என்ற வார்த்தையிலிருந்து தான் செல் அந்த வார்த்தை சலரியிலிருந்து அந்த லத்தீன் சொல் சால் சால் எஸ்ஏஎல் என்ற லத்தீன் சொல்லு உப்பு என்ற சொல்லிலிருந்தே வந்ததாம். முந்தி வந்து சம்பளத்துக்கு பதிலாக ரோமானியருக்கு உப்புத்தனம் வழங்கப்பட்டதாம் சிப்பாய்களுக்கு. அந்த சலரி என்ற சொல்லே அந்த சால் என்ற அந்த லத்தீன் சொல்லிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. என்னடா இது வந்து கன நேரமாக போய்கொண்டிருக்கிறபடியே நான் இந்த விடையை வந்து நிறைவு ஒழுங்கு முறையாத்தான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதால இப்ப கொஞ்சம் அடுத்த நம்பர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப உங்க இவரே கேள்வி கேட்டவன் அடுத்த சைபர் ஒன்றுக்கு வரேன். அப்ப நீங்க ஓகே ஓகே நான் கேக்குறேன். உலக பேர் உலக புகழ் பெற்ற மோனோலிசா ஓவியத்தை வரைந்த லியோனார்டோ டாவின்சி இருந்த விசித்திரமான திறமை என்ன? இப்ப அந்த அவருக்கு லியோனார்டோ டாவின்சிக்கு இருந்த விசித்திரமான திறமை என்ன? அவருக்கு ஒரு விசித்திரமான ஒரு திறமை இருக்குதாம். அந்த திறமை என்ன? ஓ ஓ அதை அப்ப தேடிக்கொண்டு வாரீங்களோ. ஓகே நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலியாக நேரம் சரியாக 7:32. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்
0: தேவி. அப்படியே ஒரு ஒரு வட்டத்திலே அப்படியே சுத்தி எடுத்துக்கொண்டு வரேன் அந்த ஒழுங்கு முறையில. ஓகே
4: நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்?
4: நானும் நிலைமை இருக்கிறேன். நான் மாறிக்கொண்டு வந்துட்டேன். அந்த முருகன் பிசுனையும் சொல்றேன். சிவப்பு தங்கம் வந்து
0: இப்ப சொல்லும்
4: போது அண்மை கனகோ ஒரு வருஷமா இருக்கும். தில்லாட்டியில் தான் அரைஞ்சு கொண்டோம் அந்த உப்பு சம்பளத்துக்கு பதிலா. ஆமா நீங்க உப்பு
0: கொடுத்ததை முதலே சொல்லப்பட்டபடியே நீங்க கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு. உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்த லியோனார்டோ டாவின்சிக்கு டாவின்சி வந்து அவருக்கு இருந்த விசித்திரமான திறமை என்ன?
4: நாற்குறிப்புகளை பண்டைய நுரையீரலை ஆராய வேண்டும் என்று உலக அந்த ஆராய்ச்சிகளை
0: கண்டுபிடிப்பது. இவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திறமை அவர்கிட்ட இருந்ததாம். அந்த திறமை என்னன்னு பாப்போம். ஓகே, நான் வந்து இப்ப அடுத்ததை வந்து நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இது வந்து மூணாவிலதான் தொடங்கும், மூணா வரிசையில தொடங்கும், மூணாவிலேயே தொடங்கும். புத்தகத்தின் ஆரம்ப பக்கத்தில் இருக்கும் அறிமுக உரை. புத்தகத்தின் ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தகத்துல
4: முன்னுரை
0: முன்னுரை. இன்னும் ஒரு கேள்வி, தலப்பாகை. தலப்பாகைய மூணா வரிசையில தலப்பாகையை சொல்வது.
4: தலைய மூடி போடுறது
0: என்னோட சொல்றதுல பாரதியார அப்படி சொல்றது முண்டாசு. ஓகே, இப்ப நான் உங்கள்ட்ட மூன்று கேள்வி கேட்டுட்டேன். நீங்க வந்து எனக்கு வந்து இந்த லியோனார்டோ டாவின்சி இந்த திறமைய கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலியோக நேரம். சரியாக 7:35 அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
5: என்ன
0: தெரியும் இல்ல, வாங்க மாட்டினா என்ன யாரும் வாங்க மாட்டினா வாங்கினவைக்கு ஜூஸ் பண்ண தெரியா, ஜூஸ் பண்ண மாட்டினா ஜூஸ் பண்ணினவனுக்கு தெரியாது. தான் தனக்குத்தான் அது ஜூஸ் பண்ணப்பட்டதுண்டு. நான் அண்டை கொண்டுல பாத்தேன், டக்கண்டதை குறிச்சு வச்சு நான் இந்த கேள்விய கேட்கணும்.
5: அவர் ஒரு விஞ்ஞானி பொறியியலாளர், மதுர உடற்கூறிய நிபுணர்.
0: அதெல்லாம் அவரோ, ஆனா அதை விட ஒருவரும் செய்யாத ஒரு திறமை அவரிடம் இருக்குது. ஒருவராலும் முடியாத ஒரு திறமை உண்டு அவர்கிட்ட இருக்கு. இதுவரை யாரும் அப்படி செய்தது இல்லை.
5: அந்த வெளிச்சத்தை கையாள்.
0: அதை விட இன்னும் ஒரு திறமை இருக்குது அவருக்கு, அதை பாப்போம். சரி, அப்ப நான் இனி வந்து உங்களுக்கு வந்து மூணாவில ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதுகாப்பிற்காக தனது உடம்பின் முட்களை பயன்படுத்தும் விலங்கு.
5: முள்ளுப்பன்றி.
0: நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, பாப்போம். யார் சொல்லின மட்டும் பாப்போம்.
5: நீங்க
0: சொல்ல மாட்டீங்க, நானும் மூணா வரிசையில அதையும்
5: சொல்லிட்டேன்.
0: சொல்ல மாட்டீங்க மூணா வரிசை. நான் சொல்றேன் என்னன்னு சொன்னீங்க, இந்த நவதானியங்கள் எல்லாம் இருக்குது தானே, நவதானியங்களை மண் சட்டியில முளைக்க விட்டு அதை ஆற்றிலே விடும் முறைக்கு என்ன பெயர்? நவதானியங்களை முளைக்க விட்டுட்டு மண் சட்டியில முளைக்க விட்டுட்டு அதை ஆற்றில விடுகிறதா, அதுக்கு ஒரு அது ஒரு அப்படி ஒரு நேர்த்தி மாதிரி ஒரு அது ஒரு அது அப்படி செய்யற வியாக்கள், அதுக்கு என்ன பெயர்?
5: சொன்னீங்கன்னா
0: பத்து கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். அதுக்குதான் நான் சொன்னேன், அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க சொல்ல மாட்டீங்களே. சரி, அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு கேக்குறேன். தந்தை வழி சொத்து
5: முதிசம்
0: முதிசம். ஓகே, இன்னும் ஒரு கல்வி. மூன்று தெருக்கள் கூடுமிடம் விளையாடு. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் தேவி அண்ணன், சொல்லுங்க. இன்னொரு கேள்வி
6: கேக்குறேன்.
0: வந்து ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் ஒரே நேரத்தில் ஒரு கையால் எழுதி கொண்டு மறு கையால் ஓவியம் வரையும் ஆற்றல் படைத்தவரா. ஒரு கை எழுதுமாம், ஒரு கை வந்து ஓவியம் வரையுமாம். நாங்க ஒரு கையால் எழுதி கொண்டே நாங்கள் மற்ற பார்க்க முடியாம இருப்போம். மற்றது வந்து நீங்க வந்து இன்னொரு கேள்வி கேட்கட்டா உங்கள்ட்ட, பெரிய கேள்வி. என்னது, உலகிலே உலகத்துல வந்து நாணய முறைய முதல் முதலில் அறிமுகப்படுத்திய பண்டைய நாடு எது? எத்தனையா நூற்றாண்டு
6: நாணய முறை
0: நாணயத்தை அறிமுகப்படுத்தினது இந்த நாடு? அது இப்ப வந்து அதுக்கு வேற பெயர். இந்த நூற்றாண்டு அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இது நீங்கள் ஈஸியாக வர வெலும் சுகமாக சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால், இதில் வந்து இதில் நான் டென்ட் சொல்லித்தாரன். இது நல்ல ஈஸியான வரைதல் என்ற ஒரு சொல்லு, சித்தி என்ற ஒரு சொல்லு, சரியா? ரெண்டு சொல்லித்தாரன். இதுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்தை கண்டுபிடிக்கணும். நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. வரைதல் ஒரு சொல்லுத்தாரன், வரைதல் சித்தி சொல்லி ஒரு சொல்லுத்தாரன். இதுக்குள்ள இருந்து நீங்க ஒரு மாதத்தை கண்டுபிடிக்கணும்.
6: சித்திரை.
0: ஓகே, அப்ப நீங்கள் இந்த இது அந்த நாணயத்தை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தின நாட
6: கண்டுபிடிக்கணும். என்ன
0: முதல் முதல் நாணயத்தை அறிமுகப்படுத்தினது?
6: அந்த லிடியான்ற இடம்.
0: ஓ, அதுதான். அது வந்து இந்தியா துருக்கியின் ஒரு பகுதியா?
6: ஒரு ஓ, துருக்கின்ற ஒரு பகுதியில இந்த லிடியா ராஜ்யத்தின் உலகின் முதல் நாணயங்கள் தயாரிக்கப்பட்டதாம்.
0: அடுத்தது வந்து கேள்வி வந்து, எகிப்திய பிரமிட்டுகளை பாதுகாப்பதாக நம்பப்படும் மனித தலை மற்றும் சிங்கம் கொண்ட உடல் கொண்ட பிரமாண்ட சிலை எது? அதாவது வந்து எகிப்திய பிரமிட்டுகளில் காணப்படுகின்ற பிரமாணமான சிலைக்கு என்ன பெயர்?
6: ரெண்டு
0: நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஏதாவது கேள்விக்கு?
7: அந்த மோனாலிசாட அந்த கண்டுபிடிச்சேன். ஒரு கையால ஹீரோ வேறாம், ஒரு கையால
0: இது செய்வாராம். ஓகே, சரி. அப்ப
7: நான் இந்த இப்ப நீங்க ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டீங்க? அது
0: அந்த அந்த எகிப்துல வந்து எகிப்துல வந்து பிரமிட்டுக்கு தானே பெயர் போனது. அந்த பிரமிட்டுகளை பாதுகாக்குது. இப்ப அந்த நாங்கள் இப்ப சொல்லுவோம் தானே, இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வம் வந்து ஒவ்வொன்றா பாதுகாக்குதுன்னு சொல்லுவோம் தானே நாங்கள் சொல்லிக்கல. அப்ப அந்த எகிப்தியர்கள் நம்புறார்களாம் என்னன்னு சொல்லிச்சுனா, இந்த பிரமிட்டுகளை பாதுகாக்கப்படுகிறது ஒரு மனித தலை மற்றும் சிங்க உடல் கொண்ட பிரமாண்டமான ஒரு சிலை தானே அதை பாதுகாக்குது. அந்த சிலைக்கு என்ன பெயர் என்றுதான் நான் கேட்கிறேன்.
7: உங்களுக்கு
0: சொல்றேன், நான் ஒரு நான் டெண்ட் சொல்லி தரேன். ஒன்று மிரட்டல்,
7: மிரட்டல் ஓகே,
0: கடாய்,
7: கடாய்,
0: இதுல இருந்து ஒரு ஒரு ஒரு இனிப்பு கண்டுபிடிங்க.
7: மிட்டாய்,
0: மிட்டாய், கருமை,
7: கருமை,
0: நேற்று,
7: நேற்று,
0: ஓ இதுல ஒரு இந்த இதுல ஒரு தலைவர் ஒரு ஆள் இருக்கிறார் இதுக்குள்ள,
7: நேரு,
0: நேரு. மற்றது வந்து நான் வந்து இதுல வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த இது என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். கட்டிடத்துக்கு, ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு, அந்த என்ன சொல்றது, அந்த அத்திவாரம் போடுறதுக்கு ஒரு ஒரு கிடங்கு மாதிரி கிண்டுவினம் தானே அத்திவாரம் போடுறதுக்கு, அதுக்கே என்ன பெயர்? கட்டிடத்துக்கு அடித்தள பள்ளம், அது அடித்தளம்ன்றதுக்கு அந்த பள்ளத்துக்கு என்ன பெயர்? காணாவில தொடங்கும், சரி அது உங்களுக்கு தெரியலடா யோசிங்க. காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். காதணி, காதணி,
7: காதணி,
0: காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். காதணி நல்ல சுகமான சொல்லு. காதணி என்ன? தோடு, தோட, இன்னொரு
7: தோட்டத்துக்கு காவண்ணாவில,
0: காணாவில, காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். அடுத்ததாக கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திரு.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீங்களா? பழந்தமிழர்கள் போருக்கு செல்லும் போது சூடும் பூக்களில் வெட்டியை

0: அஞ்சலுத்து காகித கப்பலை இப்படி சொல்வது, அது என்ன பெயர்? அடியில் கூர்முனை கொண்ட காகித கப்பல், அதற்கு என்ன பெயர்? ஓகே, அப்ப இன்னொன்று சொல்றேன். தண்டை காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். தண்டை அணிகலன் தண்டை
1: என்னத்துல தொடங்கி என்னத்துல முடியும்?
0: மூன்று எழுத்து சொல்லு. காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும்.
1: காணாவில தொடங்கி இல்லன்னாவில,
0: அப்ப காணாவும் இல்லன்னாவும் தொடங்க தெரிஞ்சிட்டது. இந்த ஒரு எழுத்து தான் தெரியல.
1: என்னது அது?
0: பழைய ஆடை காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். பருத்தி விளையக்கூடிய பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். கரிசல், கரிசல். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து நான் இப்ப என்ன இப்ப என்ன அப்போது இந்த கேள்வி ஒன்று கேக்குறேன். உலக வரலாற்றிலே முதன் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கிய நாடு எது? எந்த ஆண்டு?
1: அது நியூசிலாந்து.
0: நியூசிலாந்து எந்த ஆண்டு?
1: ஆண்டு தெரியல. நியூசிலாந்து.
0: சரி, 1893
1: சரியா.
0: ஓ, மற்றது வந்து பழங்கால எகிப்தியர்கள் தங்களது அரசர்களான பார்வோன்களை அடக்கம் செய்யும் போது சடலத்துடன் சேர்த்து ஒரு புதைத்து கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் எது? அதாவது வந்து நான் சுகமாக கேட்கிறேன், வந்து எகிப்தியர்கள் வந்து அரசர்களை அடக்கம் செய்யும் போது அவன் அதோடு சேர்ந்து ஒரு உணவையும் சேர்த்து புதைத்தார்களாம். அந்த உணவு தேன். ஓகே, நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பெறாததுக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். 09 வந்திருப்பவர், நீங்கள் இணைப்பிலே நிற்கிறீர்கள். வணக்கம். ஓகே, உங்களது தொடர்பை இணை துண்டித்து விட்டு அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி, நலம் தானே?
2: சரி,
0: நானும் நலம். என்னதான் இப்ப இதை கண்டு
2: கஷ்டமா இருக்க? என்ன இந்த இப்ப உலகத்துல முதல் வந்துட்டு லோகம் தோன்றியது நாடன்னு
0: கேட்டீங்க. என்ன கேட்டு? நான்
2: முதல் முதல் உலகத்திலேயே முதல் அறிமுகப்படுத்திய நாடம்.
0: அந்த நாணயத்துக்கு வேற இல்ல இன்னுமே. மனிதர்கள் இந்த உலக உலக புகழ் பெற்ற சீன பெருஞ்சுவர் எதற்காக கட்டப்பட்டது? அந்த சீன பெருஞ்சுவர் இருக்குது தானே, அது வந்து எதற்காக கட்டப்பட்டது? ஏன் அதை கட்டினார்கள் என்று கேட்கிறேன். சரி, அதை நீங்க யோசிங்க. நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா. இப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டு சொல்லு தாரன், அதை நீங்க சுகமா கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிப்பீங்க. இமை, முதலாவது சொல்லி இமை. ஓ, நீங்க இல்ல, நீங்க எழுதினாலும் சரி, மனதுல வச்சிருந்தாலும் சரி. இமை வறுவல், முதலாவது சொல்லு இமை, ரெண்டாவது சொல்லு வறுவல். இதுல வந்து நீங்க வந்து செல்வத்துக்கு எதிர் சொல்லு கண்டுபிடிக்கணும். செல்வம், செல்வத்துக்கு எதிர் சொல்லு.
2: மறுமை
0: செல்வத்துக்கு எதிர்.
2: செல்வம்
0: நீங்க இப்ப சொன்னது சரி, சொன்னது வடிவா சொல்லுங்க. சொன்னது சரி, மானா இல்ல, வானா
2: வருவல, வானா.
0: செல்வம் செல்வந்தர்கள் இருப்பவர்கள் மற்ற செல்வம் என்றால் இமை வறுவல். நீங்க இப்ப சொன்னீங்க.

0: வறுமை வறுமை
1: மற்றது
0: வந்து பாதுகாப்பு முதலாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு காய். இதுல இருந்து ஒரு நாடை கண்டுபிடிக்கணும். அது இங்கிலீஷ், ஒரு நாடு இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் இதா சொல்லுவோம்.
1: காய் காய் காய்
0: காய் காய் பைத்தங்கா பாவக்காய் அந்த மாதிரி காய் காய். இதை வந்து நாங்கள் எழுதேக்கல இப்படி எழுதுவோம். இது இது இப்படியும் எழுதுறது சொல்லிக்கல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இங்கிலீஷ்ல சொல்லிக்கல வேற மாதிரி சொல்லுவோம். சரி, அப்ப நீங்க அதை ஜோசிங்க. இது வந்து நான் அடுத்த
1: கேள்வி,
0: துபாய் துபாய். ஓகே, அப்ப சரி, நீங்க இப்ப மூன்று கேள்வி உங்கள்ட்ட கேட்டுட்டேன். நீங்க இப்ப எனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது, உலக புகழ் பெற்ற சீன பெருஞ்சுவர் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது?
1: கட்டப்பட்டது.
0: ஓ, அந்த சீன பெருஞ்சுவரை ஏன் கட்டினார்கள் என்று கேக்குறேன்.
1: அது போயிட்டு வரேன்.
0: ஓகே, போயிட்டு வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பதனா, என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க நீங்கள்? சரியான ஆள் என்ன அக்கா கதைக்க நீங்க அடிக்கிறீங்க டெலிபோன் அங்க.
2: இல்ல இல்ல, நானும் அதை அங்கால நின்றுட்டேன். விளங்கிட்டு வச்சுட்டேன். என்னடா இப்ப கனா நேரமா அடிச்சு கொண்டே இருக்கிற இந்த நவதானியங்கள், முளைப்பாரி திருவிழா, அந்த ஆடிப்பெருக்கு நேரம்,
0: முளைப்பாரி ஆடிப்பெருக்கோட
2: லிடியா கண்டுபிடிச்சேன், பீக்கிங்ஸ் கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த அடியம் நூறு இதுக்கும் அதை தானி அல்லது தோணி என்று சொல்லுவினம்.
0: என்னத்துக்கு?
2: அடியும் கூர் முனையும் கொண்ட காயிர கப்பல்.
0: அதுக்கு அதுக்கு வந்து என்ன சொல்றீங்க நீங்க?
2: தானி அல்லது தோணி என்று.
0: இல்ல இல்ல, அது நீங்கள் அந்த அதுக்கு நான் சும்மா ஒரு உதவி செய்கிறேன். அந்த கூர் முனை என்றேக்கல அதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாப்பா. கூர் முனை என்னத்துல இருக்கும்?
2: பென்சில்
0: உலோகமா என்னத்துல இருக்கும்? கூரா. நாங்கள் வீட்டில் எல்லாம் வச்சு பாவிப்போம். எல்லா வீட்டிலயும் இருக்கு. நீங்க சமைப்பதுக்கு எல்லாம் தண்ணுவோம்.
2: கத்தி கத்தி.
0: அப்ப கத்தி கப்பல் என்றதுதான் அதுக்கு பெயர்.
2: கத்தி கப்பல் போட்டிருக்கு. தானிய அல்லது தோணி
0: என்று அடியில் கூர் அடி அடியில வந்து கூர்மணி நினைக்கிறேன். அந்த அடியில வந்து அந்த வால் போல அப்படி இருக்கும் போல அந்த அந்த
2: இருக்கும்
0: அந்த அடியில வந்து வால் போல இருக்கும் அந்த அது அதை வந்து சொல்றதான் கத்தி கப்பல். அந்த கத்தி மாதிரி இருக்கிறபடியா. ஓ, அப்ப இந்த தண்டைக்கு கண்டுபிடிச்ச நீங்களே தண்டைக்கு.
2: மறுபெயர்
0: காணாவில தொடங்கி இல்லன்னாவில முடியும். சரி, அப்ப அவரை விடுவோம். நீங்கள் அவரை
2: மற்றது இந்த சீன பெருஞ்சுவர் கட்டினதான் இந்த எதிரிகளின் படையெடுப்புகள்ல இருந்து சீனாவை பாதுகாக்கிறதுக்கும் நாடோடி பழங்குடியினர் அந்த வராம இருக்கிறதுக்கு.
0: அடுத்த கேள்வி வந்து உலகிலே மிக பழமையான ஒலிம்பிக் சின்னமான ஒலிம்பிக் சுடர், அதாவது அந்த ஒலிம்பிக் சுடர் வந்து முதல் முதலில் எந்த நாட்டின் சூரிய ஒளிய பயன்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது? முதல்ல உண்மையில வந்து அந்த ஒலிம்பிக் சின்ன ஒலிம்பிக் சுடர் வந்து சூரிய ஒளி மூலம் தானம் சூரிய ஒளிய பயன்படுத்தி தானம் ஏற்றினதாம் அந்த ஒலிம்பிக் சுடர். அது எந்த நாட்டு சூரிய ஒளிய பயன்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது? முதல் முதலா வந்து எந்த நாட்டின் சூரிய ஒளிய பயன்படுத்தி ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது?
2: அங்க இருந்துதான் இதை கொண்டு வந்தது.
0: அங்க இருந்தா கொண்டு வரப்பட்டது அந்த ஒலிம்பிக்
2: சுடர். பெயரை நாட்டின் பெயரை மறந்து போனே.
0: அதுக்குதான் மறக்காம இருக்கு. நாங்க கொண்டு வரது
2: கொண்டு அந்த ஒலிம்பிக் இது முதல் எங்க விளக்கேற்றினாடா நாடா ஒரு நாடு முதல் முதல் இது ஆஸ்திரியா
0: அச்சுஜோ
2: கூட பாடமா இருந்த ஒலிம்பிக் நடக்கேங்க
0: சியாமலா அந்த தண்டைக்கு சரியான பதில் கடல் அண்டு போட்டுட்டா கடல் தான் அந்த தண்டைக்கு சரியான பதில் அது சரி கலல் காணல் ஆனா இல்லைன்னா இப்ப நான் அப்ப இப்ப நீங்க வந்து இதுக்கு இப்ப நான் இதுக்கு கேட்டதுக்கு அந்த அந்த உலோக என்ன ஒலிம்பிக் சுடர் வந்து அதாவது அது இருக்கட்டும் உங்கள்ட்ட ஒரு ரெண்டு சின்ன கேள்வி கேட்கறேன்னா நேரங்கள் போய் கொண்டிருக்கிறபடியா சாக்கு இந்த ரெண்டு கேள்விக்கும் கடைசியில் அடுத்து வந்து மூன்றாவது மூன்று சுழி நீனா வரும் மூன்று சுழி நீனா இப்ப நான் கேட்கிற ரெண்டு கேள்விக்கும் அதே மாதிரி தோட்டு மூக்கு தோடு மூக்குத்தி இவ வந்து கலராம இருப்பது இருக்கிறதுக்கு கலராம இருக்கிறதுக்கு போடுவது சுரமானி சுரை மாதிரி சுரைக்கு தோட்டு சுரை மூக்குத்தி சுரையே என்னன்னு சொல்றது
2: மூன்று
0: வருது தீனாவில தொடங்குது சரி அதையும் சொல்லித்தரேன் தீனாவில தீனா தீனா தீனா
2: தீனா
0: ஓ தீனாவில தொடங்குது தித்திப்புக்கு வர தீனா பேரோட சேர்த்து சொல்லுங்க மூக்குத்தி இந்த சுரிய
2: என்னன்னு
0: சொல்றீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
3: வணக்கம் திரு
0: அழைச்சு போனீங்களா ஒண்ணுமே செய்ய
3: பெருஞ்சிலரும் அது கட்டப்பட்டது அந்த பனிகளை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டை பாதுகாக்கிறதுக்கும்
0: உண்பவர்களையும் சொல்லலாம் உண்பவைகளையும் சொல்லலாம் அவையே சொல்ல நீள முடியும் அவை எப்படி சொல்றது விலங்குகளை இப்ப இறைச்சி வகைகளை இப்ப இதை சொல்றது ஆடு மாடை சொல்றது வந்து அவை வந்து தனிய வந்து இலகுலையே தனி சாப்பிடுறவை தாவர உண்ணி என்று சொல்றது இல்ல இல்ல நான் விலங்குகளை தான் கேக்குறேன் உங்களுக்கு
3: விலங்குகளை
0: இறைச்சிகளை இப்ப இதை வந்து தாவர உண்ணி என்று சொல்லுவான் அப்ப இறைச்சிகளை என்னென்ன இறைச்சி உண்ணும் புலி சிங்கம் அதை என்னன்னு சொல்றது மாமிசம் தாவர உண்ணி அது ஆடு மாடு அதுகளை சொல்றது இப்ப சிங்கம் புலி அதுகளை எப்படி சொல்றது இறைச்சி சாப்பிடுறது அந்த விலங்குகளை வீட்டி அடி சாப்பிடுற மிருகங்களை உண்ணிதான் முடியும் அது
3: மற்றது
0: வந்து அடுத்தது இதுவும் வந்து நீல தான் முடியும். இந்த ஒன்னும் ஒரு கேள்வி, ஒரு நேர் நிக்கிறார், அந்த நேரோட இந்த நிகழ்ச்சியை முடிவு. ஆலயங்கள் காணப்படும் நீர்நிலை, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம், அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம்.
3: நன்றி,
0: வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக்
4: கொள்கிறேன்.
0: வணக்கம். அப்ப நான் உங்களுக்கு நான் சுகமான சொல்ல நான் வச்சிருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு
4: கூப்பிட கூட நான் வணக்கம் பார்க்கணும். உங்களுக்கு அது சத்தம் வந்த வரைய நெஞ்சு பாடி போட்டீங்க.
0: எனக்கு வேற இல்ல, சத்தம் வேற இல்ல.
4: அது சத்தம் வரைய இல்ல. நீங்க சொல்லி பண்ணி
0: சொல்லு ஒன்றுமே இல்ல. சரி, அப்ப நான் அவருக்கா நாங்க திருப்பி இப்படியே நில்லுங்க. நான் திருப்பி அடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து
4: செய்வோம்.
0: இப்படியே நின்றுங்க, நான் பாரு. இதுவரை நேரமும் இடம்பெற்றது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கற்றுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன், குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது

0: கவிதை பாடும் நேரம். இப்பொழுது முதல் பிரதான செய்தி அறிக்கை தொடங்கும் வரை இடம்பெறப்போவது கவிதை பாடும் நேரம். நீங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சொல்த்த கவிதைகள் என்று உங்களது பலவிதமான கவிதைகளை தருவதை கேட்டு ரசிப்பதற்காகவும் ஒலிபரப்பு செய்வதற்காகவும் நான் இங்கு காத்திருக்கிறேன். கலியாக நேரம் சரியாக 8:07. கவிதை பாடும் கவிஞர்களையும் கவிதாயினிகளையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அந்த வகையிலே முதலாவதாக தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ஜெயமலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்க?
0: நன்றி, நானும் நலமாகவே இருக்கிறேன்.
1: நலத்துடன் நான் வந்து திறமை கவிதையை கொண்டு வரணும்.
0: ஓகே, தாருங்கள் உங்களது கவிதையை.
1: முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறமை இருந்தால் முன்னேற்றிற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். மூடி கிடக்கும் திறமைக்கு முயற்சிதான் திறவுகோல். சோம்பலை தூக்கி எறிந்துவிட்டு சொந்தமாய் எழுந்து வர வேண்டும். விதைக்குள் இருக்கும் வீச்சம் போல நமக்குள் இருக்கும் திறமை நம்பிக்கை நீரை ஊற்றிவிட வேண்டும். நாளும் அதை வளர்த்திட வேண்டும். உண்மையான திறமை உழைப்பில் மட்டும் திகழும். அதுவே நமக்கான வெற்றியை வழிகாட்டி வியர்வை சிந்தி தேடினால் வானவும் நமது வசமாகும். பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். திறமை என்பது நம்முடன் மறைந்திருக்கும் பொக்கிஷம். அதை உழைப்பால் வெளிப்படுத்தினால் வெற்றி நிச்சயம். மூடி வைத்தால் முணங்கிவிடும். மூச்சு விட்டு முயன்றால் வெடித்துவிடும். திறமை என்பது விதை போன்றது. தன்னம்பிக்கை ஊற்றினால் மதம் போன்றது. பார்வைக்கு சிறிதாக தெரியும், பயன்படுத்தினால் உலகை வெல்லும். உழைப்பு என்ற உடன் சேர்த்தால் உயர்ந்த லட்சியம் கையில் சேரும். திறமை வெளிக்கொண்டு வந்தால் அதை அறிந்து செயல்பட்டால் ஒவ்வொரு நாளும் படைப்பாளிகளே. திறமை வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். பாராட்டு தானாக நம்மை தேடி வரும். திறமையை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. தயங்கினால் சரித்திரம் படைக்க முடியாது. எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் காத்திருக்க கூடாது. திறமையை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மால் பேச முடியாத இடத்தில் நம் திறமையை காட்டிவிட வேண்டும். நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும். திறமைகள் உள்ளே வைத்து பூட்டாமல் திறமையை முன் கொண்டு வரும்போது வாழ்க்கையில் வசந்தமாகும். நம் திறமையின் முயற்சியின் நம்பிக்கையும் தான் காலம் பூராவும் வாழ வைக்கும். நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி. உண்மைதான் நேயர்களே, இந்த உலகத்திலே வந்து பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான திறமை வந்து ஒளிந்துதான் இருக்குது. சிலருக்கு அது சமையல்ல இருக்கலாம், சிலருக்கு இசையில இருக்கலாம், சிலருக்கு பேச்சிலே இருக்கலாம், சிலருக்கு ஓவியத்திலே இருக்கலாம். ஆனா விதை மண்ணுக்குள்ளே இருக்கும் வரை மரமாக முடியாது. அதே போலதான் எங்களோட திறமையும் வந்து அதை அடையாளம் கண்டுபிடித்து உழைப்பால் உரம் போட்டு வளர்க்கும் போதுதான் அந்த அதை வந்து உலக அறியும் சாதனையாக மாறுகிறது. இன்னைக்கு வந்து புங்கையூர் தான் ராஜா தந்த கவிதைக்காக ஒரு கவிதை. சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்து போல உனக்குள் உறங்குகிறது ஒரு கலை. சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்து போல உனக்குள்ளும் உறங்குது ஒரு கலை. முயற்சி என்ன மொழி கொண்டு செதுக்கினால் நீயும் கூட ஒரு பிரமாண்டமான சிலைதான். அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு உன் சிறகுகளை சுருக்கிக் கொள்ளாதே. அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு உன் சிறகுகளை சுருக்கிக் கொள்ளாதே. மண்ணில் விதைத்த ஒவ்வொரு விதையும் ஒரே நாளில் மரமாக மாறுவதில்லை. தோல்விகள் உன்னை துரத்தினாலும் திறமையை கைவிட துணியாதே. கற்கள் சிதறும் பாதையிலும் உன் கலைச்சுவடை பதித்து நட. முயற்சியும் உழைப்பும் இணையும் இடத்தில் வானமும் உனக்கு வசப்படும். உன் திறமைக்கு நீ கொடுக்கும் அங்கீகாரமே நாளை இந்த உலகத்தின் அடையாளமாகும். நன்றி புங்கையூர் ராஜா, உங்களது கவிதைக்கும் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் திரு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியாங்க நேரம் சரியாக 8:12 நிமிடங்கள். இதோ புங்கையூர் ராஜாவுக்கான ஒரு பாடல்.

0: ஒளிட்டியாட்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். கலியங்க நேரம் சரியாக 8:15 நிமிடங்கள். அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம்
1: குணநாய் பசுவதி.
0: வணக்கம். நலம்தானே?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் சூடான பானம் அருந்தினீங்களா, குளிர் பானம் அருந்தினீர்களா?
0: நாம் வந்த உடனே ராஜான சூடான பானம் தந்தவர். அப்ப அதை குடித்து விட்டு பேருந்து கொண்டு வந்த குளிர் பானத்தை குடித்து
1: குளிர்பானம்
0: விடியவே என்ன செய்யறது, ஜூஸ கரைச்சு டீப் ஃப்ரிட்ஜ்ல போட்டு விடுவேன். அப்ப அது ஐஸ் கட்டியா போயிடும். அப்ப வரையில நல்ல கணக்கா வந்து இங்க வர நல்ல கணக்கா இருக்கும்.
1: கணக்கா இருக்கும். கணக்க விட்டுட்டு பிற வடத்துல செய்யும். நன்றி. எனது கவிதை வந்து வசந்த ருது.
0: என்னது?
1: வசந்த ருது.
0: வசந்த ருது.
1: ஓ
0: சொல்லுங்க.
1: மன்மதனும் வசந்தனும் இணைந்து சமைத்த பொழுது அம்சங்கள் களி நடம் புதிய அரவிந்தங்கள் தலை பூட்டு சிரிக்க. மன்மதனும் வசந்தனும் இணைந்து சமைத்த பொழுது அம்சங்கள் களி நடம் புரிய அரவிந்தங்கள் தலை பூத்து சிரிக்க. ரோஜாக்களின் பூ குவிப்பாலும் முதல் வண்டுகளின் இன்னிசையாலும் நறுமணம் அள்ளி வரும் நீலோத்பலங்களின் மனத்தாலும். ரோஜாக்களின் பூ குவிப்பாலும் முதல் வண்டுகளின் இன்னிசையாலும் நறுமணம் அள்ளி வரும் நீலோத்பலங்களின் மனத்தாலும். பூங்குயில்களின் நாதத்தாலும் தேன் சிந்தும் பூங்காக்கள் செம்பட்டு துகிலணிந்த மணப்பெண்களாக அணிவகுத்து. பூங்குயில்களின் நாதத்தாலும் தேன் சிந்தும் பூங்காக்கள் செம்பட்டு துகில் அணிந்த மணப்பெண்களாக அணிவகுத்து. உடல் பூத்த தளிர்களும் மாம்பூக்களும் மடல் விரித்து காதல் உணர்வை தூண்டி சிருங்கார ரசம் பொங்கி பெருகி மருங்கு எங்கும் எழில் பூத்தது. உடல் பூத்த தளிர்களும் மாம்பூக்களும் மடல் விரித்து காதல் உணர்வை தூண்டி சிருங்கார ரசம் பொங்கி பெருகி மருங்கு எங்கும் மழில் பூத்தது. நன்றி.
0: நன்றி. உண்மைத்தான் நேயர்களே, குளிர்காலத்தின் மௌனம் கலைந்து மரங்கள் எல்லாம் புதிய தளிர்களை ஆடையாக உடுத்தி பூமி முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்படும் அழகிய காலம்தான் இந்த வசந்த ருது காலம், உலர்வேணி காலம். அந்த அந்த குயிலின் காணமும் தென்றலின் மெல்லிய தீண்டலின் நம் மனசை வந்து உண்மையில வந்து ஒரு கரு ஒரு விதமான ஒரு ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு போதைக்கு அடிமையாக்குற மாதிரி இருக்கும். மனங்கள் மனித மனங்கள காதலையும் நம்பிக்கையையும் புது பூரிப்பையும் விதைக்கும் இந்த வசந்த காலத்தை கொண்டாடும் கவிதை தந்த அவர்களுக்கு நான் தரும் கவிதை. பனிசிந்திய இரவுகள் மெல்ல விலக பூமிக்கு வந்தது இளவேனில் பருவம். மகிழ்ச்சியின் முகவரியாய் மரங்கள் எல்லாம் பச்சை தளிர்களில் புது வண்ணம். பனிசிந்திய இரவுகள் மெல்ல விலக பூமிக்கு வந்தது இளவேனில் பருவம். மகிழ்ச்சியின் முகவரியாய் மரங்கள் எல்லாம் பச்சை தளிர்களில் புது வண்ணம். பூத்து குலுங்கும் மலர்களின் நறுமணம் காற்றோடு கலந்து கவிதை பாடும். பூத்து குலுங்கும் மலர்களின் நறுமணம் காற்றோடு கலந்து கவிதை பாடும். கிளைகளில் அமர்ந்த குயில்கள் கூவும் இயற்கையின் மடியில் இசையாய் மாறும். வாடிய மனங்களில் நம்பிக்கையை விதைத்து வாழ்க்கையின் புது பக்கத்தையே திறக்கும். காதலின் பூக்கள் மெல்ல நெஞ்சில் பூக்க வசந்த ருதுவின் தென்றலாய் வீசும். வருடத்தின் அழகிய தருணம் இது, புது விடியலின் மெல்லிய தொடக்கம் இது, நெஞ்சில் வண்ணங்கள் தெளித்து செல்லும். இயற்கையின் வரமே இந்த வசந்த ருது, அதுவும் இப்போது போய்கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த காலம் தொடரப்போகிறது. இப்ப மெல்ல மெல்லமாக அந்த இலையுதிர் காலம் ஆரம்பித்து விட்டது. உங்களது கவிதைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:20 நிமிடம். அந்த வகையில் பசுபதி குணநாயிக்காக ஒரு சில வரிகள் இந்த பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:23. அந்த வகையிலே வைபர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜெயா நடேசன், நலமா இருக்கிறீங்க தானே? நன்றி நன்றி. என் உங்களது கவிதையை தாருங்கள். ஓகே, நீங்க தாருங்கள் இந்த கவிதையை.
1: நாம் கடவுளை நம்புகிறோம், அவரே அன்பு என்கிறோம். இறைவனையும் விலகை தந்தவர், இயற்கை வளங்களை ஒன்றளித்தவர். நாம் உமது வாழ்க்கை நம்பினோம், யுத்தங்கள் தவித்துக் கொள்ள முடியவில்லை. சமாதானம் நம்பினோம், நாம் உலகம் இதிலிருந்து நம்பவில்லை. வெள்ளப்பெருக்கு மழையால் அழிவோம், பால மக்களின் மலையுடன் அதிசயம்.
0: ஓ, நன்றி நன்றி. உங்களது குரல் வரவில்லையா என்னென்று தெரியல. ஆனால் இதில் வந்து நான் வந்து நல்லா கூட்டி இல்லை, உங்களோட குரல் வெளியில வரவில்லை என்று சார் சொன்னது. ஓகே,
2: இப்போ
0: இப்போதான் என்ன வருகுது போல இருக்கு. ஒருக்கா திருப்பி உங்களோட கவிதையே தாரீங்களா? பொறுங்க பாப்பா. ஒருக்கா பொறுங்க வரும் நீங்க ஒருக்கா கதைங்க. ஓகே ஓகே, இவங்க குரல் வழியில வரவில்லையா, அதால உங்களோட கவிதையை திருப்பி தாருங்கள்.
2: நம்ப முடியவில்லை
0: தாருங்கள்.
2: நாம் கடவுளை நம்புகின்றோம், அவரே அன்பு என்கின்றோம். இப்ப வருதா?
0: ஓ, இப்ப வருது, நீங்க தாருங்கள்.
2: இறைவனே இவ்வுலகை தந்தவர், இயற்கை வளங்கள் வந்தளித்தார். நாம் எமது வாழ்வை நம்பினோம், யுத்தங்கள் தவித்துக் கொள்ள முடியவில்லை. சமாதானம் கிடைக்கும் என நம்பினோம், நாம் இவரும் எதிலும் நம்பவில்லை. வெள்ளப்பெருக்கு மழையால் அழிவே, நேபாள மக்களின் மலை பிளந்து அதிசயம். மலைகள் வெடித்து சிதறி விழுந்தது, காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பனி ஏறி உடைப்பும் பனிப்பாறையும் சரிவே. நம்ப முடியவில்லையே அழிவின் பாதையிலே. கடவுளல் இருக்கிறார் என கேள்வியே பலரிடம், கடவுள் இருக்கிறாரா என கேள்வியே பலரிடம். மரணம் என்பதே முடிவு என்றும், இறைவனின் நியதியை இதுவுமே இதுவே என்றும் நாம் இன்னும் நம்ப முடியவில்லையே. நன்றி
0: நன்றி. ஓ, இப்ப வந்ததோ, நன்றி. உண்மையில வந்து இந்த காலத்தின் மாற்றம் வந்து எங்களுக்கு தேவையான குளுமையையும் அழகையும் கொடுத்த காடுகளும் மலைகளும் நில இன்றைக்கு வந்து நிலச்சரிவுகளாய் கட்டு கிடந்த கடங்காத வெள்ளப்பெருக்குகளாக மாறி வந்து எங்களை அச்சப்படுத்துது. இயற்கை வந்து எங்களை இயற்கையை நாங்கள் காயப்படுத்தினா அது உண்மை பன்மடங்கு திருப்பி தாக்கும் என்ற பேர் அதிர்ச்சியை வந்து இப்ப வந்து இந்த தற்கால நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தருகுது. மரங்களை வெட்டி காடுகளை அழித்து ஆறுகளை உடைத்து வீடுகளை கட்டினோம். சுவாசிக்கும் காற்றிலும் நஞ்சிலே கலந்தோம். சுயநல பாதையிலே பூமியை மறந்தோம். மலைகளை குடந்தே பாறைகள் எடுத்தோம். மண்ணின் நரம்பை அறுத்து முடித்தோம். நின்று நிலமாய் சரிந்து மலையே சாபமிடுகிறது. நதிகள் பொங்கி ஊரை விழுங்குது. வெப்பம் ஏறி பனிப்பாறை உருகுது. பருவமே மாறி பெருமழை பொழியுது. காடுகளின் கதறல் காற்றிலேயே கேட்குது. இயற்கையின் கோபத்தில் நிலமாய் அதிருது. நமக்கான பூமி இது மட்டும்தானா? நாளை சந்ததிக்கு என்ன மிச்சம்? இயற்கையை காக்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இல்லை, கூண்டோடுதான் அழிய போகிறோமோ தெரியவில்லை. நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்திக்கிறோம். கட்டாயம் இந்த இயற்கை பேரழிவு வந்து எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மனிதரால மனிதருக்கு வரும் பகையை விட பகைய கண்டு கொதித்து இப்ப இயற்கை கொடுக்குது தண்டனையை. நன்றி கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, உங்களது கவிதையை தந்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். ஜியான் நடேசனுக்கான பாடலை இந்த கவிஞர்களை எடுத்துவிட்டு நான் தருகிறேன். அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் தீரு, நான் களைச்சு போனேன் தீரு உங்களுக்கு அடியே. அந்த இதுல அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமலே
0: போச்சு.
3: வந்து ஐயோ கடவுளே, நான் கலைச்சு போனி இவர்கிட்ட பேச மாட்டிப்படணும் இன்றைக்கு.
0: நான் ஒரு தப்பும் பண்ண இல்ல
3: அந்த நாளை எடுத்து வந்த அமெரிக்க ராஜா குடும்பம் அருள் பிரான்ஸ் அருள் அவர்களுடன் சேர்ந்து எங்கள் டிஆர்டி அறிப்பாளர்களும் நேயர்களுமா சேர்ந்து வாழ்த்திய வாழ்த்தில் தமிழ்நாட்டின் மங்களகரமான மண்ணில் புதிய இல்லத்தில் இனிதே கிரகப்பிரவேசம் செய்துள்ள திரு சிங்கமூர்த்தி அவர்களுக்கும் திருமதி கதிர்வேல் நாயகி அவர்களுக்கும் எங்கள் இதயம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் மங்களகரமான மண்ணில் புதிய இல்லத்தில் இனிதே கிரகப்பிரவேசம் செய்துள்ள திரு சிங்கமூர்த்தி அவர்களுக்கும் திருமதி கதிர்வேல் நாயகி அவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். புது இல்லம் புகுந்து இந்த பொன்னான நாளில் வாசலில் மங்களம் மலரட்டும், வாழ்வில் வளமும் நலமும் பெருகட்டும். வாசலில் மங்களம் மலரட்டும், வாழ்வில் வளமும் நலமும் பெருகட்டும். இல்லம் முழுவதும் அன்பு ஆனந்தம் நிறைந்திடட்டும். இல்லம் முழுவதும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திடட்டும். இறைவன் அருளால் இந்த புதிய இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் இனிய நினைவுகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் வெற்றிகளும் நிறைந்து விளங்கட்டும். இனிய நினைவுகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் வெற்றிகளும் நிறைந்து விளங்கட்டும். பாரதிய ராஜா அண்ணா குடும்பம், சத்யவதி அக்கா, அமெரிக்க பரிசு அருள் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி இந்த வேளையில் புது வீடு புது வாசல் புது நம்பிக்கை புது வாழ்க்கை என்றும் இன்பம் பொங்கட்டும், இல்லறம் சிறப்புடன் திகழட்டும். புது வீடு புது வாசல் புது நம்பிக்கை புது வாழ்க்கை என்றும் இன்பம் பொங்கட்டும், இல்லறம் சிறப்புடன் திகழட்டும். எங்கள் டிஆர்டி இருக்கும் வரை வாழ்த்து நிகழ்ச்சியும் நடக்கட்டுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம் நேயர்களே, மனித வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் கனவு இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு ஒரு சொந்த வீடு, அதுல ஒரு நிம்மதியான வாழ்வு என்றதான் எல்லோரும் மனசுலேயும் வந்து பூத்து குலுங்குற மிகப்பெரிய கனவு. சிறுக சிறுக சேமித்து வியர்வ சிந்தி ஆசையா வந்து செங்கற்களை அடுக்கி எழுப்பிய கனவு இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கும் அந்த தருணம் வந்து அந்த புதுமனை புகு விழா. அது வந்து விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம். அந்த இன்றைக்கு வந்த அந்த யார் கமலவேணி வந்தது அந்த கவிதை வாழ்த்து கவிதைக்கு நான் ஒரு வாழ்த்து தரேன். செங்கல்லில் கட்டிய கட்டிடம் அல்ல எங்கள் வியர்வையில் பூத்த கனவு இது, ஆசையில் ஆசையால் செதுக்கிய சிறு கூட்டில் அன்பே குடியேறும் நன்னாள் இது. எங்கள் செங்கல்லில் கட்டிய கட்டிடமல்ல, எங்கள் வியர்வையில் பூத்த கனவு இது. ஆசையால் செதுக்கிய சிறு கூட்டில் அன்பு குடியேறும் நன்னாள் இது. வாசல் படியில் கோலமிட்டு மங்கள விளக்கேற்றி பால் காய்ச்சி இறைவனை மனதார வணங்கி புது வாழ்வை தொடங்கும் பொன்னாள் இது. புன்னகை பூக்கும் அறைக்குள்ளே என்றும் நிம்மதி நிறைந்து நிற்கட்டும். புன்னகை பூக்கும் அறைக்குள்ளே என்றும் நிம்மதி நிறைந்து நிற்கட்டும். வந்தோரை வரவேற்கும் என் முகத்தோடு லட்சுமி கடாட்சம் நிலைத்து வாழட்டும். வந்தோரை வரவேற்கும் என் முகத்தோடு லட்சுமி கடாட்சம் நிலைத்து வாழட்டும். சுவர்களில் என்றும் மங்கள ஒலிகள் கேட்கட்டும். சொந்தங்கள் கூடி வாழ்த்துக்கள் கூற கவலைகள் அன்று அகன்று சந்தோஷம் பெருக வாழ்க வாழ்கவே இந்த புதிய இல்லம். நன்றி கமலவேணி, நீங்கள் நடந்து முடிந்ததென்றாலும் அவர்கள் வாழ்த்து நிகழ்ச்சியை வானலைக்கு கொண்டு வந்தவர்கள் அவர். அதை மறக்காமல் நீங்கள் என்றொரு கவிதை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம் திரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை எனது கவிதை நேரடியா வராதென்று சொல்லிக்கொண்டு நான் தாயகம் செல்ல போறேன். உங்களுக்கு நான் இதுல போட்டு
0: விடுதேன்,
3: நன்றி, வணக்கம்.
0: உங்களது பயணம் சிறப்பாக அமைந்து மீண்டும் மறு வருவதற்கு வாழ்த்துக்கள் கூறி மனம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. கமலவேணிக்குமுடைய பாடலையும் நான் ஒலிபரப்பு செய்கிறேன். நேயர்களை எடுத்துவிட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்திற்கு கலையக நேரம் சரியாக 8:34. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு. பிரான்ஸ்ல இருந்து தேவிதன்ராஜ்.
0: வணக்கம் தேவிதன்ராஜ், நலம் தானே?
4: அங்கேயும்
0: அந்த வாசம் குறையவில்லை, இங்கேயும் அந்த வானொலியிலும் அந்த வாசம் குறையவில்லை என்றுமே மனத்து கொண்டிருக்கிறது, வாசனை பெருகி கொண்டிருக்கிறது.
4: எனது கவிதை வந்து அம்மாவாகிய மகள். நன்றி திரு. அம்மாவாகிய மகள் என் அன்பு தெய்வ குஞ்சு தனது உணவின் முதல் கவலத்தை எப்போதும் எனக்கு ஊட்டிவிட்டு பின் உண்பாள். ஆதனால் மகள் அல்ல என் தாய், தான் உண்ணும் உணவை முதலில் எனக்கு ஊட்டிவிட்டு தான் பின் உண்வாள். ஆதனால் என் மகள் அல்ல அவள் என் தாய். தப்பும் தவறுமான வாழ்வுதலில் எனது எல்லா பிள்ளைகளையும் ஒரு புன்னகையால் நேர்கொள்வாள். சிநேகிதனோடு விளையாடுவது போல் சிநேகிதியோடு விளையாடுவது போல் விளையாடி ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வது போல் கற்றுக்கொண்டு மாணவருக்கு சொல்லிக் கொடுத்து தருவது போல் கற்றுத்தந்து அம்மாவாகிய அவள் எனது மகள். அம்மாவாக ஒரு மாறிக் கொள்பவள் என் மகள். கோகிலி தேடித்தார் என்று சொல்லி சினத்தோடு என்னை தண்டிப்பாள் அம்மாவாக. ஓ, கோகிலுக்குள் தேடிப்பார் அம்மா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும் என்று சொல்லி கற்றுத்தந்த என் அன்பு மகள். எனக் கொண்டும் தெரியாது என்று முடித்து நிற்கும் போது தாயாக என் மகள் என் அருகில் நின்று கற்றுத்தருவாள். சில வேளைகளில் இந்த வாழ்க்கையை என் வாழ்கின்றா என்று கேட்டால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. இனி எப்போதும் என் வாழ்வு என் மகளுக்காக, அவள் இருக்கும் வரை என் வாழ்வு சொர்க்கமாகும். எனக்கு மகளாக இந்த நாளில் ஒரு பிறப்பெடுத்து வந்த மறுபிறப்பு என் அன்னை. நானும் அவள் குழந்தையாக மாறி அவளோடு விளையாட துவங்கிவிட்டேன். யாருக்கு யாராக இருந்தாலும் மகளுக்கு கதாநாயகியாக நான் இருக்கின்றேன். எப்போதும் என்னை அணுகி ஒவ்வொரு பிழையும் செய்துவிட்டு செல்லமாக சிரிப்பாள். தப்பு செய்தாலும் கோபம் வந்து அடுத்த நொடியில் நான் மறந்து விடுவேன் அவள் புன்னகையில். உனது ஒரு பொம்மையாக என்னை உறைய வைத்து விட்டாயே என் அன்பு இளவரசியே. ஒரு பிறந்த நாளை அழகாக்க ஒரு முத்தம் போதும் என்று என் முத்தத்துக்காக ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் காத்திருப்பாயே. ஒவ்வொரு முறையும் தனது குறும்புகளை இந்த ஆயில் குறும்புகளால் இந்த ஆயிலை நீடித்து விட்டிருக்கிறாள் என் மகள். புத்தான இனிப்புக்கள், நண்பர்கள், பெருசுகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தோழியாக கொஞ்சம் என் மகள் மறுபிறப்பில் என் அம்மாவாக காட்சியளிக்கின்றாள் என் மகளாக பிறந்து. புத்தாடை, இனிப்பு, நண்பர்கள், பெருசுகள் என எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு என் அம்மாவாக காட்சி அளிக்கின்றாள் என் மகள். அவளின் சிரிப்பிலும் அவளின் சகதையிலும் என் கவலைகளை மறந்து சிறு பிள்ளையாக நான் மாறிவிடுவேன். அவள் சிரிப்பிலும் அவள் கதைகளிலும் அவளின் சிரிப்பிலும் அவள் கதைகளிலும் எல்லா கவலைகளை மறந்துவிட்டு நானும் மகளாக மாறிவிடுவேன். மறுபுறப்படுத்து வந்த என் அம்மாவாக எப்போதும் அவள் என் மடியில் மறுபிறப்பாக எடுத்து வந்த என் அம்மாவாக எப்போதும் அவள் என் மகள் என் மடியில். சில சமயங்களில் நான் குழந்தையாக மாறிவிடுவேன் அவளிடம். சில சமயங்களில் குழந்தையாக மாறிவிடுவேன் அவளிடம். அவளின் சொல்லுகள் என்ன, சொற்கள் என்ன, வார்த்தைகள் என்ன, நாம் பிள்ளையாக அவள் அம்மாவாக நான் தவறு செய்கிறேன் என்று சுட்டி காட்டுவாள். அதையும் சமாளித்து சிரித்து விட்டு செல்கிறேன். சில நேரங்களில் தவறுகள் செய்வேன் அவள் அம்மாவாக. என்னை தட்டி கேட்கும் போது நான் அவளிடம் அன்பாக பணிவேன். அன்புக்கு அடிமையாகி அவளின் பிள்ளையாக இப்போதும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று கூறிக்கொண்டு என் அன்பு மகளுக்காக இந்த
0: நன்றி நன்றி. உண்மைதான் நேயர்களே, பெண்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமே தாய்மைதான். ஆனா அந்த தாய்மையிலேயே ஒரு பேர் அதிசயம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க சின்ன வயசுலயே கைப்பிடித்து கற்றுக் கொடுத்த அம்மா வயதாகும் போது அதே மகள் அம்மாவுக்கு அம்மாவாக மாறி அரவணைக்கின்ற தருணம் இருக்கிறது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக உணர்வு.
4: நிச்சயமா சில நேரங்கள்ல எனக்கு சொல்லு, அம்மா கோவிலுக்கவே பாருங்க, கோவிலுக்கவே இடங்க.
0: அந்த பெற்றவர்களை குழந்தையாக பார்த்து அள்ளி கொடுக்கும், அவளுக்கு அள்ளி கொடுக்கும் அந்த தாய்மையை போற்றி நெகிழ்ச்சியான கவிதையை தந்த உங்களுக்கு ஒரு கவிதை. என் விரல் பிடித்து நடந்து வந்தவள் நீ, இன்று உன் கை பிடித்து நடக்கிறேன் நான். என் பசி பார்த்து ஊட்டினாய் அன்று, இன்று உன் பசி பார்த்து ஊட்டுகிறேன். வண்டுகளாய் நரைத்த உன் கூந்தல் கோதி அன்பனும் சேலையால் போர்த்தி வைக்கிறேன். வண்டுகளாய் நரைத்த உன் கூந்தல் கோதி அன்பனும் சேலையால் போர்த்தி வைக்கிறேன். மடி மீது தலை வைத்து நீ உறங்கும் கணத்தில் தாயாய் மாறுகிறது மகளின் இதயம். காலத்தின் சக்கரம் சுழன்றதனால் என் தாயின்று என் மகளானாள். தாளாட்டு பாடிய அதே உதடுகள் இன்று என் தாளாட்டில் கண் மூடுகிறது. பெற்றவளுக்கு தாயாகும் பாக்கியம் பெண் ஜென்மத்துக்கு மட்டுமே சொந்தம். மடி தந்த தாய்க்கு மனதால் மடியாகும் இந்த அம்மாவின் மகளின் அன்பு கவிதை தேவியின். என்றென்றும் வாழ்க அம்மா மகள் பாசம். அம்மாவும் மகள் என்ற பாசத்துக்கு வந்து ஈடு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை.
4: ஆமா, அவ இன்று அவன் பிறந்த தினம். ஆனா அவன் பக்கத்துல இல்ல, அம்மாவோடு நிக்கிறான். ஆனா அந்த விடியல எனக்கு சொன்ன அறிவுரை இளம் விடியல சொன்ன கதைகளும் கேட்கும் போது ஏதோ அந்த உடம்பு ஏதோ என்னவோ செய்யும்.
0: அந்த பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ அந்த ஒரு அவர்கள் வயது ஒரு பெரியவர்களா வளர்ந்து போ வளர்ந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் ஏதாவது சொல்லும் போது
4: நீங்க
0: சொல்லுங்க.
4: நாங்கள் பிள்ளையா சில சமயங்கள்ல நாங்களும் பிள்ளைகளாக அவைக்கு அம்மாவே அம்மாவாகவும் நாங்கள் பிள்ளையாவும் மாறுறோம். அது ஒரு சந்தோஷம். பெண் பொம்பளை இந்த பெண் பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் அந்த இருக்கும் வீடு இருக்குது எல்லா கவலைகளையும் மறந்துடும்.
0: அதான் ஆண்டவனே வேணும் என்று சொல்லி சொன்னா ஆண்டவனை வேண்டினால் ஆண் பிள்ளை பிறக்குமாம். ஆண்டவனை வேண்டினால் ஆண் பிள்ளை பிறக்குமாம். ஆண்டவனே வேண்டுமென்றால் பெண் பிள்ளை பிறக்குமாம் என்று சொல்லுவார்கள். அப்ப பெண் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். உங்களது கவிதைக்கு நன்றி.
4: உறவுகளுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து
0: அடுத்த சந்தித்துக் கொள்ள நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையாக நேரம் சரியாக 8:43. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ வணக்கம் அம்மா. நீங்கள் நானும் ஒவ்வொரு கலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கேடா முதல வந்தத காணையில காணையில காணையில
5: தானே.
0: அதால நீங்க கவிதையை தாருங்களம்மா. உங்களது கவிதையை நன்றி. நீங்க தாருங்கம்மா உங்களோட கவிதையை.
5: நன்றி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கவிதை.
0: இல்ல பிரச்சனை இல்லை, நீங்க அவசரப்படாதீங்க.
5: ஒன்றோடு ஒன்று உரசி ஆனந்தமாய் இன்னிசை பாடும் அழகிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதால் வெப்பமானது பிரிப்பங்கு. ஒன்றோடு ஒன்று உரசி ஆனந்தமாய் இன்னிசை பாடும் அழகிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதால் வெப்பமானது பிரிப்பங்கு. கடுகடுக்கும் மேகமூட்டம் எல்லாம் கார்பன் புகை மூட்டமாக மாறியதால் துளி மழையும் குளிர்விக்கவில்லை பிரிப்பங்கள். கார்பன் புகை மூட்டமாக மாறியதால் துளிமலையும் குளிர்விக்கவில்லை துடிப்பந்தை. விளைநிலங்கள் எல்லாம் வறட்சியின் போர்வைக்கு பூர்ந்து கொண்டது பெண்களாய் தவழ்ந்து வந்த தூய காட்டினம். விளைநிலங்கள் எல்லாம் வறட்சியின் போர்வைக்கு பூர்ந்து கொண்டது பெண்களாய் தவழ்ந்து வந்த தூய காட்டினம். மரணித்து போனதால் சுருங்கி போனது நம் சுவாசக்காற்று மாசுக்களும் மடியில். மரணித்து போனதால் சுருங்கி போனது நம் சுவாச காற்று மாசுக்களின் மடியில். பாலித்தீன் குப்பைகளால் பலித்தின் குப்பைகளால் மண்ணின் உயிரோட்டம் குறைந்து போனது. இத்தகைய உயிர் கோலங்களின் உயிரிழப்புகளால் ஓசுவனிலும் ஓட்டைகள் பாலித்தீன் குப்பைகளால் மண்ணின் உயிரோட்டம் குறைந்து போனது. இத்தகைய உயிர் கோலங்களின் உயிரிழப்புகளால் ஓசுவனிலும் ஓட்டைகள் விஞ்ஞானம் கொண்டு விஞ்ஞானம் பூண்டதால் புங்க இல்லங்கள் எல்லாம் வீடுகள் விளைகின்றன. மரத்திற்கும் காட்டுக்கும் தண்ணீருக்கும் தூக்குத்தன்மையை கொடுத்துவிட்டு பூமியை ஊச்சிறப்பு செய்துவிட்டு ஆரோக்கியமான வாழ்வை நாம் பூமியிலிருந்து எதிர்பார்க்கிறோம். விஞ்ஞானம் கொண்டு விஞ்ஞானம் பூண்டதால் புங்க இல்லங்கள் எல்லாம் வீடுகள் விளைகின்றன. மரத்திற்கும் காட்டுக்கும் தண்ணீருக்கும் தூக்குத்தன்மையை கொடுத்துவிட்டு பூமியின் மூச்சடைப்பு செய்துவிட்டு ஆரோக்கியமான வாழ்வை நாம் பூமியில் இருந்து எதிர்பார்க்கிறோம். இயற்கையினை அழித்துக் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையினை அழித்துக் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் காப்பது நமது கடமை.

0: காட்டை வடிகட்டி சுத்தப்படுத்துவோம், நட்டு புயற்றி தடை போட்டு தண்டனை பொறுப்போம், பசுமையை வளர்க்க முதலில் நம் வாசற்படியை திறந்து வைப்போம், மனமுள்ள பூமியை வரமாக கொடுத்து வரும் தலைமுறையினரை காத்திடுவோம், பசுமையை வளர்க்க முதலில் நம் வாசற்படியை திறந்து வைப்போம், மனமுள்ள பூமியை வரமாக கொடுத்து வரும் தலைமுறையினரை காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுக்கு உண்மைக்கு உங்களோட திறமைக்கும் உங்களோட சுறுசுறுப்புக்கு நான் தலை வணங்கி கொண்டு உண்மைதான் நேர்றேன். நாங்கள் சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, இந்த வாழ்கிற பூமி, இதெல்லாம் எமக்கு சும்மா கிடைக்கல. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டுட்டு போன பொக்கிஷன்தான் இது வந்து. பிளாஸ்டிக் கழிவாலே மரங்களை வெட்டுறதாலே நாங்கள் இந்த இயற்கை சூழலை மெல்ல மெல்ல அழிச்சு கொண்டே போகிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒரு அமைப்போட வேலை இல்லை, நம்ம கொண்ட ஒவ்வொருதற்ற உணர்வும் ஒவ்வொருதற்ற கடமையும். அந்த ஜோசிரி அம்மா தான் அந்த கவிதைக்கு ஒரு சின்னொரு கவிதை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிர் காப்போம், இயற்கையை நேசித்தால் வனமோடு வாழ்வோம், பிளாஸ்டிக் குப்பியை ஒழித்து வைப்போம், பூமி தாயின் மூச்சை மீட்போம், அவசியமின்றி நீரை வீணாக்காதீர்கள், நாளை சந்ததியின் தாகத்தை மறக்காதீர்கள், அவசியமின்றி நீரை வீணாக்காதீர்கள், நாளைய சந்ததியின் தாகத்தை மறக்காதீர்கள், நச்சு புகையை நதியினில் கலக்காதீர்கள், நாம் வாழும் நிலத்தை நரகமாக்காதீர்கள், பச்சை பசேலென பூமி சிரிக்கட்டும், பறவைகளின் கூச்சல் வானில் கேட்கட்டும், சுற்றுச்சூழல் காப்பது நமது கடமை ஆகட்டும், பசுமை நிறைந்த உலகம் தொடரட்டும். நன்றி அம்மா, உங்களது கவிதைக்கும் உங்களது ஆளுமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் அம்மா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். இதுவரை நேரமும் தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கலையக நேரம் சரியாக 8:49. தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரது தொடர்பை வணக்கம். வணக்கம்.
2: நீங்களும் நலத்தோட இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நாம் பெற போறது பலி.
1: பலி பலி, எல்லோருக்கும் பலி இருக்குது.
2: ஆமா,
1: மனிதரா பிறந்த மனிதர் அண்டில உயிராக பிறந்தாலே மரங்கள் மரம் செடியில இருந்து
2: விலங்குகளில இருந்து மனிதர்கள் எல்லோருக்கும் பலி இருக்குது.
1: பலி இருக்குது, அந்த பலி தாருங்கள்.
2: பலி பலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். பலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். இருளோடு போராடினால்தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். பயத்தால் வருவது தோல்வி, துணிந்தால் வருவது வெற்றி. பயத்தால் வருவது தோல்வி, துணிந்தால் வருவது வெற்றி. சிகரம் கூட சிறியதுதான் உன் சிந்தனை உச்சத்தை தொடும்போது. சிகரம் கூட சிறியதுதான் உன் சிந்தனை உச்சத்தை தொடும்போது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உண்மைதான் நேர்களே, இந்த உலகத்துல வலிய அனுபவிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏமாற்றம், பிரிவு, இழப்பு, புரியாமை என்று ஏதோ ஒரு உருவத்துல வந்து நமக்கு எங்களோட கதவை நித்தமும் தட்டி கொண்டுதான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்தா இந்த களிமண் கூடி வலிய தாங்கும் போதுதான் அழகியான பாறை ஆகுறது.
2: அதை விட இந்த கருங்கல் வந்து வலிய தாங்குறதால
1: கம்பீரமான சிலையாகிறது. நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் நம்ம உடைப்பதற்காக வரவில்லை, நம்ம
2: இன்னும்
1: எங்களை மனிதனாக செதுக்கிறதுக்கு தான் அது வருகிறது. அதுக்காக நான் ஒரு தரும் கவிதை.

0: தீர்க்கும் இரவுகளுக்கு தெரியும் உள்ளுக்குள் கரையும் கண்ணீரின் கணம். அழுது தீர்க்கும் இரவுகளுக்கு தெரியும் உள்ளுக்குள் கரையும் கண்ணீரின் கணம். சொல்லி புரிய வைக்க முடியாத காயங்களுக்கு மௌனம் மட்டுமே ஒரே மருந்து. அழுது தீர்க்கும் இரவுகளுக்கு தெரியும் உள்ளுக்குள் கரையும் கண்ணீரின் கணம். சொல்லி புரிய வைக்க முடியாத காயங்களுக்கு மௌனம் மட்டுமே ஒரே மருந்து. நம்பிய மனிதர்கள் தந்த ஏமாற்றமும் காலம் வாரி வழங்கிய இழப்புகளும் நெஞ்சின் ஓரங்களில் தழும்புகளாய் வாழும். ஆனால் வாழ்வை நிறுத்திவிட அது வழியல்ல. நம்பிய மனிதர்கள் தந்த ஏமாற்றமும் காலம் வாரி வழங்கிய இழப்புகளும் நெஞ்சின் ஓரங்களில் தழும்புகளாய் வாழும். ஆனால் வாழ்வில் நிறுத்திவிட அது வழியல்ல. ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம் கற்பிக்கும். ஜாரை நம்ப வேண்டும் என்று புரிய வைக்கும். உடைந்த மனிதன் இடுக்குகளில் வழியேதான் தன் நம்பிக்கை என்னும் வெளிச்சம் உள்ளே வருகிறது. உடைந்த மனிதனின் இடுக்குகளின் வழியேதான் தன்னம்பிக்கை என்னும் வெளிச்சம் உள்ளே வருகிறது. வலிகளை நினைத்து முடங்கி விடாதே. வடுக்கள் என்பவை நீ வென்றதன் சான்றுகள். காயங்கள் எல்லாம் கடந்து எழும்பு. நாளை உலகம் உன் பலத்தை பேசட்டும். நன்றி உங்களது கவிதைக்கும் கலந்து சிறப்பித்து உங்களது கவிதையை தந்ததற்கு நன்றி.
1: மீண்டும் வலிதான்
0: ஒவ்வொரு மனிதருக்கும். ஒவ்வொரு நாங்கள்
1: எல்லாரும் எல்லாம் சொல்ல மாட்டேன் தானே. இப்ப வலிகள் வந்து எல்லாருக்குமே வரும்.
0: எல்லாத்துக்கும் பொதுவாக
1: எல்லாமா நீங்க புரிய வச்சிருக்கீங்க.
0: நன்றி நன்றி உங்களது கவிதைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அனைத்து கவிஞர்கள் கவிதை தந்த கவிஞர்கள் கவிதாயினிகளுக்காக இந்த பாடல் ஒன்று.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுவது கவிதை பாடும் நேரம். கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுடன் சந்திக்க வேண்டுமென்ற ஆவலுடன் உங்களிடமிருந்து இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இரவு பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்.
1: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: nwlulaga.com.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Bhélaké, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bhé, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Nappadé, Saïver-Aïnde, Saïver-Aïle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிகப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளார். இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்ட அவர், 3 நாள் உத்தியோர்வ விஜயத்துக்காக புதுடெல்லியிலிருந்து இலங்கை புறப்பட உள்ளதாகவும், இந்த விஜயத்தின் போது இலங்கை தலைவர்களுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இலங்கைக்கான பயணத்தை ஆரம்பிக்கும் வகையில் புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உயர்கொந்த ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார். கொழும்பு வாழ் இந்திய பிரஜைகளையும் அவர் சந்திக்கவுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்கும் செல்லவுள்ளார். பாதுகாப்பு, பொருளாதாரம், கடல்சார் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இலங்கை விஜயத்தின் பிரதான நோக்கம் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தது. 1988 பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சியில் இந்திய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட கே சி பாண்ட் இறுதியாக நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதற்கமைய 38 வருடங்களின் பின்னர் இந்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பயணிக்கும் வீதிகளில் தேவைக்கேற்ப இடைக்கிடையே போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிக்கையொன்றினூடாக அறிவித்துள்ளனர். இதற்கமைவாக இன்று பிற்பகல் 1:30 கட்டுநாயக்க விமான நிலையம், கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக வீதி முதல் துறைமுக வளாகத்திலிருந்து NSA சுற்றுவட்டம் ஊடாக தாஜ் சமுத்ரா ஹோட்டல் வரையான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படவுள்ளது.
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆந்த்ரூ பிரான்ஸ் வெளிவிகார அமைச்சர் விஜித கரத்தை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: வெளிவிவகார அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் இலங்கை வழங்க எதிர்பார்க்கும் முன்னுரிமைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையுடன் இலங்கை பேணி வரும் கூட்டாண்மை, UN-80 முறை, ஐக்கிய நாடுகளின் நிலையான அபிவிருத்தி ஒத்துழைப்பு கட்டமைப்பு, நிலையான அபிவிருத்தி இலக்குகள் தொடர்பான இலங்கையின் 3வது தன்னார்வ தேசிய மீளாய்வு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்முகம் சார பலதரப்பு அமைப்புடன் இலங்கை கொண்டுள்ள பெருமதிமிக்க உறவை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இலங்கை உறுதியாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து ஊர்காவற்துறை கோட்டையின் பாதுகாப்பு, வரலாற்று முக்கியத்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சுற்றுலா அமைச்சின் நிதியுதவியுடன் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பிரதிசெயலாளர் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். ஊர்காவுத்துறை கோட்டையை எதிர்காலத்தில் முழுமையாக புனரமைத்து அதன் வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவத்தை பாதுகாத்து ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கான விரிவான திட்டமிடல் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதற்கு தேவையான முழுமையான வரைபட திட்டமிடல் மற்றும் அடுத்த கட்ட புனரமைப்பு பணிகளுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து குளங்களின் நீர்பிடிப்பு திறனையும் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் கந்தரோடை குளம், அராலி பாலத்துக்கு அண்மையில் உள்ள வழுக்கை ஆற்றுப்படுக்கையில் நன்னீரை தேக்கும் சேத்திட்டம் மற்றும் கற்குளம், அல்லப்பிட்டி ஆகிய பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கேற்புடனும் ஒத்துழைப்புடனும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதிகளில் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை அதிகரித்தல், நீர்பிடிப்பு பகுதிகளை சீரமைத்தல் மற்றும் கிடைக்கக்கூடிய நீர்வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களுடன் தூர்வாரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எல் நீனோ தாக்கத்தினால் இந்த முறை யாழ்ப்பாணத்துக்கு அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மழைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முதல் குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்பு குப்பைகள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற வகையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் காணப்படும் கால்வாய்களில் பொலித்தீன் மற்றும் ஏனைய கழிவுகள் தேங்கியுள்ளதால் மழைநீர் உள்ளிட்ட நீர் முறையாக வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் நீர் தேங்கி நுழம்புகள் பெருகுவதற்கான சூழல் உருவாகியிருப்பதோடு டெங்கு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை அந்த பகுதியில் கடைகளை நடத்தி வரும் சில வியாபாரிகளால் அதிகளவான பொலித்தீன் கழிவுகள் சுற்றுச்சூழலில் வீசப்படுவதாகவும் முழுமையான கழிவு முகாமைத்துவம் இல்லாதமையே இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிகமாக இன்று அந்த வடிகால்கள் துப்புரவு செய்யப்பட்ட போதிலும் நிரந்தரமாக குப்பைகளை கொட்டுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு முன்பு இவ்வாறான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் 31 லங்கா சதுச விற்பனையங்கள் மூடப்பட்டதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சனக மதுகொட எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 424 லங்கா சதுச விற்பனை நிலையங்கள் இயங்கி வந்ததாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற போது லங்கா சதுச நிறுவனம் 24 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை எதிர்கொண்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 11 பில்லியன் ரூபாய் கடனையும் 5 பில்லியன் ரூபாய் வங்கி மேலதிக தட்டு வசதியையும் கொண்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி வளர்ச்சியை 25% வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சிடையே உயர்மட்ட கொள்கை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. செப்டம்பர் 3 நாராம்பட்டியில் உள்ள அமைச்சின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளன தலைவர் கலாநிதி ரோஹித சில்வா, அவர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றார்கள். பிராந்திய தொழில் முயற்சி வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் தேசிய சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வியூகத்துடன் தனியார் துறையை ஒருங்கிணைப்பதற்கான 3 வழிகாட்டி வரைபடம் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டது. அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களிலும் 1000 முதல் 5000 வரையான திறன் வாய்ந்த சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைக்காக்கும் மற்றும் மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை இலங்கை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனங்களின் சம்மேளனம் முன்வைத்துள்ளது. விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள், சூழல் நட்பு தயாரிப்புகள், கடல் உணவுகள், பெறுமதி சேர்க்கப்பட்ட தெங்கு மற்றும் ரப்பர் தயாரிப்புகள் உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் செம்ஸ் குளோபல் முன்னெடுப்பின் மூலம் இலங்கை நிறுவனங்களுக்கு சர்வதேச விநியோக சங்கிலிகள் மற்றும் புதிய சந்தைகளுக்கான நேரடி அணுகலை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சாகாஷி, அப்தா, சிசிஐ, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜிசிசி உள்ளிட்ட சர்வதேச வர்த்தக வலையமைப்புகளுடனான உறவுகள் இதற்கு பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடனான கூட்டு வர்த்தக விஜயம், நியூசிலாந்துடனான இருதரப்பு வர்த்தக விஜயம் மற்றும் 2027 ஆண்டின் ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள முதலீட்டு மன்றம் உள்ளிட்ட சர்வதேச வர்த்தக முயற்சிகளில் பங்கேற்குமாறு பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்காவுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. அண்டாதுபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்த்தன இதனை தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த பேரணி முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அதனை சீர்குலைக்கும் நோக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கைது நடவடிக்கையால் தளராமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அண்டாதுபுரத்தில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் நாளை ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. விரிவுரையாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றும் விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுமார் ஒரு மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்.
1: முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்தது. வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் காலை 11 மணியளவில் சமல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறினார். கடந்த 4 தேதியன்று ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு முன்னாள் சபாநாயகருக்கு இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அன்றைய தினம் தமக்கு வருகை தர முடியாதெனவும் வேறொரு தினத்தை ஒதுக்கி தருமாறும் அவர் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கமையவாகவே அவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார்.
0: விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் வழங்கியுள்ள அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான செனக்க பலதன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் ஊடாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கைக்கு அமைய அவருக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் குடும்ப உறவினர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவருக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை விளக்கமறியல் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் நலன் விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்ச ஆகியோர் நேற்று விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தது நேர்கள் அறிந்ததே. ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏபஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது சில தரப்பினர் ராஜபக்சாக்களை பாதுகாப்பது ஏனென்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத்த கேள்வி எழுப்பியுள்ளார். ஏபஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான தற்போதைய விசாரணைகளுக்கு சாட்சியங்களை வழங்குவதற்காக ஏபஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் 3 தனித்தனி பயணங்களின் கீழ் 4 முறை இலங்கை சென்றுள்ளார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம அதிகாரியான கபில சந்திரசேனாவின் மனைவியின் வங்கிக் கணக்குக்கு நிதி மாற்றப்பட்டிருப்பதோடு அந்த பணம் பின்னர் தொழிலதிபர் நிமல் பெரேராவை சென்றடைந்துள்ளது. தொழிலதிபர் நிமல் பெரேராவினால் 100 மில்லியன் ரூபாய் நாமல் ராஜபக்சாவுக்கு வழங்கப்பட்டதாக இப்போது சாட்சியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் நாமல் ராஜபக்சாவின் கைது குறித்த செய்தி சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியில் இருந்த காலப்பகுதியில், அதாவது 2015 ஆண்டில்தான் ஏபஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விமான ஒப்பந்தம் அந்த நிர்வாகத்தின் காலத்தில் தான் ரத்து செய்யப்பட்டதோடு ஒப்பந்தத்தை ரத்து செய்தமைக்காக மில்லியன் கணக்கில் அமெரிக்க டாலர் நட்டஈடு செலுத்தப்பட்டுள்ளது. விசாரணையானது தங்களது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்ட போதிலும் சில அரசியல் கட்சிகள் இப்போது ஏன் ராஜபக்சாக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை பட்டய ஊடகவியலாளர்கள் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார்.
2: அரசியலமைப்பின் 121 முதலாவது உறுப்புரிமையின் கீழ் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட பட்டய ஊடகவியலாளர் நிறுவன சட்டமூலத்தின் உயர்நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்பதை இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன். சட்டமூலத்தின் 31வது சரத்து தெளிவற்றதாக இருப்பதால் அது அரசியலமைப்பின் 121(14)(1)(a) ஆகிய உறுப்புரிமைகளுக்கு முரணானது. எனவே இதனை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் தேவைப்படும் விசேட பெரும்பான்மை அவசியம் என்பதை கூறுகின்றேன். எனினும் இந்த சரத்தை முழுமையாக நீக்கினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. 40வது சரத்தும் அரசியலமைப்பின் 121(14)(1) ஆகிய உறுப்புரிமைகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளதால் அதனையும் அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் விசேட பெரும்பான்மையோடு மாத்திரமே நிறைவேற்ற முடியும். எனினும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள வகையில் இந்த சரத்தை திருத்தினால் இந்த பிரச்சனையையும் தவிர்க்க முடியும். 54(a) அரசியலமைப்பின் 121வது உறுப்புரிமைக்கு முரணாக அமைந்துள்ளதால் அதனையும் அரசியலமைப்பின் 84(2)(2) உறுப்புரிமையின் கீழ் விசேட பெரும்பான்மையோடு நிறைவேற்ற வேண்டும். எனினும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள விதத்தில் அதனை திருத்தினால் இந்த இரண்டு முரண்பாட்டையும் நீக்க முடியும். சட்டமூலத்தின் ஏனைய எந்த ஒரு சரத்தும் அரசியலமைப்புக்கு முரணானதாக அமையவில்லை. உயர்நீதிமன்றத்தின் முழுமையான தீர்மானத்தை இன்றைய தினத்துக்கான உத்தியோகபூர்வ அறிக்கையில் பிரசுரிக்குமாறு அறிவிக்கின்றேன்.
0: தொடர்ந்து 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் அது குறித்த தமது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த தீர்மானம் இன்று ஆரம்பமாக நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின் அரசியலமைப்பு தன்மை குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த 3ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தனது ரகசிய முடிவை சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பதாக அறிவித்திருந்தது. இதன்படி அந்த தீர்ப்பு கிடைத்தவுடன் சபாநாயகர் அதனை நாடாளுமன்றத்தில் உத்தியோகமாக அறிவிப்பார். நாடாளுமன்ற அமர்வுகளை இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைத்தவுடன் அதனை நாடாளுமன்றத்தில் விரைவாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா முன்னதாக தெரிவித்திருந்தார். பேர்வழியில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இறுதிப்போரில் மனிதரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தன் மீதான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாகவும் சர்வதேச அளவில் தன் மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கான அடிப்படை குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை பாதுகாப்பு படையினர் புலிகளுக்கு எதிராக தொழில்முறை ரீதியிலே போரிட்டார்கள் என்றும் இறுதி ராணுவ நடவடிக்கையின் போது பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க பல நடவடிக்கைகள் தன்னால் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2020 ஆண்டு அமெரிக்காவும் 2025 ஆண்டில் பிரித்தானியாவும் தன் மீது விதித்துள்ள தடைகளுக்கான காரணங்களை தொடர்ந்து கேட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், தான் ஒரு போர்க்குற்றவாளி அல்ல என்றும் தாய் நாட்டுக்காகவே தான் போரிட்டதாகவும் தெரிவித்தார். ராணுவத்தினர் வேண்டுமென்றே பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை என்று கூறிய சவேந்திர சில்வா, போரின் போது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் ஆனால் அவை திட்டமிட்டு செய்யப்பட்டவை அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். 2009 ஆண்டு போரின் இறுதிக்கட்டத்தில் தனது 58வது படைப்பிரிவு 123,000 அதிகமான பொதுமக்களை மீட்டதாகவும் சரணடைந்த சுமார் 12,000 விடுதலை புலிகள் உறுப்பினர்களில் 75% அதிகமானோர் தனது படைப்பிரிவிடமே சரணடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு சரணடைந்தவர்கள் பின்னர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் வடபிராந்திய சிரேஷ்ட தளபதியொருவர் சிவில் உடையில் ஆயுதத்துடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், சிறுடை அணியாத போராளிகள் கொல்லப்படும் போது அவர்கள் பொதுமக்களாக கணக்கிடப்படும் சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தியதாகவும் அவர் சாடினார். அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் சர்வதேச ரீதியில் ராணுவத்தின் பக்க நியாயங்களை சரியாக முன்வைக்க தவறியதே தன்மீதான குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் வலுப்பெற காரணம் என்று அவர் விமர்சித்துள்ளார். குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்துடன் கூடிய ஆதாரங்களுடன் நேரடியாக விவாதத்துக்கு வருமாறு சர்வதேச அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்த அவர், தவறு நடந்திருந்தால் அதை தான் ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பிரதித்துவப்படுத்தப்படவில்லை என்றும் தமிழ் மக்களின் குறைகளுக்கு அரசியல் ரீதியாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள், சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கிறார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இந்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டத்துக்கு மதிப்பளித்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதோடு விசாரணையின் முடிவில் எட்டப்படும் தீர்மானங்கள் எந்தவித தலையீடுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும். சட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். எனவே ஜாபதி வேட்பாளராக இருந்தவர்கள், ஆளுநராக இருந்தவர்கள் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான் பாயம். நாமல் ராஜபக்ச தற்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சமூகத்தில் பலவிதமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினரை திருடர்கள் என்று பகிரங்கமாக விமர்சித்து வந்தவர். இவ்வாறு ராஜபக்சாக்கள் திருடர்கள் என்று சொன்ன ரணில் கடந்த காலத்தில் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி பீடம் ஏறிய அவர் இன்று அந்த திருடர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். ரணிலுக்கு அன்று ராஜபக்சாக்கள் திருடர்களாக தெரிந்தது, இன்று அவர்கள் நல்லவர்கள் போல தெரிகிறது. ஆகவே இந்த திருட்டு கும்பலின் மைந்த ராஜபக்சாக்களின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுள்ளார். அவர்களின் செயல்பாடு இன்று மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது. இந்த நாட்டை வங்குரோத்து அடைய காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருப்பதோடு குற்றச்சாட்டுடன் சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவர் திருட்டு கூட்டங்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களை காப்பாற்ற முயற்சியில் தற்போது ஈடுபடுகின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் நீதித்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் முற்றிலும் சுயாதீனமாக இயங்கி வருகின்றன. சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மொத்த 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 31% வெற்றிடமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குறிப்பாக தீவகம், தென்மராட்சி மற்றும் மடு ஆகிய கல்வி வலயங்களில் 40% அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காரணமாக பாடசாலைகளில் பழுதடையும் கணினிகள், சிமார்ட் பலகைகள் மற்றும் மடிக்கணினிகளை பழுது பார்ப்பதிலும் அவற்றுக்கான தொழில்நுட்ப மதிப்பீட்டு அறிக்கைகள் வழங்குவதிலும் பெருமளவு தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய, பாடசாலைகளிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பரீட்சைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடப்பு ஆண்டுக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இதனிடையே பாடசாலைகளில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள மின்னணு சாதனங்களை எரிப்பது அல்லது மண்ணில் புதைப்பது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை முறையாக மறுசுழற்சி செய்வதற்கான நடைமுறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த பிரதமர், மின்னணி கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான தெளிவான நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுடன் இணைந்து கல்வித்துறைக்கான புதிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதிலளித்தார். வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இயங்கி வருகின்ற போலிடம் நிறுவனத்தின் அனுசரணையில் மூதூர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமூக சேவை பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. மூதூர் பிரதேச செயலாளர் பிர்னாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர், சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தர்கள், போலிடம் நிறுவனத்தின் முகாமையாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். 2 பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்காக 2.5 லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காலி பகுதியைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான அதிபர் ஒரு பிள்ளைக்கு தலா 3 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 6 லட்சம் ரூபாவை கையூட்டலாக கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அந்த தொகை 3 லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முதலாம் ஆண்டுக்கு ஒரு பிள்ளையை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்படையினரும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் இணைந்து நேற்று முல்லைத்தீவு புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட கூட்டு சோதனையின் போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்களுடன் சந்தேக நபராக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் கொத்தபாய நிறுவனமும் முல்லைத்தீவு கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகமும் இணைந்து மேற்கொண்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது புதுமாத்தளன் கடற்கரை பகுதியில் மீன்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்குரிய இடம் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது வெடிபொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட 3,200 கிலோகிராமுக்கு அதிகமான மீன்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட மீன்களும் முல்லைத்தீவு கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. போலியான அடையாள அட்டையை தயாரித்து அரச வங்கிக் கிளையில் கணக்குகளை தொடங்கி கடன் பெற்றமை தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞர் தலா 100 லட்சம் ரூபாய் சரீரப்பணைகளில் விடுதலை செய்ய மகர இலக்கம் ஒன்று நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் லொச்சனி அபயவிக்ரம உத்தரவிட்டார். மேலும் 2 பிணையாளர்களில் ஒருவர் மிக நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் வதிவிடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்படும் என்றும் பிரதான நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். கனமுல சஞ்சீவ படுகொலை சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட மகர நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் பெண் வழக்கறிஞரான தமர குமாரி அபயரண்ணா என்பவரே இவ்வாறு சரீரப்பணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குஷ் மற்றும் ஹசீஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
3: சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்து விமான நிலையத்தின் ஊடாக போதைப் பொருளை வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த போது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 மற்றும் 39 வயதான இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களால் கொண்டுவரப்பட்ட 2 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்து 4 கிலோ 496 கிராம் குஷ் போதைப் பொருளும் 641 கிராம் ஹஷிஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த போதை பொருட்களின் பெறுமதி 5,13,70,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
4: கொழும்பு கிராண்ட்பாஸ் லக்சந்த செவனஸ் ஆழமுள்ள பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லக்சந்த செவனஸ் ஆழமுள்ள பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
0: தொடர்ந்து துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் என்று அறியப்படும் லலித் கண்ணங்கர என்ற பஸ் லலித் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கங்கவெல பகுதியில் உள்ள மயானம் ஒன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உட்பட 3 துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்புணர்வு பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது. பஸ் லரி துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டதை அடுத்து குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்கா விமானியத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் கொழும்பு குற்றப்புணர்வு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் சந்தேக நபர் வெளிப்படுத்திய தகவல் ஒன்றுக்கு அமைய அதிகாரிகள் குழுவினர் கங்குல மயானத்தில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து துப்பாக்கிகளை மீட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் போது ஒரு T-56 ரக துப்பாக்கி, ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் கொழும்பு குற்றப்புணர்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாலமுள்ள லக்ஷ்ண செவன பகுதியில் 2 கிலோகிராம் 2 கிராம் ஹெரோயினுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் சாலமுள்ள லக்ஷ்ண செவன பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெய்வளை பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ்மல்லி என்று அறியப்படும் நபரின் மைத்துனர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 46 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பேர் அடங்கிய குழுவினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு கூட்டாக அந்த நபரை தாக்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருந்திவேல பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியை குற்றப்புணர்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். இந்த குற்றம் 2018 செப்டம்பர் 9 நடைபெற்றிருக்கிறது. குற்றப்புணர்வு துறையின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பான புலனாய்வு பிரிவு இதுகுறித்து தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வந்தார்கள். இதற்கிணங்க கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குற்றச் செயலுக்கு சதி செய்தல் மற்றும் அதற்கு துணை புரிதல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வந்த பாதிக்கப்பட்டவரின் மனைவியை விசாரணை அதிகாரிகள் நேற்று பிற்பகல் கிருந்திவேல நரங்கசப்பெட்டிய பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். சந்தேகத்துக்குரிய 49 வயதுடைய பெண் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். குற்றப்புணர்வு பிரிவினர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 2026 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 7 முதல் 21 வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட காலப்போதைக்குள் உரிய இணையதளத்தினூடாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நிலவிய சீரற்ற வானிலை நீங்கியுள்ள நிலையில் தற்போது ககுகுண மலர்கள் பூத்து குலுங்கி மலைநாட்டு பகுதியை அழகோவியமாக மாற்றியிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தின் தேயிலை தோட்டங்கள் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளின் இருமரங்கிலும் ஹட்டன் போகவந்தல பகுதியிலும் உள்ள ககுகுண மரங்களில் பெருமளவில் மலர்கள் பூத்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. இலங்கையில் தேயிலை பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேயிலை செடிகளுக்கு நிழல் தருவதற்கும் மண் அரிப்பை தடுப்பதற்குமாக ககுகுண மற்றும் மெய்மாரா போன்ற மரங்கள் நடப்பட்டதாக தோட்ட அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த ககுகுண மரங்களில் இந்த முறை அதிகளவில் மலர்கள் பூத்துள்ளன. அந்த மலர்களின் நறுமணம் மற்றும் மகரந்த சேர்க்கைக்காக ஏராளமான வண்டுகளும் தேனீக்களும் அவற்றை நோக்கி வருவதாக தோட்ட அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். மலைநாட்டின் தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் வீதிகளின் இருமரங்கிலும் பூத்து குலுங்கும் ககுகுண மலர்கள் இந்த நாட்களில் அந்த பகுதிக்கு பேரழகையும் மன அமைதியையும் சேர்க்க எழில்மிகு காட்சியாக மாறியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்து மத அதி உயர்ப்பீடம் ஒன்றை இந்து மாமன்றம் நியமிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்து மாமன்றத்தின் தலைவர் கைலாசப்பிள்ளை மற்றும் பொதுச்செயலாளர் கந்தசாமி ஆகியோர் விடுத்த அறிக்கையில் இத்தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவிலும் இலங்கை தேசம் முழுவதிலுமாக பரவி புகழ் பெற்றிருக்கும் இந்து மதம் இலங்கையின் முக்கிய மதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மதத்தின் செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக என்று 1960 உருவாக்கப்பட்டதுதான் அகில இலங்கை இந்து மாமன்றம். இந்த மன்றமே இலங்கையின் சைவ சமயம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் முன்னின்று நடத்தி வருகிறது. பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் என பல மதத்தவர்களும் இணைந்து வாழும் இந்த இலங்கை நாட்டில் மற்ற மதங்களை வழிநடத்தவென்று அந்தந்த மதத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தலைவர்களைப் போல இந்து மதத்தை வழிநடத்தவென்று ஒரு தலைவர் இல்லை என்கின்ற குறைபாடு அண்மை காலமாக பேசப்பட்டு வருகிறது. நமது இந்து மதம் இன்றைக்குமே ஒரு தனித்தலைவரை மதத்தின் தலைவராக கொண்டு இயங்கியதில்லை. உயர்ந்த முனிவர்களும் ஞானியர்களும் உண்மை அடியார்களுமே காலத்துக்கு காலம் தோன்றி இந்து மதத்தை நெறி செய்து வந்துள்ளார்கள். இந்து மதம் இறைவனை தலைவனாக கொண்டே இதுவரை சிறப்புற இயங்கி வந்திருக்கிறது. மற்ற மதங்களைப் போல தனி ஒருவரை மதத்தின் தலைவராக்குவதில் பல சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்துதான் நம் இந்து மதத்தவர்கள் அந்த காரியத்தை செய்ய துணியவில்லை. அங்கனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்தலைவர் சிலவேளை தவறான ஒருவராக அமைந்துவிட்டால் அதனால் இந்து மதத்தின் பாரம்பரியமும் சிறப்பும் பெருமையும் சிதைவுறும் என்று கருதியே தனி ஒருவரை மதத்தலைவராக்கும் முயற்சியை நம் சான்றோர்கள் தவித்து வந்துள்ளார்கள். ஆனாலும் தற்போதைய உலக நிலையிலும் நம் நாட்டு அரச நிலையிலும் இலங்கை வாழ் இந்து மக்களையும் இந்து மதத்தையும் யார் பிரதித்துவப்படுத்துவது என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுந்திருப்பது சரியானதே. இங்கனம் நம் மதத்தை பிரதித்துவப்படுத்துபவர் எவர் என்று தெரியாத காரணத்தால் இன்று நடைபெறும் அரசின் மதம் சார்ந்த ஆலோசனை கூட்டங்களிலும் அரச வைபவங்களிலும் தகுதியற்ற பலர் இந்து மதத்தின் பிரதிகளாக அமர்த்தப்படுகிறார்கள். அந்த குறைபாட்டை நீக்குவதற்காக எமது அகில இலங்கை இந்து மாமன்றம் இலங்கை வாழ் இந்து மக்களின் அதி உயர் நிர்வாக பீடம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. துறவியர்கள், அந்தணர்கள், அறிஞர்கள், தர்மகர்த்தாக்கள், பிரமுகர்கள், பிரச்சாரகர்கள், புலம்பெயர் இந்து மத அமைப்பென்று பலதரப்பட்டோரை கொண்டு படிமுறையில் அந்த அமைப்பை நாம் உருவாக்க உள்ளோம். இந்த அமைப்பு இலங்கைக்குள்ளோ உலக அளவிலோ இந்து மதத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டிய அல்லது இந்து மத பிரச்சனைகளை கையாள வேண்டிய தேவை ஏற்படுகிற போது அது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து சமூகத்துக்கு அதனை அறிவிக்க இருக்கிறது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெறுகிறார். 38 சேவை காலத்தை பூர்த்தி செய்த நிலையிலே அவர் ஓய்வு பெற்றுள்ளார். அவரது ஓய்வினை முன்னிட்டு இன்று குருநாகல் விலகதர மைதானத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகண இலங்கை காவல்துறை வரலாற்றில் மிக குறைந்த வயதில் பிரதி காவல்துறை மா அதிபராக பதவியேற்றார் என்ற வரலாற்றை படைத்ததோடு சட்டமாமணி பட்டம் பெற்ற சட்டத்தரணியாகவும் மக்கள் மரியாதையை பெற்ற சிரேஷ்ட அதிகாரியாகவும் விளங்குகின்றார். COVID-19 பெருந்தொற்று காலத்தில் காவல்துறை ஊடக பேச்சாளராக சிறப்பான தகவல் தொடர்பு பணியாற்றிய அவர் தனது தொழில்முறை திறமை மற்றும் எளிமையான நட்பு ரீதியான குணங்களால் மக்களிடையே பெரிதும் பிரசித்தி பெற்றவர். அவிசாவிளையின் கொஸ்கம பகுதியில் பிறந்த இவர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவர். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமாமணி பட்டத்தை பெற்ற இவர் உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார் என்பதோடு 2020 பொதுமக்களுக்கான சேவையை பாராட்டி இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்நினோ நிலைமையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான இழப்பீட்டினை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் கர்ணுரட்ன தெரிவிக்கிறார். இதுவரை சுமார் 8,000 விளைநிலத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
5: எல்நினோ நிலைமையை எதிர்கொள்வதற்காக தற்போது பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். அதற்காக நாம் தயாராகி வருகின்றோம். விசேடமாக பயிற்சிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வேலை திட்டமும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாகலை, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, புத்தளம் போன்ற மாவட்டங்களில் தற்போது சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் இதுவரை 8,500 மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8,000 மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் இதனால் சேதம் அடைந்துள்ளன. அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்கள் பயிர்களுக்கும் உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு விவசாயிகள் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தயாராகும் வகையில் வயல்களை தயார்படுத்தும் பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள்.
3: எல்நினு தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் பெரும்போகத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தயாராகுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் எதிர்வரும் பெரும்போகத்துக்கு தயாராகும் வகையில் வயல்களை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புத்தளம் மாவட்டத்தின் கருங்காலிச்சோலி கிராமத்தில் வாழும் சுமார் 250 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளனர்.
6: குளிக்கிற குளங்கள் கூட எல்லாம் தண்ணி இல்லாம வறட்சியா இருக்கு. ஒரு சில பேர் குழாய் மூலம் தண்ணிகளால பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரு இந்த குளத்தை நம்பித்தான் குளிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறாங்க.
7: குடிக்கிறதுக்கும் தண்ணி சரியான கஷ்டம். மத்த கிணறுகளும் வத்தி போய் கிடக்கு. சாதாரணமா விலங்குகளுக்கும் சரியான கஷ்டமா இருக்கு தண்ணி இல்லாம.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,47,000 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 43,375 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் பிரதான செய்தி அறிக்கை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஈழ தமிழர் அகதிகள் விவகாரம் தொடர்பாக இன்றைய தமிழக சட்டசபையில் விவாதிக்கப்பட்டது. அதற்கான கோரிக்கைகளை சட்டசபை உறுப்பினர் சிந்து முன்வைத்தார்.
9: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது ஈழத் தமிழர்கள் நெடுங்காலமாக அகதிகள் முகாமில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை தாய் நாடாக நினைத்து வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு நிலையான வாழ்வு இல்லை. குடியுரிமையும் மறுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்டத்திலும் இலங்கை நாடு இடம்பெறவில்லை. யாதுமூரே யாவரும் கேளிர் என்று உரைத்த தமிழ் உறவுக்கு நிலையான வாழ்க்கை வாழ இங்கு இடமில்லை. ஆகையால் ஈழத் தமிழர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற ஒன்றிய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.
10: பள்ளிகளுக்கு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று சொல்கிற பொழுது தமிழ்நாடு என்ற ஒரு நிலப்பரப்பு மட்டும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற குறிப்பிட்டதை போல எங்கெல்லாம் தமிழ் மொழி பேசப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள். எனவே ஈழத் தமிழர் நலன் சார்ந்து அவர்கள் சொன்ன அத்தனை கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தொடர்ந்து, தமிழகம் புதுவை உட்பட 4 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் புதுவையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
11: அதிமுக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுராந்தகம் திருமதி மரகதம் குமரவேல், தாராபுரம் திருமதி சத்யபாமா, பெருந்துறை திரு ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் திரு இசக்கி சுப்பையா, விராலிமலை திரு சி விஜயபாஸ்கர், கரூர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் கடிதம் கொடுத்துவிட்டு தாவைக்காவில் இணைந்தனர். இவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அந்த தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் திரு விஜய் ராஜினாமா செய்தார். இதனால் அந்த தொகுதியும் காலியானது. இதன் மூலம் மொத்தம் 7 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி அக்கட்சி சார்பில் பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. கட்சி தாவல் நடவடிக்கை நிலுவையில் இருந்து வந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்று பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி அதிமுக கொறடா திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனா். அந்த வழக்குகளை விசாரணைக்கு ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்தது. இந்நிலையில் காலியாக உள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. இதையடுத்து இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வரும் 16 தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். 17 தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். 19 தேதி வேட்புமனு

0: பாஜக உறுப்பினர்கள் தன்னாவில் ஈடுபட்டிருந்தார்கள். அவை குறிப்பிலிருந்து சில கருத்துக்களை நீக்க கோரி விதிகளை மேற்கோள் காட்டி முழக்கம் விட்டார்கள். இதை அடுத்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை அப்புறப்படுத்துமாறு சபாநாயகருக்கு அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மக்கள் பிரச்சினை தொடர்பாக பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார்.
1: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கேள்விகள் எழுப்பிய நிலையில் நேற்று பதிலுரை வழங்கிய திரு விஜய் திமுக குறித்து விமர்சித்தார். அவரது பேச்சுக்கு பதிலளிக்க அனுமதி கோரி திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆனால் பேரவைத் தலைவர் அனுமதி வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு உதயநிதி உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயின் பேச்சு மிகவும் கீழ்த்தரமாக இருந்ததாக திருமதி கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியில் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் மீது குற்றம் சொல்வது மட்டும்தான் சட்டமன்ற நடவடிக்கை என தாவேக அரசு கேலி கூத்தாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேல குற்றம் சொல்லுவதுதான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. And today, the Chief Minister of Tamil Nadu, Vijay avargalude pech vande, it touched the lowest of the low.
1: முதலமைச்சர் விஜயின் பதிலுரையில் எந்த பதிலும் இல்லை என விமர்சித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், சட்டப்பேரவையை தனிமனித தாக்குதல்களுக்கான இடமாக மாற்றுவது முற்றிலும் அறமற்ற செயல் என்றும் காட்டமாக கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் நடைபெறும் சட்டமன்றத்தின் நேரத்தை மக்கள் நலனுக்காக அன்றி விரயம் செய்வது யாராக இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் சினிமா பாணியில்தான் திரு விஜயின் பதிலுரை இருந்ததாக கூறியுள்ள புதிய தமிழகம் கட்சித் தலைவர் திரு கிருஷ்ணசாமி, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இருக்கும்போது ஆட்சியில் இல்லாத திமுக குறித்து திரு விஜய் பேசுவதில் உள்நோக்கம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
3: மக்களுக்கு சர்க்கார் என்னன்னு தெரியாது, 74 தெரியாது. இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இன்னைக்கு என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு மோசவர்கள். அதை தடுக்கிறதுக்கு இன்னும் நீங்க ஒண்ணுமே ஒரு கான்கிரீட்டான ஒரு ஸ்டெப் கொடுக்கல. ஸோ அதை எதிர்பார்க்கின்ற பொழுது மீண்டும் வந்து இந்த ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீணடித்து விட்டாரோ என்றுதான் வந்து கருத வேண்டியிருக்கிறது.
1: திரைப்படத்தில் அடுக்கடுக்காக வசனங்கள் பேசுவது போல விஜய் கத்தி கூப்பாடு போடுவதற்கு சட்டமன்றம் ஒன்றும் சினிமா ஸ்டுடியோ அல்ல என்று பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திரு விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் காவல்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: இதே நேரத்தில் முதலமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பேசி வருவதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் எச் ஜவாகருல்லா முதலமைச்சரை சாடியிருக்கிறார்.
4: இது ஒரு அசாதாரணமான நடவடிக்கையாக பார்க்கிறேன். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் ஓரளவுக்கு நியாயமாக நடந்து கொண்டார். ஆனால் இந்த கடைசி இரு தினங்கள், இந்த வரவு செலவு கூட்டத்தொடரினுடைய இரு தினங்களில் அவர் இதுவரை கடைபிடித்த அந்த நியாயமான பார்வை எங்கே அவர் தொலைத்து விட்டார் என்று தெரியவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்று காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கொறடா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இதே வாய்ப்பை தான் நேற்று கேட்டார்கள். நேற்று முதலமைச்சர் வந்து பதிலுரைக்கு பிறகு இந்த வாய்ப்பை எதிர்க்கட்சி தலைவருக்கு அளித்திருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் அளித்த அந்த பதிலுக்கு முதலமைச்சரும் பதிலுரை கொடுத்திருக்கலாம். அந்த விவகாரம் அதோடு முற்று பெற்றிருக்கும். கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்துறையை முதலமைச்சர்கள் தான் கவனித்து வருவது தான் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். கடந்த காலங்களில் இருந்த முதலமைச்சர்கள் அப்படி இப்படியான ஒரு வழிமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று காலையில் அதே பிரச்சனையை எழுப்புவதற்கு அனுமதித்து விட்டு, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கொறடா முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் சட்டமன்ற விதியின் பல விதிகளை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் சொன்ன மூன்று விஷயங்கள், முதலாவதாக மிசா தொடர்பான விஷயம், இரண்டாவதாக சர்க்காரிய ஆணையம் தொடர்பான விஷயம், மூன்றாவதாக முன்னாள்

0: அமைச்சர் மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் தொடர்பான விஷயம். இந்த மூன்று விஷயங்கள் குறித்த முதலமைச்சருடைய உரை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். இது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை ஏற்பதற்கு சபாநாயகர் மறுத்துவிட்டார். எனவே திமுக உறுப்பினர்கள் அதை எதிர்த்து அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள். எனவே சபாநாயகர் அவர்களை வெளியேற்றியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு சரியானது. சபாநாயகர் அந்த மூன்று விஷயங்களையும் சபை குறிப்பிலிருந்து நீக்குவதுதான் சரியான நடைமுறை. அதுதான் சட்ட விதிகளை பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. எனவே திமுகவுக்கு ஆதரவாக நாங்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
1: வெளியில் பேசப்பட்ட விவகாரம் அவையில் பேசக்கூடாதுன்ற ஒரு மரபும் இருக்கு. அதை மீறி அவரும் பேசியிருக்காரு.
0: இல்லை, அவருடைய திருவண்ணாமலை உரையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரெண்டு பொட்டி நிறைய பணம் கொண்டு வந்தார்கள் என்பதை அவரே ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. நேற்றைய அவர் உரை சொல்ல வேண்டுமென்றால் முழு சோட்டில் பூஸ்னிக்காயை மறைக்கக்கூடிய ஒரு அதர்ம உரையாக தான் அது அமைந்தது.
2: தொடர்ந்து, இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாதென்றும் அதன் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாதென்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலகளவில் மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்பை கொண்ட நாடுகளில் இந்தியா விரைவில் இரண்டாவது இடத்தை பிடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்பில் இந்தியாவின் அண்ட நாடான சீனா முதலிடத்தில் உள்ளது. சீனாவில் சுமார் 11,000 கிலோமீட்டர் நீளமான மெட்ரோ தொடர்ந்து வழித்தடங்கள் உள்ளன. சீனாவுக்கு அடுத்தபடியாக 1,386 கிலோமீட்டர் நீளமான மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்புடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்தியா 1,170 கிலோமீட்டர் நீளமான மெட்ரோ தொடர்ந்து வழித்தடங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தற்போது 26 நகரங்களில் மெட்ரோ தொடர்ந்து சேவைகள் இயங்கி வருகின்றன. கடந்த 2014 ஆண்டில் 5 நகரங்களில் வெறும் 245 கிலோமீட்டர் நீளத்துக்கு மட்டுமே இருந்த மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்பு தற்போது 1,170 கிலோமீட்டராக விரிவடைந்திருக்கிறது. அமெரிக்காவிட இந்தியா தற்போது 216 கிலோமீட்டர் மட்டுமே பின்தங்கியுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் மேலும் 900 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கட்டுமானங்களில் ஒரு சிறிய பகுதி கூட பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் இந்தியா அமெரிக்காவை முந்தி உலகளவில் இரண்டாவது பெரிய மெட்ரோ தொடர்ந்து வலையமைப்பை கொண்ட நாடாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்லூரி மாணவியை கைது செய்துள்ள உத்தரவை ரத்து செய்துள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது.
3: கடந்த ஏப்ரல் மாதம் நொய்டா தொழிலாளர் போராட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 25 வயதான டெல்லி பல்கலைக்கழக சட்டமாணவி அக்ரிதி சௌத்ரி சுமார் 5 மாதங்களாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீதான தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யக்கோரும் மனு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் மற்றும் நீதிபதி அச்சால் சச்தேவ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆங்கில எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல்லின் நாவல்களை மேற்கோள் காட்டிய நீதிபதிகள் அந்த கதைகளில் கூறப்பட்டுள்ளதை போன்று உத்தரப்பிரதேசம் மெல்ல வன்முறையாளர்களின் கூடாரமாக மாறி வருவதாக கருத்து தெரிவித்தனர். அதிகாரிகளும் காவல்துறையினரும் தங்கள் பதவி பிரமாணத்திற்கு எதிராக செயல்படும் போது அவர்கள் பிரிட்டிஷ் பேரரசின் அடக்குமுறை எச்சமாக பார்க்கப்படலாம் என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச அரசு தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றம் மாணவி சௌத்ரியை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட்டது. மேலும் அவருக்கு 500,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட அந்த அமர்வு அந்த தொகையை கௌதம் புத்தா நகர் மாவட்ட ஆட்சியர் முதல் காவல் நிலைய அதிகாரி வரையிலான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் சம்பளத்திலிருந்து மொத்தமாக வசூலிக்க வேண்டும் எனவும் அதிரடியாக உத்தரவிட்டது. போதுமான காரணமோ அல்லது உரிய சட்ட நடைமுறையோ இன்றி குடிமை உரிமைகளை பாதிக்கும் வரம்பு மீறல்களையோ அல்லது சட்டவிரோத செயல்பாடுகளையோ சரி செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காகவும் நீதித்துறை கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். மாணவி கைது விவகாரத்தில் உத்தரப்பிரதேச பாஜக அரசுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: தொடர்ந்து முதியோர் இல்லங்களை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, பாக்சி மற்றும் வி மோகனா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. முதியோர் இல்லங்களை அமைப்பது மற்றும் அவற்றில் தேவையான வசதிகளை வழங்குவது தொடர்பான தற்போதைய நிலை குறித்த விரிவான பதிலை நிலை அறிக்கையாக 4 வாரத்துக்குள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோன்று இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளின் தலைமை வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு அவர்களது பதிலை மத்திய அரசு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்கள். ஒன்றிய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரான சுரேஷ் கோபி தனது பேஸ்புக் பதிவில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எல்பிஜி விநியோகத்தில் ஏற்பட்ட தடை காரணமாக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் இருந்தது. தற்போதைய எல்பிஜி விநியோக நிலைமை சீரடைந்துள்ளதால் இந்த கட்டுப்பாட்டை அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என்ற பாகுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாள் இடைவெளியில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்.
3: இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்ட சப்ளை தட்டுப்பாடு மற்றும் விநியோக அழுத்தங்கள் காரணமாக கிராமப்புறங்களில் புதிய சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால வரம்பு 45 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது சமையல் எரிவாயு தீர்ந்தாலும் 1.5 மாத கால அவகாசம் முடிந்த பின்னர்தான் புதிய சிலிண்டருக்கு முன்பதிவு செய்ய முடியும். ஆனால் நகர்ப்புறங்களில் 25 நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் புக்கிங் செய்யலாம். கிராமப்புறங்களுக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டது கிராமப்புற மக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் அவகாசத்தை குறைக்குமாறு கோரிக்கைகள் எழுந்தன. ஆனால் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் எந்த முடிவையும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தியதால் நுகர்வோர் அதிருப்தி அடைந்தனர். இந்நிலையில் நகர்ப்புறங்களைப் போன்றே கிராமப்புறங்களில் சிலிண்டர் புக்கிங் செய்யும் காலம் 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் சீராகி தட்டுப்பாடுகள் நீங்கியுள்ளதை அடுத்து இந்த கால அளவு 25 நாட்களாக குறைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் HPCL போன்ற மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த 25 நாள் விதியை உடனடியாக அமல்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமது முகநூல் பதிவில் அவர் கூறியுள்ளார். பெட்ரோலிய அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புறங்களில் உள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் இனி தங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கூடுதல் தாமதமின்றி விரைவாக பெற்றுக் கொள்ளலாம்.
2: தொடர்ந்து டெல்லியில் விடுதி கட்டிடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் டெல்லி மாநகராட்சியும் பல்கலைக்கழகமும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. கட்டிடம் இடிந்து விழுந்த பத்தில் கட்டிட உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்திற்கு அருகில் உள்ள நெரிசல் மிகுந்த சத்திய நிகேதன் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கான தனியார் விடுதியாக செயல்பட்டு வந்த 6 மாடி கட்டிடம் ஒன்று நேற்று முன்தினம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து டெல்லி மாநகராட்சி துணை ஆணையர், நிர்வாக பொறியாளர், மேற்பார்வை பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் ஆகியோர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தலைநகரில் மாணவர்களுக்கு கிடைக்கும் விடுதிகளின் எண்ணிக்கை முற்றிலும் போதுமானதாக இல்லை என பொதுநல வழக்கு ஒன்றில் டெல்லி உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மேலும் அரசு விடுதிகளின் பற்றாக்குறையால் மாணவர்களை பாதுகாப்பற்ற பேயிங் கெஸ்ட் மற்றும் விடுதிகளுக்கு செல்ல தூண்டுகிறது என்றும், அத்தகைய தங்குமிடங்களை ஒழுங்குபடுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்களா என்றும் தலைமை நீதிபதி திரு TK உபாத்யாயா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்பதை தவிர்ப்பதாகவும், கேள்விகள் கேட்பவர்களை நகரத்து நக்சலைட் போன்ற அவமதிக்கும் பட்டப்பெயர்களால் விமர்சிப்பதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 12 ஆண்டுகளாக பாஜக அரசு குறித்து உலகம் முழுவதும் பற்றிய உயரிய பேச்சுக்களால் மக்களை ஏமாற்றி வருகிறது என்றும், உண்மையான பிரச்சினைகளுக்கு ஒருபோதும் தீர்வு காணவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் மும்முனை அரசு உள்ள நிலையில் தற்போது இந்த இயலாமைக்கு என்ன சாக்கு போக்கு செல்லப்போகிறது என்றும் அவர் வினவியுள்ளார்.
2: தொடர்ந்து மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு 24,475 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார்கள். இவர்களில் 14,992 பேர் மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறையில் உணவு விஷம் கலந்ததால் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாக உத்தவ் தாக்கரே சிவசேன பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தின் பத்ராசால் நிலமோசடி வழக்கில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினருமான சஞ்சய் ராவத் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 1st கைது செய்யப்பட்டார். பின்னர் மும்பையில் உள்ள ஆர்தர் ரோடு சிறையில் அடைக்கப்பட்ட அவர் 101 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு 2022 நவம்பர் 9 பிணையில் விடுதலையானார். சிறையில் தான் அனுபவித்த கொடுமைகள் குறித்து புத்தகம் ஒன்றையும் அவர் எழுதியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேயின் தீவிர ஆதரவாளரான சஞ்சய் ராவத்துக்கு கடந்த 2025 நவம்பர் மாதம் வயிற்றில் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதற்காக அவர் தீவிர கீமோ தெரப்பி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சஞ்சய் ராவத், சிறையில் எனக்கு வழங்கப்பட்ட உணவு அல்லது குடிநீரில் மெல்ல கொல்லும் விஷம் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். சிறையில் எதிர்கட்சி தலைவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது, எனவே உணவில் விஷம் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய நச்சுத்தன்மை பரிசோதனை செய்து கொள்ளுமாறு ராகுல் காந்தி எனக்கு அறிவுறுத்தினார். அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் எங்களை போன்றவர்களுக்கு சிறையில் இதுபோன்ற அநீதிகள் நிகழ அதிக வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறைந்த வயதில் நடந்த திருமணங்கள் மற்றும் கற்பம் தரித்தல்களை கண்டறிய வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப்படும். சிறுவர் சிறுமியரை திருமணம் செய்து கொள்பவர்கள், இதுபோன்ற திருமணங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் அல்லது அந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் மீது குழந்தை திருமண தடை சட்டம் 2006 மற்றும் போக்சோ சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேற்குவங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 72 ஆண்டுகளில் முதல் முறையாக டெல்லியிலிருந்து இந்த விழா இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளத்தை மாற்றிடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
3: தூத்துக்குடியில் முள்ளக்காடு, கோவளம், புள்ளாவெளி உள்ளிட்ட இடங்களில் 3000 ஏக்கரில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக கொரிய நாட்டு நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. உப்பளம் மற்றும் மீன்பிடி தொழிலை அழித்து கப்பல் கட்டும் தளம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கப்பல் கட்டும் தளத்தை மாற்று இடத்துக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி உப்பள தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
4: இந்த தூத்துக்குடி உப்ப விநியோகம் பண்றதுக்கு வாவுசி சிதம்பரனார் கப்பலே வாடகைக்கு எடுத்தாரியா? அவ்வளவு பெருமக்கியுடைய உப்பு எங்க? உப்பு எங்க? தூத்துக்குடி உப்பு உப்பளத்தை அழிக்க லீயர். உப்பளத்தை அழிக்க மாட்டேன், உனக்கு கை கொடுப்ப, உங்க வாழ்வாரத்தை ஒழிக்க மாட்டேன்னு நீ வாக்கு கொடுத்துதானே ஓட்டு கேட்டா? இன்னைக்கு நீ எங்க போனா? எங்க போய் ஒழிஞ்சுகிட்ட?
5: எங்களுக்கு இதான் வாழ்வாதாரம். ஆனா தமிழ்நாடு அரசு கிட்ட நான் ஒன்னே ஒன்னு கேட்கேன், அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொன்னாங்க. இந்த உப்பளத்துல நிறைய பேர் கணவரை கைப்பட்டவங்க, பிள்ளைகள் சாப்பாடு தராதவங்க, நிறைய பேர் பெண் தொழிலாளி தான் அதிகமா இருக்காங்க. இந்த உப்பளத்தை எடுத்துட்டாங்கன்னா பெண்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமே போயிரும்.
3: தூத்துக்குடி கப்பல் கட்டும் திட்டத்தை மாற்று இடத்துக்கு கொண்டு செல்வது தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக அறிவிக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக உப்பள தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
2: தொடர்ந்து இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஒனோ கெய்ச்சி கங்கி ஆற்றில் புனித நீராடி மக்களை கவர்ந்திருக்கிறார். ஒனோ ரிஷிகேஷில் மேற்கொண்ட பயணத்தின் புகைப்படங்களையும் காணொளியையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். தமது அனுபவத்தை மறக்க முடியாத தருணம் என்றும் அதில் அவர் வர்ணித்திருக்கிறார். ஆற்றங்கரையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு சங்கிலியை பிடித்தபடி அவர் கங்கி ஆற்றில் இறங்கி 3 முறை நீராடுவதை காணொளியில் காண முடிந்தது. கங்கி ஆற்றில் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும் கங்கை ஆராத்தியில் கலந்து கொண்ட புகைப்படத்தையும் ஒனோ பதிவிட்டிருக்கிறார். சடங்கின் ஒரு பகுதியாக ஆற்றங்கரையில் அகல் விளக்கையும் அவர் ஏற்றினார். பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியங்களை கடைபிடிக்கும் மக்களிடையே இருப்பது ஆழமான ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தியதாக ஒனோ கூறியிருக்கிறார். ஒனோ இந்திய கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் உணர்வுபூர்வமாக ஈடுபடுவது இது முதல் முறையல்ல. அவரது பயணங்கள், கலாச்சார அனுபவங்கள் என்று பலவற்றை சமூக ஊடக பக்கங்களில் அவர் அடிக்கடி பகிர்ந்து வருகிறார். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவை பறைசாற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் ஒனோ பங்கேற்றுள்ளார். பீகாரில் கங்கி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 27 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடர்ந்து சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளின் தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. இந்தியா சீன ராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளார்கள். அருணாச்சல பிரதேசத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பேணுவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் திருமணமான பெண் கொலை செய்யப்பட்டு அவரது தலை குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கொலையில் அவரது கணவர் தற்போது கைதாகியிருக்கிறார். இந்தியாவின் பெங்களூர் நகரில் நாய்களின் மோப்ப சக்தி மூலம் புற்றுநோயை கண்டறிய புதிய முயற்சிகள் நடைபெறுகிறது. 15 மீட்பு நாய்களுக்கு அதற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. நோயாளிகள் சுமார் 10 நிமிடம் முகக்கவசம் அணிந்து சுவாசிக்கிறார்கள். அந்த முகக்கவசம் நாய்களிடம் கொடுக்கப்படும். ஆய்வகத்தில் நாய்களுக்கு உணர்கருவிகள் பொருத்தப்பட்டு தலைக்கவசம் உடை அணிவிக்கப்படுகிறது. நோயாளிகளின் முகக்கவசம் நாய்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மாறுபட்ட வாசனையை முகந்தால் உடல் அசைவுகள் மூலம் நாய்கள் ஆய்வாளர்களுக்கு தெரிவிக்கின்றன. பெங்களூரைச் சேர்ந்த டொக்னோசிஸ் நிறுவனம் நாய்களின் மூளை செயல்பாடு, சுவாசம், உடல் அசைவுகள் ஆகியவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்கிறது. அதன் வழி நோயாளிக்கு புற்றுநோய்க்கான அறிகுறிகள் உள்ளனவா என்பதை கண்டறிகிறது. 1500 அதிகமானோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டார்கள். 7 முக்கிய புற்றுநோய்களை நாய்களால் மோப்பம் பிடித்து கண்டறிய முடிந்ததாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதன் துல்லியம் 90 விழுக்காட்டுக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஆய்வு இன்னமும் தொடக்க நிலையில் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள். எளிதாகவும் குறைந்த செலவிலும் புற்றுநோய் பரிசோதனைகளை நடத்த இது வழிகோலும் என்று டொக்னோசிஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது. நாய்கள் தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் மட்டுமே வேலை செய்வதாக நிறுவனம் கூறுகிறது. பெண்ணொருவரின் வயிற்றில் 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், சில மெழுகுவர்த்திகள், அவற்றை அறுவை சிகிச்சையின்றி வைத்தியர்கள் அகற்றியுள்ளார்கள். ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் நரசராவ்பேட் நகரைச் சேர்ந்தவர் 33 வயது இளம்பெண். இவர் சில நாட்களுக்கு முன்பும் வயிற்று வலியால் வேதனை அடைந்தார். இதனால் அவரை அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் அழைத்து சென்றார்கள். அங்கு வைத்தியர்கள் பரிசோதனை செய்தார்கள். அப்போது அவரது வயிற்றில் பேனாக்கள், கரண்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதை பார்த்த வைத்தியர்கள் மற்றும் பெண்ணின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதையடுத்து வைத்தியர் ராமச்சந்திர ரெட்டி தலைமையிலான வைத்தியர்கள் குழுவினர் நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சையின்றி எண்டோஸ்கோபிக் மூலம் வயிற்றிலிருந்த 13 பேனாக்கள், 5 கரண்டிகள், ஒரு மெழுகுவெட்டி ஆகியவற்றை அகற்றினார்கள். சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த பெண் இதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு 4 பேனாக்களை விழுங்கியிருந்ததும் அவற்றை வைத்தியர்கள் அகற்றியதும் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் பலரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள்.
3: சென்னையை அடுத்த ஆவடியில் நேற்று காலை 11 மணி அளவில் திடீரென மின் விநியோகம் தடைப்பட்டது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளான பருத்திப்பட்டு, காமராஜர் நகர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, திருவேற்காடு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் 8 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டும் முறையான பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த பொதுமக்கள் குழந்தைகளுடன் திரண்டு ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
6: எங்க ஏரியால 11 மணிக்கு போன கரண்ட் இன்னை வரைக்கும் வரல. குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்படி இருந்தா எப்படி? யாரும் வந்து மீட் பண்ணல, ஈஓ யாரும் வந்து மீட் பண்ணல, ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிள் இல்ல. எல்லாரும் வீட்டுலயே வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, உங்களுக்கே தெரியாது ஒண்ணும் இல்ல. வாட்டர் பியூரிஃபை அது ஒரு அளவுக்கு தான் தண்ணி எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. குழந்தைங்களுக்கு எப்படி பண்ண நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஒரு லேடிஸா இருந்து சொல்றேன், ரெஸ்ட் ரூம் போக முடியல சார் தண்ணி இல்லாம.
3: தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதானப்படுத்தினர். தடைபட்டுள்ள மின்சாரத்தை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள படியூர் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் மின்வெட்டு மற்றும் குறைந்த அளவில் மின்சாரம் விநியோகிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் வேதனை தெரிவித்துள்ளனர். மின்சாரம் அடிக்கடி தடை செய்யப்படுவது குறித்து காங்கேயம் கோட்ட பொறியாளரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.
2: தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான ஆம்னி பேருந்து கட்டணங்கள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
7: ஆம்னி பேருந்து கட்டணங்கள் வழக்கமான நாட்களை தவிர தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் தேவையை பொறுத்து மாறுபடுகின்றன. இந்நிலையில் வரும் சனி ஞாயிறு வார விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி என 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளது. வழக்கமான நாட்களில் சென்னையிலிருந்து கோவை செல்ல 1000 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் கட்டணம் தற்போது 3000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சாதாரண நாட்களில் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கு 800 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்வதற்கான கட்டணம் 600 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது கட்டணம் 3000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்வதற்கான படுக்கை வசதி கொண்ட ஆம்னி பேருந்து கட்டணம் 2000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக வசூல் செய்யப்படுகிறது. விமான கட்டணத்துக்கு இணையாக ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
2: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,55,000 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
8: தெற்கு லெபனானில் உள்ள ஒரு கிராமத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே இரவில் கஃபார் ரமனில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடம் மீதான தாக்குதலில் 1 குழந்தை மற்றும் 2 பெண்கள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர் என்று அது தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் ஈரான் ஹோர்முஸ் நீரணைக்கு வெளியே ஒரு புதிய தடை செய்யப்பட்ட மண்டலத்தை அறிவிக்கும் என்று ஈரானின் உயர் பாதுகாப்பு அதிகாரி மொக்சன் ரசாய் தெரிவித்துள்ளார். நீரிணையை கடக்கும் நோக்கத்துடன் மண்டலத்திற்குள் நுழையும் எந்த ஒரு கப்பலும் தடைப்பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
2: ஈபிள் கோபுரம் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டுள்ளது. இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பொச்சன்வாசி அசர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வேறு இடத்துக்கு அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குழுவினர் இருக்கும் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பெண் ஊழியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். பெண்களுக்கு பதில் ஆண் ஊழியர்கள் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பெண்களுடனான தொடர்பு முடிந்த அளவு குறைவாக இருக்கும் வகையில் வருகையை ஏற்பாடு செய்யுமாறு அந்த குழு கேட்டுக்கொண்டதாக இவுள் கோபுரத்தை நிர்வகிக்கும் சிட் நிறுவனம் கூறியது. ஆனால் குழுவின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க கூடாது என்று அது தெரிவித்தது. ஆண் பெண் சமத்துவத்தை அது வலியுறுத்தியது. விசாரணை நடத்தப்படும் என்று பாரிஸ் நகரின் மேயர் தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கட்சிக்கு நெருக்கமான அந்த குழு பிரான்சில் பெரிய அளவில் கட்டப்பட்ட முதல் கோவிலின் திறப்பு விழாவுக்காக பிரான்சுக்கு வந்திருந்தது. ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலைவழி பாலத்தை திறந்திருக்கின்றன. இருநாடும் ஏற்கனவே தொடர்ந்து விமான இணைப்புகளை கொண்டுள்ளன. இருதரப்புக்கிடையே சரக்கு பயணிகளின் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாலம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது டுமன் ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. தினமும் 300 வாகனங்கள் வரை அதை கடக்கலாம் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. நட்பு நாடுகளுக்கிடையில் உறவை பாலம் பலப்படுத்தும் என்று ரஷ்ய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து ரஷ்யாவும் வடகொரியாவும் ராணுவ பொருளாதார உறவை வலுப்படுத்தியுள்ளன. போரில் சண்டையிட ஆயிரக்கணக்கான வடகொரிய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் சக்சனி ஆன்கால்ட் மாகாண பேரவை தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியின் மாகாண அரசில் உலகப்போருக்கு பிறகு முதன்முறையாக ஒரு தீவிர வலதுசாரி கட்சியின் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கட்சியை நாசி கட்சி என்றும் சிலர் தெரிவிக்கிறார்கள்.
9: Some people openly compare
10: சிலர் AFD கட்சியை வெளிப்படையாக நாசி கட்சியுடன் ஒப்பிடுகின்றனர். ஆனால் இது AFD கட்சி முற்றிலும் நிராகரிக்கும் ஒரு கருத்தாகும். ஜெர்மனியில் அதிவலதுசாரிகளின் எழுச்சி குறித்து பேசும்போது ஜெர்மனியின் இந்த குறிப்பிட்ட வரலாறு அது எத்தகைய இருண்ட கடந்த காலத்தை கொண்டுள்ளது என்பதை பற்றி மக்கள் எப்போதும் பேசுகிறார்கள். மேலும் சிலருக்கு இது அவர்கள் மிகவும் கவலைப்படும் ஒரு திருப்பு முனையாகும். ஆனால் AFDயின் ஆதரவாளர்கள் இப்போது ஜெர்மனியை காப்பாற்றக்கூடிய கட்சி AFD தான் என்று கூறுகின்றனர். ஜெர்மன் அரசியலில் நீண்டகாலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த மற்ற கட்சிகள் மீதான நம்பிக்கை அவர்கள் இழந்துவிட்டதாகவும் நான் அறிகிறேன்.
2: தொடர்ந்து 83 இடங்களை கொண்ட சக்சோனி ஆன்காட் மாகாண பேரவையில் AFD கட்சி 39 இடங்களை, அதாவது 43.8% வாக்குகள் கைப்பற்றியுள்ளது. ஆனால் இந்த எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு 3 இடங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த சூழலில் AFD கட்சியுடன் இணையமாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் பிற கட்சிகள் உறுதியாக உள்ளதால் பல்வேறு முரண்பாடுகளை கொண்ட பிற எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து மாற்று அரசு அமைக்குமா அல்லது அரசியல் குழப்பம் நீடிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அதேபோல் கடந்த 24 ஆண்டுகளாக அந்த மாகாணத்தை ஆட்சி செய்து வந்த ஜெர்மனி பிரதமர் ஃப்ரிட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் CDU கட்சி 15 இடங்களில் 17.2% வாக்குகள் மட்டுமே வென்று படுதோல்வியை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்சியின் வெற்றிக்கு பலர் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள்.
10: திரையில் கணிப்புகள் வெளியான போது எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது. தேர்தல் முடிவுகளில் AFD கட்சி மிகப்பெரிய முன்னிலையில் உள்ளது. இது சாக்சனி அன்ஹால்ட் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜெர்மனிக்கும் இதன் தாக்கம் உண்மையில் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள இங்குள்ள மக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் பரபரப்புடனும் காத்திருக்கின்றனர். புடினின் ரஷ்யாவுடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தவும், சட்டவிரோதமானது என்றும் தங்கள் கலாச்சாரத்திற்கு அந்நியமானது என்றும் அக்கட்சி கூறும் பெருமளவிலான குடியேற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் விரும்பும் ஒரு கட்சிக்கு இது வரலாறு காணாத வெற்றியாகும்.
11: நாங்கள் எதை சாதிக்க விரும்பினோமோ அதை துல்லியமாக சாதித்துள்ளோம். நாங்கள் வரலாறு படைத்துள்ளோம். இம்மாநில மக்கள் தெளிவான அரசியல் செய்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். நமது சொந்த நலன்களுக்கும் நமது நாட்டிற்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையிலான அடிப்படையிலேயே மாறுபட்ட ஒரு அரசியல் அணுகுமுறை தேவை.
10: கட்சியின் முன்னணி தலைவரான உல்ரிச் சிக்மன் கடந்த காலத்தின் மீதான இயக்கத்தையும் நிகழ்காலத்தின் கவலைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த பிரச்சாரத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டியுள்ளார்.
12: என் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
10: நாடு பாதுகாப்பாக இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏன்?
12: இங்கே பிற நாடுகளைச் சேர்ந்த குற்றவாளிகள் அதிகமாக உள்ளனர். அதற்காக ஜெர்மானியர்கள் குற்றவாளிகளே இல்லை என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக இங்கும் சில குற்றவாளிகள் இருக்கிறார். ஆனால் நிலைமை இப்போது கைமீறி போய்விட்டது.
10: சாக்சனி அன்ஹால் மாநிலத்தில் AFD கட்சியை தீவிர வலதுசாரி அமைப்பாக உள்நாட்டு புலனாய்வு அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த வகைப்படுத்தலை அக்கட்சி நிராகரிக்கிறது. அதேவேளையில் இந்த கட்சிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பும் நிலவுகிறது. இந்த வார இறுதியில் உள்ளூர் பள்ளியில் LGBT சமூகத்தை பிரதிபலிக்கும் வானவில் குடிகளை தடை செய்யும் AFDயின் திட்டத்திற்கு எதிராக கட்சியை எதிர்ப்பவர்கள் போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
12: இங்குள்ள மக்களை அவர்களின் பாலியல் விருப்பங்கள், தொழில் நிறம் மற்றும் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதன் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து இழிவுபடுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் நாஜிக்களே.
13: Of course they are.
10: இந்த சிறிய மாநிலம் இப்போதுதான் ஒரு பெரிய தேர்தலை நடத்தியுள்ளது. AFD-யை விமர்சிப்பவர்களை பொறுத்தவரை இது ஓர் ஆபத்தான தருணம். ஆனால் அந்த கட்சியை பொறுத்தவரை இது மேலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முக்கியமான படியாக அமையக்கூடும்.
2: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நேற்று நாடு தழுவிய துக்கத்தை நேபாளம் அனுசரித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி சுமார் 1300 பேர் இறந்தார்கள். 5500 அதிகமானோரை காணவில்லை. அவர்களில் சுமார் 800 பேர் வெளிநாட்டினர். நேபாளத்தில் நேற்று தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. நேற்று மாலை பல இடங்களில் அஞ்சலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேபாள அரசாங்கம் இதுவரை சுமார் 100 உடல்களை மட்டும் அடையாளம் கண்டுள்ளது. உடல்கள் அன்புக்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அடையாளம் தெரியாத மற்ற உடல்கள் ஒட்டுமொத்தமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. உடல்களிடமிருந்து மரபணு மாதிரிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை வைத்து இறந்தோரை பிறகு அடையாளம் காண முடியும் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் மேலும் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர்களில் 900 பேர் நீர்விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பணிகளுக்கான சுரங்கங்களில் 120 பேர் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று ராணுவ அதிகாரிகள் நம்புகிறார்கள். சுரங்கங்களில் உள்ள இடைவெளிகளால் உயிர் பிழைக்கும் சாத்தியம் அதிகம் என்று கூறப்படுகிறது. நேபாள வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்படும் மதிப்புமிக்க பொருட்களை வைத்துக் கொள்ளவோ விற்கவோ கூடாதென்று நேபாள காவல்துறை எச்சரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கின் போது கண்டெடுக்கப்பட்ட தங்கம், வெள்ளி, பணம் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்ளவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் என்றும் அவற்றை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு நேபாள காவல்துறை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. அத்தகைய பொருட்கள் அல்லது முக்கிய ஆவணங்களை கண்டெடுப்பவர்கள் அது குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்து அவற்றை உரிய உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்புமிக்க பொருட்களை பயன்படுத்துவது, மறைத்து வைப்பது, வைத்துக் கொள்வது, வாங்குவது, விற்பது ஆகியவை சட்டவிரோத செயலாகும். இவை சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
7: திபெத் எல்லை அருகே மலைப்பகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ராட்சத பனிப்பாறை உடைந்து விழுந்ததில் போதே கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். அவர்களை தேடும் பணி இன்று 13வது நாளாக நடைபெற்று வருகிறது. நேபாள காவல்துறையின் தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1356 அதிகரித்துள்ளது. 589 வெளிநாட்டினர் உட்பட 5000 பேரை கண்டுபிடிக்க இயலாமல் பேரிடர் மீட்புக் குழுவினர் திணறி வருகின்றனர். நீர்மின் திட்டப் பணிகளில் பணியாற்றி வந்த 933 பேரை மீட்பதிலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதில் இந்திய மற்றும் சீன நிபுணர்கள் நேபாள மீட்புக் குழுவினருக்கு உதவி வருகின்றனர். அதே நேரத்தில் நேபாளத்தில் வெள்ள பாதிப்பு குறைந்து மெல்ல இயல்பு வாழ்க்கை திரும்ப தொடங்கியுள்ளது. எனினும் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுவதால் பலர் இன்னும் நிவாரண முகாம்களிலேயே தங்கியுள்ளனர். இதனிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளை தவிர நாட்டின் மற்ற பகுதிகள் பாதுகாப்பாகவும் சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக திறந்தே இருப்பதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது.
2: தொடர்ந்து வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கு அமெரிக்காவையும் மற்ற அனைத்துலக கூட்டணிகளை மட்டுமே நம்பியிருக்க முடியாதென்று கத்தார் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் தலைநகர் அபுதாபியில் நடைபெற்ற கில்ஃபோம் கலந்துரையாடலில் அவர் பேசினார். அனைத்துலக படைகள் வளைகுடா வட்டாரத்தில் இருப்பதும் அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்திருப்பதும் மிக முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அது மட்டுமே போதாதென்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் கத்தார் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஈரானின் கடுமையான தாக்குதல்களையும் அது சமாளித்து வருகிறது. குறிப்பாக கத்தாரின் எரிசக்தி கட்டமைப்பு தாக்கப்பட்டுள்ளது. இயற்கை எரிசக்தி நிறைந்த கத்தாரில் மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமும் அமைந்துள்ளது. போரின் போது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்களையும் அந்த வட்டாரத்தின் எரிசக்தி கட்டமைப்புகளையும் தாக்கியுள்ளது. 6 மாதங்களாக நீடிக்கும் மோதல் முடிவுக்கு வரும் அறிகுறி கிடையாது. முக்கிய கடல்வழியான கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் இடையூறு ஏற்படுத்தி வருகிறது. அதற்கு பதிலாக ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான புதிய முத்தரப்பு அமைதி பேச்சு விரைவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படலாம் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சிறப்பு அமைதி தூதர்களான ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெரார்ட் குஷ்னர் ஆகியோர் மொஸ்கோ மற்றும் கீவ் நகரங்களுக்கு சென்று இருநாட்டு தலைவர்களுடன் தீவிர ஆலோசனைகளை நடத்தியுள்ளார்கள்.
11: தலைநகரில் நிலவும் எண்ணத்தை புரிந்து கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பேச்சுவார்த்தை இருந்தன. குளிர்காலத்திற்கு முன்னதாக கூடுதல் வான் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி வளங்கள் குறித்த தனது உடனடி தேவைகளை அதிபர் ஜெலன்ஸ்கி எடுத்துரைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். தங்களது தீவிரமான மற்றும் விரிவான போர் இலக்குகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதை அதிபர் புட்டினும் ரஷ்யாவும் தெளிவாக தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் நிலப்பரப்பு குறித்த விஷயத்தில் யுக்ரைனியர்களின் நிலைப்பாட்டை மாற்றுவது கடினமான ஒன்று என்பதையும் அது தற்போது தீர்மானிக்கப்படாது என்பதையும் அதிபர் ஜெலன்ஸ்கி தெளிவாக கூறியுள்ளார்.
2: இந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றதும் ரஷ்யா மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது.
11: கியேவில் ரஷ்யா நடத்திய மற்றொரு தாக்குதல். ஆனால் இந்த ட்ரோன்கள் புதியவை, ஜெட் சக்தி கொண்டவை, விரைவானவை, இடைமறிப்பதற்கு கடினமானவை. இவை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. புதிய உத்திகள் யுக்ரேனிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு சேவைகளுக்கும் கொடூரமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. நகரின் மையப்பகுதியில் அடிக்கடி வான்வெளி தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கைகளையும் தாக்குதல்களையும் கியேவ் மக்கள்
13: எதிர்கொள்கின்றனர்.
12: என் வீட்டிற்கு அருகே பாதுகாப்பான தங்குமிடம் இல்லை. இப்போது சைரன் ஒலி கேட்கிறது. தெருக்களில் நிற்பதும் எங்காவது செல்வதும் அபாயகரமானது.
14: எச்சரிக்கை ஒலிகளை கேட்காமல் 3 மணி நேரங்கள் கூட இருக்க முடிவதில்லை. இரவில் மட்டுமல்ல, பகலிலும் அப்படித்தான் உள்ளது. என்ன செய்வது என்றே எங்களுக்கு தெரியவில்லை.
11: பிபிசி மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைகளின் பகுப்பாய்வில் 2022 முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் அதிக எண்ணிக்கையிலான வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கைகளை கியேவ் நகரம் சந்தித்து வருவதை காட்டுகிறது. ஒரே நாளில் 13 முறை கூட இப்படி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரை பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பான இடங்களை தேடி அடிக்கடி ஓட வேண்டியிருப்பதால் இது பெரும் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கும் அப்படித்தான் உள்ளது. அவர்களின் கல்வியும் தொடர்ந்து தடைபடுகிறது. நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் போது அதிக எச்சரிக்கை ஒலிகள் கேட்கின்றன. மாணவர்கள் சிலர் வெளியே வந்து பாதுகாப்புக்காக மெட்ரோ நிலையத்தை நோக்கி செல்கின்றனர். ஆனால் அவர்கள் ஓடவோ அவசரப்படவோ இல்லை. சிலர் அங்கேயே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், இது அவர்களுக்கு பழகி போன விஷயமாகிவிட்டது. இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான்.
15: சில நேரங்களில் மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாளின் பெரும் பகுதியில் மெட்ரோ நிலையம் அல்லது நிலத்தடி பகுதிகள் போன்ற பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. ரஷ்யா தினமும் தாக்குதல்களை நடத்துகிறது. சில நேரங்களில் நாள் முழுவதும் இந்த தாக்குதல்கள்
13: நீடிக்கின்றன.
16: 4 ஆண்டுகால படையெடுப்பிற்கு பிறகு எனக்கு பயம் இல்லை. எச்சரிக்கை ஒலிகளை கேட்டு பழகிவிட்டேன். ஆனால் இது கல்வியின் தரத்தை பாதிக்கிறது. எங்களால் சாதாரணமாக படிக்க முடியவில்லை.
11: வர்த்தகங்களுக்கும் இடையூறு ஏற்படுகிறது. எச்சரிக்கைகளின் போது பல நிறுவனங்கள் மூடப்படுவதால் ஊழியர்கள் தெருக்களில் காத்திருக்க நேரிடுகிறது அல்லது தங்குமிடம் தேடிச் செல்ல வேண்டியுள்ளது. பலர் மெட்ரோ ரயில்களில் தஞ்சமடைகின்றனர். வான்வழி தாக்குதலுக்குள்ளான சைரன் ஒலிக்கும் போது ரயில்கள் பெரும்பாலும் நின்று விடுகின்றன. பயணிகள் மாற்று பேருந்துகளுக்காக முந்துவதால் இது பயணத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இடையூறுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஒரு புதிய 2-நிலை எச்சரிக்கை முறைக்கு திட்டமிட்டுள்ளது. ஆனால் அது இன்னும் அமலுக்கு வரவில்லை. கியேவ் நகருக்கான பிரச்சனை என்னவென்றால், புதிய அதிவேக ட்ரோன்களில் 60% மட்டுமே சுட்டு வீழ்த்துகிறது. இதற்கான தீர்வை இன்னும் கண்டறியவில்லை.
8: பாதுகாப்பை வழங்கக்கூடிய மலிவான மாற்று ஆயுதங்களையும் இடைமறிக்கும் கருவிகளையும் உருவாக்குவதுதான் யுக்ரைனின் முக்கிய பணியாகும்.
11: இப்போதைக்கு ரஷ்ய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி மரணத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்துவதால் கியேவ் நகரில் வானம் முழுவதும் இருண்டுள்ளது.
2: இதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்து செல்லுகின்றன.
12: ரஷ்யா ஜெர்மனி இடையே ராஜதந்திர நெருக்கடி தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அமைந்துள்ள ஜெர்மன் துணை தூதரக அலுவலகத்தை மூடுமாறு ரஷ்யா ஜெர்மன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நிலவி வரும் ராஜதந்திர நெருக்கடியை இந்த நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ஜெர்மனியின் பான் நகரில் அமைந்திருந்த ரஷ்ய துணை தூதரகத்தையும் தலைநகர் பெர்லினில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தையும் மூடுமாறு ஜெர்மனி ரஷ்யாவுக்கு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் செப்டம்பர் 18 தேதிக்குள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ஜெர்மன் துணை தூதரகத்தின் செயற்பாடுகளை நிறுத்துவதுடன் அங்கு பணியாற்றும் ஊழியர்களும் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஜெர்மனிக்கு அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் ஜெர்மனியின் விமான நிலையம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான ட்ரோன்கள் ரஷ்யாவை சேர்ந்தவை என ஜெர்மனி முன்வைத்த குற்றச்சாட்டே இந்த ராஜதந்திர நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியின் லைப்சிக் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற ட்ரோன் சம்பவத்துக்கு ரஷ்யாவே பொறுப்பு என ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 4 தேதி குறித்த விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த யுக்ரைன் சரக்கு விமானங்களுக்கு அருகில் வெடிபொருள் அடங்கிய ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த ட்ரோன் வெடிக்கவில்லை. மேலும் மற்றொரு ட்ரோன் விமானம் ஒன்றுடன் மோதியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் இதற்கு 10 பின்னர் விமான நிலையத்தில் மேலும் ஒரு ட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ட்ரோன்கள் தொடர்பாக ரஷ்யா மீது முன்வைக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பெர்லினில் உள்ள ரஷ்ய தூதரகம் நிராகரித்துள்ளது.
2: தொடர்ந்து அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வடகொரியா தனது 2 அதிநவீன போர்க்கப்பலை சேவையில் இணைத்துள்ளது. அணு ஆயுதங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை ஏந்தி சென்று தாக்கும் திறன் கொண்ட 5,000 இடையுள்ள இந்த காங்கான் போர்க்கப்பலை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தனது மகளுடன் வான்சன் துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை கூட்டாக எதிர்கொள்ளும் தற்காப்பு நடவடிக்கையாக ஃப்ரீடம் எச் என்ற 5 முத்தரப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை தென்கொரியாவின் ஜெஜி தீவு பகுதியில் அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் நேற்று தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். 2 உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மைய காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுத மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரிசனை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டேக் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஜெனிவாவில் நேற்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63 கூட்டத்தில் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் தெரிவித்த இந்த கருத்துக்கள் அண்மைய சில ஆண்டுகளாக அதிகரித்து வரும் ஆயுத மோதல்களுக்கு சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாயமான சட்டங்களின் பிரகாரம் செயற்படாமை மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கொள்கைகளின் பிரகாரம் செயற்படுவதற்கான கடப்பாட்டில் ஏற்பட்டுள்ள பலவீனம் என்பன முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் வரைபடத்தில் தனது முகத்தை பதிவிட்டு புதிய AI புகைப்படத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளியை சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் ஈரானின் கார்த்தீவு அழிக்கப்படுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து கார்த்தீவு மீது அமெரிக்க ராணுவம் கடந்த 6 தேதி ஏவுகணைகளை வீசி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த சூழலில் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட புதிய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்டார். அதில் ஒரு புகைப்படத்தில் ஈரான் வரைபடத்தில் ட்ரம்பின் முகம் பதிவிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு AI புகைப்படத்தில் அமெரிக்க போர் விமானம் ஈரானின் கார்த்தீவு மீது குண்டுகளை வீசி தகர்க்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அத்தோடு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாய் ஹாக் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் வீழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் ஹார்முஸ் ஜலச்சந்தியை அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று குறிப்பிட்டு மற்றொரு புகைப்படத்தையும் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். ஈரான் நாணயம் அளிக்கப்பட்டு விட்டது என்றும் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக முடங்கிவிட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் புள்ளிவிவரங்களை வெளியிட்டிருக்கிறார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தால் விநியோகத்தில் புதிய தடங்கல்கள் ஏற்படலாம் என்ற அக்கறைகள் எழுந்ததை தொடர்ந்து விலை அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் பிரபல ஜுஞ்சுபுக்கு வட்டாரத்தில் பயணிகள் தங்குவதற்கு வீடுகளை இனி வாடகைக்கு விட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் குறித்து உள்ளூர்வாசிகள் பலர் புகார் அளித்துள்ளார்கள். கிஞ்சுகுவில் கிட்டத்தட்ட 4000 வீடுகள் பயணிகள் தற்காலிகமாக தங்குவதற்கு வாடகைக்கு விடப்படுகின்றன. ஜப்பானில் அவ்வாறு வாடகைக்கு விடப்படும் வீடுகளில் 10 விழுக்காடு கிஞ்சுகுவில் மட்டுமே இருக்கின்றன. இஞ்சுவுக்கு குடியிருப்பாளர்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது. பயணிகள் குப்பை விதிகளை பின்பற்றுவதில்லை, தடை செய்யப்பட்ட இடங்களில் புகைப்பிடிக்கிறார்கள், அதிக சத்தம் எழுப்புகிறார்கள் என்று அந்த குடியிருப்பாளர்கள் புகார் கூறுகிறார்கள். புகார்கள் சுமார் 40% அதிகரித்துள்ளன. அதை சமாளிக்க சிஞ்சுவுக்கு நிர்வாகம் வீடுகளை பயணிகளுக்கு வாடகைக்கு விடுவதை தடை செய்யலாம் என்று யோசிக்கிறது. குடியிருப்பு பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு அருகிலும் உள்ள தற்போதைய குறுகிய கால வாடகை வீடுகளுக்கு இந்த தடை பொருந்தும். 4000 வீடுகளில் சுமார் 2000 வீடுகள் முடக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை ஜப்பானுக்கு தற்போது பெரும் சவாலாகியுள்ளது. இருந்தாலும் ஜப்பான் பயணத்துறையை வளர்க்க விரும்புகிறது. 2030க்குள் 60 மில்லியன் பயணிகளை ஈர்க்க அது முனைக்கிறது. இந்தோனேஷியாவின் பப்புவா கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் இறந்தார்கள். இறந்தவர்களில் 5 பேர் பெரியவர்கள், மற்ற 6 பேரும் 2 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்கள். பனியாய் நகரில் நடந்த ஒரு சந்தையில் நள்ளிரவுக்கு பிறகு தீப்பற்றியது. அருகில் இருந்த கடைகளுக்கும் வீடுகளுக்கும் தீ வேகமாக பரவியது. 3 மணி நேரத்துக்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்பு வாகனங்களும் தண்ணீரை பீச்சி அடிக்கும் வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டன. ஆனாலும் குறைந்தது 40 கடைகளும் வீடுகளும் தீக்கிரியாகின. தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை நடத்துகிறார்கள். இந்தோனேஷியாவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் பெரிய தீச்சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன. கடந்த டிசம்பரில் மத்திய ஜகார்த்தாவில் 7 மாடி அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 22 பேர் இறந்து போனார்கள். இந்தோனேஷியாவில் அனா கரகட்டான் எரிமலையின் வெடிப்பால் விமானங்கள் மூடப்பட்டிருந்தன. 1500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. ஒரு எரிமலை வெடிக்கும் போது வானத்தில் அதிக சாம்பலை அது வெளியேற்றுகிறது. சாம்பலில் மிக சிறிய துகள்கள், பாறை கற்கள், கனிமங்கள் நிறைந்திருக்கும். இதனால் விமானத்தின் யந்திரம் சேதமுறலாம். சாம்பல் யந்திரத்துக்குள் செல்லும் போது அங்கிருக்கும் சூடு துகள்களை உருக்கிவிடும். உருகிய பொருள் யந்திரத்தின் பாகங்களில் ஒட்டிக்கொண்டு காற்றோட்டத்தை தடுத்துவிடும். நிலைமை மோசமானால் யந்திரத்தின் ஆற்றல் குறைந்து முற்றிலும் செயலிழந்து போகலாம். அது மட்டுமல்ல, சாம்பல் கலந்த மேகங்கள் விமானியின் பார்வையை மறைக்கலாம். காற்றின் வேகத்தை அளவிடும் உணர் கருவிகளை அடைத்து விமானிகள் துல்லியமாக அளவிட முடியாமல் போய்விடலாம். மேகங்களின் ஊடே விமானிகள் எளிதாக பறந்து செல்ல முடியுமா? எல்லா நேரத்திலும் அது சாத்தியமல்ல. எரிமலை வெடிப்பால் காற்று நுண்துகள்களை 100 கணக்கான கிலோமீட்டர் தொலைவு கொண்டு செல்லக்கூடும். எனவே விமானங்கள் எரிமலையிலிருந்து வெகு தூரம் தள்ளி பறந்தாலும் சாம்பல் அங்கு இருக்கலாம். அதனால்தான் விமானிகள் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து தவிர்ப்பது முக்கியம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியாவின் முக்கிய சுகர்னோ ஹட்டா அனைத்துலக விமானம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்தோடு மேலும் 4 விமானங்கள் மீண்டும் இன்று திறக்கப்பட்டுள்ளன. சிக்வா என்ற பிரபலமான கேலி சித்திர எலி கதாபாத்திரத்தை வைத்து பெரிய நிறுவனங்கள் விளம்பரம் செய்து வருகின்றன. வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது அவற்றின் திட்டம். அவ்வாறு ஜப்பானில் பெரிய அளவில் விளம்பரம் செய்த ஒரு சுசி நிறுவனத்துக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது. ஜப்பானில் நிறைய கடைகளை வைத்திருக்கும் குரா சுசி கடைகள் முழுவதும் சிக்வா கதாபாத்திரம் இடம்பெறும் சுவரோவியங்களை ஒட்டியது வாடிக்கையாளர்களுக்கு இலவச பொருள் தருவதாக தெரிவித்தது. வாடிக்கையாளர்கள் இதனால் கவரப்பட்டார். அவர்கள் மாதம் முழுவதும் கடைக்கு செல்ல முன்பதிவு செய்தார்கள். ஆனால் குரா சுசி விளம்பரத்தை திடீரென்று மீட்டுக் கொண்டு விட்டது. ஊழியர்கள் சிலர் பொருட்களை திருடி இணையத்தில் விற்றதாக அது தெரிவித்தது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பலர் தங்களது முன்பதிவை ரத்து செய்துள்ளார்கள். குரா சுசி வாடிக்கையாளர்களிடம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. ஐஸ் கட்டிகளில் நடுத்தரம் உயர்தரம் இருக்கிறதா? ஆமாம் என்கிறது ஜப்பான். ஜப்பானின் கானசாவா நகரில் 100 ஆண்டு பழமையான குரோமோட்டோ ஐஸ் நிறுவனம் அந்த ஐஸ் கட்டிகளை தயாரிக்கிறது. எளிதில் உருவாத அந்த ஐஸ் கட்டிகள் ஜென்சோ என்று அழைக்கப்படுகின்றன. எப்படி உருகாமல் இருக்கும்? 48 முதல் 72 மணி நேரம் வரை தண்ணீர் மெதுவாக உறைய வைக்கப்படுகிறது. அதிலுள்ள அசுத்தங்களும் காற்று குமிழிகளும் அகற்றப்பட்டு தெளிந்த பனிக்கட்டி தயாரிக்கப்படுகிறது. பிறகு கொக்டெல் மதுபான குவளைக்கேற்ப பல்வேறு வடிவில் நறுக்கப்படுகிறது. ஜப்பானில் தயாரிக்கப்படும் உயர்தர ஐஸ் கட்டிகள் உலகெங்கும் பிரபலமான கொக்டெல் மதுக்கூடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வெளிநாடுகளில் ஒரு ஐஸ் கட்டி 200 யென், சுமார் 1 யூரோ வரை விற்கப்படுகிறது. 2019 குரோமேட்டோ ஐஸ் நிறுவனம் விற்பனையை தொடங்கியது. மொத்த விற்பனை 2 மடங்குக்கு அதிகமாகியது. ஐஸ் கட்டிகள் மெதுவாக உருகுவதால் பானத்தை கூடுதல் நேரம் குளிர்ச்சியாக வைத்திருக்க முடிவதாக மதுக்கூடங்கள் கூறுகின்றன. சிங்கப்பூரில் உள்ள நேட்டிவ் மதுக்கூடம் ஆண்டுதோறும் சுமார் 900 கிலோகிராம் குரோமேட்டோ ஐஸ் கட்டிகளை இறக்குமதி செய்து வருகிறது. வழக்கத்துக்கு மாறாக அதிக வெப்பமும் வறட்சியும் நிலவிய கோடைக்காலம் பல விவசாயிகளுக்கு சவாலாக இருந்ததால் சில பயிர்களின் விளைச்சல் குறைந்தது. ஆனாலும் இந்த வெப்பத்திலும் செழித்து வளர்ந்த பயிர்களில் சூரிய காந்தி ஒன்று நாட்போக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான மகசூலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது.
12: இந்த 30 ஏக்கர் வயலில் இதுவரை இல்லாத அளவுக்கு சூரியகாந்தி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன.
13: The sunflowers when they are growing and they are
15: சூரியகாந்தி பூக்கள் வளரும் போதும் அவற்றின் பூமுட்டுகள் உருவாகும் போதும் அவை சூரியனை நோக்கி திரும்பும். ஆனால் பூக்கள் முழுமையாக உருவான பிறகு அவை தொடர்ந்து கிழக்கு நோக்கியே திரும்பி அப்படியே நிலைத்துவிடும். அந்த திசையில் தான் அவற்றுக்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கிறது. எனவே வயலுக்குள் சென்று திரும்பி பார்க்கும் போது அவை அனைத்தும் ஒரே திசையில் காட்சியளிப்பது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும்.
12: இந்த வகை சூரியகாந்தி பூக்கள் சிறியதாக இருந்தாலும் அதிக விளைச்சலை தருகின்றன. நடப்பதற்கு இது தற்போது அழகான இடமாகவும் மாறியுள்ளது.
15: சூரியகாந்தி பூக்களுக்கிடையே பல வகையான உயிரினங்களை காணலாம். தேனீக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் காணலாம். இது எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதை ஒரு பயிராக வளர்க்கிறோம். இதை 2 வாரங்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைப்பதும் அவர்களை சுற்றி பார்க்க அனுமதிப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விவசாயம் குறித்து மக்களுடன் பேசவும் முடிகிறது.
12: இவை குட்டை ரக சூரியகாந்தி பூக்கள். இவை நடவு செய்யப்பட்டதிலிருந்து வெறும் 12 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பெய்திருந்தால் இவை மேலும் 1 அடி உயரமாக வளர்ந்திருக்கும்.
14: இதற்கு 1400 முதல் 1900 டிகிரி நாட்கள் அளவிலான சேமிக்கப்பட்ட வெப்பம் தேவைப்படுகிறது. எனவே இப்போது நிலவும் வெப்பமான வானிலை இவை வளர்வதற்கு உண்மையிலேயே மிகவும் உதவியாக இருந்துள்ளது. வெப்பம் அதிகமாக இருப்பது நல்லதுதான். அதே சமயம் சிறிதளவு மழையும் தேவைப்படுகிறது.
12: மீதமுள்ளவை பறவைகளுக்கான தீவனமாக மாற்றப்பட்டு உள்ளூரில் விற்பனை செய்யப்படும்.
14: நாங்கள் பறவை உணவிற்காக பயன்படுத்தும் வணிக ரீதியிலான விதைகளுக்கும் மக்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் பூக்களின் விதைகளுக்கும் இடையே எந்த பெரிய வித்தியாசத்தையும் உணர முடியாது.
17: நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. இது இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை.
18: அவர்கள் இது ஒரு சிறிய சூரியகாந்தி தோட்டமாகத்தான் இருக்கும் என்று நினைத்திருந்தார்கள். நாங்கள் வாகன நிறுத்தும் இடத்திற்குள் நுழைந்த போது அவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். கண்ணு கட்டிய தூரம் வரை சூரியகாந்தி பூக்கள் தான் தெரிந்தன. இது மிக அற்புதமாக இருக்கிறது.
4: அருமையான நாள், இதமான வானிலை, இந்த அழகான சூரியகாந்தி பூக்களை பாருங்கள்.
12: இந்த சூரியகாந்தி பூக்கள் நிச்சயமாக அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றன. இவை மகிழ்ச்சியான பூக்கள் என்று இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். இவற்றை பார்த்துவிட்டு வெளியே வருபவர்கள் சோகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கவே முடியாது.
2: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் உரிமமில்லா இணையவழி சூதாட்ட தளங்களுக்கு எதிராக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இலங்கை கிரிக்கெட் போட்டிகளின் போது பந்திய நிறுவனங்களுடன் தொடர்புடைய மறைமுக விளம்பரங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுவது குறித்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன ஹத்துடுவ கேள்வி எழுப்பியிருக்கிறார். இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் முதலில் நடைபெறுகிறது. அதன்பின் 1 நாள் தொடர் தொடங்குகிறது. T20 தொடர் செப்டம்பர் 15 ஒருநாள் தொடர் செப்டம்பர் 22 தொடங்குகிறது. இந்நிலையில் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் சிறப்பு ஆலோசகராக அந்த அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபுவேயை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கிறது. முதலில் தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 205 ஓட்டங்களை எடுக்க சிம்பாபுவே 18 ஓவர்களில் 157 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்டர் எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்களுக்கான உலகக்கிண்ண கூடைப்பந்து போட்டியில் ஒருவர் தனித்து நிற்கின்றார். அதற்கு திறன் ஒரு காரணம், உயரம் மற்றொரு காரணம். சீனாவைச் சேர்ந்த 19 வயது சாங் சியு 2 மீட்டருக்கு மேல் வளர்ந்திருக்கிறார். சமூக ஊடகத்தில் பரவலாக பயிரப்படும் படங்களில் அவர் மற்ற விளையாட்டாளர்களுடன் ஒப்புடுகையில் ராட்சத உயரத்தில் காணப்படுகிறார். சியு உலகக்கிண்ண போட்டியின் தொடக்கத்திலே பலரின் கவனத்தை ஈர்த்துவிட்டார். சீனா அமெரிக்காவுடன் மோதிய ஆட்டத்தில் 94-61 என்ற புள்ளி கணக்கில் சீனா தோல்வியை சந்தித்தது. ஆனால் அமெரிக்க விளையாட்டாளர்களின் மனதில் சியு தனியிடம் பிடித்தார். நான் இவ்வளவு உயரத்தில் உள்ள பெண்ணுடன் மோதியதில்லை, அவர் எங்களுக்கு சவாலை தந்தார் என்று அமெரிக்காவின் நட்சத்திர விளையாட்டாளர் கெட்லின் கிளாக் குறிப்பிட்டிருக்கிறார். சியு நேற்று செக்குடியரசுக்கு எதிரான ஆட்டத்தில் வெறும் 10 நிமிடத்தில் 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் சியு மீது எதிர்பார்ப்புகள் கூடுகின்றன. அவர் இன்னமும் சின்ன பெண் என்றும் வளர்வதற்கு இன்னமும் காலம் உண்டு என்று கிளாக் தெரிவித்தார். ஷங்காயில் நடந்த கார்பந்திய விபத்தில் தீப்பிடித்த காரில் இருந்த பிரிட்டிஷ் ஓட்டுநரை அவரது சக போட்டியாளர் துணிச்சலுடன் காப்பாற்றியிருக்கிறார். சீன ஜிடி வெற்றியாளர் கார்பந்திய போட்டி சனிக்கிழமை ஷங்காய் அனைத்துலக பந்தய தடத்தில் நடைபெற்றது. பந்தயத்தின் போது பல கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. அந்த விபத்தில் 36 வயது பிரிட்டிஷ் ஓட்டுநர் ஒல்லி மில்ராயின் அவரது கார் மிக கடுமையாக மோதியது. மோதிய உடனே அவரது ஃபெராரி கார் தீப்பிடிக்க தொடங்கியது. அதே பந்தயத்தில் கலந்து கொண்டிருந்த நெதர்லாந்து ஓட்டுநர் லூக் ஹார்டோக் உடனடியாக தனது காரை

காப்பாற்றியதாக அவர் தெரிவித்தார். தமது மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் இந்த சம்பவத்தை கூறுவேன் என்றும், அவர்களுக்கு கார்டோக் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவாக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே மில்ராயின் மோட்டோசாப் குழு சீன ஜிடி நடத்தும் போட்டிகளில் இனி பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 37 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 5 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 66 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 26 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 94 சதம், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 15 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 64 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 57 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலைநேரம் இரவு 10:50 கராச்சத்திலே 9:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் அறிவிப்புகளில் மரண அறிவித்தல் ஒன்று. யாழ் ஷாவைச்சேரிய புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4 வெள்ளிக்கிழமை அன்று காலமாகியிருந்தார். அவரது கிரியைகள் நாளை இடம்பெறுகிறது. நாளை காலை 9:00 11:00 வரை இடம்பெற இருக்கிறது. 95 ரூ மாசல் செம்பத், 93430 வில்டனுஸ் என்ற முகவரியில் நடைபெற இருக்கிறது. 95 ரூ மாசல் செம்பா, 93430 வில்டனுஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள கிரமட்டோரியத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை அறியத்திருக்கின்றோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை கும்பிட்டு

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்தில் தொடர்கின்றது. இன்றும் உதவுவோமா?

0: இந்த இரவு நேரத்திலே கண்விழித்து பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அதற்காக அவருக்கு முதலே நேர்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியில் அவரை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு தரசன் அவர்களே. வணக்கம் எங்கள் டிஆர்டி வானொலியின் நேயர்களே. வளமை போல் வழக்கம் போல் எப்போதுமே திரு தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு வேலை தியாகம் எல்லாம் செய்கிற மாதிரி சொல்றேன். அப்படி
0: இல்லையே, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில தானே நீங்க கலந்து கொள்கிறீர்கள். இவ்வளவு வேலை பழக்கள் அவற்றுக்கு மத்தியில் தானே இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் இது ஒரு நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்துறதுன்றது எவ்வளவு நேரம் எடுக்கக்கூடியது?
1: அது உண்மைதான், அது உண்மைதான். பட் அது ஒரு முழுமையான உண்மை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் எங்களுடைய நேயர்களும் சொல்கிற விடயங்கள் பொதுவாக பயனளிக்கும் இருக்கிறதால நானும் எனக்கும் ஒரு அசட்டு நம்பிக்கை. இன்னைக்கு எதை பற்றி பேசுறது
0: முதல்ல அந்த செய்தி அறிக்கையை தருகிறேன். அதில் இந்தியர்கள் செய்ததனால் நான் நினைக்கிறேன் பிரான்சிலே உள்ளவர்கள் இந்தியர்கள் தொடர்பான அபிப்பிராயம் ஒரு எதிர்மறையான அபிப்பிராயமாக போகுமோ தெரியல. என்ன நடந்தா ஈவுல் கோபுரம் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டது. அதுக்கு காரணம் இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். போச்சன்வாசி அஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். குழுவினர் இருக்கும் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பெண் ஊழியர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். பெண்களுக்கு பதில் ஆண் ஊழியர்கள் பொறுப்பில் வைக்கப்பட்டனர். பெண்களுடனான தொடர்பு முடிந்த அளவு குறைவாக இருக்கும் வகையில் வருகையை ஏற்பாடு செய்யுமாறு அந்த குழு கேட்டுக்கொண்டதாக ஈஃபில் கோபுரத்தை நிர்வகிக்கும் சிட்டி நிறுவனம் தற்போது கூறுகிறது. ஆனால் குழுவின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க கூடாதென்று அது தற்போது தனது தவறை ஒத்துக்கொள்கிறது. ஆண் பெண் சமத்துவத்தை அது வலியுறுத்தியது. விசாரணை நடத்தப்படும் என்று பாரிஸ் நகரின் மேயர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கட்சிக்கு நெருக்கமான அந்த குழு பிரான்சில் பெரிய அளவில் கட்டப்பட்ட முதல் கோவிலின் திறப்பு விழாவுக்காக பிரான்சுக்கு வந்திருந்தது. பெண்களை தங்களுக்கு முன்னால் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது.
1: ஆமாம், இது ஒரு நல்ல செய்தி. நீங்க சமயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான். என்ன வந்து சொன்னால் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்தேன். நான் நேற்று அதே கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு போன வாரமே அழைப்பு வந்தது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த கோவில் சம்பந்தமான விழாக்கள் வருது, என்னை வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு முதல்ல நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நடத்துகிறவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் இதுக்கு பேர் உண்மையாக இது ஒரு வைணவ கோயில். ஃபர்ஸ்ட் அந்த பேரை தலைப்பை பார்த்தீங்கன்னாக்க த ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் யூரோப்னு போடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் என்று அந்த ஹிந்து டெம்பிள் என்று சொல்கிற சொல்லாடலே தவறானது. எப்படி தவறானதுன்னு பார்த்தோம்னாக்க ஹிந்து த வர்த்த மீனிங் ஆஃப் ஹிந்துன்னு பார்த்தா ஹிந்து என்ன, ஹிந்து ஒன்று வந்து ஒரு பன் மத கோட்பாடுடைய மதம். பன்மத கோட்பாடுடைய மதம்னாக்க என்றால் அதில் வந்து பல கடவுள் இருக்கு, ஒரு கடவுள் மட்டும் இருக்கிறது இல்லை. பட் இந்த ஹிந்து என்ன வேர்டை பயன்படுத்தி ஹிந்து என்ற சொல்ல பயன்படுத்தி இந்த குஜராத்தி மக்கள் குஜராத்தியில் உள்ள பெரும் பெரும் பணக்காரர்கள் உருவாக்குகின்ற ஒரு கோயில் அமைப்பு தான் இந்த ஸ்ரீ நாராயணன் கோயில். அப்போ நீங்கள் அதை சரியாக சொன்னீங்க. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் பாப்ஸ். பாப்ஸ் வந்து ஷோர்ட்டாக சுருக்கமாக சொல்லுவார். அது உண்மையாக அதனுடைய ஃபுல் நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க என்னென்னா பொச்சாவாசி அஸ்கார் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா. அதாவது வந்து பொன்சாவாசி ஆஸ்கார் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா. இதே சுருக்கமாக சொல்கிற பொழுது பாப்ஸ் ஒன்று வரும். அந்த கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான அந்த தொண்டர்கள் என்று சொல்கிற அத்தனை பேருமே போட்டிருந்த ஜக்கெட் அந்த சட்டையில் வந்து இந்த பாப்ஸ் என்னதான் போட்டிருந்தாங்க. ஸோ அது பாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சுருக்கமாக பார்த்தா அதில் வர சுவாமி நாராயணன் ஸோ அந்த நாராயணன்னு தெரியாமல் சுவாமி, அந்த சுவாமி நாராயணன் ஒரு ஒரு சொல்லாக வருது. அது உண்மையாக ரெண்டு சொல், அப்படின்னா சுவாமி என்னது உண்டு நாராயணன் என்றது உண்டு. அது தெரியக்கூடாது என்பதற்காக நினைக்கிறேன் அவன் சுவாமி நாராயணன்னு போட்டு அந்த எஸ்சியை போட்டுக்கிறேன். அப்போது அந்த கோவிலுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் அடிக்கல் நாட்டவெல்லாம் நடந்ததுக்கு எனக்கு அதை எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். எந்த வகையில் என்று சொன்னால் அதை நடத்துகிறவர்கள் வந்து இந்திய குஜராத்தி செல்வந்தர் சங்கம். செல்வந்தர்னா பணக்கார கோடீஸ்வரர். அப்போது இந்த புலம்பெயர் நாடுகளில் வாடுகின்ற இந்த குஜராத்தி மக்கள் இந்து என்ற பெயரில் இவ்வாறான கோயிலை கட்டுகிறார்கள். நாராயணன் அண்மையிலேயே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எப்போதுமே இந்த அத்வானி என்ற ஒரு துணை பிரதமராக இருந்த பொழுதெல்லாம் ராமன் பயணம் என்ற யாத்திரிகம் யாத்திரை ராமா யாத்திரை என்றதை உருவாக்கி இந்தியா பூராவே ஒரு ராமா யாத்திரையை உருவாக்கினார்கள். அந்த ராமன்றது ராமன்றது இந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய தச அவதாரங்கள் 10 அவதாரங்கள் ஒரு அவதாரம் தான் இந்த ராமன். அந்த ராமனுக்கு கட்டின கோயிலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்றவர் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி அதே மாதிரி இந்திய குடியரசினுடைய தலைவராக பிரசிடண்டாக இருக்கிறது ஒரு திரௌபதி என்ற ஒரு பெண்மணி. இந்த ரெண்டுமே பிராமின் இல்லை என்பதற்காக அவர்களுக்கான சரியான ஒரு என்ன ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய முதன்மைத்துவம் அவர்களுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படலை. அதே மாதிரி தான் நான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சும்மா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் ரஜினிகாந்தும் ஆசைப்பட்டார் நானும் வந்து முன் வரிசையில் இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய வைஃப் வந்து ஒரு வகை ஐயங்கார். ஐயங்கார்னா இந்த பிராமின்ல ரெண்டு வகை இருக்குது, மூன்று வகை இருக்குது பொதுவாக. இந்த காஷ்மீர் பிராமணர் தான் உயர்ந்த பிராமணர்கள். அஸ்மாத் என்ற பிராமணர்கள் இருக்குது, அது இன்னொரு பிராமணர் வகை. அதை தவிர பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய நாம பிராமின் சொன்னால் ஐயங்கார் என்று சொல்கிற விஷ்ணு பிராமணர்கள், இன்னொன்று ஐயர்கள் சொல்லக்கூடிய சைவ பிராமணர்கள். ஸோ இந்த சைவ பிராமணர்கள் வைணவ பிராமணர்கள் எல்லாம் பார்க்குற பொழுது அண்மையிலேயே ஒரு பேட்டியின் பொழுது ஒரு கல்வி அமைச்சராக இருந்த உயர்கல்வி அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் அவர் தன்னை மறந்து பேசுகிற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாருன்னா அவர் ஒரு உயர்கல்வி அமைச்சர். அவர் உயர்கல்வி அமைச்சர் எப்போ எப்படி ஆனார்ன்றது கல்வி தகுதி இருக்கா இல்லையா அவர் கல்வி சார்ந்து என்ன செய்தாருன்னு அந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் திமுகவிலே ஒரு முக்கியமான செல்வாக்கு உள்ள காரணமாக இப்போ நாம் இப்போ உதாரணம் விழுப்புரம் அல்லது வந்து இன்னொரு பேர் திருக்கோயில் இப்படியான இடங்களை எல்லாம் நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த முக்கியமான இடங்கள் தான் இவருடைய கைக்கு வந்தது. எப்படி கைக்கு வந்தோம்னா அமைச்சருன்ற பேரில் புறம்போக்கு நிலம், புறம்போக்கு நிலம் என்று சொன்னால் கவனிக்காமல் இருக்கிற அரசு நிலங்கள். அந்த அரசு நிலங்களெல்லாம் விற்று மண்ணை விற்று அந்த காணிகள்லாம் பெரிய காலேஜ் கட்டி ப்ரொஃபஸர் ஆகி இப்படி நடத்தி பெரிய செல்வந்தரானவரான் அந்த அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு பேட்டியில் பேசுகின்ற பொழுது அவர் பாருங்க அந்த ஒரு அமைச்சர் கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் அந்த இடத்துல சொல்லக்கூடாத ஒரு சொல்ல சொல்லிட்டார். என்னென்னு சொன்னால் இது சொல்கிறதுக்கு ஒரு இந்த ரெண்டு பிராமின்ஸ் நாங்கள் இப்போ சொல்கிற இந்த கோவில் சார்ந்த பிராமின்ஸும் இது ஒரு வைணவ கோயில் தான். நீங்கள் போ அதுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஏதோ இந்து கோவில் ரெண்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு அங்கே போவாங்க, சாமி எல்லாமே இருக்கு கும்பிடுவாங்க, போக சாப்பாடு ஃப்ரீயாக மூணு நேரமே கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியுமோ சாப்பாடு கிடைக்குதானே நாங்கள் போகிறோம் கோயில்னு. இந்து கோயில்னு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஹிந்து என்ற சொல்லி அதுக்கு பொருத்தம் இல்லை. ஏன்னா அது ஒரு வைணவ கோயில். அப்போ இந்துன்னா யார் முழுமுதல் கடவுள்? இந்துன்னா முழுமுதல் கடவுள் மூன்று கடவுள். அதாவது 18 மதங்களை அடக்கிய ஒரு மதம் தான் இந்து மதம். இந்த நாங்கள் இப்போ சொன்ன அந்த பாப்ஸ் என்ற இதில் போனபடி பெரும் பெரும் தலையெழுத்தில் போட்டது என்ன, த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள் என்று தான் போட்டிருக்கேன். த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள். ஏன் அந்த பெரிய, ஏன்னா மற்ற கோயிலெல்லாம் இருக்குல்ல, அந்த கோயிலில் உள்ள கோபுரங்கள் அதனுடைய இட வசதிகள் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புசி செயின்ட் ஜார்ஜ் ஜோர்ஜ். அப்போ புசி செயின்ட் ஜோர்ஜ்ன்ற இடம் சர்வ அமெரிக்க பாணியில் உருவாக்கப்பட்ட ஒரு புது நகரம். அந்த நகரத்தில் வந்து சர்வ மதங்களும் அங்கே இருக்கணும் என்றதுக்காக
0: அங்கே கூட சீனர்கள் இருக்கிறார்கள். அந்த
1: சீனர்களுக்கான மூன்று புத்தகங்கள் இருக்கு பாருங்க. தைவானுக்குரிய ஒரு புத்தகங்கள் இருக்கு, லாவோஸுக்கு உரிய ஒரு புத்தக கோயில் இருக்கு, இந்துக்களுக்கு இப்போ தான் இந்து என்ற பேரில் கொடுத்துருக்கு இது மைனவர். அப்புறம் வந்து இஸ்லாமியருக்குரிய ஒரு பள்ளிவாசல் ஒரு பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல்னு அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது பேர் வந்து சர்வதேச பன்னாட்டு மதங்கள் உள்ள இடங்கள்னு சொன்னாலுமே அதில் ஒரு வகை பாரபட்சம் ஒன்று புதுசாக இந்து மதம் இப்போ கட்டின புதுசான கோயில் அதனுடைய தலைவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் குஜராத்திக்காரர். அப்போ அவர் என்னோட எப்படி தொடர்புனா இந்தியன் எம்பசியில் சிறுவங்கள் இலங்கை ரொம்ப தூதுவராக தொடர்பு கொண்டு சில பேருடைய பேரை கேட்டப்போ என்ன தொடர்பு கொண்டார். இப்படி உங்களுடைய இலங்கை எம்பசி உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்கள் ஒரு பேராசிரியர் ஒரு கல்வியர் ஆகவே நீங்கள் இதுக்கு வாங்கன்னு சொல்லி நான் போயிருந்தேன். குடும்பமாக போயிருந்த பொழுது அங்கே தெரிஞ்சது அது குஜராத்திக்காக உரியான கோயில்னு. அந்த தலைவர்
0: லண்டன்ல குஜராத்திகள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். உகாண்டாவில இருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் கூடுதலானவர்கள் குஜராத்திகள் வந்து இங்கிலாந்தில் பெரிய வியாபாரிகளாக மாறினார்கள்.
1: அவர் எங்குமே வியாபாரிகள் தான், எங்குமே வியாபாரி என்று சொல்ல சொல்லுவனா நீங்க வணிகர் என்று சொல்லுவாங்க, வணிக செல்வந்தர்கள். முந்தா நேற்று நான் பஸ்ஸில் வர்றப்போ ஒருவர் வந்தார், நான் அவரை பாகிஸ்தானியன் தான் நினச்சேன். பாகிஸ்தானியன் தான் அவருடைய தோட்டம் என்ன வந்து கேட்டால் நீங்கள் யாருன்னு சொல்லி நான் அவர் இலங்கையர்னு சொன்னேன். இலங்கையர் நான் வந்து பாகிஸ்தானி. நீங்கள் எப்படி பாகிஸ்தானி? பாகிஸ்தானி குஜராத்தி இல்லை பாகிஸ்தானின்னு சொன்னது நான் வந்து குமர் என்ன நாடு குமரன்னு உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்காவில் ஒரு சிறு தீவு குமர். அந்த குமர் என்ற நாட்டில் இப்போ தான் அங்கே அரசியல் பிரச்சனை எல்லாம் வந்து அந்த ஜனாதிபதி அந்த நாட்டின் செல்வங்களை எல்லாம் சூறையாடி போட்டு தப்புறது முயற்சி பண்ணுறது ஒரு மக்கள் எல்லாம் புரட்சி செய்தார்கள். அது போய்கொண்டே இருக்கு. அவர் தன்னுடைய பாதுகாப்பால் தப்பிட்டார். அந்த கொமோர் கொமோர் கண்டம்ன்றது ஒரு ஆப்பிரிக்காவில் மொரிஷியஸ் பக்கத்தில் உள்ள ஒரு தீவு. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமாக இப்போ நாங்கள் மொரிஷியஸ் பக்கத்துலன்னு சொன்னது என்ன காரணம்னா அந்த மொரிஷியஸ் தீவிலேயே வந்து ஜனாதிபதி பிரதமராக இந்திய வம்சாவளி வர்ற பொழுது குஜராத்தியை சார்ந்தவங்களை தான் விடுவாங்க. ரெண்டாவது துணை பிரமர் துணை ஜனாதிபதி என்று சொன்னால் அது தமிழர்களை போட்டாங்க. என்ன தமிழர்கள் அப்போ அடிமைகளாக கரும்பு செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது மொரிஷியஸ், இந்த ரியூனியன், இது மார்டினிக், குவாடலூப் எல்லாம் தென் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் இருக்கிற சின்ன சிறு தீவுகள். நல்ல கூலிகள் எப்படி என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு ஆள் எப்படி கூலியோ ஆவான்ன்றதுக்கு நாம சினிமா அமிதாப் பச்சன் ஹிந்தி படம் கூலி என்ற ஒரு படம் நடித்தார். அதே மாதிரி ரஜினிகாந்தும் அண்மையில் கோழி என்ற படம் நடித்தார். அது படம் தோழியாக போச்சு. ஏன்னா அது கூலி என்று சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பெரிய பெரிய நடிகரை கூப்பிட்டாக்க உதாரணம் யார் என்ன பேர் ஆனாவில் தூங்கும் ஒரு நடிகன், அப்புறம் இன்னொரு நடிகர்லாம் போட்டு அவர் பேருக்கு அவங்க வந்து போனாங்க. அந்த வந்த காட்சிக்கும் பாத்திரத்துக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. ஆவில தூங்கும் ஒரு நடிகன் பிரமாண நடிகன் நிறைய பணம் கொடுத்ததாலே நடிக்க வந்தார். ஒரு சிறு
0: பாத்திரம்
1: இல்லை இல்லை அது வந்து அவர் தான் இந்த தங்கான் நம்ம சிறந்த நடிகருங்க. இப்போ உதாரணம் வந்து இந்துக்கள் இப்போ இந்த கோயிலுக்கும் அந்த அவருடைய அந்த நடிகருக்கும் ஆனாவில் தங்கும் அவன் நடித்த படம் தான் ஃபஸ்ட்டு அவரோட அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. நல்ல பாட்டுகள் எல்லாம் நடித்த ஒரு படம். அதை அவருடைய அப்பாவுக்கு பேர் வந்து தேவானந்த். தேவானந்தோட அமித்ஷா அப்புறம் நானே இப்போ சொல்கிறேன். அந்த நடிகர் இப்போ வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டு உடம்பெல்லாம் நல்லா வச்சுருக்கிறார். தங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தார். நல்ல பிரபலமான படம் அதில் ஒரு
0: தமிழில் நடித்தவரா இல்லை குஜராத்தில்
1: இல்லை அவர் வந்து முஸ்லீம் இந்தியன். முஸ்லீம் இந்தியன் அவர் சைவனாக நடிச்சிருக்காரு. ஆனால் நல்ல ஒரு நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர். நான் சொல்கிறேன் அவரோட பேர் அவர் அந்த காயமத்தாயமச்சான்னு ஒரு படம் நடித்தார். அந்த அவருடைய முதல் படம் அதுதான். அருமையான பாட்டெல்லாம் இருக்கும் அவர் அதில் தான் அருமையான படம். இந்த கூலி படத்தில் ஒரு நாயெல்லாம் கொண்டு வருவார் பாலவனத்தில் அந்த படத்தை ரஜினிகாந்தனுடைய அந்த படத்தை நான் சொல்கிறேன். அப்போ அவருடைய நல்ல
0: படம் அடித்து அமீர் கான் என்று சொல்கிறேன்.
1: ஆ சரியாக சொன்னீங்க சரியாக சொன்னீங்க. ஏன்னு தெரியுது பட் அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகம் குறைஞ்சி வருது. அமீர் கான் அந்த அமீர் தான் நல்ல ஒரு நடிகன் தான், உங்களுக்கு தெரியும். அவர் நடித்த படங்களை எப்படி சொல்கிறேன், இந்த கடவுள்ஸை பற்றி நீங்கள் பே சொல்கிற பொழுது அவர் படம் நடித்தார் என்ன பேர், அது பாருங்க உடனே வரையில் பார்ப்போம். அவர் இன்னொரு உலகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வர்றாராம். பூலோகத்துக்கு வர்ற பொழுது அந்த பூலோகத்தில் உள்ளவங்க எப்படி கடவுளின்ற பெயரால் ஏமாத்துறாங்க. இப்போ நாம் சொன்ன இந்த பாப்ஸ் என்ன கோவிலுக்கு போனாலும் தெரியும், இப்போ பக்தி என்ற எண்ணத்தில் மட்டும் போயிருந்து அது தோட்டாது. எல்லாத்தையும் நாம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ ஏன் இந்த ஈவில் டவர் இதுக்கு பண்ண வேலையாட்களே அங்கே வரவுன்னு சொன்னாங்கன்னா, இந்த உண்டு இந்து சமயத்தின் அடிப்படை என்ன அந்த கருத்து, ஆண் ஆண் வர்க்கம், ஆண் ஆட்சி, அதில் வந்து பெண்கள் வரக்கூடாது என்று சொல்லி எப்போதுமே பெண்களுக்கான இன்னொரு ரெண்டாம் பட்ச நிலையை தான் இந்த இந்து மதத்தில் இருக்கிறது காரணம். எந்த மதமுமே பெண்களுக்கான சம உரிமையை கொடுக்கல. எப்போவுமே பெண்ணன்றவள் ஒரு சிறு தெய்வமாக வருவாள், அல்லது ஒரு கிராமத்து தெய்வமாக வருவாள். காளி உதாரணம், காளி உமாதேவி, காளி உமாதேவி நாம இந்த லக்ஷ்மி சரஸ்வதி என்றெல்லாம் கொடுத்தாலே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு உபதெய்வங்கள். அந்த முதல் தெய்வங்களை ஆம்பளில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த கோயிலை பற்றி பேசுகிற பொழுது இது ஒரு நாராயணன் கோயில். நாராயணன்னா யார், நாராயணன்னா விஷ்ணு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். இப்போ நாம் நாங்கள் நாரதர் ரெண்டு கதப்போம். நாரதர் ரெண்டு கதைக்கிற பொழுது நாரதர் என்ன செய்வார், கையில் ஒரு வச்சுக்கிட்டு ஓம் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லுவார். ஸோ அந்த நாராயணனுடைய பக்தன் தான் நாரதர். ஸோ இந்த கோயிலுக்கு உண்மையான பேர் நாராயணன். நாராயணன் யார், ஒரு வைணவ கோயில். இந்த வைணவ கோயிலில் ஒரு என்னென்ன சொல்கிறது, பொய்யான ஒரு விளம்பரம் செய்கிறது தான். ஏன்னா விஷ்ணு ஹிந்து என்றது தெரியப்பட்ட ஒரு சொல், உலகம் பூரா தெரியப்பட்ட ஒரு சொல். இந்துவேண்டா என்ன மாற்றுக்குரியவர்கள், இந்தியாவில் உள்ள மாற்றுக்குரியவர்கள்னு தெரியும். அதை நாங்கள் விஷ்ணு அல்லது நாராயணன்னு சொன்னால் அது புதுசாக வித்தியாசமாக இருக்குமே என்றதுக்காக வந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள் என்று போடுறான். ஹிந்து என்ற வார்த்தை அதில் வர தவறான வார்த்தை. நான் அவரை சொல்லலையே அவரோட நான் என்னென்னா தொடர்ந்து என்னோடய அருமை என்னை இன்வைட் பண்ணி அதுக்கு போயிருந்தோம். போயிருந்தப்போ நல்ல மரியாதையெல்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு அவங்க செய்கிற இந்த போஸ்டர் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே எனக்கு அனுப்புவாங்க இங்கிலீஷில். நான் வந்து அதை பிரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி ஆரம்பத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தேன். ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய வந்ததால் என்ன நான் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதை என்ன ஃப்ரீயாக தான் செய்திருக்கோம், பணத்துக்காக செய்திருக்கோம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதால நான் இதை செய்ய முடியாமல் இருக்குது. இப்போ நடக்கப்போகிற ஒரு செய்தியை பற்றி அதில் என்ன பலகிறவங்கக்கிட்ட நான் ஒன்றும் பொய்யாக களவாக பழகிறதில்லை, உண்மையாக பழகணும். அது யாராக இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு பங்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கிறது தான் அப்படி சொன்னேன். நான் இப்போ வந்து சிவசங்கரி அம்மாவோடய புக்கை வந்து வாழ்க்கை வரலாற்று ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்துட்ருக்கேன். அதனால எனக்கு மற்ற மொழிபெயர்ப்பு ஈடுபட முடியாமல் இருக்குது. ஸோ என்னால் இவ்வளோ தான் உங்களால் செய்து முடியும், அன்பளிப்பாக செய்து கொடுக்குறேன். இப்போ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த சிவசங்கரி மேடத்துடைய புக்கு வெளியீடு இந்த அக்டோபர் 14ஆம் தேதி இந்தியாவே சவேரா ஹோட்டலில் நடக்குது. அதுக்கு வந்து பாண்டிச்சேரி கவுன்சிலர் அண்டு மியான்மர் பர்மா கவுன்சிலர் எல்லாம் அதுக்கு சிறப்பாக வர்றாங்க. நான் தான் அந்த பிரஞ்சிட முடியும். ஸோ அது செய்ய ஒன்றுமணி இருந்ததால் தான் நான் இந்த அந்த நாராயண கோவிலுக்கு முழுமையாக மொழிபெயர்ப்பு என்னால் செய்ய முடியல. ஆனால் போன வரைக்கும் நல்லா கௌரவிச்சார்கள். அப்போது எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, அந்த மூன்று புத்தகம் என்கிட்ட இருக்கு. அந்த புத்தகத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் ஞானஸ்தா சிவம் இன்னொரு புத்தகம் அங்கே. அந்த இப்போ எந்த சாமி வந்தால் அந்த பெண்கள் கண்ணுக்கு முன்னால் முழிக்கக்கூடாது, அது பேர் போட்டுக்கிறாங்களே என்ன பேருண்டா, என்ன மொழி சாமி அங்கே வர்றாரு, அதனால் பெண்கள் கண்ணுக்கு எடுத்துப்படக்கூடாதுன்னு சொன்ன கருப்பில் தான் பெண்களை அங்கே வரணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த சாமி அமெரிக்காவில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த சிறப்பு விழாக்க இங்கே வந்தார். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பூசையிலும் பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்க பார்க்காம சுவாமியை மட்டும் பார்த்துட்டுருக்குற மாதிரி தான் இருந்தார். அவர் தான் பூஜை பண்ணார். காவி உட தெரிச்சு கொண்டு எல்லாரும் உடம்பை ஃபுல்லாக மறைச்சு கொண்டு பூஜை பண்ணார். அக்கம் பக்கத்துலாம் குருவார்களும் இருந்தார். ஸோ அவரை நான் முன்னாடியே சந்திக்கணும். அவர் பேர் என்னென்னா அந்த அவருடைய நூல் ரெண்டு நூல் கொடுத்தாங்க எனக்கு, அன்பு புத்தகங்கள் கொடுத்தாங்க. என்ன புக்குன்னா அந்த அந்த சாமிக்கு பேர் என்னட்டு தான் அந்த புத்தகம் இருக்கு. ஞானஸ்வதசால சுவாமி அவருக்கு பேர். ஸோ அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் இன்ஸ்பயர்ட் டெய்லி விஸ்டம் ஃபார் ஹோலிஸ்டிக் லிவிங். இப்படி இங்கிலீஷில் ஒரு புத்தகம் இருக்கிறார். இந்த சாமி தான் நேற்று வந்தவர். ஸோ அவரை பற்றி பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. அவர் சுவாமி மகராஜ், அவருக்கு பேர் சுவாமி மகராஜ். மகராஜ்னா பெரிய அரசன் கருத்து தெரியும், மகாராஜா. மகாராஜான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும், விசேஷபதி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு மகாராஜான்னு ஒரு படம், நல்ல படம். அதே மாதிரி இவருக்கும் பேர் மகாராஜா. அவர் எழுதின புக்கு தான் நான் இப்போ நான் சொன்ன புக்கு. ஸோ அவரும் நேற்று அன்றைக்கு வந்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து. அமெரிக்காவில் ஒரு ஆச்சிரமம் வச்சிருக்கிறார், நாராயணன் கோயில் லண்டனில், அமெரிக்காவில், குஜராத்தில், இப்போ ஃப்ரான்ஸில். எத்தனையோ கிலோமீட்டர் தனியாகவே சாப்பிட, அதில் என்ன ஒரு பாரபட்சத்தை நானே நினைச்சிக்கிட்டேன், இந்தியாவில் நாம் இருக்கிறோமா அப்படியான எண்ணம் வந்தது. என்னென்னு சொன்னால், சாப்பிட போனாலும் சரி, பூஜை பார்க்க போனாலும் சரி, அந்த மண்டபத்துக்கு போனாலும் சரி, பெண் தனி ஆண் தனி, செக்கிங்கே பெண் தனியாக ஏதோ ஏற்போல பண்ணுறோமே. என்ட்ரன்ஸ் இருக்குது, இப்போ என்ட்ரன்ஸ் புகுவழி, அதில் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள். அப்போ பெண்கள் இருக்கிற பக்கம் பெண்கள் போகணும், ஆண்கள் போகக்கூடாது. அதேமாதிரி ஆண்கள் இருக்கிற பக்கம் பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் போகணும். அங்கே போய் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த பெண் பேர் ஆண் பேர் என்று பிரித்து வைக்கிறத நாங்கள் பார்த்த வேண்டாம். ஷூ, இந்த பாதரட்சி செருப்பு, அது பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக. அதேமாதிரி மேலே போனாக்காலும் இருப்பாங்க வாலண்டியர்ஸ், தொண்டர்கள் என்ன, பெண்கள் வந்தால் பெண்களை ஒரு பக்கத்தை பார்த்து இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. அங்கே ஆண்கள் போகக்கூடாது. இன்னொரு பக்கம் ஆண்கள், நான் ஒரு போட்டி என்னுடைய மகளும் என்னுடைய வாய்ப்பும் வந்திருந்தாங்க, கூட போனேன், கூட நீங்கள் அங்கே அங்கேன்னு. அதே மாதிரி சாப்பிட்ற இடம் அது இன்னொரு இடத்துல இருக்குது, பெரிய கொட்டகையெல்லாம் போட்டு. அந்த இடத்து போனால் ஒரு நாட நிகழ்ச்சியெல்லாம், கலை நிகழ்ச்சியும் நடந்துருக்கு. அதில் நான் உள்ள என்ன பண்ணி பார்க்கணும்னா, இங்கே பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் அந்த பக்கமாக வாங்கன்றாங்க. அதேமாதிரி சாப்பிட்ற பொழுதும் சாப்பிட்ற இடத்துலையும் பெண்களை தனி ஆண்களை தனி, எங்குமே ஆண்கள் வர பெண்கள். இது இந்து மதத்தில் ஒரு பாரபட்சமான நிலை அந்த காலத்தில் இருந்து, பெண்கள் ரெண்டா அது ரெண்டாம் பட்சம். அதை தான் இந்த விஷ்ணு மதத்தில் தான், இந்த வைணவ மதத்தில் தான் இதை கையாள்கிற வழக்கத்தை கண்போல. இந்த யூரோப்பில், இந்த யூரோப்பில், அது ஃப்ரான்ஸில் புசிசன் ஜோர்ஜ், ஒரு அமெரிக்காவில் உள்ள இருக்கிற மாதிரியான அகன்ற தெருக்கள், அகன்ற பெரிய உயரமான கட்டிடங்கள் உள்ள இடம் தான் புசி செயின்ட் ஜார்ஜ். அது போனால் அங்கால் கொஞ்சம் தள்ளி போனால் தான் டிஸ்னிலேண்ட் எல்லாம் வரும். அப்போ அந்த இடத்துல போனீங்கண்டா, எல்லா கோயிலும் இருக்குது, அப்படி உரிமை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு எல்லா மதத்துக்கும் உரிமை கொடுத்த இடத்துல, இங்கே இந்துக்கள பேரில் போனாலும் தனியாக இருக்கணும், பிரிச்சு பொம்பளை போகணும் ஆம்பளை போகணும், அந்த இந்த வழிபாடு தான். நீங்கள் சொல்கிற அந்த ஈவில் டவருக்கு முன்னாலே சட்டுகை அமர்ந்து அந்த சிக்கல், நான் வர்ற பொழுது அந்த சுவாமி சொல்கிறார், நான் வர்ற பொழுது அங்கே ஏற்றும் பொம்பளை யாருமே இறங்கக்கூடாது. ஏன்னா பொம்பளை யாரும் என்ன சுவர்மார்க்கம் நடந்த மாதிரி ஆயிடுமோ, சுவர்மார்க்கம் பெண்களை பார்த்த சமயத்தில் அதில் அப்படி உருவானதான் இந்த முருகன். முருகன் என்ற சொல்ல எப்படி உருவானது என்றது, கந்தன், கந்தன் என்றாலே ஸ்கந்தன், ஸ்கந்தன் என்றாலே விந்து என்ன பொருள். ஸோ அது ஒரு புறம் இருக்குது. அப்போ எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு பெண்களுக்கு உரிமை இல்லை சமத்துவமாக இருக்கிற நாட்டில் நாங்கள் வர்ற பொழுதுலாம் இந்த பெண்கள் அந்த பக்கமே தலை காட்டக்கூடாண்டா என்ன என்னாச்சு? அது மாதிரி தான் இந்த அதுக்கு இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன், நான் இங்கே படித்து தான் பார்த்தேன். செப்டம்பர் 7 தான் எனக்கு நடந்திருக்கு, போஸ் க்ளோஸ் ஆன் மண்டே. இப்போ தான் இந்த இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நேற்று மூடி சாத்தப்பட்டது. இதுதான் இந்த காரணத்தால் தான். அப்போ இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு பெரும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற பரிசாலது ஃப்ரான்ஸ் என்று சொன்னால் அந்த சின்னமாக இருக்கிறது ஐபிள் டவர், ஈபிள் டவர். அந்த ஈபிள் டவர் என்பது என்னது கட்டப்பட்டது 1789 நடந்தது இந்த பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியின் 100 ஆண்டுகள் நடந்தது நினைவுக்காக கட்டப்பட்டது தான் அந்த இரும்பு கோபுரம் தான் ஐபிள் டவர். அது 1889 கட்டப்பட்டது. ஸோ 1789 பிரெஞ்சு புரட்சி, 1889 கட்டப்பட்டது இந்த ஈபிள் டவர். எதுக்குன்னா உலக பொருட்காட்சி என்றது நடந்த பொழுது, வேர்ல்டு எக்ஸிபிஷன் நடந்த பொழுது அதுக்காக கட்டப்பட்டது ஃப்ரான்ஸுடைய அடையாளமாக இந்த ஐபிள் டவர். அதில் நிறைய வரலாறு புரட்சிகள் எல்லாம் இருக்குது. அதில் பெண்களும் பாருங்க, நல்ல வெரி குட் ஐடியா. நீங்கள் இப்போ சொன்னது என்னென்னா, அந்த ஈபிள் டவரை கட்டின ஒரு பேர் ஐபிள் டவர், அந்த குஸ்தாஃப் ஈஃபெல். அவர் உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மன்காரன். அப்போது ஜெர்மன்காரன் தானே இந்த ஃப்ரான்ஸை ரெண்டு முறையும் பிடிச்சி வச்சது, உலக போறன் சரி 1914 இருந்து 18 வரைக்கும் சரி, அப்புறம் 1936 இருந்து 39 இருந்து 1946 வரைக்கும் நடந்த உலக போர்ல எல்லாம் இந்த ஹிட்லர்தான் பிடிச்சு வச்சிருந்தார்.
0: அதனால ஹிட்லர் வந்து ஈவில் டவர்ல ஏறுறதுக்கு போறது, ஆனா கரண் நின்றுடும். பிறகு அவர் திரும்பி போறது, சரி வந்துட்டு தாண்டு போனா ஆனா கரண் நின்றுடும். அவருக்கே விளங்கையில் என்னத்தால கரண் நிக்குதுன்னு சொல்லி அவர் எல்லாம் வெற்றி பெற்றவர். ஈவில் டவர்ல தான் ஏற இல்லாமல் திரும்பி போனவர்.
1: இல்ல அந்த ஈவில் டவர்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி என்ன நடந்தாண்டு சொன்னா, ஈவில் டவரோட ஈவில் குஸ்டாவ் ஈஃபெல் அதை கட்டுற அவர் இன்ஜினியர். அப்ப அந்த இன்ஜினியர் கட்டுற பொழுது அவரோட கூட வந்து பிரான்ஸ்ல உள்ள இன்ஜினியர்கள், அந்த இன்ஜினியர் ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு. அதுல ஒரு பெண்ணும் கூட இருந்தவ, அவளுக்கு பேர் என்னன்னா ஒலிம்பிக் தி கூஷ். அந்த காலத்துல பெண்களுக்கு கூட படிச்ச ஒரு பெண், அதான் ஒரு வக்கீல், ஒரு லோயர் வர இன்ஜினியரும் லோயரும், ஏன்னா பெண்கள் அந்த நேரத்தில் படித்தது கூட தான். அப்போ கூட இருந்து இந்த டவர் கட்டுறது பொறுப்பாக இருந்தவர்கள். ஆனால் இவங்க அந்த ஈவில் டவருக்கு மேலே நாங்கள் போகணும்னா மூன்றாவது இதில் அந்த ஈவில் டவர் கட்டின அதுக்காக உழைச்ச இன்ஜினியர் பேர் எல்லாம் இருக்கும், அத்தனை பேருமே ஆண்கள். அதில் இந்த ஒலிம்பிக் கூஸ் கேட்குறாருன்னு நாங்களும் தானே உங்களோட சேர்ந்து எல்லாம் பிளான் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன எங்கிட்ட பேரையெல்லாம் போடையில் பொம்பளையிட்ட பேர் இல்லை இல்லை. அவாவுக்கு என்ன செய்யப்பட்டது, அவன் மரணம் என்ன சிறச்சேதம் செய்யப்பட்டான், அவனை கழுத்தை வெட்டி இருக்கான், நீ இந்த உரிமையை கேட்டதுக்கா. அப்போ ஃப்ரெஞ்சு புரட்சி இந்த 14வது ஜூலைன்னு சொல்கிற பொழுது நீம்பா நானுமா ஆணும் பண்ணுமாங்க நாங்கள் சேர்ந்து தான் அரசு மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராடணும்னு ஓடித்தான் அந்த 14 ஜூலை. அப்போ ஆணும் பண்ணி சமண்டு தான் அந்த மனித உரிமைகள் சங்க உரிமையை முதலாவது பிறக்கும் போது எல்லோருமே சமமாகவே பிறக்கிறார்கள் என்னதான் அதுதான் அதுக்கு ரெண்டு பேர் லிபத்து எக்காலத்தே பிரச்சனைத்தேன்னு சொல்கிறாரு. ஆணும் பண்ணி சமம்னு சொல்லி நீம்பா நானும்பா அடித்து அரசன் போக்காட்டுவோங்கிறது வந்துட்டு அரசை பிடிச்சோடனே அந்த ஆண்கள் ஆண்கள் தான் பெண்கள் பெண்கள் தான் ரெண்டு மாதிரி போச்சு. அப்போ அந்த பெண்ணை உரிமையை ஈவில் டவரில் ஐயா கொடுத்த அவன் பேர் வரையில் கேட்டதுக்கு அவரை சிறச்சேதம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு வகையில் பொருத்தமாக இருக்குது. இந்த நாராயணன் கோயில் கட்டுறது பெண் பெண்களுக்கு எதிரான ஒரு கோயில், அது மாதிரி ஆண்களுக்கு எதிரான ஒரு கொள்கை இருந்த படித்தவங்களும் அதுக்கு எதிராக போச்சு. ஸோ அந்த கோயில் நாராயண கோயில் அதனால் சொல்கிறேன். அந்த ஏற்கனவே அந்த ஒரு கல்வி அமைச்சர் இருந்தார், அவர் கேள்வி கேட்ட பொழுது சொன்னார், அவர் ஒரு கல்வி அமைச்சர் பொது மேடையில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லலை, அவர் ஒரு விலைமாதை பற்றி சொல்கிறார். விலை மாதிட்டு போனால் அந்த விலை மாதர்கள் காண்பார்களாம் அந்த எவ்வளவு கட்டணம் என்று சொல்கிறதுக்க கேட்பார்களாம். அது ஒரு உயர்கல்வி அமைச்சர் சொல்கிறார். அந்த விலை மாதட்டு ஒரு ஆண்கள் போனால் அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்பாராம், நீ சைவமா விஷ்ணுமான்னு. சைவமா விஷ்ணுமான்னு சொல்கிறத வேறு விதமாக சொன்னாக்க நாமமா விபூதியான்னு. நாமம்னா எப்படி போடுவோம், நாமம்னு சொன்னால் நெத்தியில் இந்த நடுவில் வந்து கீழ் நோக்கி மேலே போடுறது நாமம். திருநூறு எப்படி போடுவோம் விபூதி, ஒரு நெத்தியில் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் உழுக்கிறது தான் நெத்தி திருநூறு விபூதி. அப்போ நீ ஐயரா ஐயங்காரான்னு கேட்குறதுக்கு சமயம் அந்த விலமாவது உடல் உறவு கொள்ளுகிற அந்த பொசிஷன் அப்போ எப்படி கிடையாது நடக்கிறதா நிமிந்து நிற்கிறதான். அப்போ எப்படி ஒரு அமைச்சர் பேசுகிற பொழுது அவருக்கு எதிர்ப்பு வந்தால் அவர் அந்த உயர்கல்வி அமைச்சர்லேருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டு இன்னொரு பதவி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி அப்போ பாருங்கள் அந்த விஷ்ணுன்றதும் வைணவர்ன்ற அதுதான் விஷ்ணுவேந்து வந்து வைணவர்கள், அதில் அமைந்தது சைவர்கள், அதான் ஐயர்கள் இந்தியாவிலேயும் அதுதான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே குறைவான பிராமின்ஸ் ஸ்மார்ட்டா, ஸ்மார்ட்டா பிராமணர்கள் உயர்ந்த பிராமணர்கள் இந்த ஜவஹர்லால் நேரு சோனியா காந்தி இந்த மகன் கணவன் எல்லாம் அது அந்த பிராமணர் காஷ்மீர் பிராமணர்கள் பிராமின்ஸில் உயர்ந்தவர்கள். இது அடுத்தது குஜராத்தி பிராமணர்கள், இந்த குஜராத்தியை சேர்ந்தது. அப்போ பிராமணர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பதற்காக தான் இந்த அஞ்சு முறை பிரதமரான மோடியே அந்த கோயிலில் போய் பிராமணர் நிற்கக்கூடிய மூலஸ்தானம் போக முடியாது. ஏன்னா அந்த சாதியும் ஒரு பெண் பாலியதும் இந்த பெண் பாலுன்றதுக்காக தான் ஜனாதிபதியான திரௌபதியை உள்ளுக்க விடையில. ஜனா ஏன் ரஜினிகாந்த் முன்னுக்கு வரிசை விடையினா அவர் வேறு அவர் பிராமணி இல்லாத காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்டு இதுகள் எல்லாமே பெண் பாதையெல்லாம் வழக்கமாக இந்து மதத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு பாதுகாப்பு இதுக்குன்றதுக்காக தான் காளி சிவபெருமானுக்கு எதிராக போராடி இதை காத்த விழா என்னதை உருவாக்கணும். எப்போதுமே அம்மா எதுக்கு அம்மாவுக்கு ஏன் அம்மா என்ன சொல்கிறோம், உமாதேவிக்கு என்ன நடந்தது சிவருமான் நீ உண்டை போயிட்டு பாரு பாருன்னு சொல்லி வீட்டில் இருந்து கோபம் பண்ணி வெளியே உண்டு பாட்டை பாருன்னு சொல்லி பார்த்தா அவள் போய் எல்லாருக்கும் அம்மா நோயை கொடுக்குற போது அந்த அம்மா நோயை கொடுக்குற யாருக்கு அம்மா நோய் வந்ததோ இந்த பொக்குளிப்பான்னு சின்ன முத்துன்னு சொல்கிறாங்க இந்த நோயெல்லாம் வரவோ அந்த வீட்டுக்கு உள்ளவர்கள் அம்மைக்கு அம்மாவுக்கு படைப்பார் அதான் அம்மா நோய் வந்திருக்கான்ற பேர் வந்தவங்க ஸ்மால் பாக்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ் அது பொக்குளிப்பானும் சின்ன முத்துக்கும் அம்மனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கொப்பளம் சின்ன கொப்பளம் பெரிய கொப்பளம் அவ்வளோதான் ஸோ அம்மன் வந்திருக்கேன்ட்டு நாங்கள் சொல்லி இந்த அம்மன் சிவருமான் தன்னை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி வெளியில் போய் உண்டிய அடியார்கிட்ட போய் நீ சாப்பிடுன்ற அனுப்பினதான் அந்த கதை. ஸோ இந்த இந்து மதத்துல எந்த மதங்கள்லேயே பாருங்களோ இந்த ஆண்களுக்கு உயர்ந்த இடம் பெண்களுக்கு ரெண்டாவது இடம் கொடுக்கறது எப்போதுமே வழக்கமாக இருக்குது. ஈவன் இந்த பைபிளை ஆல்சோ பைபிளில் நாங்கள் ஆதாம் வாழன்னு சொல்கிறோம் ஆதாம் ஆம்பளை வாழ் பாம்பளை எப்படி ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை ஒரு பிள்ளைன்றது எப்படி உருவாக முடியும் பெண்ணு தாய் இல்லாமல் எப்படி தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த எம்ஜிஆர் அறிமுக பெண்ணில் ஒரு பாட்டு வருமே தாய் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும் பெண் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும் அது தெரியாமல் நாம் அது தெரிஞ்சாலும் கூட ஆண் தான் உயர்ந்தது அதை தான் இந்த வழிபாடு. ஆமாம் இந்த மாதிரி அடிப்படை அதுதான். இன்னொரு கருத்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போனால் நாங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னு சொன்னால் வெரி த இன் யூரோப் த என்ன கிரேட்டோ பிகேஸ் ஏதோ டெம்பிள் ஹிந்து டெம்பிள்னு போட்டிருக்கு. உள்ளே போனே பார்த்தீங்கன்னா யார் அந்த பிரதம கோவில் யார் பிரதம சுவாமி யார் நாராயணன் நாராயணன் யார் நாராயணன் விஷ்ணு பக்கத்தில் சிவருமான அங்கே போய் தூரத்தில் வச்சது சிவருமானுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு சங்கர் சங்கரன் என்ற சிவருமானுக்கு இன்னொரு பேர் சிவருமான நிறைய பேர் இருக்குது நடராஜன் மாதிரி அதனால சங்கரன் ஒரு பேரும் இருக்குது. அதனால தான் இந்த திருக்குறள் பயன்ன்ற ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டு அடியில் உள்ள ஏழு சீரில் ஒரு இது இருக்குது அதுக்கு பேர் திருவருட் பயன். அந்த திருவருட் பயனில் ஒரு பாட்டு வரும் திருக்குறள் மாதிரி என்னென்னு சொன்னால் நன்னினருக்கு நன்னான் நன்னாருக்கு நன்னினன் சலமிலன் பேர் சங்கரன். அப்போ நன்னாருக்கு நன்னினன் நன்னினருக்கு நன்னான் அதாவது அவர் கும்பிட்டாலும் அருள் கொடுப்பார் கும்பிடாட்டிக்கும் அருள் கொடுப்பார் நன்னினருக்கு நன்னான் நன்னாருக்கு நன்னினன் சலமிலன் பேர் சங்கரன். சலமயில் என்ன சலமண்டா என்ன சலமண்டா வேறுபாடும் சலமிலன் வேறுபாடு அட்டவன் சங்கரன் என்ற அப்போ சங்கரன்டா சிவருமான இன்னொரு பேர். அப்போ அதில் அந்த கோவிலுக்கு போனான் நாம இப்போ சொன்ன அந்த நாராயணன் கோவிலுக்கு போனான் அங்கே சிவருமானே அங்கே ஒரு தூரத்தில் சங்கரன் பேரில் இருக்கு முருகனுக்கு என்ன பேர் கொடுக்குது முருகன் பேர் கொடுக்கல சேவனு தான் சங்ககாலத்தில் முருகனுக்கு பேர் அந்த சேவன் பேர் கொடுக்கல கார்த்திகேயன் பேரை கொடுத்துரு யார் அந்த கார்த்திகேயன் முருகன் வந்து ஆறு ஆறு ஆறுமுகன்னு சொல்லுவோம் இல்லையா ஆறுமுகன் அப்போ ஆறுமுகங்களாக இருக்கிறவனே சேர்த்து வளர்த்தவங்க அந்த வீரக்கார பணிப்பெண்களுக்கு தான் பேர் கார்த்திகேயா கார்த்திகா அந்த கார்த்திகா வளர்த்த பிள்ளையால கார்த்திகேயன் அப்போ அப்போ முருகனுக்காக கார்த்திகேயன் கொடுக்கப்பட்டிருக்கு பேர். அப்போ நீங்கள் இந்து கண்டு போனால் சிவருமான்னு பார்த்தா சிவருமான் இருக்கார் சங்கரன் சுவாமி உமாதேவியன் இருக்காது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் ஏதோ ஒரு பேர் இருக்குது பார்ப்போம் ராமனுக்கு ராமான்றக்கு பேர் அங்கே சீதாஜி பாருங்கள் ராமா ராமா வந்து ராமான் இங்கிலீஷ் தான் ராமான்னு வரும் தமிழில் தான் ராமன் சீதைக்கு எப்படி வருது சீதாஜி ஹனுமான் ஜி ஹனுமானுக்கு ஹனுமான் ஜி அண்ணா இது வைணவத்துக்குரிய மதம் தானே அப்போ சிவபானம் போய் சும்மா வருமான சங்கரன் போட்டிருக்கு முருகனை வந்து கார்த்திகேயன் போட்டிருக்கு விநாயகருக்கு வேறு ஒரு பேர் கொடுத்தாங்க என்ன பேர் வேறு ஒரு பேர். ஸோ ஆனால் இவருக்கு தான் இந்த பேரை கொடுத்து விஷ்ணு பெரிய பெரிய உருவத்தில் இருக்கிறார் இந்த பகவத்கீதையில் வர மாதிரி படங்கள் எல்லாத்தையும் போட்டு லக்ஷ்மி பக்கத்தில் இருந்து அருள் கொடுக்குற மாதிரி எல்லாம் அதை கொடுத்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாராயணன் வைணவ கோயில் அது குஜராத்தி நேற்று அந்த இது வரைக்கும் நாலாம்தேதி எட்டாம்தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் நடக்க போகிற அந்த விழாவில் நிறுத்தப்பட்ட கார்களை வாகனங்களை எல்லாம் பார்த்தோம்னா கூடுதலாக லண்டன்லேயும் கோலன்லேருந்தும் வந்த கார் அவ்வளோ தான் வழி கொண்டு வந்து நிறைய பணம் சாப்பாடெல்லாம் கேட்குற அளவுக்கும் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க அதை ஆண் தனி பண்ணுறேன் நிகழ்ச்சியை பார்த்தா ஆண் தனி பண்ணுறேன் கோயிலுக்கு கும்பிட போனால் ஆண் தனி பண்ணுறேன் பாதரடிச்ச ஷூ செருப்பு வச்ச ஆண்டனி எல்லாத்தையுமே ஆண்கு வேறு பெண் வேறுன்னு காட்டுறது வழக்கம். அதுதான் இந்த ஈவில் டவரில் தன்னுடைய ஆண் வர்க்கத்தின் சார்பான வெளிப்படுத்துறது தான் ஈவில் டவரில் நடந்த ஸ்ட்ரைக். அது இதை அடிப்படையாக நாம யோசிக்கணும், ஏன் இப்படி நடக்குது இந்த நாட்டில் வந்து ஆணும் பெண்ணும் சமணன்னு சொல்கிற நாட்டை போய் ஐவில் டவரில் அந்த ஐயர்மார் வர்ற பொழுது சுவாமிகள் வர்ற பொழுது பெண்கள் அங்கே இருந்துக்கிறனால என்ன திட்டுப்பட்டுருமோ எப்படி யோசிக்கிறோம். அந்த அந்த காலத்து அறவே இந்த காலத்தே நாங்கள் அப்ளிகே பண்ணுறோம். ஸோ அந்த காலத்தில் ஏதோ தேட்டு தீட்டன்னு நினச்சிருப்பீங்க, அது தீட்டா இல்லையா என்றது காலப்போகவே தெரியும். அது இப்போ இன்று வரைக்கும் பெண்ணெண்டா தீட்டு குறைஞ்சவள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால தான் அந்த பெண்களை வரக்கூடாது ஸ்ட்ரைக். அப்போ எப்படி அதை பெண்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது பிரான்ஸில்? அதுதான் நடந்த நிகழ்ச்சி. அடுத்து நீங்கள் சொன்னது பேசலாமோ கதைக்கலாமோ தரிசனம் இதை பற்றி இதை விட என்ன சொல்ல வேணுமோ?
0: இல்லை இது போதுமான நினைக்கிறேன், இது போதும். இந்த இது வந்து குஜராத்திகளுடைய கோயில்களில் கூடுதலாக நடக்கிற விடயம் தானே இது.
1: போற அத்தனை பேரும் சிந்திப்பார்களோ இப்படி? அதான் அங்கே போய் சிவபெருமான் சங்கரன் என்ற இந்து கண்ட யாரு? இந்த முழு முதற் கடவுள் யார்? இந்து கண்ட முழு முதற் கடவுள் மூன்று கடவுள், சிவபெருமான், அதாவது அப்போ பிராமின் சொன்னால் அது வேறு, பிராமின் சொன்னால் அது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணாவது. மூன்று தொழில்கள் செய்வோம், முத்தொழில் செய்பவர்கள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா. ஆனால் பிரம்மாவை ஏன்னு அங்கே முன்னுக்கு வைக்கிறது பிராமின்ஸ் அல்லாதவர்கள்னு சொன்னால் பிராமின் வந்து பொய் சொன்னதுக்கா? என்ன பொய் சொன்னது பிராமின்? அப்போ சிவபெருமான் வந்து நான் தான் பெரியாள் என்று சொல்லிட்டு இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறார், எல்லாரும் தெரியும். போட்டி வைக்கிற பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நான் வந்து இந்த உலகத்தில் பெருசாக வருவன், என்னுடைய மொழியையும் என்னுடைய காலையும் யார் கண்டுபிடிக்கணுமோ அதை தான் அடுத்த கடவுளாக இருப்பார்னு சிவபெருமான் சொன்னோன்னு, ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி பண்டி வேஷம் எடுத்து அதான் வாமன அவதாரம்னு சொல்லுவார். அந்த அவதாரம் எடுத்து கிருஷ்ணு நிலத்தை தோண்டி கொண்டு போகிறார். பிரம்மா என்ன சொல்லி, இல்லை நான் அன்னப்பறவை எடுத்துகிட்டு போய் இந்த முடியை பார்க்குறேன், நான் உயர்ந்தேன்னு சொல்கிறதுக்கா? தலையை பார்க்கறது முன்னுக்கு நிற்கிறது, காலை பார்க்கறது பின்னுக்கு நிற்கிறதுன்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த கௌரவர் யுத்தத்தில் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றதுக்காக பண்ண வந்து போய் துரியோதனம் பார்க்க போகிறார். துரியோதனம் பார்க்க போகிற பொழுது துரியோதனன் கால் மாட்டிலே இருப்பார். ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் கண்ணால் முழிச்சு நித்திர ஒன்று எழும்பி பார்க்குற பொழுது ஆரம்ப நாள் பார்ப்போம், கால் மாடில் இருக்கிற காலத்தில் பார்ப்போம். அப்போ கால் மாண்டில் இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் நினச்சிக்கொண்டு அவர் கால் மாடில் போயிருந்தார். ஆனால் கால் மாட்டிலே அவருக்கு அது நான் தவறாக சொல்கிறேன், அது கிருஷ்ணனை தேடி என் அந்த ராமாயணத்தில் வர விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் என்ன அது மகாபார இதில் ராமாயணத்தில் தான் ராமன் அவதாரம் என்ன, அது அப்படி பத்து அவதாரம் இருக்குது ராம தசாவதாரம். ஸோ இந்த அவதாரத்தில் கிருஷ்ணனை உதவி கேட்க போவோம்னு சொல்லி துரியோதனன் கூட்டத்தமாக வர்றாரு. கௌரவர் ஒரு பக்கம், பாண்டவர் ஒரு பக்கம், கிருஷ்ணன் தானே பெரியார். இவர் என்ன தான் முதல் பார்க்கணும்ன்றது, கால் மாண்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நான் அரசன் வந்து கால் மாண்டில் இருக்கிறதோ ரெண்டு எடுப்பே தலைமாண்டில் இருப்பார் துரியோதனன். ஆனால் கிருஷ்ணன் ஒழும்பி பார்த்தா கால் மாண்டில் ஒழும்பி நாங்கள் எப்போவும் எங்கே திருவாரம் முடித்தவனே எங்கே பார்ப்போம், கால் மாண்டில் யாருன்னு பார்த்தா அங்கே கால் மாண்டில் பாண்டவர். ஸோ அப்போ தான் பாண்டவரை சப்போர்ட் பண்ணதாக ஒரு கதை இருக்கு. அதை மாதிரி இப்படியான கதைகள் நிறைய சொல்லலாம். அப்போ அந்த முத்து மும்மொழி ஒன்று முத்தொழில்கள் அதை செய்கிறது சிவன். சிவன் முன்னுக்கு வரலை, ஆமாம் நோமலாக அப்படி தான் முதல் வாரது பிரம்மன், பிரம்மன் படைத்தல், அதுக்கு அடுத்தது காத்தல் விஷ்ணு, மூன்றாவது வந்து அழித்தல் ருத்ரன். அப்போ சிவபெருமானுக்கு அஞ்சு பேர் இருக்கு. அப்போ படைத்தல் பிரம்மன், காத்தல் விஷ்ணு, அழித்தல் ருத்ரன்னு சொல்கிறார். ருத்ரன்ற கண் எப்பவும் சிவப்பாக இருக்கும், கோபமானவனு காட்டுறது அழிக்கிறது கோபமாக தானே இருக்கும். ஆனால் அவருக்கு இன்னொரு ரெண்டு பேரும் இருக்குது ஐந்தொழில் செய்யும் பொழுது, என்ன மகேஸ்வரன் சதாசிவன். இப்போ மகேஸ்வரன் என்று சொல்கிறதுக்கு அந்த சில இதுகளை வந்து மறைச்சிருவாராம். சில சதாசிவன் வந்து அருள்பவன், குற்றம் செய்தாலும் மன்னிச்சு அருள்பவன்னு சிவபெருமானுக்கு மூன்று இடத்தை கொடுத்துட்டு விஷ்ணுவுக்கு ஒரு இடம், பிரம்மாவுக்கு ஒரு இடம். பிரம்மா அந்த பொய் சொன்னதால தான் அந்த அன்னப்பறவையில் போய் ஓ நான் முடிய கண்டுட்டேனே குடியா கண்டுட்டேன்னு காணாத கண்டான்னு சொன்னதுக்காக தான் பிரம்மாவை கண்டு கோவில் இருக்கிறது இல்லை. அந்த பிரம்மா வழியில் வந்தவர்கள்லாம் வந்து பிராமணர்கள், நெத்தியிலிருந்து பிறந்தவர்னு சொல்வார்கள். பிரம்மாவின் நெத்தியிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் அங்கேருந்து பிறப்பார்கள். யாராக இருந்தாலும் பிள்ளைகள் பிறத்துக்கு ஒரு தாயின் அடிப்பகுதி இருக்குது, பெண் குறிவு அதான் பிறப்புறுப்பு. தலையிலிருந்து எப்படி பிறக்க முடியும்? அப்போ பொய்யாக அறிவுக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறதா இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை. எல்லா மதங்களும் தான் இந்து மதம் தான் அறிவுக்கு முரணாக சொல்கிறதுன்ற இல்லை. ஏன்னா இப்போ உதாரணம் கத்தோலிக்க மதம் எடுத்துப்பாலும் சொல்ல முடியும், புத்த மதத்தில் எடுத்ததுன்னு சொல்ல முடியும். எல்லா மதத்திலும் அதை சொல்ல எத்தனையோ மதங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு நடந்தது. நீங்கள் அந்த இந்த நேபாளில் நடந்த பொருள் இதை பற்றி பேசலாம், கதைக்கலாம்னு சொன்னீர்கள், அதை பற்றி பேசுவோம். மன்னராட்சி இப்படியான காரணத்துக்காக இந்த நேபாள இந்தியாவை பற்றி நாங்கள் அறிஞ்ச அளவுக்கு நேபாளை பற்றி செய்திகள் அறிஞ்சதுமே குறைவாயிரு. அந்த நேபாளத்து பக்கத்தில் உள்ள நாட்டின் ஒரு பேரை அந்த நாட்டின் பெயர் சொல்லப்படாமல் அதை ஆக்கிரமித்த நாட்டின் பெயரை தான் சொல்கிறோம். எதுக்கு இந்த கதையை சொல்கிறோம்னா, இப்போ அந்த நேபாளம் என்றெல்லாம் சொல்கிற பொழுது அதில் உங்களுக்கும் உருவாட்டுக்கு நீங்கள் எத்தனை தடவை கைலாயத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையோ?
0: அங்கே நேபாள பொறுத்தவரையில் கைலாயம் மாத்திரமில்லை, பல பல கோயில்கள். நீங்கள் சொன்ன விஷ்ணுவுக்கே ஒரு மலையில் ஒரு பெரிய கோயில் இருக்கு, அதை விட நீருக்குள்ள படுத்திருக்கிற கோயில் உண்டு விஷ்ணுவுக்கு இருக்கு. நீருக்குள்ளேயே அப்படியே படுத்திருப்பார்.
1: ஓ, அப்ப அந்த நீங்க சொன்னதான். அப்போ நாங்கள் இப்போ நீங்க அதான் இந்தியாவில் போய் நேபாளுக்கு போய் பிறகு இமயமலைக்கு போகணும்னு,
0: அதுக்கு முதல்ல அதுக்கு முதல் போறதுக்கு முதலாக திபெத்துக்கு போறதுக்கு முதல் நேபாளில் இருக்கிற பொக்காரா ஆண்ட இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறார்கள். அதில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அதுக்கு ஹெலிகாப்டர் விமானங்களில் தான் போவார்கள். அதுக்கு போகிறதுக்கு வழியில் வந்து வாகனங்கள்ல எல்லாம் போக வேண்டி வரும். அப்போ பாதை இல்லாத காரணத்தால் ஆற்றுக்குள்ளால் பஸ் ஓடிக்கொண்டு போவார்கள்.
1: அப்போ அந்த
0: இல்லை ஆற்றுக்குள்ளால் பஸ் போய்கொண்டிருக்கும். அப்படி ஒரு பாதையை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அந்த தண்ணியினுடைய உயரங்களை பார்க்குறதுக்கு கரையில் ஜீப்பில் ரெண்டு மூன்று பேர் நின்று கை காட்டுவார்கள். இதால் திரும்பு அதால் திரும்புண்டு. அதை விட நீங்கள் அந்த ஃப்ளைட்லேயோ அல்லது ஹெலிகாப்டரில் போகிறத பார்த்தீங்கன்னா மலைகளுக்குள்ளால் தான் பக்கம் பக்கம் மலை இருக்கும். அந்த இடவழிகளுக்குள்ளே போய் கூட முட்டு மாதிரி இருக்கும். அதில் பயணம் செய்யக்கூடிய சில பேருக்கு என்ன உண்மையிலேயே பயத்தில் பயந்து கொண்டு தான் என்னடா மலையில் முட்டுற மாதிரியே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு விமானிகளுக்கு அது பழக்கமானது.
1: இப்போ நீங்கள் சொல்றதுலாம் நீங்கள் கண்ணால் கண்ட ஒரு அனுபவிச்சு ஒரு அனுபவம் பட்டறிவு. இப்போ நான் வந்து புத்தகத்தை பார்த்தோ அல்லது இந்த செய்திகளை கேட்டோ சொல்றேனே தவிர நீங்கள் கண்ணால் கண்ட உங்களுக்கு அனுபவம்.
0: மற்ற அந்த பொக்காரா பகுதியில் வந்து இந்த புத்தருக்கும் கோயில் இருக்குது, விஷ்ணுவுக்கும் கோயில் இருக்குது, காளிக்கும் கோயில் இருக்குது. இந்த ரெண்டு மதங்களுக்கும் வந்து பக்கம் பக்கத்திலேயே கோயில் வைத்திருக்கிறார்கள்.
1: நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேபாளில் இன்னொரு கோயில் இருக்கு, அது இந்தியாவில் இல்லாத ஒரு மிக மிக பெரிய ஒரு சிவன் கோயில்.
0: சிவன் கோயில் அதுதான், அதுக்குத்தான் முதல் கத்மண்டுவில் இருக்கு, அதுக்குத்தான் முதல் போவார்கள். அதன் பின்னர் தான் அந்த அங்கிருந்து தான் தொடங்குவார்கள் மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு.
1: இப்போ நாங்கள் புத்தரையும் பெற்று சொன்னீங்க, புத்த மதம் அண்ட் இந்து மதம் ரெண்டு சொன்னாலும் அதோட பிறப்புக்குரிய மதம் தான்.
0: அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது, மாலையில் வந்து ஒரு பெரிய பூசை செய்வார்கள்.
1: பிரம்மபுத்திரா என்ன பேர், சரஸ்வதி பிரம்மபுத்திரா.
0: அந்த பக்கத்திலேயே அந்த சிவன் கோயிலுடைய இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஆக்கண்ட இதுகளை வந்து ஈமச்சடங்குகள் செய்வார்கள்.
1: அந்த காசி மாதிரி உண்டு.
0: ஆமாம், அது மாதிரி அந்த அதுலேயே ஈமச்சடங்கும் அருகிலேயே நடக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த உடம்பு எடுத்து வச்சு எரிக்கிறது, பேந்த அந்த சாம்பிளை போடுறது, அப்படி செய்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்காக அப்படி செய்கிறார்கள். நிதைக்கு அப்படியே இறந்தவர்களுடைய சடலங்கள் அடுக்கப்பட்டிருக்கும்.
1: ஓ, இல்லை அது நல்ல ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறது. இப்போ அந்த வகையில் அந்த காசி அந்த இடம்
0: கத்மண்டுவில் உள்ள சிவன் கோயில் தான் இது இப்படி செய்கிறார்கள்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேபாளை விட்டுட்டு அது எங்களுக்கு அது ஒரு தூரமான நாடாக இருக்குது. இப்போ இலங்கையில் இலங்கையர்கள் வந்து அகதியில் இருந்து ஒரு நாட்டில் போய் அரசியல் தஞ்சம் கேட்டால் இலங்கைக்கு போக முடியாதுன்னு தெரியும். இந்தியாவுக்கு போகிறதுக்கு இந்த ராஜீவ்காந்தியின் கொலைக்கு அப்புறம் இலங்கையர்களுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கான தடை நீடிச்சது. அப்போலாம் இளைஞர்கள் போய் எங்கே திருமணஞ்சதுக்கெல்லாம் ஒரு பெண்ணை வரவழைச்சி பேசின மணப்பெண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கட்டலாம் அப்படின்னு சொன்னால் அதில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா அதேமாதிரி நேபாளம் இருக்குது. நேபாள் வாரத சோமேண்டா அங்கே கடமைகள் எல்லாம் குறைவு. அந்த இடத்துல போய் ஆண்கள் அந்த இளைஞர்கள் போய் திருமணம் செய்கிறதுலாம் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த நேபாள் அதில் வந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஒரு தரவழி நிலத்தாலே ஆன ஒரு இந்து கோயில்னு சொன்ன இந்து நாடுன்னு சொன்னால் அந்த நேபாள் அது வந்து அரசன் மன்னராட்சி மகேந்திரவர்மன் நினைக்கிறோம். அந்த பேரில் இருந்து இருந்த அரசன் அரசன்னா எங்கேயுமே இந்து மதமாக இருந்தால் பாரபட்சம் தானே கண்டிப்பாக. அதுக்கு எதிராக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டி போட்டு அந்த எதிர்த்து சண்டை செய்தது அந்த மன்னர் ஆட்சி ஒழித்தது. அது இந்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி இப்போ இந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிட்டுது. அதனால் நீங்கள் இப்போ சொல்லிக்க ஒரு நேபாள பக்கத்தில் ஒரு நாடு தீபத்துன்னு சொல்கிறீங்க. அந்த தீபத்தை தீபத்தியர்கள் சொல்வார்கள், தீபத்தியர் அல்லாத மற்றவர்கள் நாங்கள் தான் சொல்லுவோம். ஆனால் சீனர்கள் அதை சீனான்னு தான் சொல்வார்கள். தீபத்து எல்லைகள் உள்ளன்னு தான் சீனாவின் தீபெத் என்ன தான் படையெடுத்து தலாயலாயமாக எல்லாமே நாடு கடந்து இந்தியாவில் இருக்கிற அது ஒரு தலாயில. அப்போ திபெத்துன்றது இந்தியாவுக்கு சீனாவுக்குரிய ஒரு பகுதி அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இந்தியாவை இப்போ நீங்கள் அந்த நேபாளில் நடந்த வெள்ளத்தை பற்றி நாங்கள் பேசுகிறான்னு சொன்னால் அதை பற்றி கலெக்டராக இருந்தேன்னு சொன்னால் அது 26 ஓஸ் ஆரம்பித்த என்ன அது ஒரு மலைச்சரிவு ஒரு நிலச்சரிவு என்றதெல்லாம் சொல்லி போய் மக்களுக்கு அழிவு ஏன்னு சொன்னால் நாலு விதமான அந்த என்னென்ன அதில் வந்திருக்கு பாறைகள் ஏன்னா மேலே உங்களுக்கு தெரியும் நீங்களும் அங்கே போன முடியாது கிட்டத்தட்ட நேபாளுக்கு அந்த பாறைகள் மேலே இருந்து பாறை சரிஞ்சு வர்றது நிலச்சரிவு என்று எப்படி சொல்கிற மாதிரி பாறை சரிவு வர்ற பொழுது பனிப்பாறைகள் அங்கே இருந்திருக்கு. அந்த பனிப்பெரு இப்போ நல்ல உலகம் பூரா வெப்பங்கள் அதிகமாக வந்தோன்றிருக்கு. அப்போ வெப்பம் அதிகமாக வர்ற பொழுது எப்போவுமே அந்த பனி கட்டி உருகும். அப்படி உருகி வர்ற பொழுது அதுக்கு அந்த மலை அடிவாரத்தில் முந்தி காடுகள் எல்லாம் நிறைய மரங்கள் செலுத்தோங்கி இருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்காக அந்த மரங்களை எல்லாம் அவரை வெட்டி சாய்ச்சதால் மேலே இருந்து பனிப்பாறைகள் உருகி கீழே வெள்ளமாகவோ தண்ணியாகவோ வர்ற பொழுது அப்போ கீழே உள்ள நிலப்பகுதியும் அதை அரைச்சி கொண்டு வரும். அப்போ நிலப்பகுதியும் அழைச்சி கொண்டு வர்றதுக்கு என்ன வெள்ளம் அதாவது தண்ணி இருக்குது. காடு பக்கத்தில் உள்ள மரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது. அப்போ அந்த சேறு அப்போ நாலு விதமான விஷயமாக இருந்த ஆறுகள் சேறு சகதி எல்லாம் அழைச்சி கொண்டு வந்த உடனே மரங்களும் வந்து சேர்ந்துட்டு பாறை மரங்கள் இதெல்லாம் களிமண் சேராக போச்சு. சும்மா சேரில் களிமண் சேர் அதனால தான் அது ஒரு ஏரியில் போயிருக்கிற ஏரியில் கட்டுக்கறதுக்க முடியாத அந்த அதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் இயற்கை ஏரி நீர் தேக்கம். அப்போ மேலே மலையிலிருந்து அந்த பாறைகள் எல்லாம் உருகி வார தண்ணி அதை தடை பண்ணுறதுக்கு மரங்கள் எல்லாம் போச்சு. அப்போ தண்ணிகள் எல்லாம் ஏரிக்க வந்து சேர்ந்தோடனே ஒரு தேக்கம் வந்துட்டு அதை வந்து ஆங்கிலத்தில் LLOF சொல்லுவார்கள். அப்போ ஒரு லேக் ஒரு லேண்ட் லேக் அந்த லேக் வந்து இதானதால தண்ணி தேக்கமாக போச்சு. எங்கும் போக முடியாமல் போனதால அந்த இடத்துல இருந்த வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் நேபாளில் வந்து 1300 பேர் சேர்ந்திருக்கிறார்கள், 5000 பேர் காணவில்லை. அதே மாதிரி சீனாவில் ஏன்னா சீனா பக்கத்தில் இருக்கு. சீனா பக்கத்துலன்னா அந்த தைபெத் அதை அவங்க சீனான்றது என்று தான் சீனர்கள் சொல்வார்கள் தவிர தீபெத்துன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்தியாவில் பீகார் நோக்கி வர்றது பீகார் தான் நாங்கள் புத்தர் பிறந்தான்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம் இலங்கைக்கு விஜயன் வந்தாருன்னு சொன்னால் விஜய் எப்படி வந்தார்னா பீகாரில் இருந்து அனுப்பப்பட்டவங்க தான். அங்கேருந்து தான் இங்கே இலங்கைக்கு வந்த பொழுது அவர் சிங்களத்தை உருவாக்கினார், புத்த மதத்தை உருவாக்கினார். தேவ நம்பியதீசன் ஆட்சிக்கு வந்த பொழுது புத்தரும் புத்தருடைய மகனும் மகளும் நினைக்கிறேன் யார் பிரம்மாணம் தேவநம்பி ஈசன் அரசனாக இருக்க மகிந்தனும் சங்கமித்தையும் அங்கே வந்தார். வந்த பொழுதுதான் அவர்கள் அந்த இலங்கை வந்து இந்து புத்தகத்துக்கு வந்தது. அப்போ இந்த வந்த பொழுது இப்போ இந்த தடை நடந்தது இந்த இயற்கை. அப்போ இந்தியாவுக்கு பீகாருக்கு வர்ற பொழுது பீகாரில் இருந்த 36 கதவுகளுடைய ஒரு பெரிய ஒரு அணை, அந்த அணைக்கு பேர் வந்து கந்தந்த கருப்பா தடுப்பணை, அவருக்கு கந்தக தடுப்பணை என்ற ஒரு பேர். அந்த ஊருக்கு என்ன பேருண்டா வால்மீகி நகர். இப்போ வால்மீகின்னா எங்களுக்கு தெரியும் ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி, கம்பராமாயணத்துலது கம்பன். ஆனால் கம்பன் ஆட்டுக்கு ராமாயணத்தை கதையை கொப்பி அடித்தது, வால்மீகி எழுதின ராமாயணத்தை கொப்பி அடித்தது. ஸோ அந்த வால்மீகி நகரில் உள்ள

0: நடந்திருக்கின்றது சொல்றார்கள். அந்த இந்தியாவில் உள்ள நேபாளையும் இந்தியாவில் உள்ள அந்த ஆறுக்கு பேர் செச்சோன் கோலா அண்ட் சங்கோ, இந்தியாவில் சைனா அந்த தீபக், அப்போ செச்சோன் செ கோலா அண்ட் புரோசாங்கோ இந்த ரெண்டு ஆறுகளும் போய் சேர்ந்ததால தான் ரெண்டு ஆற்றின தண்ணி வந்து பெருசாக போய் நம்ம பீகாருக்கு வந்திருக்கு. இங்கே ஆனால் அந்த பீகாரில் உள்ள தடுப்பணை அதை தடுத்ததால் வெள்ள அழுப்புகள் நிறைய இல்லை இந்தியாவுக்கு அதிகம் வரையுதுன்னு பார்க்கலாம். இதை பற்றி வேறு என்ன இப்படியான இந்த இயற்கை ஏரி நீர் தேக்கம் வந்து பல நாடுகளில் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் நடந்ததை கண் கூட பார்க்குற பொழுது அந்த நேபாள நினைக்கலாம் இப்படி இந்த பல நாடுகளில் ஏற்கனவே 1786 கிர்கிஸ்தான் என்ற நாட்டிலெல்லாம் இது நடந்திருக்கு. அப்போ அதுக்கு நிறைய பேர் செத்துருக்கிறார்கள், 20 லட்சம் பேர் செத்துதும் இருக்கு அந்த காலத்தில். ஏன்னா அதை எப்படி கட்டுப்படுத்த அந்த இப்போ இயற்க உளம் தடுப்புகளை செய்கிற ஒரு டெக்னிக்கல் முறைகள் வந்து அந்த காலத்தில் இல்லாதபடியே மனித இறப்புகள் அதிகமாக நடந்தது. ஆகவே நாங்கள் இந்த நேபாளில் நடந்த பற்றி சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க?
1: இதில் வந்து அந்த இந்த நேபாளத்தில் நடந்த இது வந்து உலக ரீதியாகவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லவா? இவ்வளவு தூரத்துக்கு நடைபெறுமா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்குற அளவுக்கும், மற்றது நேபாள அரசாங்கம் சீனா இந்தியா அமெரிக்காட்ட இருந்து அவர்கள் தான் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தியதனால் தான் இது ஏற்பட்டது என்று நட்டகடு தர வேண்டும் என்ற அளவுக்கு போயிருக்கிறார்கள்.
0: இல்லை சைனாவில் இப்போ எத்தனையோ ஆண்களுக்கு முதல் சில சில நகரங்களெல்லாம் காணாமல் போனதற்கு இப்படியான அழிவால் இந்த நேபாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்து அக்கத்தம் பக்கத்தோடு இந்தியாவோடு ஒப்புறவு உள்ளது, இந்தியா அல்லது சீனாவோடு ஒப்புறவு உள்ளது. நாங்கள் பார்த்தோம்னா கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிற ஒரு நாடு நேபாள், சீக்கிம் என்ற நாடுகள் எல்லாம் இன்னொரு நாளும் பக்கத்தில் இருக்கின்ற நாடு சீக்கிம் இந்தியாவின் பாதுகாப்பில் உள்ள பூட்டான் கேபிட்டல் தானே சீக்கிரம் அது சின்ன ஒரு நாடு பூட்டான் கேபிட்டல் தானே இந்த தீபே போயிடலாம் பேச்சுவார்த்தை நடந்தது கூடுதல போயிடலாம் ஸோ அந்த பக்கத்து நாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதந்தால் வளர்ந்த நாடுகள் மலைப்பகுதியில் உள்ள நாடு. இதனால் வந்து அங்கே கல்வி அறிவுகள் மிகவும் குறைந்த கல்வி அறிவில் குறைந்த நாடு இந்த நேபாளன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டிக்கு எப்படி ஒரு இந்து அரசன் இந்து இதை சேர்ந்தவன் அரசனாக இருக்கலாம் இந்த காலத்திலேயே கூட இருந்த போயிட்டார் இப்போ பிரதான் கம்யூனிசம் வந்ததான். ஸோ அந்த நாடு வந்து கல்வி அறிவில் குறைஞ்சிருக்கிறதால தான் இப்போவுமே அந்த அந்த கேபிட்டல் வந்து காத்மாண்டு நினைக்கிறோம். அந்த காத்மாண்டு தவிர்ந்த மற்ற இடங்களில் ஒரு நகர அபிவிருத்தியெல்லாம் பெருசாக இல்லைன்னு போகிறவர்கள் சொல்வார்கள். அங்கே போயிட்டால் தொடர்புலாம் போயிடும், காத்மாண்டுக்கு வந்தால் தான் தொடர்பு இருக்க உண்டு. சில ஒரு நண்பர் பிரெஞ்சு நண்பர் தான் அங்கே போயிருந்தார். என் அவற்ற மகள் வந்து பிரெஞ்சுக்காரி, அவர் பிரெஞ்சுக்காரர் என் புத்தகத்திலே போயிட்டார். புத்தகத்தில் போனதால் வந்து போய் அங்கே திபெத்துக்கு போயிட்டு நேபாள நேபாள் வழியாக அங்கே போனக்கூட அங்கே தங்கிடணும். அங்கே தான் போனப்போ சொன்னால் அங்கே டாக்ஸி கிடையாது, இங்கே டெவலப்மெண்ட்டும் இருக்காது. நம்ம காத்மண்டுக்கு வந்தால் தான் ஃபோன் பண்ண முடியுமுண்டே அவர் இப்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இப்போ முன்னாடி இருக்கலாம். ஸோ இந்த அந்த மலைகளை பனிப்பாறைகள் உதவி வர்ற அந்த தண்ணி அந்த வெள்ளம் எங்கள் நிலத்தில் வந்தால் நிலத்தில் மரங்கள் ஒன்றும் இல்லை, அப்போ அது வெள்ளம் ஓடிக்கொண்டு தானே இருக்கும். வெள்ளம் ஓடிக்கொண்டு உள்ள பொழுது அடித்து கொண்டு வந்த மரங்கள் அந்த பாறைகள் மலைகளில் உள்ள அந்த பாறைகள் இதெல்லாம் இருந்தாலும் அது கோபமாக போய்கொண்டிருக்கு. அதனால தானே இருந்த ஆறுகளை தடைச்சது, அப்போ அவ்வளவுக்கு டெவலப் ஆகலை. அப்போ இப்படியான இயக்க வளங்கள் வர்ற பொழுது தடுப்புகள் குறைவாக இருக்கிறதால தான் பல நாடுகள் அழிஞ்சு சின்ன சின்ன நாடுகள். இது வந்து ஆப்பிரிக்காவுக்கே நாம் சொல்லலாம். ஆப்பிரிக்காவை பற்றி நாங்கள் எடுக்க ஆப்பிரிக்காவின்ட்டு உண்மையான பேரே நான் நன்மையான தான் தெரிஞ்சு கொண்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவோட உண்மையான பேர் அல்கேபுலன். அந்த அல்கேபுலன்ற பேரை சொல்ல விடாமல் பண்ணி இந்த பிரெஞ்சுக்கார பிரித்தானியர் பிரெஞ்சுக்காரர் போர்த்துகேயர் ஸ்பானியர் இத்தாலியர் அங்கே போய் அந்த அந்த ஆப்பிரிக்க கண்டத்தை கூறு போட்டு எடுத்துக்கொண்டார். இது எனக்கு அது உனக்குன்ற மாதிரி இங்கே பிரிட்டிஷ்காரன் பிடிச்சது ஒரு பகுதி செல்வந்த இடங்களை பிடிச்சாங்களே இந்த தங்கம் இருக்கோ அங்கே பிடிச்சாங்க. பிரெஞ்சுக்காரர் பிடிச்சது

0: ஆப்பிரிக்கா வந்து கிழக்கு பகுதியை பிடிச்சாங்க, செனகால் மாலி இப்படியான நாடுகளை பிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்காரன் பிடிச்சதை விட இட்டாலியன் போய் பக்கத்தில் அந்த லிபியா அப்படியான நாடு பிடிச்சது, ஸ்பெயின்காரன் போர்த்துகேயரெல்லாம் பிடிச்சதான் இந்த கொஞ்சம் நாடு இப்போவுமே முன்னேறாமல் இருக்கிற நாடு. போர்த்துகேயர் பிடிச்ச நாடே பெருசாக முன்னேற, போர்த்துகேயர் போய் அடிமைகளை கொண்டு வரவோ போன இடத்து நாட்டுக்கு பேர் கப்பேர். அந்த கப்பேர்ன்ற நாடு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நீர்த்த நிலை உள்ள இடம், அதை வந்து புத்துகேர் போய் அந்த இடத்த இடமாக வச்சு கொண்டு தான் அடிமைகளாக கொண்டு வந்து கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுக்கு அனுப்பினது. இங்கே அப்போது நாங்கள் அந்த குஜராத் அண்ட் மொரிஷியஸ் இதில் பேசுகிற பொழுது அடிமைகளாக கொண்டு வரப்பட்டது. இவ எப்படி இந்த ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக கொண்டு போனார்களோ ஐரோப்பியர்கள், அதே மாதிரி தான் இந்தியாவிலிருந்தும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டது இந்த மொரிஷியஸ், ரியூனியன், குவாதலூப், மார்டினிக் இப்படியான நாடுகள். ஏன் அப்படி கொண்டு போனார்னு சொன்னால் அது இந்தியர்களும் விரும்பித்தான் போனார்கள். எப்படி விரும்பி போனார்கள் என்று சொல்கிற பொழுது, சாதி உறைஞ்சாக்கள் இருக்கிற பொழுது அந்த மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காது, ஆசை இருக்கும், பட் அந்த ஆசையை நிறைவேற்ற வழிவகை இருக்காது. அப்போ நீ வா வெளிநாட்டுக்கு போ அடிமையானு சொன்னால், இங்கே இருக்கிறத ஒன்றுமில்லாமல் இருக்கிறத விட மற்றவன் பெருசாக வீடு கட்டுறான், பெருசாக காசு வச்சுருக்கிறான், எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, அடிமை வாழ்க்கை மாதிரி இருக்கேன்ட்டு தான் எங்கே போனாலும் கட்டும் பட்டணம் போய் சேருவோம்ன்ற மாதிரி அடிமைகளாக கூப்பிட்டு உடனே வந்து அந்த உடனே. அப்புறம் இப்போ உதாரணம் நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டால், பாண்டிச்சேரியில் சில சில வீடுகள் மாடி வீடுகள் மாதிரி இருக்கும். அந்த மாடி வீடு உள்ளாக்களை பார்த்தா அவர் லெவலாக தான் இருப்பார். நாங்கள் சோல்டா, இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷில் சோல்ஜியர்ஸ் என்று சொல்கிறது, பிரெஞ்சில் சோல்டா சொன்னானே இராணுவ வீரர்கள், இராணுவத்தில் இருந்தவர்கள். அப்போது இந்த பிரெஞ்சுக்காரர் அவங்க வா நீயும் வா நீ சும்மா இருக்கிறனால உங்கள் நாட்டுக்காக சண்டை பிடிந்த இராணுவத்தில் ஒன்று வந்து சம்பளத்தையும் கொடுத்து கொடுத்தோன்னே பஞ்சனையும் கொடுத்தோன்னே அவர் அந்த நாட்டுக்கு குடி வைப்போம், திரும்பி போய் இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் அப்படியான போய் கட்டடங்களை கட்டி தான் நாங்கள் சோல்டா. ஏன்னா இப்போ பென்ஷன் மாதம் மாதம் வந்தோன்றது பணக்காரரானது. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் போவோமே, இந்த பிரான்ஸுக்கு பணக்காரரானது தான் மற்றவர்கள் சாதி குறைஞ்சாக்களுடைய போய் சாதி கூடினவர்கள் சாதி குறைஞ்சவர்களை திருமணம் செய்கிறது, அல்லது சாதி குறைஞ்சவர்களுடைய வழி இல்லாத வசதி இல்லாத பேப்பரு, அதாவது பிரெஞ்சு குடியுரிமை உள்ள பேப்பரை வாங்கி கொண்டு இங்கே பிரான்ஸுக்கு வந்து குடியுரிமை நிறைய பாண்டிச்சேரியர்கள் இருக்கிறார். காலப்போக்கு அது கஷ்டமானோடனே இலங்கை அகதின்னு சொல்லி வந்த பாண்டிச்சேர்களும் இந்த பிரான்ஸை வைக்கிறார்கள். அப்போ மூன்று விதமான பாண்டிச்சேர்கள் இந்த பிரான்ஸை வைக்கிறார்கள். ஒன்று வந்து உண்மையான உள்ள படிக்கிறதுக்காக வந்தது, இன்னொன்று வந்து சாதி குறைஞ்சாக்கள்கிட்ட போய் கல்யாணம் கட்டி அல்லது அவருடைய பேப்பரை வாங்கி கொண்டு வந்து இருந்தாலும் இருக்கு, இன்னொன்று வந்து இலங்கையர்கள் என்று சொல்லி வந்து அகதிகளாக பதிஞ்சவர்களும் இருக்கு. வெளியில் சொல்வார் நான் பாண்டிச்சேரியேன், பேப்பர் எல்லாம் கழிப்பெல்லாம் தெரியும், இலங்கை பேப்பர் அதில் என்ன தெரியும், இலங்கை அகதி என்று வந்தது என்னென்ன ஒரு ஐடென்டி கார்டை வாங்கிட்டு வந்து இங்கே அகதி என்று எப்படி பிரான்ஸுக்கு வர முடியும். 64ஆம் ஆண்டுக்கு முறந்தாக்கள் வந்து ஒரு பிரெஞ்சு நெஸ்டி கிடையாது பாண்டிச்சேரிக்காரர்கள். அப்போ அதுக்கப்புறம் வரானா இப்படி ஏதாவது அப்படி தான் செய்யணும். அப்போ அதுக்கு முதல் வந்து அடிமைகளாக வந்து தான் இப்படி நடந்தது. வீட்டில் நாட்டில் இருக்கிறத விட வெளியில் போய் பணம் சம்பாதிச்சு வரலாம், அப்படி போய் அடையாளம் மாறிப்போனவர்கள் இருக்கிறார்கள். பேர் இருக்குமே தவிர ஒரு தடவை மாண்டிக்கிலே ஒருவர் பிரான்ஸுக்கு வந்து எங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டில் படிக்க வந்தார் தமிழ். சரி ஓகே, உங்களுக்கு என்ன பேர், மண்ணங்கட்டியன்டா. மண்ணங்கட்டியன், மண்ணங்கட்டியன்னா பொருள் என்ன தெரியுமா, தெரியாதுண்ணா. மண்ணங்கட்டினா சாப்பிடு, அது மோசத்து சாப்பிடுண்டு. அப்படியா, எங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இன்னொரு பொம்பளை வந்தால் அந்த பொம்பளைக்கு என்ன பேருனா காத்தவராயன், காத்தவராயன். அப்படி பொம்பளைக்கு போய் காத்தவராயன் வைக்கிறதுனா பேர் தெரியாமல் ஒரு இந்து பேர் தமிழ் பேருண்டு வச்சாக்களும் இருக்கு. இப்படி தான் அடிமையெல்லாம் போனவற்றை அடையாளம் இழந்து போனதும் இருக்குது. அடையாளம் இழந்து போகிறதவரை பணம் பெற்று நல்ல நிலைக்கு இருக்கிறது நல்லதுன்னு தான் அவர் போயிருப்பார். இப்போ அப்படியானவர் தான் அமெரிக்காவில் உள்ளவர். இந்த அமெரிக்கா நாங்கள் இந்த அடிமை இதை பற்றி எல்லாம் ஒரு நாளைக்கு பேசுவோம், எப்படி இந்த அடிமைத்தனம் உருவாக்கி இருந்தது, எப்படி இல்லாமல் போச்சு என்றதை நாங்கள் ஒரு சமயம் அதை படிக்கலாம். இன்றைக்கு கிட்டத்தில் தான் அடிமைத்தனத்தை பற்றிய ஒரு வரலாறு நடந்தது. ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு போனது, மற்ற நாடுகளுக்கு, அதே மாதிரி இந்தியர்களை கொண்டு போனது எல்லாமே இருக்குது. இலங்கையர்கள் குறைவு, அப்படி நாங்கள் பார்ப்போம். இதில் பெருமை ஒன்று இல்லை, அவர்களை கொண்டு போகிறதில்ல. யார் எந்த ஒரு ஐரோப்பியன் போய் ஒரு நாட்டை பிடிச்சி கலந்து ஒப்படுத்தி கொண்டு வந்தாலும் அந்த வகையில் சொல்கிறோம். அதே நாங்கள் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நேபாளத்தை பற்றி பேசணுமா, இப்ப நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம்.
1: மறுபடியும் இந்த அதாவது வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் மலையேற்ற வீரர்கள் சிறுநீர் கழிப்பது கூட அங்குள்ள பனிப்பாறைகள் உருவதற்கு ஒரு காரணமாக ஆய்வொன்றினூடாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதற்கு செய்தி அங்கே வாரம் பாருங்க தேடி எடுக்க வேணும். 2023 எவரெஸ்ட் அடிவார முகாம் அமைந்துள்ள கும்பு பனிப்பாறை பகுதியில் தங்கியிருந்த மலையேற்ற வீரர்களின் பல்வேறு நடவடிக்கைகளை சுமார் 2,499 பனியும் அவர்கள் சிறுநீர் கழித்ததால் மட்டுமே 154 பனியும் உருகியுள்ளதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. நேபாள நில அளவைத் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆய்வாளர் கிம்லோங் கௌதம் மற்றும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு கும் பனிப்பாறை பகுதியில் 2023 வசந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித நடவடிக்கைகளை ஆய்வு செய்து இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். சுமார் 50 நீடிக்கும் எவரெஸ்ட் மலையேற்ற காலத்தில் வீரர்கள் மற்றும் வழிகாட்டிகளால் நாளொன்றுக்கு 6,000 அதிகமான சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. அதிக உயரத்தில் உடலின் நீச்சத்தை பேணுவதற்காக மலையேற்ற வீரர்கள் அதிகளவில் நீரை குடிப்பதால் இவ்வாறு நிகழ்கிறது. திடக்கழிவுகள் அகற்றப்பட்ட போதிலும் சிறுநீர் நேரடியாக பனிப்பாறைகளின் மீதே வெளியேற்றப்படுவதால் அதிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் 154 பனியை உருக்கும் திறன் கொண்டதென்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், அது இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லுகிறார்கள் பனி உருகிறதுக்கு.
0: பனி எப்படி நாங்கள் திண்மமாக இருக்கிறது திரவமாகும், அப்போ திண்மமாக இருக்கிறது திரவமாகிறது அந்த உருகிற நிலை. அதே மாதிரி திரவமாக இருக்கிறது வாயுவாக போகிறது ஆவியாதல் என்று பேப்போம். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆவியாக இருக்கிறது வாயுவாக இருக்கிறது திரவமாகிறதுக்கு வந்து ஒடுங்குதல் என்று பேர். அந்த திரவத்திலேருந்து திரவம் மறுபடியும் திண்மமாகிறதுக்கு பேர் உரைதல் என்று பேர். இந்த பனிக்கட்டி என்று நாங்கள் சொல்கிறது எப்படி பனிக்கட்டி ஆச்சு, ஒரு நீர் நிலை உள்ள இடத்துல வந்து அங்கே வந்து செம்ப வெப்பநிலை குறைவாக இருக்குமென்று சொன்னேன். இப்போ எப்போ ஒரு வெப்பம் நீர் வந்து உருகும், நீர் வந்து கொதிக்கும் என்றதை எல்லாம் உங்களுக்கு பொதுவாக தெரியும். இப்போ 100% அளவு வந்துன்னு சொன்னால் ஒரு நீர் ஆவியாக போயிடும். நாங்கள் பற்றி தண்ணி சூடாக்குற பொழுது கலன்னு குறைஞ்சோண்டு வரும். ஆக சூடை தாங்க முடியாத வர பொழுது அது ஆவியாக போயிடும். அப்போ நீர் ஆவியாதல், அப்போ தண்ணி நீர் ஆவியாதல் என்ன திரவமாக இருக்கிறது ஆவியாகிறதப்போ 100 சென்டிகிரேட்டில் சத அளமையில் வந்துடும். அதே மாதிரி சதமையில் அப்போ நீராக இருக்கிறது எப்படி பனிக்கட்டியாக திண்மமாகும்னா, சைவ பாய 100 இருந்தது சைவ வரைக்கு வர்ற பொழுது அது திண்மமாயிடும். அப்போ இந்த வகையில் தான் நீங்கள் சொல்கிற அந்த பனிக்கட்டி எங்கே இருக்குதோ அங்கே வெப்பம் குறைவாக இருக்கும். இப்போதான் நாங்கள் உலகம் கூட பார்க்குறோம், வெப்பம் எல்லாம் இப்போ இந்த ஆகஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறோம். இந்த அங்கே பார்த்தா அங்கே வெயில், இந்தியாவில் வெயிலும் பிரான்சில் வெயில் ஐரோப்பாவில் வெயில், அப்புறம் பார்த்தா பக்கத்தில் சீனாவில் வெள்ளம், இங்கே தண்ணி என்றெல்லாம் பேசுகிற பொழுது பார்த்தா இது எப்படி வந்திருக்கும். இந்த வெப்பம் கூடினதால் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த பூமி, இந்த பூமியில் வந்து எத்தனை கண்டங்கள் இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக முந்தி 5 கண்டங்கள்னு சொன்னோம், அப்புறம் 6 கண்டங்கள்னு சொன்னோம், இப்போ 7 கண்டங்கள்னு சொல்லுவோம். ஒன்று வந்து அந்த அட்லாண்டிக் அண்ட் ஆர்டிக், இது வந்து மக்கள் குறைவாக இருக்கிற கண்டம். ஒன்று பனிக்கட்டி உள்ள பகுதி முனைகள் தெற்கு முனை வடமுனையிலே இருக்கு. இதை தவிர்த்து உள்ள பகுதிகள்னா நாங்கள் இந்த ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கான்னு சொல்லி நீ ஆஸ்திரேலியான்னு சொல்கிறோம் எல்லாம் ஓசியானி அதுக்கு உண்மையான பேர். ஸோ இதை தவிர சில இடங்களில் ஏன் ஆப்பிரிக்காவில் மனிதன் தோன்றினான், இப்போ மனிதன் எங்கே தோன்றினான், நாங்கள் இப்படி இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாட்டில் மனிதன் தோன்றினாங்க. அந்த அறிவு சார்ந்த கருத்துகள் இல்லாமல் அந்த உணர்ச்சி சார்ந்த பெருமைகள் முன் பெருமைகள் சார்ந்த கருத்துகள் இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது. இந்த போத்து இந்த கிரேக்கர்கள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் கிரேக்கர்கள் எப்பவும் நினைக்கிற பொழுது அந்த கிரேக்க நாட்டில் தான் பெரும்பாலும் தத்துவ ஞானிகள் அறிவார்ந்த விஞ்ஞானிகள் உருவாகிறதெல்லாம். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த பூமி சொல்கிறேன், இதை பற்றி சொன்னதெல்லாம் இந்த பிளேட்டோன்னு சொல்கிறார், சோக்ரடிஸ்னு சொல்கிறார், அதுக்கு மாணவர்கள் ஒன்று மாறி மாறி சொல்லி முதல்ல என்ன சொன்னார், பூமியை வந்து சூரியன் சுற்றுது, பூமி பெய்யாமல் இருக்குது. சென்ற பாட்டில் இருக்கிறது சூரியன் தான் அதை சுத்துதுன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் போதும் இல்லை இல்லை பூமி தான் சூரியனை சுத்துது தண்ணியும் சுத்துதுன்னு பிறகு சொன்னார். அப்போ அப்படி சொல்ல தெரிஞ்ச அப்புறம்தான் நாலண்டை என்ன மாதம் ஒன்று அப்புறம் மாதம் ஒன்றுனா அங்கே சந்திரன் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அருள் அப்போ இணைக்கிற பொழுது கிரேக்கர்கள் என்ன எனக்கு சோக்ரட்டிஸ் பிளாட்டோ அவர்தான் சொல்லிட்டு பார்க்குறப்போ அலெக்சாண்டர் இப்படிலாம் பார்த்தா எல்லாம் நாங்கள் தானே தத்துவ ஞானிகள் ஆக்கியமினிஷ் எவராக இருந்தாலும் நாங்கள் கிரேக்கர். ஸோ நாங்கள் தான் உலகத்தில் படித்தவர்கள், மற்றவர்கள்லாம் படிக்காதவர்ன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கினார். இந்த சிந்தனை மனிதராக இருக்கிறவர்களுக்கு எல்லா வகையிலும் உருவாச்சு. இப்போ ஒருதன் பெரியவன் சின்னவன் ஆகிறது வந்து அந்த வலிமையிலே இருக்கு. அந்த வலிமை என்ன? உடல் வலிமை, பண வலிமை, காணி வலிமை, அந்த நிலம் வந்துட்டு இருக்குன்றதும் வலிமையை குறைக்கும். அரசன் அப்படித்தான் பெரிய பேரரசன் ஆகிறோம். சின்னொரு குட்டி சின்ன அரசனாக இருப்பான், பிற அரசனாவன் பிற பேரரசன் ஆகிறதுக்கு அப்படி எவ்வளோ நீல மற்றவனுடைய நிலப்பகுதியை பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு அதிபதியாக இருக்கணும், அதுதான் பேரரசன். இப்போ அமெரிக்கா எப்படி இருக்குது, எல்லா நாட்டு பக்கத்தில் உள்ள பெரிய அமைந்த நாடெல்லாம் பிடிச்சி அடுத்த நாடுகள் பிடிச்சி பிடிச்சி தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுறதமாயிருந்தான் அந்த காலத்தில் மனுஷன். அப்போது இங்கே ஆப்பிரிக்காவில் மனிதன் தோன்றினா பிறகு அது கொம்ப சப்பியன்ஸ். நான் ஒரு நாளைக்கு இந்த மனித வரலாற்றை பற்றி பேசுவோம். அப்படி குரங்கு மனித குரங்கு இருந்தது, அந்த மனித குரங்கில் இருந்து எப்படி மனிதர்கள் உருவானார்கள், நாலு காலில் நடந்த குரங்கு எப்படி ரெண்டு காலில் நடந்து மனிதர்கள் ஆனார்கள், அந்த மனிதர்கள் எப்போ பேச கற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒரு நாளை பேசுவோம். அதில் பேசுகிற பொழுது தான் இந்த யார் கலைக்க கற்றுக்கொண்டார்கள்னு பார்த்தால் சொல்கிறார் கொமோ எரெக்டஸ். மனிதர்களில் பல வகை இருக்குது, அதை பேர் நாங்கள் ஒரு நாளை பேசுவோம். கொமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸாக இப்போ இருக்கிற மனிதர்கிட்ட பொது பெயர். கொமோ சப்பியன்ஸ் சப்பியன் சிந்திக்க தெரிந்த மனிதன், கொமோண்டா மனிதன்டாக சப்பியன் சிந்தனவார். அப்போ அதுக்கு முதல் இருந்தவன என்ன கொமோ ஹப்ளிஸ் ஆடை அணியாக துவங்கின மனிதன். அதுக்கு முதல் இருந்து கொமோ எரெக்டஸ், கொமோ எரெக்டஸ்ன்னா நிமிந்து நாலு காலில் நடந்த மனுஷன் ரெண்டு காலை நின்று கொண்டு ரெண்டு காலம் தூக்கி கொண்டு வர்ற மாதிரி கைகளை வந்தவன பேர் கொமோ எரெக்டஸ்ன்ற பேர். அது போக நாட்டுக்கு உருவான மனிதன். அப்போ இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதர்கள் பல காரணங்களுக்காக சாப்பாடில் சூடு கூடி போச்சு, பஞ்சம் வந்துட்டது, இருக்க முடியாதுன்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்கே அப்படி யூரோப்புக்கும் வர்ற பொழுது ஒரு மனிதனை சந்திக்கிறான். அந்த மனிதர்கள் வந்து நேயதந்தாத்தல். அந்த நேயதந்தாத்தலும் கொமோசப்பியன்ஸ் இந்த உருவாகிற பொழுதுதான் மனிதன் பேசுகிற மொழியை உருவாக்கினான். விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்கள். அப்போ சமூகமாக வாழ வேண்டிய சூழ்நிலை இது. இப்போ நான் இப்போ சிம்பிளாக சொல்கிற மாதிரி இந்த வரலாற்றை இப்படி சொல்லிட முடியாது. இப்போ ஒரு படம் வந்தது, என்ன படம் வந்ததுன்னா ஏதோ ஒரு ராகம் ஒன்று நினைக்கிறேன், அந்த படத்தின் பேர் கார்த்திக்கும் ரோஜாவும் நடித்த படம் நினைக்கிறேன். அவர் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் பாடுற, அப்புறம் பார்த்தா பிரயோஜமான ஒரு பாட்டுக்காரரே ஆகிட்டேன். அப்போ அந்த பாட்டுக்கு விமர்சனம் செய்த பொழுது எப்படி சீக்கிரம் ரெண்டு மூணு பாட்டு பாடினவங்க பெரிய பாடகியாக ஆகுண்ட. அப்போ படத்துல எல்லாமே மூன்று ரெண்டரை மணி நேரத்தை எல்லாமே சொல்லிட முடியாது. ஒரு சில கட்டங்களை வச்சு தான் இப்படி வளர்ந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த கொமோ சப்பியன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி கொமோ ஆஸ்ட்ரோபிதகஸ் அதான் மனித குரங்கு, அதுலேருந்து வந்த கொமோ கொமோ எரெக்டஸ் கொமோ ஹப்ளிஸ் கொமோ சப்பியன்ஸ் அண்ட் கொமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸ் மனிதன் வளர்ச்சி நிலைகள். இதை பற்றி நாங்கள் அது நீண்டதான் பேசணும். அதனாலக்கு ஒரு நாளைக்கு கதை பண்ணாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற மனிதன் எப்படி வந்தான், இப்போ அது மாதிரி தான் வந்தேன். அமீர் ரானை பற்றி நீங்கள் சொன்னீங்களோ, அமீர் ரான் ஒரு நடித்த படம், அதில் பேர் ஞாபகம் எனக்கு வரையில். அவர் வந்து மேல் உலகத்திலிருந்து ஒரு இன்னொரு உலகத்திலேருந்து வர வந்து இங்கே இந்த பூர்வத்திலிருந்து பார்த்தா என்ன இந்த கடவுள்ன்னு சொல்லி இந்து மதத்தில் எடுத்து எவ்வளோ ஏமாத்துறாங்க, ஒரு வைரத்தை எடுத்து சாமியால் அனுப்பப்பட்ட வைரம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்ட்டு ஒரு படம், நல்ல அருமையான படம். மூட நம்பிக்கை எதிராக சமய நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு அமீர்கான் நடித்த ஒரு படம். இப்படி அந்த அமீர்கானை பற்றி ஒரு நாளைக்கு பேசலாம். மற்ற படங்களை பற்றி நல்லது கஷ்டம். நாங்கள் பத்தும் பலதும் கொண்டு பல விஷயத்தை கலைச்சிருக்கோம்.
2: சரியா, இப்போ
0: பேச விரும்புகிறீங்களோ
2: அடுத்த நிகழ்ச்சி இதே இப்போ தொடருவோம்.
0: நல்லது நல்லது, மிக்க நன்றி, சந்தோஷம், நன்றி,
2: வணக்கம், வணக்கம்.

0: சிலைகளே தொடன் டிஆர்டி தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து
1: வாங்கிக்கலாம், சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு சில நிறுவனங்கள் இன்று ஒரு நாள் மட்டும்தான் சலுகையை கொடுக்கறாங்க, ஆனா பல நிறுவனங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்களுக்கோ இந்த சலுகையை கொண்டு போறாங்க. அதாவது இன்று தொடங்கி சில பேர் ஒரு வாரம் இருக்கும் கொடுக்கறாங்க. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சலுகைலாம் வரும்போது பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். காசு சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த காசை திட்டமிட்டு சிறப்பா செலவிட தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நல்ல ஒரு திட்டமிடலுக்கு அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ இந்த 99 ஜேம்ஸ் பத்தி நீங்க அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இணையத்துல போய் பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க, அதை பத்திலாம் நான் வளர்க்க போறது கிடையாது. சரியா, இப்ப உங்களுக்காக பாடலை ஒளிபரப்புறது என்னுடைய வேலை. அந்த வரிசையில விறுவிறுப்பான பாடல்களை புதன்கிழமை எதிர்ப்பு என்னோட இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை.
5: கண்ணு

மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: உத்தம புத்திரன் படத்துல இந்த பாடல கேட்டீங்க, லட்சுமணன் அந்த பாடல விரும்பிட்டு இருந்தாரு. 6:26 ஆகிவிட்டது.
3: அடி என்னடி ராக்கம்மா பல்லக்கு நெளிப்பு என்னெஞ்சு.
2: விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில அடுத்ததா பட்டிக்காடா பட்னமா படத்துல இந்த பாட்டு வரப்போகுது.
4: பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே.
2: தீபம் படத்துல இருந்து நம்ம பாடல கேட்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்து முடிந்த UEFA Champions League ஆட்டங்களை பத்தின தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில கிளப் ப்ரூஷ் 2-3 அப்படிங்கிற கோலின் கையில ஆஸ்டன் விலா கிட்ட தோத்துட்டாங்க. AEK Athens 1-0 அப்படிங்கிற கோலின் கையில லாஸ்க் அணிய வீழ்த்திருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி போர்ட்டோ பொருதிய ஆட்டம் சற்றே மிகுந்த ஒரு ஆட்டமா அமைந்தது. இடையில கொஞ்சம் சண்டையும் வந்துச்சு. இந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் மான்செஸ்டர் சிட்டி 2 போர்ட்டோ 0. 47 நிமிடத்திலும் 91 நிமிடத்திலும் எர்லிங் ஹாலன் அடித்த கோல்களின் வாயிலா மேன் சிட்டி அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த ஆட்டத்துல. அடுத்ததா ரியல் மட்ரிட் இன்டர்நேஷனல் பொருதிய ஆட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 14 நிமிடத்துல கிலியன் எம்பாப்பே கோல் அடித்திருந்தாரு. அதனை அடுத்து 23 நிமிடத்துல வால்டு கோல் அடித்திருந்தாரு ரியல் மட்ரிட்டுக்காக. அதுக்கப்புறம் இன்டர்மிலானுக்காக கார்லோஷ் 77 நிமிடத்துல கோல் அடித்திருந்தாரு. ஆட்டம் விறுவிறுப்பா இருந்திருந்தாலும் இறுதியில ரியல் மட்ரிட் ஜெயிச்சிட்டாங்க இன்டர்நேஷனல் அணிய. ஆக அடுத்ததா டாட்மன் மற்றும் வெலரியால் பொருதிய ஆட்டம். அதுல 3-2 அப்படிங்கிற கோலின் கையில போர்ஷா டாட்மன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. லாக் ரியல் பட்டிஸ் பொருதிய ஆட்டமும் நடைபெற்றது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ரியல் பட்டிஸ் 3-2. அடுத்து நடக்க போற ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்சலோனா ஃபயனோர்த் அணியை சந்திக்கிறாங்க. ஸ்டுட்கார்ட் வைக்கிங் அணியை பொருதுறாங்க. நப்போலி ஆர்சனல் அந்த ஆட்டமும் நடைபெற போகுது. லிவர்பூல் அத்லெட்டிகோ மட்ரிட் சந்திக்க போறாங்க. பாரிஸ் சென் ஜெர்மான் ஸ்லோவன் அணியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் SCP அந்த அணி கலாத்தசராய மோதுறாங்க. ஃபெர்னபாச்சே ரோமா பொருதும் ஆட்டமும் இடம்பெறும். PSV ஷக்தார் டோனெஸ்க் பொருதும் ஆட்டமும் நடக்க போகுது. பாயர்ன் மியூனிக் போர்டோ பொருதும் ஆட்டமும் இடம்பெறும். ஸ்லாவியா பிராக் லென்ஸை சந்திக்கிறாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் சாபா அணியை சந்திக்கிறாங்க. கோமோ RB லைசெக் அணியை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டங்களின் விவரங்களை நீங்க ஒலி 968 வாயிலா தெரிந்து கொள்ளலாம். எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருங்க.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
2: வாசி நோக்கி செல்லும் BIE சிமி சாலை. அதற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கே.
9: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: Samsung Galaxy Z. கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
3: அழையுங்கள் 6206 1797.

0: புதன்கிழமையான இன்று விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நிகழ்ச்சி முழுதும் காத்துக்கிட்டே இருக்குது. நீங்க உற்சாகம் அடையணும், அதே நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் வாயிலா 9678899689 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்
0: வாசி நோக்கி செல்லும் PIE சிமி சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இன்று ரமான் அவருடைய கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்மையில இந்த கதையை பத்தி நான் படிச்சிருந்தேன். அதாவது ரமான் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஊழியர் 2016 சிங்கப்பூர்ல அவர் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு விபத்தை சந்திச்சாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 20 தான். கிட்டத்தட்ட 73 விழுக்காடு உடல்ல 73 விழுக்காடு தீயால எரியப்பட்டது அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுக்கு காரணம் வேலை இடத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து. ஆனா இதோட முடியல அவருடைய வாழ்க்கை பயணம். அவர் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் கடவுள் புண்ணியத்தில். அவருக்கு இழப்பீடா 137,451 வெள்ளி சிங்கப்பூர் காசு வழங்கப்பட்டது. ஆக இதை எடுத்துக்கிட்டு அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கலாம், ஓஹோன்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செஞ்சார். அதாவது சிங்கப்பூர்ல அவரு ஓய்வு பெற்று வரும்போது என்ன பண்ணார்னா, ஆங்கிலமோ அந்த நேரத்தில் கணினி இதனை பற்றின தகவல்களையோ கற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். குறிப்பாக ஆல் ஷகோக் பள்ளி அப்படிங்கிற பள்ளி ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அங்கே 211 மாணவர்களும் 13 ஊழியர்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் தான் அந்த பள்ளியில் வந்துட்டு வந்தாங்க, வாழ்ந்துட்டு வந்தாங்க, படிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் என்ன செஞ்சாரு, ரமான் உடனடியாக அவர் ஊருக்கு போய் அவருக்கு இருந்த காசை வச்சு அந்த நிலத்தை, பள்ளி இருந்த நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் பள்ளியை இன்னும் சிறப்பாக கட்டி அதை 3 மாடி கட்டடமாக மாற்றி அதில் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்குற மாதிரி முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் பாட்டில் உங்கள் காசு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் இந்த சமூகத்தால தான் வளர்க்கப்பட்டேன். ஆக இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெறும் ஏழ்மையான சூழலோட முடிஞ்சிடக்கூடாது. அவங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், 4 இடம் போய் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒட்டுமொத்தமா இந்த ஊர் இந்த நாட்டுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாரு ரமான். ஒரு பக்கம் அவரை பத்தி படிக்கும்போது பெருமையா இருக்கு, இன்னொரு பக்கம் இவ்வளவு நல்ல மனிதருக்கா 73 விழுக்காடு உடல்ல தீ காயங்கள் ஏற்பட்டது, அதை நினைக்கும் போது ரொம்ப கோபமா இருக்கு இறைவனை நினைச்சு பார்க்கும்போது. ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம்னு நினைக்கிறேன். அதாவது எரிந்து போனது அவருடைய உடலா இருக்கலாம், ஆனா அவருக்குள்ள இருக்கிற மனது என்னைக்குமே எந்த வித காயத்தாலும் மாறுபடாது. அதுதான் உண்மையிலே போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது, அதாங்க சொன்னேன்.

0: சந்திரமுகி பாட்டுல இருந்து பாடுறீங்க, வித்யாசாகருடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து வித்யாசாகருடைய இசையில இந்த பாட்டு வரப்போகுது. இப்போ கார்த்திக் பாடிய பாடலை கேட்போம். விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக வருது வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில. இப்போ இன்றைய வானிலை நிலவரம் பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மழை வர போகுது அப்படின்றாங்க. நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் மதிய வேலை அப்படின்றாங்க. நல்லா ஜோரா தூங்கலாம், எதிர்பார்த்து காத்துருங்க மழைய. சரியா, வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
0: குறிப்பு, இந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் வெறும் 6 நிமிடங்களுக்கு நீங்க செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மன உளைச்சல் 68

0: தகவல் சொல்லுது. காரணம், இப்ப நீங்க வாசித்தல மேற்கொள்ளும் போது உங்களுடைய இதய துடிப்பு சீராகுது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய உடல்ல இருக்கிற அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த தசைகள்லாம் அது லேசாகுது. அதுக்கப்புறம் மனசோ லேசாகுது. இதன் வாயிலா ஒட்டுமொத்தமா உங்களுடைய மன உளைச்சல் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஒதுக்குங்க, வாசிச்சு பாருங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே.

So.

0: விஸ்வநாதன் சான்ஸ் பார்ட்ல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாருடைய சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் PIE சிமி சாலைக்கு பிறகு 2 தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: 9

0: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அரசியல் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் சம்பளம் 9 விழுக்காடு வரை உயர்த்தப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்திருக்கிறார். புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. கடந்த 15 ஆண்டில் தனியார் துறை சம்பளம் உயர்ந்துள்ளதை பிரதமர் சுட்டினார். பொது சேவை துறையிலும் நீதித்துறையிலும் சம்பளம் உயர்ந்திருக்கிறது. ஒப்புநோக்க அமைச்சர்களின் சம்பளம் பின்தங்கிவிட்டதாக திரு வாங் சொன்னார். ஆற்றல் உள்ளவர்களை அரசியலுக்கு ஈர்க்க நல்ல சம்பளம் முக்கிய அம்சமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை குறிவைக்கும் சிங்கப்பூரை தளமாக கொண்ட போலி இணையதளங்கள் அதிகரித்திருப்பதாக மூத்த அமைச்சர் கா சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுக்கழகங்களைப் போல் தோன்றும் அத்தகைய போலி இணையதளங்களில் பெரும்பாலானவை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டவை. அதிகாரிகள் அவற்றை விசாரித்து மிரட்டல்களை களைய தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு சண்முகம் சொன்னார். முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை வேலைக்கு சேர்க்க அத்தகைய போலி இணையதளங்கள் முனைவதாக திரு சண்முகம் கூறினார். வெளிநாட்டு தரப்புகள் சிங்கப்பூரை பயன்படுத்தி ஏமாற்றும் நோக்கத்தில் தேவ தகவல்களை திரட்டும் முயற்சியாக அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அத்தகைய முயற்சிகளை உள்துறை அமைச்சர் கடுமையாக பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பது தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக இல்லை. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால் கியம் அது குறித்து கேட்ட கேள்விக்கு திரு சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் சொன்னார். காவல்துறையும் வங்கிகளும் இணைந்து 46 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான உத்தேச மோசடி இழப்புகளை தடுத்திருக்கின்றன. 1700க்கும் மேற்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் 3000க்கும் அதிகமான SMS குறுந்தகவல்கள் மூலம் உத்தேச மோசடி பற்றி எச்சரிக்கப்பட்டனர். காவல்துறையும் சிங்கப்பூரில் உள்ள 5 வங்கிகளும் இணைந்து அந்த 2 மாத நடவடிக்கையில் பணியாற்றினர். இந்த மோசடி தடுப்பு முயற்சிக்கு தானியக்க தொழில்நுட்பமும் கை கொடுத்தது. புதிதாக பாலர் பள்ளிகளையும் மாணவர் பராமரிப்பு நிலையங்களையும் நடத்துவோர் இனி பாதுகாப்பு முன்பணம் செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல் அது நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. சேவை வழங்கும் நிறுவனங்களின் செயல் இழந்தால் நிதி இழப்பை சமாளிக்க அந்த பாதுகாப்பு முன்பணம் பயன்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டஸ்மன் லீ தெரிவித்தார். சேவை வழங்குநர்களின் நிதி நிலைமை குறித்து அமைச்சு அடிக்கடி சோதனை நடத்த தொடங்கியிருக்கிறது. நிதி சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய அது உதவும் என்று அமைச்சு கூறியது. கடந்த பிப்ரவரி மாதம் லிட்டில் புரொஃபசர்ஸ் கற்றல் நிலையம் நிதி பிரச்சினைகளால் அதன் செயல்பாடுகளை திடீரென நிறுத்தியது. அதில் சுமார் 1800 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். பொது ஒழுங்கை மீறிய சந்தேகத்தில் 6 பெண்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவாக முறையான அனுமதியின்றி பொது கூட்டங்களில் ஈடுபட்டது, அதுபோன்ற இதர நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். அந்த பெண்கள் 22 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். முறையான அனுமதியின்றி பொது ஊர்வலத்தை நடத்துவோருக்கு 10,000 வெள்ளி வரை அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். மின்னிலக்க நாணய திருட்டு கும்பலில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் சிங்கப்பூரர் மலோன் லாம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த 22 வயது ஆடவருக்கு 20 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். லாம் இடம்பெற்றிருந்த மோசடி கும்பல் 260 மில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னிலக்க நாணயங்களை பலரிடமிருந்து திருடியது. அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. குவைத், பஹ்ரைன் துறைமுகங்களில் அமெரிக்கர்களை கொண்ட கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்படும் என்று ஈரானின் புரட்சிப்படை மிரட்டல் விடுத்தது. குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் அனைத்து ஊழியர்களையும் வெளியேறும்படி எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை சவுதி அரேபியாவை தாக்குகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியாவில் குறைந்தது 70 பேர் காயமடைந்தனர். பிரிட்டன், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கும் மேற்கு கரை பகுதிகள் மீது தடை உத்தரவுகளை விதித்துள்ளன. பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் இன ஒழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேலியர்கள் ஈடுபடுவதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியது. பதிலுக்கு கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியது. மேலும் சில பதிலடி நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் அறிவித்தது.
1: சொல்லும் பொருளும்
0: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கை கொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதிஸ்டா புஷ்

0: சுகமமான நலம் தரும் தினம் ஆர்கேஜினே.
1: வணக்கம் சிங்கை, ஆதரவு பிஒய்டி. பிஒய்டி டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே பிஒய்டி டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. ஹிஷாம் அப்துல் வஹாப் மற்றும் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை நீங்க கேட்டீங்க. ஒன்ஸ் மோ படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 7:12 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடல்களா வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்து வருது பாடகி சின்மை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரல்ல வந்த பாடல்கள். சக்கரகட்டி படத்துல வந்துச்சு ஏ ஆர் ரஹ்மான் தெரியும். இதுல எங்க சின்மயி வந்தாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, இங்கதான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை. இந்த பாடல்ல டாக்ஸி டாக்ஸி பாட்டு இருக்கு இல்லையா, அதுல பிரெஞ்சு வரிகள் வரும். இந்த பிரெஞ்சு வரிகளை பாடியது சின்மயி தான் அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க சொல்ல போய் நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன சொல்றீங்க சின்மயி, பிரெஞ்சுல எல்லாம் பாடுவீங்களா அப்படின்னு அவங்கள பத்தி ஆராயும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு நிறுவனம் இருக்கு அப்படின்னும், சின்மயிக்கு பிரெஞ்சு தமிழ் ஹிந்தி தெலுங்கு இப்படி பல மொழிகள் ஆங்கிலம் பல மொழிகள் தெரியும் அப்படின்னும் எனக்கு தெரிய வந்தது. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம், சின்மயி பாடல்களை கேட்கிறோம் ரசிக்கிறோம் அவங்க குரலை பாராட்டுறோம். அதே நேரத்துல அவங்களுடைய அற்புதமான பண்கள் அதாவது பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் அந்த திறமையையும் நாம அப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பா இருக்குமோனு தோணுச்சு. அந்த கருத்தை முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதாங்க, நேரம் இப்பொழுது 7:13 ஆகிவிட்டது.
1: 9:08 நிலவரம்.
0: வாசி நோக்கி செல்லும் PIE சீமை சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: Action Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour bookmyshow.sg
1: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 7:25 ஆகிவிட்டது. அடுத்தடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில வரப்போகுது. எல்லாமே 80களில் வந்த பாடல்கள். ஆட்டம் போட நீங்க தயாரா?
2: ராஜா தி ராஜா நின்ற ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
0: அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. அதனை அடுத்து ஜானி.
3: My sweetheart, you love me.
0: ஆலங்காத்தல வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது உற்சாகம் பிறக்கோ, கூட சேர்ந்து பாடணும் அப்படிங்கிற ஆசை வரும். இதுக்கிடையில பரிசும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். முதல் தகவல், இன்று அனைத்துலக சுடுக்கு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், இன்று அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. பாடகி சின்மயி. மூன்றாவது தகவல், ஆர்சனல் கார்பந்து குழுவின் கேப்டன் மார்டின் ஓடகார்ட். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற நேருக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லெவல்ஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678899688. இது வணக்கம் சிங்கை.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:37 ஆகிவிட்டது. ஜானி பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க, அக்னி நட்சத்திரம் பரத்ல இருந்து பாட்டு வந்துச்சு. அடுத்ததா குங்கு மச்சுமிழ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் விட போறது கிடையாது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் அடுத்தடுத்து எடுத்து வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் வாணிஜரம் பாடிய பாடல கேட்போம். இசை ஞானி இளையராஜாவோட சில இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்று 8 மணிக்கு மேல எதிரொலி, அதை பத்தி தான் நாம பேச போறோம். குறிப்பா இன்று 9:30 திரை நேரம், அதனை பத்தின தகவல்களை தான் இன்றைய எதிரொலி தாங்கி வரப்போகுது. இப்போ திரை நேரம்னு சொல்லும் போது அது பிள்ளைகள் இடையே எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கறத ஆராய போகுது இன்றைய எதிரொலி பாகம். இதனை பத்தின மேல் விவரங்களையும் முழு தகவல்களையும் நான் 8 மணிக்கு மேல சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் திரை நேரம் அப்படின்னு வரும்போது, ஸ்கிரீன் டைம் அப்படின்னு வரும்போது, பிள்ளைகளுக்கு இத்தனை மணி நேரம் கொடுத்தா ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுக்கலாம் ஆனா பக்கத்திலே நம்ம உட்காந்து கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அதை என் கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 8 மணிக்கு மேல அதை ஆராய்வோம். இப்ப வாங்க முக்கியமான தகவலை தெரிஞ்சுப்போம்.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: MCE நோக்கி செல்லும் AYE Portsdown Avenue, அதற்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.
6: அடி குத்தால நந்தவனா

0: அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
4: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: மாவீரன் பட்ல இருந்து பாடல கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் சித்ரா அந்த பாடல பாடிருந்தாங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில. அடுத்து வருது இந்த பாட்டு.
1: ராஜா கைய வச்ச
0: பாட்டுல ரொம்ப பிடித்த பகுதி மனோரமாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில இருக்கிற அந்த உரையாடல் தான். அவ்வளவு நல்லா இருக்கும், அந்யுன்யமா இருக்கும், கேக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நிச்சயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாடலை கேட்க போறோம். அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து இளையராஜா இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறும். சரியா? மூன்று தகவல்களை நான் கொடுத்திருந்தேன். மூணுல எது தவறான தகவல் அதுதான் நான் கேட்டிருந்தேன். முதல் தகவல் என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறேன். இன்று அனைத்துலக சுடுகு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று சின்மை அவங்களுக்கு பிறந்த நாள். ஆஸ்னல் கார்பந்து அணி இதன் கேப்டனின் பெயர் மார்டின் ஓடகார்ட். இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி.
2: காலை வணக்கம் ரவி. இரண்டாவது தகவல் வந்து தவறானது. ஏன்னா சின்மைக்கு வந்து நாளைக்கு தான் பிறந்த நாள்.
0: சொன்ன பதில சொல்லிட்டாரு. அவரை போலவே உங்கள பலர் சரியான பதில சொல்லிருந்தீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இங்கதான் இருக்குது இன்னொரு இன்ப அதிர்ச்சி. கண்ணனுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு நேயருக்கும் பரிசு கொடுக்க போற அந்த நேயரின் பெயர் சித்ராவேலு லோகநாதன். உங்களுக்கு வாழ்த்துகள். இருவருக்கு இன்று பரிசு கிடைச்சிருக்குது. இருவர்ல ஒருத்தரா நீங்க இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா டான் 6 மணிக்கு கேளுங்க. 10 மணி வரைக்கும் உங்களுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கு. பிடித்த தகவல்கள், பிடித்த பாடல்கள் எல்லாமே இருக்கு இங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. TPEPIE நோக்கி செல்லும் வழியில் இலாயஸ் சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
8: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும்.
9: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
8: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
9: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச அது ராங்கா போடுமாடாச்சு. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
10: போவாதே
9: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே. வணக்கம் சிங்கை ஆதரவு BYD. BYD டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.